0: குடும்பமே கலை குடும்பமா போயிடுச்சு. வாங்க
1: அம்மா வணக்கம். அம்மா நல்லா இருக்கீங்களா? அம்மா
0: நல்ல சுகமா இருக்கு. உங்க பேரு சொல்லுங்கடா.
1: பேரு காந்திமதி.
0: காந்திமதி நல்ல பேர்.
1: ஆமா
0: காந்திமதி, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க காந்திமதி? அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க, நாங்க உங்க வரவை எல்லாம் எதிர்பார்க்கிறோம். இது ஒரு குடும்பம் போல நீங்க இணைஞ்சு கொள்ளணும், பேசணும். காந்திமதிக்கு பாடல் வருமா?
1: எனக்கு பாடலாம் தெரியாதுமா, ஆனா எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும்மா.
0: என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: எந்த குழந்தை நல்ல குழந்தைதான், மண்ணுக்கு கையிலும் அது நல்ல வராவதும் தீய வராவதும் மண்ணை வளர்ப்பது நிலை. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: அது எப்படி ஆரம்பிக்கும்? யாருமே பேசக்கூடாது, நான் காந்திமதியோட மட்டும் பேச, யாரும் சொல்லக்கூடாது. எங்க எப்படி ஆரம்பிக்கும் அந்த பாட்டு? எனக்கு ஒருக்க சொல்லித்தாங்க.
1: எந்த குழந்தையும்
0: அது இடைவரி, அது இடைவரி. அது எப்படி, அது எப்படி ராகமா இருக்கும் அந்த பாட்டு? எனக்கு உண்மையிலேயே தெரியல எப்படி. நீங்க ராஜா பெரியசாமி, நீங்க பேசாம ராஜா பெரியசாமி, நீங்க அமைதியா இருக்கணும். அது சரி, இந்த பச்சைக்கிணி அது எப்படி ராகத்தோட இருக்கும் பாடி பாருங்க. இருக்கா எனக்கு, எனக்கு அந்த எடுத்து கொடுங்க நான் பாடுறதுக்கு. நீங்க எடுத்து கொடுங்க காந்திமதி, நீங்க அந்த ராகத்தை எடுத்து கொடுங்க. நீங்க தான் எடுத்து கொடுக்கணும், மற்றவங்க யாரும் சொல்லக்கூடாதுங்க. எப்படி வர அந்த எந்த குழந்தையும் பச்சை குழந்தை அந்த ராகத்தோட சொல்லி கொடுங்க நான் பாடுறதுக்கு.
1: அந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பதினிலே. சாராரோ என்று பாராட்ட, இன்னும் யாராரோ வந்து பாராட்ட அப்படின்னு
0: பாத்தீங்களா? பாட தெரியான்னு சொன்னீங்கல்ல, இப்ப எப்படி இங்க பாடுனீங்க நீங்க? ஏனுங்க எல்லாரும் ஒரு பொய். உண்மையிலே நீங்க மனிதன் என்பது ஒரு பொய் என்றது இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. வந்தவங்க எல்லாரும் எனக்கு பாட தெரியான்னு சொல்றீங்க, ஆனா நாங்க ராகத்தை கேட்டவன பாடுறீங்க. எவ்வளவு கெட்டித்தனமா அழகா இனிமையா பாடுறீங்க நீங்க. அப்ப எதுக்கு தெரியான்னு சொல்றீங்க? அது எனக்கு சொல்லுங்க. அது வெக்கம், நீங்க வெக்கத்துல சொல்றீங்கல்ல.
1: இல்லம்மா அது
0: பேச தெரிஞ்சீங்க.
1: எல்லாருமே நம்மளுக்கு உங்களுக்கு தெரியறதுதான், உங்களால முடியும் அப்படிங்கறத பிள்ளைங்கள்ட்ட மட்டும் சொல்லுவேன், ஆனா என்னால மட்டும் எதுவும் முடியாது அப்படின்னு நானாவே நினைச்சுக்கிறது.
0: அதுதான் பிள்ளை, நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிகிறது, நீங்க வெளிக்கொண்டு வர நீங்க சற்று தயங்குறீங்கன்றதுதான் இது. உங்களுக்கு உங்களுக்கு தெரிகிறது, நீங்க வெளிக்கொண்டு வர நீங்க சற்று தயங்குறீங்கன்றதுதான் இது. நல்ல நல்ல பாடல் அந்த பாடல். ராஜா பெரியசாமி, உங்களை நான் தடுத்து நிறுத்தியதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னன்னா, ஒரு அன்பு உறவை அவரை பேச பாட வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் இல்லையா. எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும். பாடல் சொல்லுங்க.
2: நீங்க எல்லாரையும் எல்லாரையும் பாட சொல்லி கேக்குறீங்கல்ல. இந்த பச்சை கூலி கிளிக்கு ஒரு செவ்வண்டி, அந்த பாட்டை நீங்களே இப்ப ஆரம்பிங்க.
0: இல்ல கொஞ்சம் பாருங்க, நீங்க குழி என்று சொல்லிடுங்க. பச்சைக்கு குழிய குழி,
2: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வண்டி. அது எப்படி வரும்? மறந்து போச்சு.
0: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டில் கட்டி வைத்தேன், அதில் நானா சீரகி

0: இது உண்மையிலேயே அருமையான எல்லாருடைய மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடல். இது
1: ஆமாமா
0: நிச்சயமா சந்தோஷமாக இருக்கிறது. இப்ப நீங்க நீங்க சொல்ல போறீங்க, நான் கேள்வி கேட்டதால நீங்க பாடிட்டீங்கம்மாண்டு உண்மை அது
1: என்னங்க
0: ஒரு
1: திருக்குறள் கலைக்கூடத்தையே உண்மையா ஒன்றே நினைச்சிட்டீங்க.
0: நினைச்சிட்டான் அது ஒரு ஒரு கலை குடும்பத்தையே நீங்க கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க. காந்திமதி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், அதே பாட்டு தானா?
1: யாருக்கு?

0: நிச்சயமா நிச்சயமா அடிக்கடி வந்து இணைஞ்சு விழுங்க, அடிக்கடி பாடி பாருங்க, எங்களோட சேர்ந்து வந்து பாடுங்க. இப்ப நான் எல்லாம் இந்த காட்டிலைக்கு வரும்போது நிச்சயமா பாட மாட்டேன், உண்மையா ஏதோ வசனம் சொல்வது போலதான். ஆனா என்னுடைய அன்பு உறவுகளோடு சேர்ந்து பாடி பாடி பாடி தான் இவ்வளவு தூரம் பாடுகிறேன். அதனால இங்க பாட மாட்டேன்னு வந்ததுனால இப்போ நல்லா பாடுவார்கள், இனிமையாக நல்லா பாடுகிறார்கள். அதனால பாட முடியும், நல்ல தமிழ் பேசுறீங்க, தாய்மொழி தெரிஞ்ச உங்களுக்கு, நல்லா பேசுறவங்களுக்கு பாட முடியும். கொஞ்சம் அதை பாடி பாடலோடு சேர்ந்து பழகிக்கணும். என்னோட வந்து நீங்க அடிக்கடி பாடணும், சரியா?
1: பத்மபிரியா,
2: ஐயா
1: பத்மபிரியா, பத்மபிரியா நாளைக்கு வந்து அவரு பண்ணி சொல்லுவா ஐயா, நினைச்சு விடுங்கம்மா.
2: சரி ஐயா.
0: உங்களுக்கு எல்லாருக்கும் வானொலிய கேட்கணும் நீங்க. இந்த வானொலி உங்களோட மனதை கொள்ளை கொள்ளுகிறதா, இதயத்திலே குடிகொள்கிறதா என்றத முதல்ல நீங்க எங்களுக்கு வந்து சொல்லணும். பிடிச்சிருக்கா, கேட்கக்கூடியதா இருக்கான்னு. நாங்க கொஞ்ச நேரம் கும்மாளம் அடிக்கிறோம், கொஞ்ச நேரம் சிரிக்கிறோம். அது அதாவது பைத்தியகார ஆஸ்பத்திரியும் இதுக்குள்ள இருக்குது, படிக்கிற பள்ளிக்கூடமும் இதுக்குள்ள இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற டாக்டருக்கு பைத்தியம் முடிஞ்சுன்னா, பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்க டாக்டர், எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்க டாக்டர் போய் வைத்தியம் பண்றது?
0: வைத்தியம் பண்றது இதுக்கு தெரியாம தான் நாங்க இருக்கிறோம் இந்த கேள்விக்கு. அதனால எல்லாரும் நீங்க இணைஞ்சு கொள்ளணும், சரியா பத்மபிரியா?
2: சரிங்கம்மா, நிச்சயமா
0: நிச்சயமா. நன்றி நன்றி அம்மா. உங்களோட பாட்டு என்னன்னு சொன்னீங்க நீங்க, நம்ம அதுல எழுதாமலே விட்டுட்டேன். என்ன பாடல் உங்களுக்கு? ராஜா பெரியசாமி உங்களுக்கு என்ன பாடல்?
1: மெல்ல திறந்தது கதவு.
0: மெல்லத்தான் திறக்கணும் சொல்லுங்க. என்னன்னா நீங்க
1: குழுநூதும் குழுநூதும் கண்ணனுக்கு.
0: அது ஏன் அப்படி சொல்லி இருக்கு தெரியுமா? மெல்ல திறந்தது கதவுண்டு, கதவுக்கு எண்ணெய் விடாம வச்சிருப்பாங்க அந்த பூட்டு புனைச்சலுக்கு. அதனால குறித்து கழிச்சு சத்தம் கேட்டா கங்க மற்றவங்களுக்கு கேட்டு ஒண்ணு மெல்ல திறக்கணும், சரியா? அதுல என்ன குழல் ஊதும் கண்ணனுக்கு, குயில் பாடும்
1: பாட்டு கேக்குதா?
0: பாடுங்க பாடுங்க பாப்பா.
1: எங்க இங்க பாடுறதுமா, நீங்க பாடின அந்த அந்த மயக்கத்திலே இருக்க.
0: இதெல்லாம் பாருங்க பத்மபிரியா, இப்படி ஒரு ஐஸ் எல்லாம் தூக்கி தூக்கி வைக்கிறாரு பாருங்க. இது தேவைதான் இந்த காலத்துக்கு, ஏன்னா சரியான வெப்பம் உங்களுக்கு இங்க.
1: அம்மா ஐஸ் ஒண்ணு ஒரு ஞாபகம் வருதுமா,
0: சொல்லுங்க சொல்லிருங்க.
1: அரசர் என்ன செஞ்சிருக்காரு, நம்ம மக்கள்கிட்ட வரி எல்லாம் போடுறோம், ஆனா வந்து வரி உருப்படியா வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு வந்து மந்திரி கிட்ட அரசர் சொல்றாரு. சொல்லும் போது மந்திரியார் சொல்றாரு, நம்ம நாட்டுல வந்து ஊழல் அதிகமா போயிடுச்சியா, அதனாலதான் நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு. எனக்கு சரியா புரியலன்னு இருக்காரு அவரு. ஐஸ் ஒண்ணு வாங்கிட்டு வந்து ஆளா கொஞ்சமா ஒரு ஒரு சப்ப சப்பிட்டு கடைசியா குச்சதான் குடுத்திருக்காரு அரசர்ட்ட. இப்படிதான் இப்படிதான் போகுது, ஆளா கொஞ்சமா வாங்கிடுறாங்க.
0: உங்க
2: ரேடியோ பாடுது அதனாலதான்
0: அமைதியான பையன் இன்னைக்கு பாருங்க.
3: அண்ணன் வந்து அவங்களுடைய அன்புக்கு இறங்கி தூங்கிட்டு அண்ணன் வந்து எழுத்துல போய் இறங்கி வந்துட்டமா.
0: நீங்க யார்ட்ட அன்புக்காக அனுப்பி வந்தீங்க, அண்ணன் அன்புக்காகவா இல்ல எங்க வானொலியோட அன்புக்காகவா?
3: வந்தான் கர்த்தருக்கு போயிட்டு வந்தாங்க, வந்து எழுத்தான் ராஜா ராஜா. நாங்க யார கூப்பிட்டாங்க வெளில பக்கம் அண்ணன் நினைக்கிறாங்க வெளில. ஏன் அம்மாட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு
0: கேட்டாங்க.
3: இல்லன்னா டயர்டு அப்படி படுத்துட்டான் அப்படின்னு சொன்னேன்.
0: என்னோட மூன்று முறை பேசிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க வேற நீங்க அப்பாட்ட தான் போறது. அப்ப நான் அப்பாட்ட சொன்னேன், எல்லாருக்கும் என்ன பார்த்தா பயமா இருக்குது.
3: இல்லமா பயம்னா எங்களும் பயமே கிடையாது, பழக்கப்பட்டவங்களுக்கு எப்படிமா பயம் வரும். பக்கப்படமா அண்ணன் பெரியசாமி இருக்கவள எங்களும் பயம் வருமா?
0: அது சரி. கருப்புசாமி கருப்புசாமி மாதிரி ஒரு பெரிய சாமி நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க பயப்படாம
3: இருக்க. கருப்புசாமி மாதிரி ஒரு பெரிய சாமி, அருமையா அருமையா சொன்னீங்கம்மா. ஆமா இன்னைக்கு கொஞ்சம்
0: அதேதான்
3: ஓட்டப்பந்தயத்துல முந்திக்கிறவரு ராஜா தான் சொல்லுவாங்க.
0: நீங்க தான் பேசுறதுக்கு கதம்பம் இருங்க, அப்படியே அங்க போய் நல்லா பேசலான்.
3: மறந்து ஐயாவுடைய வாடிக்கையாளர்கள் கேட்கக்கூடிய எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்களோட பாடல் என்ன உங்களுக்கு வேணும் ராஜா?
3: உழைப்பாளி படத்துல இருந்துமா? நான் எப்பயுமே தத்துவ பாடல் தான் கேட்பேன். இந்த படத்துல புதிய போருக்கு நடுத்தரமான பாடலா கேக்குறேன்.
0: உழைப்பாளி.
3: உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அடகோய்யா, அந்த பாடல்மா.
0: நல்ல சந்தோஷம். எங்க ரேவதி அம்மா நீங்க இந்த பத்மப்ரியா அவங்களோட பேசுங்க, அவங்களோட பேசுங்க. பத்மப்ரியா
4: முதல்ல உங்களுக்கு வணக்கம். ஏன் எக்கோ மாதிரி கேக்குது?
0: அதுதான் எனக்கும் அது என்னன்னு தெரியவில்லை. நான் அவருக்கு அது என்னன்னு பாக்க வேண்டும்.
1: ஏன்னா
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நானும் விடை வாங்கிக்கலாங்கிறேன் நினைக்கிறேன். ஒரே ஒரு பாட்டோட, ஒரு பாட்டோட.
0: எங்க
1: மேகங்கள் இங்கே போனாலும் பூமிக்கு ஒன்றே ஆதாயம் செவியும் இன்பம் எம்டிஆர் எப்பமே சொல்லும்.
0: இது இடவரியா இல்லாட்டி முதல் வரியா?
1: இது இது இடையில உள்ள வரிதான்.
0: அப்படி சொல்லுங்க அம்மா, கண்டுபிடிக்க கூடியதா இருக்கா? இளவரசு வணக்கம். இளவரசு இளவரசு
4: யார் கொடுக்கறாங்க இடைவரி? யார் கொடுக்கறாங்க
0: இடைவரி? உங்களோட சத்தம் குறைவா இருக்கு. ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா, ஒரு நிமிஷம்.
4: தெரியல மேடம்,
0: அதான் என்னன்னு பாக்கலாம்.
5: எனக்கும் இஸ்கு இஸ்கு தான் கேக்குது.
0: அது அப்படித்தான் கிஸ் கிஸ்
4: கேக்குறேன்.
1: ராஜா பேசினாப்லேம்மா, பயப்படாம
0: பேசினார். அவருக்கு பயம் இல்ல, அவர் வந்து கலைப்புல இருக்கிறார். அவருக்கு பயமே இல்ல. சொட்டும் இப்ப பாருங்க இளவரசு, நீங்க ஒரு பேசணும் இளவரசு.
4: திருக்குறள் புகழ் பத்மப்ரியா. வணக்கம்.
0: வணக்கம் அவ்வளவுதானா? வணக்கத்தோட நின்றுடுதாமா.
4: நான் தாராளமா பேசுறேன் பத்மப்ரியா.
0: கேளுங்க.
4: எந்த இடத்துல இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க? மணி நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? சௌகரியமா இருக்கீங்களா? அரியலூர் மாவட்டத்துல இருக்கோங்கம்மா. எந்த எந்த இடமா?
0: அரியலூர் மாவட்டம்.
4: ஐயோ அரியலூர்
1: இருக்குல்ல.
0: அரியலூர்
4: பிரகாஷ்.
1: நீங்க சொந்த ஊரை சொல்லவே இல்ல, கீழே சிந்தாமணின்னு சொல்லவே இல்ல.
0: கீழே சிந்தாமணி
4: ஐயா தெரியாது இல்லங்கய்யா?
1: இல்ல நீ சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கணும்.
4: அரியலூர் மாவட்டத்துல கீழே சிந்தாமணி.
0: கீழே சிந்தாமணி பாத்தீங்களா அம்மா? அம்மா உங்களுக்கு தெரியுமா அந்த இடம் எல்லாம்?
4: அரியலூர் பெரம்பலூர் ராஜராஜ சோழனோட மாதிரியே கட்டிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம் மட்டும் போயிருக்கேன்.
0: சரி, இளவரசுக்கு தெரியுமா அந்த இடம்?
4: இவங்க அரியலூர் தெரியுமான்னு
0: கேட்டாங்க. அரியலூர்
4: பெரம்பலூர் அரியலூர்
0: இதெல்லாம் தெரியுமா?
4: ஜெயங்
0: என்னென்றால், நாங்கள் இருக்கிற நாட்டுல அந்த அந்த தேசத்தையே நாங்கள் பார்த்திருக்கோம். நான் எல்லாம் கவலைப்படுறேன். இலங்கையில எவ்வளவோ இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு எல்லாம் மிதிப்படவே இல்லை. எனக்கு முதல் முதல் நான் இந்தியாவே முதல் பாதம் பதிந்தது கேரளால தான்.
1: சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் போது மீண்டும் சந்திப்போமா?
0: நிச்சயமா நிச்சயமா. எல்லா நேரமும் சாதகம்.
4: வணக்கம் ஆசிரியருக்கு. வணக்கம்
0: ஆசிரியர் இல்லைங்க, இது எங்களுடைய ராஜா பெரியசாமி அம்மா.
4: அப்படியா அப்படியா, வணக்கம் அவருக்கு. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா. அதான் மத்தியானத்துல பாடும்போது கேக்குறேன், உங்களுக்காகவே டைம் ஒதுக்கி நல்லா அதை பாடுறீங்க. அந்த ரெண்டு நாலு நிமிஷமா இருந்தாலும் அதை பாடி முடிச்சிருவீங்க. ராகம் நல்லா இருக்கு.
0: அப்படி இல்ல, இப்ப ராஜா பெரியசாமி சொல்றது உங்களுக்கு விளங்குதா அம்மா? என்னண்டு எல்லாத்தையும் கவனிக்கணும். நானும் எல்லாத்தையும் கவனிப்பேன். பாருங்க, நீங்க வந்து பாடும் போது நாங்க ராசி சட்டியா 4 நிமிஷம் சொன்னா பாத்துருக்க, எங்களுக்கு என்ன 1 நிமிஷம் குடுக்கறப்பா? 4 நிமிஷம்
1: பாட்டு குடுக்கணும்
0: எங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கட்டும் என்றதுதான்.
1: அம்மா இப்ப காத்து துரைசாமி சொல்றேன்ல, அவங்களும் கங்கை கொண்ட சோழபுரம் வந்தாருன்னா அவரு பெரியவரை பார்த்து அப்படியே நின்றுவாங்க. அப்படியே நின்று பாடு பாட ஆரம்பிச்சாங்கன்னா அரை மணி நேரம் பாடிட்டே இருப்பாங்க. அதனாலதான் முழுக்க முழுக்க எனக்கு ஐயாவோட ஞாபகம் வர்றதுனால ஐயாட்ட டெய்லி பேசுறது. நான் வந்து என்கிட்ட உள்ளது என்ன விஷயம்னா, ஒரு வானொலியில பேச ஆரம்பிச்சேன்னா அதை மட்டும்தான் பேசுவேன், அதுல மட்டும்தான்
0: கேட்பேன்.
1: வேற என்னுடைய மனச வேற எங்கும் தள்ள மாட்டேன்.
0: நானும் பாத்துருக்கேன் அம்மா, இந்த ஜெயங்கொண்டான் மற்றது இந்த ராஜா பெரியசாமி அவங்களோட வர்ற எல்லாரும் இந்த வானொலியை முழுமையா கேட்கிறார்கள். எங்களுக்கு நாங்கள் என்ன குரூப்புகளை இணைக்கிட எங்களுக்கு எழுதுகிறார்கள். ஒவ்வொன்றும் நிகழ்ச்சியை கேட்டு அது எங்களுக்கு சந்தோஷமா ஒரு வியப்பாக இருக்கிறது. ஏன்டா சரி இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறார்களே, இதை பற்றி எழுதுகிறார்களே என்று அது சந்தோஷமா இருக்கிறது.
1: உண்மையா
0: சொல்லுங்க.
1: என்ன பொறுத்தளவு இன்னொரு விஷயம் என்னன்னா, பாட்டு கேட்கறது முக்கியம் இல்லை, அந்த பாட்டை மக்களுக்கு என்ன லாபம் என்ன பயன் தருது அதை எப்படி நம்ம நீங்க நிகழ்ச்சி ஒரு பக்கம் கொண்டு வந்தா கூட அதை மாத்தி எப்படி கொண்டு போனா எப்படி மக்களுக்கு பயன் உள்ளதா கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வானொலியில விளம்பரம் நிறைய போகும். விளம்பரம் நிறைய போகும்போது அந்த விளம்பரத்தெல்லாம் கேட்கும் போது அந்த விளம்பரதாரத்தை எங்களுக்கு 10% கம்மி எங்களுக்கு விலை. பில்ல விட எங்களுக்கு 10% அவங்க விக்கிறத விட கம்மியா தருவாங்க. அந்த இதெல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி வச்சிருக்கேன் நான். அதனால வந்து கேக்குறதோட இல்லாம அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் நம்மளாட்டி அப்படின்னு யோசனை பண்ணுவோம். அடிக்கடி
0: என்ன பயனை கொடுக்குது அதை சொல்லுங்க எனக்கு.
1: அது ஒண்ணுமே கொடுக்காது.
0: அந்த பாட்டு நீங்க எடுத்துக்க சொல்லுங்க, அதால என்ன பயனுண்டு? நாங்க நாங்க அதை பத்தி பேசலாம் அவருக்கா சொல்லுங்க. அல்லாட்டி டாடி மம்மி வீட்டில் இல்ல
1: தரவோட
0: தரவோட யாரும் இல்ல. அதுக்கு அது என்ன
1: என்னிட்ட என்னிட்ட ஒருத்தர் இருக்காருமா, திருக்குறள் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த பாட்டை பாடுவார். அவர்
0: பாடுவார் உண்மையிலே அது தேவை. அப்படி எடுத்து வந்திருந்தோம், அதாவது திருக்குறள் ஹயத் பாஷா இல்ல அவர் இல்ல இன்னொரு எங்களுடைய அறிவிப்பாளர் இப்பொழுது அவருடைய பேர் எனக்கு வரவில்லை, அவர் வந்து திருக்குறள் எடுத்து வந்து திருக்குறளுக்கு அந்த பாடல் என்ன எடுத்து வருவார். அப்ப அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து வந்திருந்தோம் முன்பு, அது நல்லாக இருக்கும். அது தேடி கண்டுபிடிப்பது கஷ்டம், அந்த குரலுக்கு ஏத்த பாடல் அதுக்குரிய விடயங்களை. சந்தோஷமாக இருக்கும். நல்லது
5: பாஜக புதிய பாடல்களை எல்லாத்தையும் தவறா சொல்றீங்க. பழைய பாடல்கள் வரி
0: தவறான
5: வரியும்
0: தவறான வரியா கண்டுபிடிக்கிறார் ராஜா பெரியசாமி பழைய பாட்டுல. சொல்லுங்க ஐயா.
5: தவறான சொல்லமா
0: தவறான இல்ல, விளங்காதது புரியாதது
5: விளங்காதவை
0: விளங்காது புரியாதது.
5: இந்த காலத்துல தாடி மம்மி வீட்டில் இல்ல போட்டு யாரு இல்ல அந்த நீங்க நினைக்கிறீங்க. அந்த பாட்டு பாருங்க, மெல்லிய பூங்கொடி பலர்த்து பலர் மேனிய கொஞ்சம் அனைத்து இது
0: குறித்து ஒரு நாடகம் நடத்து. அது என்ன அழகா இருக்கிற ஒரு அதாவது ஒரு மற்றவர்களுக்கு ஒரு
5: அந்த பாட்டு வந்த
0: இல்ல, அதாவது அவர் அதை ரெண்டு விதமா சொல்லிருக்க. புலங்காத எங்களுக்கு நாங்க என்ன நினைப்போம் வேண்டாம், மல்லிகை பூங்கொடியை வளைச்சு அவட மண் அந்த அந்த பூல இருக்கிற இதில்
5: பாடல்கள் எல்லாம் இளமறை இளைமறை இருந்துச்சு.
0: இளவரசு இப்ப என்ன மாதிரி
4: என்ன
0: மாதிரி அம்மா மாதிரி
5: இளைமறை இளமறை சொல்லும் போது அது அக்கா இருந்துச்சு. அந்த பாடல் வரிகளும் சரி அவங்க சொன்ன கருத்தை அக்கா
0: என்ன மாதிரி
5: இப்ப சொல்றது வந்து வெளிப்படையா
0: சொல்றதுதான் அது சரி. ஆனா என்ன மாதிரி அந்த காலத்துல அந்த பாட்டை நீங்க கொண்டு வந்தா என்ன மாதிரி அம்மா மாதிரி மஜித் மாதிரி எல்லாரும் என்ன நினைப்போம்டா, நல்ல மெல்லிய பூங்கொடி என்றைக்கு ஒரு மல்லிகை கொடி ஏதோ ஒரு கொடியில வளர்ந்த ஒரு பூ அதுல இருக்கிற இதழ்களை முத்தமிட்டு மெல்ல அதை அணைத்து அப்படிதான்
5: காலத்து படம் அதிகம்.
0: அப்ப நீங்க
5: உங்களை
0: மாதிரி புரிஞ்சவனுக்கு அது புரியுது
4: வெளிப்படையா
5: பேசினாதான் சொன்ன பிரச்சனையா இருக்கு
4: புரியுது.
0: சரி எங்க மதித் அண்ணாவின மதியத்தை இணைச்சு கொள்ளலாம். அவர் இதழுக்கு நல்ல விளக்கம் கொடுப்பார், அழகான விளக்கம், பேசும் தன்மையை நல்லாக இருக்கிறது. அவரை இணைச்சு கொள்ளலாம் அங்கே. சொல்லுங்க இளவரசு உங்க பாட்டை
5: கொஞ்சம் சாப்பிட்டு
0: பாட்டை சொல்லிட்டு போங்க. இப்ப இந்த ஒன்பதாவது இடத்துலயும் கிடைக்காது உங்களுக்கு. அம்மா அப்பா செய்யற மாதிரி தான் சொல்லணும். ஒன்பது ஒன்பது ஒன்பதாம் இடத்துல எங்க சொல்லுங்க. இப்ப பத்மபிரியா எங்களுடைய ராஜா பெரியசாமி எல்லாரிடம் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். பத்மபிரியா உங்கள்டம் இருந்து நன்றி. நன்றி அம்மா, நாளை ஒவ்வொரு நாளும் இணைந்து கொள்ளுங்க சரியா. நன்றி. எதிர்பார்க்கிறோம் உங்களை எல்லாம், அதாவது முழு முழுமையான உங்க குடும்பமே இணைந்து கொள்ள வேண்டும். நன்றி நன்றி நன்றி ஜான்சி ராணி. வணக்கம் ஜான்சி ராணி. உங்களை கொஞ்ச நாள் வணக்கம் என்று செல்ல குட்டி வாட
6: வணக்கம் வணக்கம்
0: வந்துட்டாப்பா வந்தாலப்பா
6: வந்து
0: வந்த நினைக்கிறேன் நிலவரசு உங்களோட பக்கம் தான் கொஞ்சம் அந்த எலி கத்துற மாதிரி சிக்கி சிக்கி சிக்கன் சத்தம் கேக்குதா?
5: இல்லம்மா, இங்க
0: ஒரு பூச்சி சத்தம், அது உங்களோட பக்கம்
5: இல்லையே. இங்க ஒண்ணு இல்லம்மா, பூச்சி சத்தம் ஒண்ணும் இல்லையா?
0: பூச்சி சத்தம் இல்லையா?
5: பாருங்க
0: போடுங்க. ஆமா

0: எழுதிங்க?
1: நான் எழுதிட்டேன், ஒரு அதை ஒரு ப்ரொமோட் பண்ணுங்க ஐயா, அந்த தமிழ் வானொலிய.
0: அது நல்லா இருக்குமா? அது மட்டும் இல்லாம நம்ம காலையில ஒரு நிகழ்ச்சி கேட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணா நமக்கு வந்து ஓய்வு கிடைக்கும் போது அது திரும்ப ஓபன் பண்ணா நம்ம எந்த நிகழ்ச்சியை ஸ்டாப் பண்ணி வச்சோமோ அதுல இருந்து வருது.
2: மறுபடியும் போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு
0: மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு போட்டா புதிய நிகழ்ச்சி வருது.
1: அப்ப நல்லது, அப்ப நீங்க அதையும் எல்லாருக்கும் நீங்க ஒருக்கா சொல்லி கொடுத்துருங்க, அந்த விடயத்தையும் சொல்லி கொடுங்க. என்ன தெரியாம என்ன பழைய இதே வருதுன்னு அதுல யோசிச்சு கொண்டிருப்பாங்க, அது ஒரு ரீஸ்டார்ட் பண்ணியா திரும்ப.
0: நாலஞ்சு சர்வர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிக்கல் அவதிப்படுறத விட ஒரே ஒரு சர்வர் இருந்தாலும் பரவாயில்ல, தொட்டா லைவ் உடனே.
1: தொட்டா இல்லங்க, அதங்க அதங்க ஒன்று வச்சிருக்கிறது வந்து குடும்பத்துல ஒன்று வச்சிருந்தா நீங்க தொடன. இது இப்ப மீடியான போது நாங்க நாலஞ்சு வச்சிருந்தோம் சரியா வரையல வரையலன்னு சொல்றீங்களே நீங்க.
0: இல்லம்மா, அதாவது எங்க எங்க தொட்டா எங்க தொட்டாலும் ஒரே பவரா இருக்கணும்.
1: அது சரி. ஆனா ஒருபடி மேனண்டால முன்பு இப்ப இரண்டு மூன்று மாதத்துக்கு முதல் நான் நான்கு சேவர் வச்சிருந்தேன். அப்ப எல்லா பக்கத்தாலையும் உங்களுக்கு எங்க எந்த இதுக்கு சைடுக்கு போனாலும் உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. இரண்டை நான் இப்ப இரண்டு ஒரு மாதத்துக்கு முதல் நிறுத்தினேன். இந்த இரண்டு மட்டும் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த இரண்டில் ஒன்று நேற்று என்ன என்றே தெரியவில்லை. அவர்களிடம் எண்ணம் நான் இரவு பூரா விழித்திருந்து முயற்சி செய்தேன், எண்ணம் அதை கண்டுபிடிக்கவில்லை. பார்க்கலாம் என்ன செய்யலாம் பாக்கலாம். நீங்க இதை வந்துட்டு குடுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க தயவு செய்து.
0: சரிங்கம்மா. தமிழ் வானொலி,
1: தமிழ் வானொலி. மற்றது எங்களுடைய அந்த அண்ட்ராய்ட் ஆப்ஸ், அந்த ப்ளூ கலர், அந்த எல்லா மதமும் சேர்ந்து
2: அதுவே நல்லா வருது மேடம். மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணா சூப்பரா வருது. அதுலதான் கேக்குறேன்.
1: சரி, அப்ப அதையும் நீங்க ஒருக்கா ப்ரமோட் பண்ணுங்க. அது அப்ப எல்லாருக்கும் அது தனியே எங்கிற வானொலியை கேட்கக்கூடியதா இருக்கும். எடுத்த உடனே நீங்க முன்னுக்கு எடுத்து விடலாம்.
0: சரி சரிங்கம்மா. என் பேரை போட்டீங்களா பக்கத்துல பாட்டு எழுதிக்கீங்க? கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய
1: நீங்க சொல்லி கொடுக்காட்டி நான் அங்க கீழே எழுதிருப்பேன். நல்ல காரணம் பக்கத்திலே எழுதிருவேன். கொண்டை
0: அம்மா
1: கொண்டையோ, இது எத்தனை முதல் வாங்கிட்டது போல இருக்கு அங்கேயோ. அவன் அப்பா போட்டிருக்காரு போல.
0: அப்படியா?
1: நேற்று வந்திருக்குது, யாரோ கேட்டிருக்காங்க. எனக்கு யாரும் பாடி காட்டின மாதிரி மறந்து போய் அப்பா
2: நான்
1: தான்
2: படிக்காமச்சி
3: ஆல மரத்து நிழல பார்த்து அடிமரத்துல பாய் வீரிச்சு பாக்கு வெத்தல போட சொன்னது அப்போது. அந்த பழைய கதைய கேட்க வந்தேன் இப்போது. மடிச்சு கொடுத்த போது மடிச்சு கடிச்ச போது வெட்டமா இருந்தது எனக்கு அப்போது. எல்லாம் விவரமாக புரியுதையா இப்போது. யா யா யா யா யா
0: எப்படி பாடலை பதிவு செய்யுங்கள் அம்மா. ஐயா ஐயா மஞ்சித் ஐயா சொல்லுங்க ஐயா. அதாவது ஐயா இப்ப வர்ற பாட்டுலாம் கேக்கிறதுக்கு ஒரு பிடிக்கிறதே இல்லைங்களாம்.
1: ஒரு நிமிஷம் கதைச்சு விடலாம். என்னண்டா அவ கேட்டுக்கொண்டிருப்பா அம்மாவை போய் நினைச்சுக்கலாம். எங்க சரச பாடலோட எங்க வணக்கம் ரோஷினி அம்மா.
0: நானும் விடைபெறமா வர மறுபடியும்
1: இல்ல. நீங்க நின்றா தானே அந்த சரச பாடல பற்றி வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் இந்து பாடல். கரும்பு வில்லை ஆயுதமாக கொண்டவன் யார் என்றால் மன்மதன் என்று பதில் சொல்வார்கள். ஆனால் இந்த ஆயுதத்தை வங்காளத்தில் முருகப்பெருமான் வைத்துள்ளார். இங்குள்ள விக்கிரகங்கள் சிலவற்றில் முருகன் கரும்பு வில்லேந்தி இருப்பதை காண முடிகிறது. படங்களிலும் இவ்வாறே வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை முருகனுக்கு வேல் முக்கிய ஆயுதமாக இருக்கிறது. ஏனெனில் முருகன் போர்க்கோலம் பூண்டு சூரனை சம்ஹரித்த இடம் என்பதால் தன் அன்னையான சக்தியிடம் வேல் வாங்கி சென்றார். சக்தி தேவியே அந்த வேலின் சக்தியாக அமர்ந்தாள். எனவே இங்கு வேலுக்கு முக்கியத்துவம். தஞ்சாவூர் அருகிலுள்ள திருவையாறு ஐயாரப்பர் கோவில் முருகன் சன்னதியில் முருகன் வில்லுடன் காட்சியளிக்கிறார். சிவபெருமானின் மனைவி பார்வதி தேவிக்கு பல பெயர்கள் உண்டு. உமாதேவி என்பது பிரபலமான பெயர். இவளை சங்கரி என்றும் அழைப்பர். சிவனுக்கு சங்கரன் என்ற பெயரும் உண்டு என்பதால் அவரது மனைவியான பார்வதியை சங்கரி என்கிறோம். அவரை சம்பு என்றும் அழைப்பது உண்டு. எனவே அவரது மனைவிக்கு சாம்பவி என்று பெயர் இருந்தது. இனி பாடலை கேட்போமா?

செப்பு சிலைகளின் முக்கியத்துவம். கோவில்களில் உற்சவர் சிலைகளை விழாக்காலங்களில் சப்பரத்தில் எடுத்து வருவர். இவை பெரும்பாலும் செப்பு சிலைகளாகவே இருக்கும். பஞ்சலோக சிலைகளை விட செம்பே அதிகம் இருக்கும். மின்சாரத்தை பாய்ச்சும் திறன் படைத்த உலோகம் தாமிரம் என்னும் செம்பு. கோவிலுக்கு வராத மக்களும் இறையருளை பெற வேண்டும் என்பதற்காக விழா காலங்களில் இறைவன் வீதி உலா வருவார். அப்பொழுது இறைவனின் அருள் எங்கும் பாய வேண்டும் என்பதற்காகவே தாமிரத்தால் விக்கிரகங்கள் செய்யப்பட்டன. முக்தி மண்டபத்தலம், இது எங்கிருக்கிறது? விநாயகரின் வாகனம் மூஞ்சூறு. ஆனால் அவர் சிங்க வாகனத்தில் அமர்ந்திருப்பதை காண வேண்டுமென்றால் நாகப்பட்டினம் காயாரோகணேஸ்வரர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். சக்தி பீட்டங்களில் ஒன்றான இங்கு அம்மனுக்கு நீலாயதாட்சி என்று பெயர். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என்பதோடு நாகை நீலாயதாட்சியையும் சேர்த்து சொல்வது வழக்கு. தேவாரம் பாடிய சுந்தரர் காயாரோகணேஸ்வரரின் அருள் பெற்று பொன், பொருள், நவமணிகள், திருவாபரணங்கள், பட்டு, குதிரை, உடைவாள் ஆகிய அனைத்தும் பெற்றாராம். இங்கு ஐந்து முக விநாயகருக்கு சன்னதி இருப்பது சிறப்பு. பொதுவாக ஐந்து முக விநாயகரின் ஐந்து முகங்களும் வரிசையாகவே இருக்கும். ஆனால் இங்கு நான்கு முகங்கள் வரிசையாகவும் அதற்கு மேலே ஒரு முகமும் இருப்பது மாறுபாடான ஒன்றாகும். இவரை வழிபட்டால் தைரியம் உண்டாகும். கைலாயம், காசி போன்ற புண்ணிய தலங்களை வழிபட்ட பலனை தரும் முக்தி மண்டபம் இக்கோவிலில் உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். ஆண்டவரிடம் பேரம் வேண்டாம், நீர் எனக்கு இன்னின்ன காரியங்களை நிறைவேற்றி வைத்தால் நான் உமக்கு இன்னின்ன காணிக்கை தருகிறேன் என்ற ரீதியிலேயே பெரும்பாலோனரின் ஜெபம் அமைகிறது. இங்கிலாந்து ராணி ஒரு வியாபாரியை அழைத்தார். நீர் என் தூதுவராக சில விஷயங்களுக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்றார். நான் இங்கு இல்லாவிட்டால் என் வியாபாரத்தை பார்த்து கொள்ள ஆள் இல்லையே என்றார் வியாபாரி. அந்த பணியை நான் பார்த்து கொள்கிறேன், கவலை வேண்டாம் என்றார் ராணி. வியாபாரியும் அப்படியே செய்தார். ஊர் திரும்பியதும் தான் இருந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டார். இதே போலத்தான் இயேசுநாதரும் நமக்கு நல்லனவற்றை அள்ளி தருகிறார். முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். தேவனின் வார்த்தைகளை நாம் கேட்டு நடப்போம். இணைந்திருங்கள், ஒரு கிறிஸ்தவ பாடலை கேட்கலாம்.

ஒரு சலவை தொழிலாளி நான்கைந்து கழுதைகளையும் அவை பொதி சுமந்து செல்லும் போது ஒழுங்குபடுத்த ஒரு நாயையும் வளர்த்தார். அந்த நாய் மீது அவருக்கு பிரியம் அதிகம். நாயும் அவரை நக்கி விளையாடும். இதை பார்த்த கழுதைக்கு பொறாமை வந்துவிட்டது. இந்த எஜமானனுக்கு என்ன ஓரவஞ்சனை, நாம் இவ்வளவு பொதி சுமந்தும் நம்மிடம் என்றாவது குஞ்சியிருக்கிறானா இவன் என எண்ணியது. தன் அன்பை தானே சென்று வெளிப்படுத்த எண்ணி எஜமானன் மீது காலை தூக்கி போட்டு இஷ்டம் போல ஆடியது. அவரது உடல் புண்ணாகிவிட்டது. கோபத்தில் கழுதையை உதைத்து தள்ளிவிட்டார். அருகில் இருந்தவர்கள் கழுதைக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக கருதி கட்டி வைத்து அடித்தனர். இப்பொழுது கழுதையின் உடம்பெல்லாம் புண். எதெது உண்மையோ, எதெது யோக்கியமோ, எதெது நியாயமோ, எது எது தூய்மையோ, எது எது அன்பிற்கு உரியதோ, எது எது நற்கீர்த்தியோ, எது எது பண்பு ஒழுக்கமோ, எது எது போற்றுதலுக்கு உரியதோ, அவற்றை சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்கிறது பைபிள். தகுதிக்கு மீறிய செயல்கள் ஆபத்தை தரும் என்பதே இன்றைய சிந்தனையாக நாம் கொள்ள வேண்டும். ஒரு பாடல்

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல். காரணமின்றி எதுவும் நடப்பது இல்லை. இவர் செல்வச் சிறப்புடன் வாழ்கிறார். நமக்கு அல்லாஹ் எதையும் தருவதில்லை. இவருக்கு படிப்பு நன்றாக வருகிறது. நமக்கு தலையில் எதுவும் ஏற மறுக்கிறது. இப்படி அடுத்தவர்களை தங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் உலகம் இது. இத்தகைய ஒப்பீடு கூடாது என்கிறார் நபிகள் நாயகம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அதன் அளவு முறையுடன் தான் படைக்கப்பட்டுள்ளது. புத்தி கூர்மையாக இருப்பதும் புத்தி குறைவாக இருப்பதும் கூட என்று அவர் சொல்கிறார். சிலருக்கு புத்திசாலித்தனம் இல்லை என்றால் அதற்கு கூட ஏதோ ஒரு காரணத்தால் தான். அல்லாஹ் ஒருவரை அப்படி படைத்திருக்கிறான் என்று பொருள் கொள்ள வேண்டுமே தவிர, அதிகம் படைத்தவர்கள் புத்திசாலி அல்லாதவர்களை மட்டம் தட்டி பேசக்கூடாது. மனிதன் தனக்கு அல்லாஹ் தந்துள்ள விஷயங்களுடன் திருப்தி கொள்ள வேண்டும். மனிதனுக்கு உரிய நன்மை அல்லாஹ்வுக்குரிய விதியின் மீது, அதாவது இறைவன் தனக்கு தந்துள்ளவற்றின் மீது திருப்தி அடைவதாகும். மனிதனுக்குரிய தீமை அல்லாஹ்விடம் நன்மையை வேண்டுவது ஆகும். இவரை போல எனக்கும் வேண்டும் என ஆசையுள்ள மனதுடனோ பொறாமையுடனோ இறைவனை வேண்டுதல் இன்னும் மனிதருக்குரிய தீமை அல்லாஹ்வுடைய விதியை கொண்டு அதிருப்தி அமைவதாகும். இந்த விதியை மாற்ற ஏதாவது வழி இருக்கிறதா என அண்ணல் நாயகத்தை கேட்டால், துஆ பிரார்த்தனையை விட வேறு எதுவும் விதியை மாற்ற முடியாது என்று சொல்கிறார். ஆம், நாம் அன்றாடம் இறைவனை தொழுவோம். அவன் தரும் இன்பத் துன்பங்களை ஏற்போம். அவற்றை இனிமையான முகத்துடன் அனுபவித்து வந்தாலே கருணையுள்ள இறைவன் நம் துன்பங்களை குறைக்க வழி செய்வார். இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்.

கெட்டவர் என்றால் யார் என ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்டால், பிறர் பணத்தை அபகரிப்பவர்கள், ஏமாற்றுக்காரர்கள், கொலைகாரர்கள், மோசடிக்காரர்கள், பெண்களை ஏமாற்றுபவர்கள் என்று பதிலளிப்பீர்கள். ஆனால் நாயகம் இந்த பட்டியலில் இன்னும் சிலரையும் சேர்க்கிறார். சுவைமிக்க பானங்கள் அருந்துபவர்கள், சுவைமிக்க உணவு வகைகள் உண்பவர்கள், விதவிதமான ஆடைகள் அணிபவர்கள், அளவுக்கு அதிகமாக பேசுபவர்கள், சுகபோகத்திலேயே ஆழ்ந்து கிடப்பவர்கள் ஆகியோரும் கெட்டவர்களே என்று அண்ணலார் கூறுகிறார். உலகத்தில் எத்தனையோ ஏழைகள் ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழியில்லாமல் கிடக்க அவர்களையெல்லாம் மறந்துவிட்டு மேற்கண்டவற்றை செய்து கொண்டு இருப்பவர்கள் சுயநலவாதிகள் ஆகின்றனர். எனவேதான் நாயகம் அவர்கள் இது விஷயத்தில் கடுமை காட்டுகிறார். கெட்டவர்கள் வரிசையில் கடன் வாங்கிய நபர்களையும் நாயகம் அவர்கள் சேர்த்துள்ளார். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான், ஆனால் உங்களுடைய கடன்களை மன்னிக்கப்படுவது இல்லை. இப்பொழுதுதான் ஜிப்ரயீல் அவர்கள் இதனை என்னிடம் சொல்லி சென்றார்கள் என்கிறார். வங்கிகளில் கடன் வாங்கி ஏமாற்றிய பட்டியலில் உள்ளவர்கள் இறைவனிடம் மன்னிப்பு பெற முடியாது என்பதை உணர்ந்தால் சரிதான். இணைந்திருங்கள், ஒரு இஸ்லாமிய பாடலை கேட்கலாம்.

முதலாவதாக நமது சிந்தனைக்கு. துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி. வாழ்த்துகிறார் வீரத்துறவி. துணிவுடன் நில்லுங்கள், முன்னேறிக்கொண்டே இருங்கள். உங்களின் தற்போதைய நிலை குறித்த எண்ணம் சிறிதும் வேண்டாம். லட்சியத்தை உறுதியாக பற்றி கொண்டு கடமையில் ஈடுபடுங்கள், வெற்றி பெறுவீர்கள். முழு பொறுப்பையும் உங்கள் தோள் மீது சுமத்திக் கொண்டு பணியாற்றுங்கள். உங்களுக்கான விதியை வகுத்து தொடர் வெற்றிக்கு வழிவகுத்திடுங்கள். உலகம் பெரிய உடற்பயிற்சி கூடம். அதில் நம்மை வலிமை உள்ளவர்களாக ஆக்கவே மனிதர்களாக நாம் மண்ணில் பிறந்திருக்கிறோம். அரிய செயல்கள் அனைத்தும் பெரிய இடையூறுகளை முறியடித்த பின்னரே சாத்தியமாகிக் கொண்டிருக்கின்றன. அதனால் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் அவசியமானவை. எதை மண்ணில் விதைத்தோமோ அதையே அறுவடை செய்ய முடியும். நமது விதியை நாமே வகுத்துக் கொள்கிறோம். செயலில் மட்டுமல்லாமல் மனதாலும் நல்லதை சிந்தியுங்கள். முகத்தில் புன்னகையும் பேச்சில் இனிமையும் கொண்டிருங்கள். குழந்தையின் கள்ளம் கபடமற்ற தன்மையோடு செயலாற்றுங்கள். அகந்தையை அறவே ஒழித்து விடுங்கள். நீங்கள் நாய்க்கு ஒரு பிடி சோறு போட்டாலும் அந்த நாயை கடவுளாக எண்ணி வழிபடுங்கள். கடவுளே உலகிலுள்ள எல்லா உயிர்களுமாக இருக்கிறார். நல்லதை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றதை மனதில் அடிக்கடி சிந்தியுங்கள். இதன் மூலம் நீங்கள் ஒளி பெற்றவராக திகழ்வீர்கள். தன்னம்பிக்கை மனிதனுக்கு மிக மிக அடிப்படையானது. தன்னை நம்பாதவன் கடவுள் மீது பக்தி இல்லாத நாத்திகனை போன்றவன். மனிதன் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அதுவாகவே மாறிவிடும் சக்தி படைத்தவன். வலிமையுடையவன் என நினைத்தால் நிச்சயம் வலிமை படைத்தவனாக முடியும். நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்ற மன உறுதி ஒருவனுக்கு இருந்தால் அவனிடம் பாம்பின் விஷம் கூட சக்தி அற்றதாக போய்விடும். பிறருக்கு செய்யும் எளிய சேவை கூட உங்களுக்கு பேராற்றலை உண்டாக்கும். நாளடைவில் உங்கள் மனம் சிங்கத்திற்கு நிகரான வலிமை பெற்றுவிடும். தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்பவர்களே உண்மையில் வாழ்பவர்கள். மற்ற அனைவரும் வாழ்க்கையை வீணாக கழித்துக் கொண்டிருப்பவர்கள். பாமர மனிதனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்துவதே ஆன்மீகத்தின் உண்மையான நோக்கம். உண்மை எங்கே அழைத்து சென்றாலும் அதை பின்பற்றிச் செல்லுங்கள். கோழையாகவும் வேஷதாரியாகவும் இருந்து விடாதீர்கள். அடக்கப்படாத மனம் மனிதனை கீழ் நோக்கி இழுத்து செல்கிறது. அடக்கப்பட்ட மனமோ பாதுகாப்பு அளிப்பதோடு சுதந்திரமாக வாழ வழி செய்கிறது. ஒரு இனிய பாடலை கேட்கலாமே.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். தகவல் அறியும் நேரம் இது. ஒரு விமானம் ஒரு ஊருக்கு பறக்கிறது. கிட்டத்தட்ட 200 பேர் அதில் பயணம் செய்கின்றனர். நடுவானில் திடீரென ஒரு மிரட்டலான சப்தம் விமானத்திற்குள் ஏற்பட்டது. பயணிகள் அதிர்ந்தனர். இது என்ன தெரியுமா? பயணி ஒருவர் விட்ட மிகப்பெரிய ஏப்பம் தான் அது. ஏப்பம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஓசையோடு வெளிவரும். மிதமான ஓசையும் உண்டு, மிரள வைக்கும் ஓசையும் உண்டு. சில பேர் ஏப்பம் விடுவது அடுத்த நபருக்கு கூட கேட்காது. இங்கிலாந்தை சேர்ந்த பால்கன் என்பவர் 2009 109.9 டெசிபல் ஓசையில் பலமாக ஏப்பம் விட்டது உலக சாதனையாகி இருக்கிறது. இவர் எழுப்பிய சப்தம் ஒரு மோட்டர் சைக்கிள் ஓடும் பொழுது எழுப்பும் சப்தத்தை விட அதிகம். அடப்பாவிகளா, எதுலதான் சாதனை படைக்கிறதுன்னு இல்லையான்னு உங்க மனசுல ஓடுறது இங்க புரியுதுங்க. ஏப்பம், வாய்வு, கேஸ் இவை எல்லாமே இயற்கையானதுதான். ஏப்பத்தை மருத்துவ பாஷையில் எரக்டேஷன் என்பார்கள். ஏப்பத்தின் காற்றுதான் வெளிவருகிறது. அந்த காற்று எப்படியெல்லாம் உள்ளே போகிறது தெரியுமா? நாள் முழுக்க அன்றாட செய்கைகளில் நாம் காற்றை குடிக்கிறோம். இரவில் வாயை திறந்தபடி தூங்கும் போது காற்றை குடிக்கிறோம். பகலில் வேக வேகமாக பேசும் போது காற்றை விழுங்குகிறோம். சாப்பிடும் போது காற்றும் சேர்ந்தே உள்ளே போகிறது. சூயிங்கத்தை வெறும் வாயில் போட்டு மெல்லும் போது, ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிக்கும் போது, அவசரமாக உணவை அள்ளி வாய்க்குள் திணிக்கும் போது, தண்ணீரை உறிஞ்சி குடிக்கும் போது எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ காற்றை சேர்த்துத்தான் குடிக்கிறோம். அது வயிற்றினுள் போய் சேர்ந்து கடைசியில் வாயுவாக, ஏப்பமாக, வாய் வழியாக வெளிவருகிறது. நன்றாக சாப்பிட்டு முடித்த பின் வரும் ஏப்பம் இருக்கிறதே, அது மிகவும் சுகமானது. திருப்தியாக சாப்பிட்டோம் என்ற சந்தோஷத்தையும், செரிமானத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்ற திருப்தியையும் மனதுக்கு தரும். சிலருக்கு சாப்பிட்டவுடன் ஏப்பம் வரவில்லை என்றால் திக்குமுக்காடி போய்விடுவர். ஐயோ, வயிறு கல்லு மாதிரி இருக்கே, நெஞ்சு கனமா இருக்கே, ஒரு ஏப்பம் வந்துட்டா நல்லா இருக்கும் போல இருக்கே, வரமாட்டேங்குதே, சோடா கொண்டு வா, ஓம வாட்டர் கொண்டு வா என்று ஊரையே கூட்டி விடுவர். மனிதர்களைப் போல தாவரங்களும் மட்டும் சாப்பிடும் விலங்குகளும் ஏப்பம் விடுவது உண்டு. அவை வெளிவிடும் ஏப்பத்தில் மீத்தேன் வாயு இருக்கும். இது விஷத்தன்மை வாய்ந்தது. நீங்கள் என்ன மாதிரியான காற்றை குடித்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்கள் ஏப்பத்தில் என்ன விதமான கேஸ் வெளிவருகிறது என்பது தெரிய வரும். நீங்கள் சோடா மற்றும் கார்பனேட்டட் குளிர்பானங்கள் குடித்திருந்தீர்கள் ஆனால் உங்களது ஏப்பத்தில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளிவரும். நீங்கள் வெளிக்காற்றை குடித்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஏப்பத்தில் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் இரண்டும் சேர்ந்தே வெளிவரும். சாப்பிட்ட பின் அல்லது 4 தடவை ஏப்பம் வந்தால் அது ஒரு பொருட்டு அல்ல. நிறைய பேர் ஒரு நாளைக்கு 6 முதல் 20 தடவை ஏப்பம் விடுவது உண்டு. இதை நினைத்தும் பயப்பட தேவையில்லை. பெரியவர்களை விட குழந்தைகள் நிறைய தடவை ஏப்பம் விடுவர். காரணம், அவர்கள் நிறைய காற்றை அவர்கள் அறியாமலேயே விழுங்குகின்றனர். அவர்கள் நேராக உட்காருவது இல்லை என்பதால் அவர்களுக்கு காற்றை வெளியேற்ற தெரியாது. வீட்டில் உள்ள பெரியவர்கள் குழந்தைகளுடன் விளையாடுகிறோம் என்று நினைத்து சின்ன குழந்தைகளை வேகமாக ஓடும் ஃபேன் எதிரே நிற்க வைப்பர். காற்று குழந்தையின் முகத்தில் படும் பொழுது அதை சமாளிக்க முடியாமல் திணறுவர். இந்த விளையாட்டு விஷயம் அல்ல, கவனிக்கத்தகுந்தது. குழந்தைகள் சரியான அனுபவம் இல்லாததால் அதிக அளவு காற்றை குடித்து விடுவர். அதனால் குழந்தைகளுக்கு பால் கொடுத்து முடித்தவுடன் தோளில் போட்டு முதுகில் தட்டி தடவியும் கொடுக்கிறோம். அச்சமயம் வாயு வயிற்றின் மேல் பகுதிக்கு வந்து வாய் வழியாக வெளியேறும். அப்பொழுது குழந்தையின் நெஞ்சிலிருந்து கடக் என்ற ஒரு சப்தம் வரும். அதன் பின்தான், அப்பாட இப்பத்தான் பால் இறங்கிச்சு என்ற நிம்மதி பெருமூச்சு விடுவர் தாய்மார்கள். வயிற்றினுள் போய் சேர்ந்த காற்று வாய் வழியாகவோ ஆசன வழியாகவோ வெளிவந்துதான் ஆக வேண்டும். மேல் வழியாகவோ கீழ் வழியாகவோ ஒரு நாளைக்கு 10 முதல் 20 தடவை காற்று இயற்கையாகவே வெளியேறி கொண்டு இருக்கும். இது கவலைக்குரியது அல்ல. சிலர் இதை அசௌகரியமாகவும் அசிங்கமாகவும் எடுத்துக்கொள்கின்றனர். கடைசியாக,
பித்தப்பையில் பிரச்சனை, வயிற்றில் புண் இருந்தால் ஏப்பம் வருவது அதிகமாகும். சில நேரம் ஏப்பம் அதிகமாக இருந்தால் அந்த நபருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கிறது, இதயத்தில் ஏதோ பிரச்சனை என்று கூட கருதலாம். இணைந்திருங்கள், இது MTR FM.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். உங்களுடன் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். இப்பொழுது நீதி நூல்களில் நிர்வாகம். வேண்டாம் இவை அவை அஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும், கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும், நகை அஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும், நல்கூர்ந்தார் இல் வரவும், பூத்தலில் பூவாமை நன்று. இதெல்லாம் இப்படியாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் அவ்வப்பொழுது எதற்காகவாவது வருத்தப்படுகிறோம். அப்படிப்பட்டவற்றை பட்டியல் இடுகிறார் நீதி நிற விளக்கம் நூலை இயற்றியுள்ள குமர குருபர சுவாமிகள். 5 வயது வரை பேசாமல் இருந்து தாய் தந்தையரால் திருச்செந்தூருக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே இறைவன் சன்னதியில் கந்தர் கலிவெண்பா பாடிய அருட்கவி அவர். 4 விஷயங்களை அவர் பட்டியலிட்டு அவை இருப்பதை விட இல்லாமல் போவதே மேல் என்கிறார். அவை பற்றி அவற்றுக்கு அவ்வளவு சலிப்பு. முதல் விஷயம், நன்றாக கல்வி கற்றவர்கள் மேடையில் ஏறியதும் சபையோரை கண்டு உடம்பு நடுங்கி சொல்ல விரும்பியதை சொல்ல வேண்டியதை சொல்லாமற் போவது. 2வது, கல்வியறிவு இல்லாமல் மேடை ஏறி அவையடக்கம் இல்லாமல் கண்டபடி பேசுவது. 3வது, கொடுத்தால் குறைந்து போகுமோ என்று பயந்து யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் கருமிகளாகவே வாழும் பணக்காரர்கள். 4வது, ஏழைகளின் விருந்தோம்பல் ஆசை. இவை 4 இருப்பதை விட இல்லாமற் போவதே மேல் என்பது குமரகுருவரர் கருத்து. உண்மைதான், இந்த 4 நாம் அப்படியே ஒப்புக்கொண்டாக வேண்டும். கற்றதை சரிவர எடுத்து சொல்ல தெரியாவிட்டால் கற்றதனால் பயனில்லை. கல்லாமலேயே மேடைகளில் உளர்வது என்பது அநாகரீகம். தானும் சாப்பிடாமல் பிறரும் கொடுக்காமல் வாழும் கருமிகள் எவ்வளவு பணக்காரர்கள் ஆயினும் அவர்களால் சமுதாயத்திற்கு பயனும் இல்லை, அவர்களுக்கும் செல்வத்தினால் பயன் இல்லை. அதுபோலவே ஏழைகளின் ஆசைகளும் ஒரு வரம்புக்குள்ளேயே இருந்தாக வேண்டும். அதிக ஆசை அவர்களது வாழ்க்கையை பாழ்படுத்திவிடும். அடக்கமே அறிவு. முற்றும் உணர்ந்தவர் இல்லை, முழுவதும் கற்றனும் என்று களியற்க சிற்றுளியார் கல்லும் தகரும், தகரா கனங்குழாய் கொல்லுலை கூடத்தினால். கல்வி சிலருக்கு செருக்கை ஏற்படுத்துகிறது. படித்துவிட்டோம் என்ற கர்வம் அவர்களுக்கு இருக்கிறது. ஓரளவு அது இருக்க வேண்டியதுதான் என்று சொல்பவர்களும் உண்டு. அதன் பெயர் வித்யா கர்வம். ஆனால் அதிகம் படிக்க படிக்க முற்றிய நெற்கதிர் போல பணிவும் வேண்டும், அகந்தை கூடாது. ஏனென்றால் எவ்வளவு படித்தாலும் மேலும் படிப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது. அதனால்தான் குமரகுருவரர் முற்றும் உணர்ந்தவர் இல்லை என்கிறார். முற்றும் உணர முடியாத பொழுது முழுதும் கற்றுவிட்டோம் என்று சொல்லிவிடவும் முடியாது. அப்படி சொல்லி மகிழ்ந்து திரியாதீர்கள் என்று சொல்லும் குமரகுருபர சுவாமிகள் அதற்கு இங்கே ஒரு உதாரணத்தையும் சொல்கிறார். அது மனித இயல்புகளை நன்றாக எடுத்து காட்டுகிறது. அறிவின் சிறு பொறி போதும் வெற்றி பெற பெரிய மலையை கூட சிறிய உளி தகர்த்துவிடும் என்பது போல. ஆனால் குழாயை என்ன செய்வது? கொல்லன் பட்டறையில் போட்டு காய்ச்சி தீட்ட வேண்டியதுதான். சிலர் எவ்வளவு அறிவிருந்தாலும் பயன்பட மாட்டார்கள், பயன் பெறவும் மாட்டார்கள். வேறு சிலரோ இருக்கும் அறிவை வைத்துக் கொண்டு வெற்றி பெற்று விடுவார்கள். ஆகவே படிப்பு மட்டுமோ பட்டங்களோ போதாது. எவ்வளவு படித்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, படித்தது எது, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் பெரிது. சிற்றுளியார் கல்லும் தகரும் என்பது ஒரு புறம், அதே சிற்றுளியார் கல்லை சிற்பமாக்கவும் முடியும் என்பது வேறு ஒரு பரிமாணம். சிற்றுளி அறிவு என்றால் சிற்பி அதை பயன்படுத்தக்கூடியவன். அறிவு வலிமையானது, வளமானது என்றாலும் அதன் பயன் அதனை பாங்காக பயன்படுத்துபவனின் குணத்தை பொறுத்தது. கல்வியினால் அகந்தை மிகுந்து கழிப்பவன் வெற்றி பெறமாட்டான். வெற்றி என்பது அறிவை பற்றி சொல்லிக் கொள்வதில் இல்லை, பயன்படுத்துவதில்தான் இருக்கிறது. இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம். இப்பொழுது ஒரு பாடல் கேட்கலாம்.

0: இன்றைய ஆரோக்கிய சமையல் பகுதியில் பழச்சாறுகளில் துளசி ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். முதலில் துளசி ஜூஸ் என்னென்ன தேவை? துளசி இலை 50 கிராம், தேன் 50 மில்லி, தண்ணீர் 50 மில்லி. எப்படி செய்வது? துளசி இலையை தண்ணீரில் நன்கு கழுவ வேண்டும். துளசி இலையுடன் தேனையும் தண்ணீரையும் சேர்த்து இதை நன்றாக அரைத்து சாறு வடிகட்டவும். ஜூஸை அரை வெப்பநிலையில் வைத்து பரிமாறலாம். அதே போல நெல்லிக்காய் 70 கிராம், தேன் 50 மில்லி, தண்ணீர் 50 மில்லி. நெல்லிக்காயை தண்ணீரில் நன்காக கழுவவும். நெல்லிக்காயை நறுக்கி அதனுடன் தேன் மற்றும் தண்ணீர் சேர்த்து அரைத்து சாறு பிழிந்து எடுக்கவும். இதையும் இந்த ஜூஸையும் அரை வெப்பநிலையில் பரிமாறலாம். அருகம்புல் ஜூஸ். அருகம்புல் 50 கிராம், தேன் 50 மில்லி, தண்ணீர் 50 மில்லி. அருகம்புல்லை தண்ணீரில் நன்றாக கழுவவும். அதனுடன் தேன் மற்றும் தண்ணீர் சேர்த்து அரைத்து சாறு பிழிந்து எடுக்கவும். இதையும் அரை வெப்பநிலையில் பரிமாறலாம். இணைந்திருங்கள், இது MTR FM.
1: இதோ இவள் காதல், ஏக்கம், தவிப்பு இவைகளிலெல்லாம் தேன் சுட்ட தேன் சுட்ட மனசுக்குள் அவனுக்கு மகரந்த காடு வளர்த்திருந்தாளா?

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். உலகெங்கும் வாழ் தமிழர்களின் இணைய வானொலி இது. இனிய வானொலி தொடர்வது ஆலய தரிசனம். திருவையாறு பஞ்சநதிக்கரையில் பொங்கல். தஞ்சை பெரிய கோவிலில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவையாறு ஐயாரப்பன் கோவில். இதன் தெற்கு கோபுரத்திற்கு அருகிலுள்ள புஷ்ப மண்டப காவிரி படித்துறை இயற்கை எழில் கொஞ்சும் சூழலோடு திகழ்கிறது. சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி, கங்கா தீர்த்தம், பாலாறு, நந்திவாய்நுரை தீர்த்தமாகிய நந்தி தீர்த்தம் ஆகிய 5 கலப்பதால் ஐயாறு எனும் திருப்பெயர் இத்தலத்திற்கு அமைந்தது. இதனால் இத்தலத்தை பஞ்சநதம் என்றும் அழைப்பர். காசிக்கு சமமாக கருதப்படும் தலங்கள் 6. அவை திருவெண்காடு, திருவையாறு, மாயூரம், திருவிடைமருதூர், திருச்சாய்க்காடு, திருவாஞ்சியம் ஆகும். இவற்றுள் திருவையாறு சப்தஸ்தான திருத்தலங்களுள் ஒன்று என்ற பெருமையும் கொண்டது. மற்றவை திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி, திருநெய்தானம் ஆகும். திருவையாறு திருத்தலத்தில் ஐயாரப்பர் ஆலயத்திற்கு தெற்கு கோபுரவாசலுக்கு நேரே சுவாமி தீர்த்தத்திற்கு உகந்ததான காவிரி படித்துறை அமைந்துள்ளது. இந்த காவிரி நதியில் நீராடுவதை அப்பர் சுவாமிகள் வெகுவாக சிறப்பித்துள்ளார். புஷ்ப மண்டப படித்துறை என்ற இத்துறையில் நீராடும் பக்தர்களை ஐயாரப்பர் பெரும் செல்வந்தர்களாக மாற்றுவார் என்பது அப்பரின் வாக்கு. புண்ணியம் அளித்தலில் காசிக்கு வீசம் அதிகம் என்று சொல்லப்படுவதால் இத்தல படித்துறையில் மார்கழி மாதம் கடைசி நாளன்று காவிரி அன்னை இங்கு தங்கி ஐயாரப்பரை வழிபட்டு மறுநாள் தைப்பிறப்பன்று வருணனை அடைந்ததாக புராண வரலாறு கூறுகிறது. எனவே பெண்கள் இன்றும் மார்கழி கடைசி நாளன்று இரவு இங்கு தங்கி ஐயாரப்பரை வழிபட்டு தை முதல் தேதியன்று இந்த படித்துறையில் பொங்கல் தயாரித்து காவிரி அன்னைக்கு மங்கள பொருட்களுடன் படைத்து வழிபடுகிறார்கள். இதனால் சுமங்கலி பாக்கியம் நீடிப்பதுடன் தங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும் என்பது நம்பிக்கை. காவிரி நதி ஓடும் இந்த புஷ்ப படித்துறையில் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பன்றும் நீராடினால் உடல் நலம் வளம் பெறும். மேலும் மாசி மாத மகம் நட்சத்திரத்தன்றும் சித்திரை பௌர்ணமி அன்றும் ஐப்பசி துலா ஸ்நானம் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளிலும் குறிப்பாக கார்த்திகை கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு நீராடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. காசிக்கு சமமான திருத்தலமாக இத்தலம் கருதப்படுவதாலும் திருவையாறு ஐயாரப்பர் கோவில் தெற்கு கோபுரவாசலில் தனி சன்னதியில் யமனை தன் காலடியில் வீழ்த்தி அமுக்கியிருக்கும் ஆட்கொண்டாரின் பார்வை இப்படித்துறையை பார்த்த வண்ணமாய் இருப்பதாலும் இங்கு நீராடினால் யம பயம் நீங்கும். அதனால் இங்கு பகல் இரவு என்று பாராமல் எந்த நேரத்திலும் நீராடலாம் என்றும் கூறப்படுகிறது. காசி மணிகர்ணிகா கங்கை படித்துறையைப் போல முக்தி தரும் படித்துறையாக கருதப்படுவதால் இங்கு மறைந்த முன்னோர்களுக்கு நீத்தார் கடன் செலுத்துவதற்கு இப்படித்துறையின் அருகில் வசதிகள் உள்ளன. காசியை போன்றே இறப்போருக்கு இறுதி மூச்சு விடும்போது இறைவன் தாரக மந்திரம் உபதேசம் செய்வதாக நம்பப்படுவதால் இந்த திருவையாறு தலமும் பஞ்ச தீர்த்தமான காவிரியும் மிகவும் போற்றப்படுகிறது. இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம்.

உலகிலேயே யோகசாலியார். சுகபோகத்தில் திளைத்த மன்னன் வீரசேனன் உலகில் உள்ள எல்லாவற்றையும் தான் மட்டுமே அனுபவிக்க பிறந்தவன் என்ற எண்ணம் கொண்டிருந்தான். ஒரு நாள் வீரசேனனை காண ராஜகுரு வந்திருந்தார். அவரிடம் வீரசேனன், குருவே, என்னை விட உலகில் சுகபோகம் அனுபவிப்பவர் யாரேனும் இருக்கிறார்களா என்று ஏளனமாக கேட்டான். மன்னனின் மமதையை உணர்ந்த ராஜகுரு, ஏன் இல்லை, நம் நாட்டிலேயே ஒருவர் இருக்கிறாரே என்றார். அப்படியா, யார் அது, நான் அவரை சந்திக்க வேண்டுமே என்றான் மன்னன். இருவரும் தேரில் புறப்பட்டனர். குறிப்பிட்ட இடத்தில் ராஜகுரு தேரில் இருந்து இறங்கி நடந்தார். வீரசேனனும் பின்தொடர்ந்தான். வெயில் கடுமையை பொருட்படுத்தாமல் முதியவர் ஒருவர் அங்கே வயலில் உழுது கொண்டிருந்தார். அவரை சுட்டி காட்டிய ராஜகுரு, மன்னா, உன்னை விட சுகம் அனுபவிப்பவர் இந்த விவசாயிதான் என்றார். வெயிலில் காயும் இவரா எல்லாவற்றையும் அனுபவிப்பவர் என்றும் ஒன்றும் புரியாமல் வீரசேனன் விழித்தான். அவனது விழிப்பை ரசித்த ராஜகுரு, உழைப்பின் அருமை அறிந்த இவருக்கு வேளா வேளைக்கு நன்றாக பசிக்கும். குடிப்பது கூழ் என்றாலும் ருசியாக இருக்கும். இரவில் ஆழ்ந்த உறக்கம் வரும். எவனொருவன் பகலில் உழைத்து இரவில் நிம்மதியாக தூங்குகிறானோ அவனே உலகை அனுபவிக்கின்றான் என்றார். வீரசேனன் அன்று முதல் கர்வத்தை விட்டான். மக்களுக்காக பல திட்டங்கள் தீட்டி அலைந்து திரைந்து நிறைவேற்றினான். இன்றைய எம்டிஆர் நேரம் உங்களின் பெஸ்ட் சாய்ஸ் ஆக இருந்ததா? கருத்துக்களை அள்ளி தெளியுங்கள் உறவுகளே. அனுப்ப வேண்டிய மின் அஞ்சல் முகவரி mtrfm247@gmail.com. மீண்டும் ஒரு புதிய தொகுப்போடு உங்களை உங்களுடன் காற்றலையில் இணைய காத்திருக்கும் நான் அனுசாத்தப்பன், மதுரை கலையகத்தில் இருந்து. இது உலக தமிழர்களின் உன்னத வானொலி, இசை பிரியர்களின் இனிய வானொலி, பல்சுவை விரும்பிகளின் விருப்பமான வானொலி. என்றும் உங்கள் எம்டிஆர் வானொலி. இணைந்தே இருங்கள். இனிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து காற்றலையில் வலம் வருகிறது.

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனி வருவது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை தொகுத்து வழங்கும் நான் பூனா பம்பாய் என் மஜீத். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஊட்டி வரை உறவு என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய இந்த பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இன்று போல் என்றும் வாழ்க என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய இனிமையான இந்த பாடல்.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது போதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி பி சீனிவாஸ், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். படம் பவானி.

இன்று வந்த சொந்தமா, இடையில் வந்த பந்தமா என்று கேட்கிறார்கள். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. படம் சித்ராங்கி.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது. படம் இளமை ஊஞ்சலாடுகிறது.

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் பி. சுசிலா பாடியது. படம் இருவல்லவர்கள்.

நம்ம ஊரு சிங்காரி, சிங்கப்பூர் வந்தாளாம் என்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். படம் நினைத்தாலே இனிக்கும்.

மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, நம்ம ஒரு சிங்க

எப்போதும் நான் சொன்ன கேப்பா, ராஜாவை பார்க்காமல் ரோஜா ஏமாந்து போனாலும் லேசா. நான் நாள வச்சு தேடி வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நீ இன்றி போவேனு சம்பு. நான் மூணு மெத்தை வீடு கட்டி மாடி மேல ஒன்ன வச்சு பார்க்காமல் போவேனு சம்பு. மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்னதன் வந்தானா நம்ம சங்க

மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம

0: பொதிகை ஜெனரல் தரும் அடுத்த பாடல்
1: பி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல், படம் இதய வீணை.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறார்கள் பி பி சீனிவாஸ், பி சுசீலா. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ போ போ என்கிறார்கள். படம் இதய கமலம்.

0: பாடப்படும் சென்னை.
1: இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருந்தது MTR FM மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மீண்டும் ஒரு பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் பூனா பம்பாய் என் மஜித். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மதுரை தமிழ் MTR வானலையில் வாரந்தோறும் இசை தேரில் பவனி வரும் இசைக்குள் கவிதை நிகழ்ச்சிக்காக இணைந்து கொள்ளும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து. இன்றும் காற்றலையில் கவி பாடி செல்ல காத்திருக்கும் இனிய பாடல்களை கேட்டு ரசிக்க இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்களை வழங்கி இணைந்தே இருப்போம். இசை கேட்டு மதுரை தமிழ் MTR வானலையோடு.

இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறது அழகு. ஆம், அழகை மையமாக கொண்ட இசைக்காவியங்கள் இசைக்க காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கவிருக்கிறது புதிய முகம் படப்பாடல். ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைப்பில் உன்னிமேனன் பாடலை பாட வருகிறார்.

அழகின் வீதியில் அற்புத வரிகளை நம் மனதோடு தொட்டு தொடர்ந்தது அந்த பாடலின் வரிகள். இனிமையான பாடலை இசைத்து சென்றது தென்றல். இனி கேட்போம் ஆதித்யன் இசை அமைப்பில் எஸ்பி பாலசுப்பிரமணியன் பாடிய ஒரு அழகோவியம். ஆம், உயிரானது இசைக்கடலில்.

ஓவியம் மாய். இசை கேட்டு இணைந்திருக்கின்றோம் இசைக்குள் கவிதை நிகழ்ச்சிக்காக. இனி ஒலிக்கவிருக்கிறது தேனிசை தென்றல் தேவா இசை அமைப்பில் ஹரிஹரன் பாடிய பாடல் கண்ணால் பேசவா திரையிலிருந்து.

அழகு வீதியில் குடைப்பிடித்த வண்ண நிலா புள்ளி மான்களின் துள்ளலை கண்டு மகிழ்ந்து நின்றதோ ஒன்றிய தமிழில் MTR வானொலியின் இசை கேட்டு மனதை இனித்திடும் இனிய கானங்களோடு கலந்திருக்கின்றோம். இனி சிவா இசை அமைப்பில் SP பாலசுப்ரமணியன் பாடிய லவ் டுடே படப்பாடல் அளிக்கிறது.

இரு கரங்கள் தட்ட எழுந்தது இசை, அப்பொழுது பிறந்தது கவிதை. மனமெனும் இசைக்கூடத்தில் இசை கேட்டு இணைந்திருக்கின்றோம். இசைக்குள் கவிதை நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கவிருக்கிறது வித்யாசாகர் இசை அமைப்பில் சீனிவாஸ் பாடிய பூப்பறிக்க வருகிறோம் பணப்பாடல்.

அழகின் வீதியில் அற்புதமான கவிதை சாரல்களை இசைச்சாரலாய் இந்த வேலைதனில் தெளித்து செல்வது வந்தியத்தமிழ் MTR வானொலி நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கிறது சத்தம் போடாதே. இது திரைப்படத்தின் பெயர். இத்திரைக்காக இசை அமைத்திருந்தார் யுவன் சங்கர் ராஜா. பாடலை பாட சங்கர் மகாதேவன். பாடல் இதோ

மலலையாக விளையாடி மனதோடு இசைப்பாடி காற்றோடு கவிதை எனும் இசைக்கலந்து வீசிக்கொண்டிருப்பது இசைக்குள் கவிதை இசைத்திடும் கானங்கள் மனதோடு என்றும் நினைத்துவிடும். இனி டி இமான் இசை அமைப்பில் சத்யபிரகாஷ் பாடிய வெள்ளைக்கார துறை திரையிலிருந்து பாடல் இதுவும்.

இசையோடு கவி பாடிக் கொண்டிருப்பது மந்திரமில் MTR வானொலியில். இன்றைய நிகழ்ச்சியில் அழகை மையமாக கொண்ட படப்பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்து செல்லும் வேலைதனில் இனி ஒலிக்கவிருக்கிறது யுவன் சங்கர் ராஜா இசை அமைப்பில் நரேஷ் ஐயர் பாடிய பாடல் சமர் திரையிலிருந்து.

அழகோடு இணைந்த கவி காவியங்கள் அரங்கேறும் இசைப்பாடி கொண்டிருப்பது இசைக்குள் கவிதை நிகழ்ச்சிக்காக. இனி ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைப்பில் ஒன்னிமேனன் பாடிய பாடல் காதலர் தினம் திரையிலிருந்து ஒலிக்கிறது.

இனிய அழகு பாடல்களின் அணிவகுப்பில் இணைந்திருக்கின்றோம். இனி ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைத்து பாடியிருந்த பாடல் பம்பாய் திரையிலிருந்து அளிக்கவிருக்கிறது.

0: மனிதமில் எம்டிஆர் வானலையில் இசைக்குள் கவிதை நிகழ்ச்சியில் அழகின் வீதியில் இசைத்த வண்ண கவி காவியங்கள் நம் மனதோடு அரங்கேறும் வேலைதனில் நிகழ்ச்சியின் நிறைவாக இசைஞானி இளையராஜாவின் இசை அமைப்பில் மனோ பாடிய பாடல் ஒலிக்கவிருக்கிறது. ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி என்ற திரையிலிருந்து.
1: என் கண்ணு இல்ல சாமி, அழாதப்பா. அடே எவனோ பெத்த மகனே, அழாதரா. டேய், இப்ப நீ அழகிய நிறுத்தல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது.

0: ஏன்பா வெங்கிட்டு, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்களை உள்ள படுக்க வச்சுட்டு நானும் என் சம்சாரமும் வாசல்ல படுக்கையை போட்டோம். ராத்திரி 12 மணி வரைக்கும் நீயே கச்சேரி வச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசி.
1: புரியுது புரியுது, நான் ஒதுங்கிக்கிறேன்.

இனிய பாடல்களின் சங்கமத்தில் இதுவரை இணைந்திருந்தோம் இசை கேட்டு. மகிழ்ச்சி அன்பு உறவுகளே, இதுவரை நிகழ்ச்சி கேட்டு ரசித்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை வழங்கி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தற்பொழுது விடைபெற்று செல்லும் என்றும் உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து. மீண்டும் சந்திப்போம் அன்பு உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலகத்தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக பலே பாண்டியா என்ற படத்திலிருந்து ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் PB ஸ்ரீனிவாஸ், ஜமுனாராணி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாசம் என்ற படத்திலிருந்து மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக பாவ மன்னிப்பு என்ற படத்திலிருந்து பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக பார்த்தால் பசி தீரும் என்ற படத்திலிருந்து கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், டி சுசீலா.

0: கொடிய செய்ததா,
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக காத்திருந்த கண்கள் என்ற படத்திலிருந்து காற்று வந்தால் தலை சாயும் நாணல், காதல் வந்தால் தலை சாயும் நாணம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் சி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீ என்ற படத்திலிருந்து வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலும் பழமும் என்ற படத்திலிருந்து ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பலிவர் பி. சுசீலா

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக சர்வர் சுந்தரம் என்ற படத்திலிருந்து அவளுக்கென்ன அழகிய முகம் அவளுக்கென்ன என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், எல்லாரீஸ்வரி.

0: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சித்தி என்ற படத்தில் இருந்து தண்ணீர் சுழுவதென்ன சரம் சரமாய் பாய்வதென்ன என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், டி சுஜிலா.
1: தண்ணீர் சுடுவதென்ன

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பணக்கார குடும்பம் என்ற படத்திலிருந்து அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறந்தாராம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக ராமன் எத்தனை ராமனடி என்ற படத்திலிருந்து சித்திரை மாசம் பௌர்ணமி நேரம் முத்துரதங்கள் ஊர்வலம் போகும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

0: இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக வானம்பாடி என்ற படத்திலிருந்து கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.
1: கங்கை கரை தோட்டம்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக பஞ்சவர்ண கிளி என்ற படத்திலிருந்து தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTREFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜபர் சாதிக். இதுவரை நமது MTREFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTREFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், NTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

என்னை கொஞ்ச கொஞ்ச என்ற வரி கொண்ட பாடல் முதலில் ஆதி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலுக்கு விருப்பமாக ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் அருள் மோகன் காத்துக் கொண்டிருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் பாடலும் ஏழுமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். தங்கை திரைப்படத்து பாடல் தண்ணீரிலே தாமரை பூ என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடல் அல்பர்டா மாநிலம் கனடா நாடு சாந்தினி நீங்கள் தந்த ஆவாரம் பூவுதான் என்ற வரி கொண்ட பாடல். அவள் மெல்ல சிரித்தாள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தொடர்ந்து வரும் பாடலும் கனடா. மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல் ரசவாட்சியே ரசவாட்சியே என்று அரண்மனை 3 திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

சிங்காரப்போமியான் சிங்கப்பூரிலிருந்து அன்புடன் மகாலிங்கம் தந்த பாடலையும் கேட்டு மகளே இருக்கின்றோம். மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடல் உலகம் இதிலே அடங்குது என்ற பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான பாடலை மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து பாஸ்கரன் மாலா நீங்கள் தந்து நாங்கள் கேட்போம். உங்களோடு இணைந்து பொத்தி வச்ச மல்லிகை என்ற பாடலை, அந்த பாடல் கோடை மழை திரைப்படத்து பாடல்.

0: இருக்கு.
1: அவரை தொடர்ந்து மீண்டும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ரமணி, நீங்கள் தந்த பாடல் கொஞ்சலாமா மிஞ்சலாமா என்று கேட்டு பாடுகின்றது லவ்வர்ஸ் என்ற திரைப்படத்தில் இருந்து.

அடுத்து பெறும் பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதீஸ் நீண்ட கால உறவு நீங்கள் தந்த பாடல். கை தட்டி தட்டி என்று ஆரம்பிக்கும் பாடலை ஜோடி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே தினமும் மலரும் நேயர் விருப்பம் சர்வதேச நேயர் விருப்பமாக ஒலிக்கின்றன.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல்கள் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரில் இருந்து நிவேஷன் தந்த பாடல் முதலில் நிமிர்ந்து நில்லு என்று ஆரம்பிக்கும் சட்டம் ஒரு இருட்டறை என்று 2012 ஆண்டு வெளிவந்த திரைப்படத்து பாடல்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் வருவார், உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல என்ற இதய கமலம் திரைப்படுத்த பாடலை ஈழமணி திருமாநாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

பழமை போல நின்றும் இறுதிப்பாடலை தருகின்றார் கனடா. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள், காணாமல் நான் ஏது என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல். கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

நீய நெஞ்சங்களே, நாங்கள் இதுவரை நேரமும் தித்திக்கும் தீனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் சர்வதேச நேயர் விருப்பத்திலே. இந்த நிகழ்வை மீண்டும் கேட்கலாம் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நிறுத்தி அலங்கரிக்க வேண்டும் என்ற முதல் பாடல் உன்னோடு என் நெஞ்சமே என்று பாடுகின்றது. கடவுள் தந்த செல்வம் என்ற திரைப்படுத்த பாடலை தந்து காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் மட்டுமல்லாமல் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும்

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் ஆடி பெருக்கெடுத்து ஆடிவரும் காவேரி என்ற முதல் வரியை கொண்ட பாடல். ராதா என்ற திரைப்படத்திலிருந்து. விரும்பி கேட்கின்றார்கள் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமளா பிரபா, ஜெயவீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி இவர்களோடு சிவசங்கரன் நத்தவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் அனைவரும்.

இன்றையத்தில நல்வாழ்த்துக்களை கூறி வளமை போல பாடல் ஒன்றை கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். அவர்கள் பாடலை கேட்கும் வேளை அவர்களோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைவார்கள். பாடுகின்ற அந்த பாடல் கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் என்ற திரைப்படத்திலிருந்து கற்பகமே என்று ஆரம்பித்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் காவக்கிரிய கீதங்களை தந்து கொண்டிருப்பவர்களுள் அடுத்து வரும் பாடலை தருகின்றார் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன். அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் நண்பர்கள் சூழ கேட்க வந்த பாடல். 1961 திரைக்கு வந்த பாவ மன்னிப்பு என்ற திரைப்படத்தில் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் பாடிய பாடல். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்று ஆரம்பிக்கும் பாடலாகும்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் பாப மன்னிப்பு என்ற திரைப்படத்தில் பாடிய இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி ஏற்றத்தாழ்வுகள் மனிதனின் ஜாதி என்று பாடப்பெறுகின்றது. இந்த பாடலை அந்த திரைப்படத்தில் டி கே வெங்கடேஷ் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை தந்து காத்துக் கொண்டிருக்கின்றார். கேட்பதற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உறவுகளோடு

நாரினில் பூத்தொடுத்து மாலையாக்கினேன் என்ற பாடல் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். 1988 ஆண்டு திரைக்கு வந்த 2:1 என்ற திரைப்படத்தில் இருந்து தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்பு ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார்.

மேலும் ஒரு பாடல் நிகழ்ச்சியை அலங்கரித்து வரும் பாடலாக காற்றுக்கென்ன வேலி திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றோம். சின்னம் சின்னமகம் என்னை தொட்டு என்று ஆரம்பிக்கும் பாடல் சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தந்திருக்கின்றார்கள்.

நேரத்தை அலங்கரிக்க வேண்டும், என்னுடைய பாடலையும் தருகின்றேன் என்று வணக்கமும் வாழ்த்தும் கூறி கேட்டிருக்கின்றார். திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் ஓமஸ்கந்தன் அவர்களும் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும். பாடல் வா ராஜா வா திரைப்படத்திலிருந்து உண்மை எது பொய் எது என்று ஒன்னும் புரியவில்லை என்ற பாடல் குரல் அரசி எல்லார் ஈஸ்வரி அம்மாவின் குரலில் ஒலிக்கின்றது என்று எழுதியிருக்கின்றார்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஓம் என்ற திரைப்படத்திலிருந்து. அன்பு ஜோர்ஜ் அவர்கள் வளைகுடாமன் குவைத்திலிருந்து கேட்கின்றார். நீண்ட கால உறவு பட்டு வண்ண சேலைக்காரி என்ற பாடலை.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஷ், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பத்திக்கு சிதடி காதல் என்ற வரியோடு வரும் பாடலை தருகின்றார். காதலோடு போவோம்.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இனிமையான இந்த வேளையிலே என் அன்பு உறவுகளை உங்களிடம் நலம் நாடி நாங்களும் நலமென கூறிக்கொள்கின்றேன். கலைகமும் சிறந்து வானலாவ பறந்து என்று சர்வதேசம் எங்கும் தன் புகழை நிலநாட்டிக் கொண்டிருக்கும் நல்ல செய்தியுடன் உங்களை அழைத்துச் செல்கின்றேன்.

இது புது வெள்ளம். பொங்கும் புது வெள்ளம் நிகழ்வில் இந்த இனிமையான வேளையிலே உங்களை அழைத்துச் செல்கின்றேன். புதுவெள்ளத்தில் பாய்ந்து வரும் முதலாவது பாடலை கேட்பதற்கு

பிரபுகளை நீங்கள் கேட்ட அந்த பாடல் அபியும் அவனும் திரைப்படத்திற்காக வந்த புதிய பாடல்கள். ஒரு பாடலை இன்று புதுவெள்ளம் காற்றலையில் கலந்துவிட்டது மொன்றியல் தமிழ் வானொலிக்காக. அடுத்து வரும் பாடல் புதுவெள்ளத்தில் பொங்கி வருகின்றது. அடுத்த பாடல்

பொங்கி வரும் புதுவெள்ளத்தில் சேர்ந்து வந்த அந்த பாடல் அதிரூபன் திரைப்படத்துக்கான பாடல். பாய்ந்து வரும் வெள்ளம் பகிர்ந்து கொள்கின்றது உங்களுடன் அடுத்த பாடலை.

இது முன்னில் தமிழ் வானொலியின் புதுவெள்ளம். பொங்கி வரும் புதுவெள்ளத்தின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேர். பொங்கி வரும் புதுவெள்ளத்தில் கலந்து வந்த அந்த பாடல் அண்ணாதுரை திரைப்படத்தில் இருந்து ஒலித்த பாடல். ஒலிக்கவிருக்கும் பாடலை கேட்கவிருக்கின்றோம். பொங்கும் புதுவெள்ளத்தில் முன்றியல் தமிழ் வானொலி ஒலிக்கின்றது பாடல்.

ஒலித்த பாடல் ஆறில் இருந்து அறுபது வரை திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் புது வெள்ளம், பொங்கும் புது வெள்ளம். பொங்கி வரும் புது வெள்ளத்தில் பாய்ந்து வரும் அடுத்த பாடலை கேட்டுடுவோமா?

ஆண்டவர் காணோம் திரைப்படத்தில் வந்த அந்த பாடலை கேட்டு ரசித்தீர்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் புதுவெள்ளம். பொங்கி வரும் புதுவெள்ளம் மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் சேவையில். பொங்கி வரும் புதுவெள்ளம் பாய்ந்து வரும் வானலையில் தந்துவிடும் அடுத்த பாடல்.

அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் திரைப்படத்திலிருந்து பாய்ந்து வந்த பொங்கி எழுந்து வந்த புது வெள்ளத்தில் சந்தத்துடன் வந்து சென்ற அந்த பாடல் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் பொங்கும் புது வெள்ளம். பொங்கும் புது வெள்ளத்தில் வரும் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. 24 மணி நேரமும் பல்ஸ் வை நிகழ்வுகளை கேட்க நீங்கள் செல்ல வேண்டிய இணையதளம் mtrfm.com. உலகெங்கும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் பொங்கி வரும் புதுவெள்ளம்.

இது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொங்கி வரும் புதுவெள்ளம். நீங்கள் கேட்ட பாடல் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி திரைப்படத்தில் இருந்த புது வெள்ளத்தில் பாய்ந்து வந்தவா. உலகெங்கிலிருந்தும் பல்கோடி உறவுகள் கேட்டு மகிழ்ந்திட பல் சுவை நிகழ்வுகளை தினமும் 24 மணி நேரத்தில் படிப்படியாக வளர்ந்து வந்து தந்து கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் தமிழ் சேவை. வானலை நாகரிகத்துடன் பல் சுவை நிகழ்வுகளை படைக்கின்றார்கள் எங்கள் அன்பு அறிவிப்பாளர்களும் கலைஞர்களும். தினமும் கேட்டு மகிழ்ந்திட நீங்கள் செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. இது பொங்கி வரும் புது வெள்ளம். புது வெள்ளத்தில் தவழ்ந்து வரும் அடுத்த பாடல்

பாய்ந்து வரும் புதுவெள்ளம் கொண்டு வந்த பாடல் மகளிர் மற்றும் திரைப்படத்திற்காக. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. பாய்ந்து வருகின்றது புதுவெள்ளம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில். என்றும் எங்கும் எப்பொழுதும் மலர்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் புது வெள்ளம். வானலாக வளர்ந்து உலகளாக பறந்து இன்று பெரிய வானொலியாக திகழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. அடுத்து வரும் பாடலை சுமந்து வந்து தருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொங்கும் புதுவெள்ளம்.

மீண்டும் ஒலித்தது மகளிர் மட்டும் திரைப்படத்திற்கான அந்த பாடல். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. பொங்கும் புதுவெள்ளம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: தோத்தாலும் ஜெயிச்சாலும்
1: ஏய் ஏய் இதய முறுக்கே.

வெற்றி நம்ம நம்பிக்கையில, ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில.

தோர்த்தாலும் வெண்டாலும் மீசையை முறுக்கு, இது மீசையை முறுக்கு திரைப்படத்திற்கான பாடல் என்று ஒலித்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொங்கும் பூணு புதுவெள்ளத்தில். பொங்கும் புதுவெள்ளத்தில் பொலிவாக வந்து சென்ற பாடல் அத்தனையும் புதிய பாடல்கள். உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்துடுவதற்கு 24 மணி நேரமும் செல்லுங்கள் mtrfm.com. இது ஒரு அகில உலகமும் பறந்து வந்து எல்லோருடைய புகழையும் பெற்றுக் கொண்டிருக்கும் வளரும் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை.

இதுவரை இந்நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொங்கும் புதுவெள்ளம். இத்துடன் பொங்கும் புதுவெள்ளம் நிறைவு பெற்றுக் கொள்கின்றது. மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வானொலியிலிருந்து சிந்தனை செல்வன்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். MTR FM ரேடியோ கனடா.

தோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் மாணவியின் காற்றலையில் வளமை போல சர்வதேச நேயர் விருப்பம் பாடல் கேட்டு மகிழ்ந்துவோம். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்துடுவோம். முதலில் ஐரா என்ற திரைப்படுத்த பாடலை கேட்போமா? இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்த வேளை மேக தூதம் பாட வேண்டும் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்திலிருந்து ஹட்டன் டிராஞ்சி நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நீங்கள் தந்த அந்த பாடல் காத்திருந்தாளே ராஜகுமாரி என்ற முதல் வரியோடு தொடர்ந்து பாடும் சுயம்பரம் திரைப்படுத்து பாடல்.

அடுத்து வரும் பாடல் மேலும் இளமணி திருநாடு கண்டி மத்திய மாகாணம் விஜயராணி தந்த பாடல். ரோசக்காரி திரைப்படத்து பாடல் தான் அவர் தந்த பாடல். முல்லை மலர்களில் ஆராதனை என்று வரியெடுத்து இனிமையாக பாடுகின்றது.

கனடா தனுஷன் தந்த பாடல் மொன்றியாலில் இருந்து என்ன புள்ள என்ன புள்ள என்று கேட்கும் ஓம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்திருக்கின்றார்கள். சுத்தி சுத்தி வந்தீக என்ற பாடல் படையப்பா திரைப்படுத்து பாடலாகும்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா தருகின்றார்கள் எனக்காக காத்திரு என்ற திரைப்படத்து பாடலை. அந்த பாடல் பனிமலை விழும் என்ற முதல் வரி. தொடரும் பாடலாக கேட்டு மகிழ்வோம்.

மீண்டும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடலையும் கேட்க வேண்டுமே. ஏழாம் அறுபது திரைப்படத்தில் இன்று கேட்க விரும்புகிறார் இன்னும் என்ன தோழா என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களோடுதான் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து கேதீஸ் நீண்டகால உறவு இளவீனிற் கால பஞ்சமி என்ற பாடலை கேட்க வைக்கின்றார். மனம் விரும்புதே உன்னை என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஒரு பாடல் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல் நீ தொட்டால் என்று ஆரம்பிக்கும் வரி நல்ல நேரம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இப்பொழுது ஒலிக்க இருக்கும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேஷன் தந்த பாடல். வெயில் மலையே தந்த பாடலை மெகண்டி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து தருகின்றார்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடல் ஒன்று இருக்கும் அல்லவா? அந்த பாடல், எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா என்ற நீங்காத நினைவு திரைப்படுத்த பாடலை இன்று கேட்க விரும்புகின்றேன் என்று தந்திருக்கின்றார் இளமணி திருநாட்டில் இருந்து.

இறுதியாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை கனடா அன்பக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் பொன்னி திருநாள் என்ற திரைப்படத்திலிருந்து ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து என்ற வரியோடு வரும் பாடலை தருகின்றார்.

அந்த உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திட்டிக்கும் தீனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த நிகழ்ச்சியை முன்றியல் தமிழ் வானொலியில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன், தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வ.

நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் நடந்தாய் வாளி காவேரி என்ற வரி கொண்டு அகத்தியர் திரைப்படத்தில் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார்கோவில் ஞானசேகரன் அவர்கள். தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளண்டி வரசு, துரை பாண்டியன், காந்திமதி இவர்களை மனித்து கேட்கும் அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில்

வளைந்து நெளிந்து தொட

அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அத்தை மடி மெத்தையடி என்று பாடும் வேளையிலே அந்த பாடல் கட்டகம் என்ற திரைப்படத்திலிருந்து தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து வளமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இணையும் வேளையிலே நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் நெய்யர் வீரத்துக்கான பாடல் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமியின் சரவணன் நீங்கள் தந்த பாடல். உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்கும் வேளையிலே கடவுள் அமைத்து வைத்த மேடை திரைப்படத்திலிருந்து மயிலே மயிலே என்று முதல் வரியை கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

ஒலிக்க இழக்கும் அடுத்த பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். தமிழ்நாடு வளமை போல என்றும் மயிலை பட்டாபி அவர்கள் மயிலா அவர் இணைந்து கேட்கும் இந்த பாடலை அவரோடு செவி மறுக்க என்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் மற்றும் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். இந்த வேளையில் அவர்களுக்காக ஒலிக்க இருக்கும் பாடல் ஏனுங்க மாப்பிள்ளை என்று வரியெடுத்து பாடும் ஏணிப்படிகள் திரைப்படத்து பாடல்.

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடலை சென்னை கே கே நகர் ரேவதி அவர்கள் தன்னுடைய அன்பு பேரன் ரித்விக் உடன் இணைந்து கேட்க விரும்புகின்றார். சொந்தம் வந்தது வந்தது என்று பாடும் புதுப்பாட்டு திரைப்படத்து பாடலை

காதல் கிழக்கன் திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். பூவே முதல் பூவே என்று பாடுகின்றது தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் அனுப்பிய பாடல்.

அடுத்த ஒளிக்கு இருக்கும் இனிமையான ஒரு பாடல் உன்னை நினைச்சதுமே என்ற ஆடு புலி என்ற திரைப்படத்து பாடல். நீண்ட கால உறவு வளைகுடாமன் ஜோர்ஜ் அன்புடன் கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்களும் ஒரு பாடலை ஜனவரி நிலவே நலமா என்று கேட்க வைத்து பாட வைக்கின்றார். என் உயிர் நீதானே என்ற பாடலை.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் தத்துவமான பாடல்களாக இருக்கின்றன. பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களுக்கான பாடல் வாழ்க்கையே விஷம் என்று 6 இருந்து 60 வயது வரை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

அடுத்து வரும் பாடலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தரும் பாடலாக தீர்ப்பு என்ற திரைப்படத்திலிருந்து ஆளுக்கொரு தேதி வைத்து என்று வரியெடுத்து பாடும் தத்துவமான பாடல்.

இறுதியான ஒரு பாடலை மொன்றியல் தமிழ் வானொலி அன்பு ஜகவர் ஷாதிக் அவர்களுக்காக ஒலிக்க வைக்கின்றது. தேவி என்ற திரைப்படத்திலிருந்து அன்னையின் மடியில் தொடங்கிய வாழ்வு.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, இனிமையான வணக்கம் என் அன்பவர்களுக்கு. நலம்தானே எல்லோரும் முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நேர்ந்து கொண்டு காற்றலையில் உங்களோட மீரா சற்று உண்மையிலேயே இரண்டு நாட்களாக சற்று தாமதமாகவே வருகிறேன். அது உங்களுக்கு அந்த விடயம், அதாவது எங்களுடைய ஒரு நீங்கள் தமிழ் வானொலியில் கேட்டுக்கொண்டது, இப்ப தமிழ் வானொலியில் கேட்கறீங்க, தமிழ் ரேடியோ சென்ட் அந்த கிரீன் கலர் இதுல நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப நீங்க நாங்கள் தந்த இன்னும் ஒரு தளத்தில் நீங்கள் அதையே கேட்க ஆரம்பியுங்கள், எல்லாருக்கும் அதையே கொடுங்கோ. தமிழ் ஆப்ஸ் இருக்கிறது எங்களுடைய, அவற்றையும் நீங்கள் சரி செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அறிய தர வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்பொழுது நாங்கள் காற்றலையில் என் விருப்பமாக ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வரலாம். அந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் காற்றலை இணைந்து கொள்ளலாம் கதம்பத்தில் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம்.

காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். ஐயோ, இவ்வளவு நேரம் இருந்துட்டு நீங்க மீண்டும் விடைபெற்றுக் கொண்டீங்கள். ராஜா பிரியசாமி, நீங்க மீண்டும் காற்றலைக்கு வாங்கும் உண்மையிலேயே. எங்கே பாடலை தொடருவோம். இந்த பாடல் என்ன, கண்ணன் நீ என்று வருகிறதா இல்ல கண்மணி என்று வருகிறதா தெரியும். நான் தெரியாம போட்டேன்னு தெரியல, பாக்கலாம். கண்ணன் கண்மணி நீ என்று சொல்லுகிறாரா, அல்லாட்டி கண்ணனே நீ வர காத்திருப்பேன் என்று சொல்லுகிறாரா என்றது இப்ப எனக்கு ஒரு ஆய்மிச்சம் வந்துருச்சு. திரும்பவும் பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். ஜெகவர் சாதிக்கு அண்ணா. அண்ணா பொறுங்க அண்ணா, பொறுங்க அண்ணா, ஒரு நிமிஷம் தாங்க அண்ணா. வணக்கம், இப்ப சொல்லுங்க அண்ணா.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க அண்ணா?
1: நலமா இருக்கலாமா? நலமா இருக்குமா? அனைவரும் நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கலாமா?
0: நான் நலமா இருக்கிறேன். எனக்கு கவலை எல்லாம் இந்த வானொலியுடைய, நீங்கள் கேட்கிற அந்த தமிழ் வானொலி.
1: அது
0: என்னென்றால், அது நான் இரண்டு சேவர் வச்சிருக்கிறேன். நான்கு இருந்தது சேவர், இப்ப ஒரு இரண்டு மாதங்கள் முதல் இரண்டு நாளில் இரண்டு நான் கொஞ்சம் கேன்சல் பண்ணேன். எல்லா வழியாலையும் மக்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது, ஒரு வழிக்கு கொண்டு வரலாம். இப்ப இந்த இரண்டு வழி வைத்திருந்தேன். அதுதான் அந்த இனி நான் வருங்காலத்துல இப்ப இந்த சேவரம் எல்லா இதுகளுக்கும் கொடுத்துடலாம் என்றிருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு தமிழ் வானொலி என்ற ஒரு சைட் கொடுத்திருக்கிறோம். இப்ப கேட்கக்கூடியதா இருக்கா உங்களுக்கு?
1: ஆமா, அதுதான். ஆமா, அதுதான் கேக்குறேன். மத்ததெல்லாம் இந்த 247.com இதெல்லாம் கேட்க முடியலமா?
0: அது அந்த அது வெப்சைட் வந்து நாங்கள்
1: அனுப்பிருந்தீங்க.
0: ஓ, அது அது வெப்சைட் வந்து மீண்டும் வரும். ஒரு கொஞ்சம் காலம் எனக்கு வேண்டும், ஒரு ஒரு வாரம். அது எடுத்து வரலாம்.
1: தெளிவா இருக்குமா இது? எல்லாத்தையும் இது தெளிவா இருக்குமா? அதாவது இலையில கட்டாவும் ஒரு இது ஒண்ணுதான் வருது, மத்ததெல்லாம் இலையில கட்டாவே டக்குண்டு.
0: ஓ, அப்ப
1: இது மட்டும் ரொம்ப கிளியரஸா கிடைக்குமா? அது கிளீனா இருக்குமா? அது
0: அப்ப நீங்க இதையே எல்லாருக்கும் எடுத்து வர்றது நல்லம். இது வந்து எங்களுடைய தளம் போல, இந்த தமிழ் வானொலி. இது அதை நீங்க எல்லாருக்கும் ப்ரமோட் பண்ணுங்க, தயவு செய்து. அப்ப எங்களுக்கு இடைஞ்சல் வராது, கொஞ்சம் செலவுகள் குறையும் என்று நான் நினைக்கிறேன். எல்லா விட்டா நான் இன்னொரு சேவர் எடுத்து உங்களுக்கு தமிழ் வானொலி இதுக்குள்ள திரும்ப நான் ஆரம்பிக்க வேண்டும். உண்மையிலேயே படிப்படியா செலவுகளை குறைக்கலாம் என்றுதான் நான் எதிர்பார்த்தது. ஒரு ஒன்றோடு என்ற நாலு சேவர் வைத்து நான் இருந்தேன் இவ்வளவு காலமும்.
1: அப்ப
0: எல்லா வழியாலையும் உங்களுக்கு சொல்லுங்க.
1: கண்டிப்பா இல்லமா, இந்த இது ஒண்ணுதான் எடுக்குது, மத்த எதுவுமே எடுக்கலாமா?
0: அது அப்ப எங்களுடைய தனி ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அதுல வரவில்லையா? அந்த நீல கலர் எல்லா மதமும் போட்டு வைத்திருந்தேன்.
1: ஆமாமா, அது வரலமா? அது வரலமா? அது
0: அதுல
1: அந்த மஞ்சள் மஞ்சள் கிரீன் இதை அனுப்பிருக்கீங்க, இதுதான் எடுக்குது. நீல கலர் ஆப் எடுக்கல. அப்புறம் வந்து இந்த எம்டிஆர் 247.com அது எடுக்கல.
0: அது இல்ல, அது வந்து நாங்க இன்னும் வெப்சைட்
1: எடுக்கலாம். இப்ப நீங்க அனுப்புனீங்க மத்தியில அந்த மஞ்சள் பச்சை கலரு,
0: சற்று தடுமாற்றமும், தூக்கயின்மை, களைப்பு, மனசோர்வு இதெல்லாம் திடீரென்று நேற்று அதை ஏற்படுத்தினால் எனக்கு, நான் இரவு பூராவும் அதை என்னன்னு பார்த்து பார்த்து களைச்சு போனேன் நான். அதனால சரி, உங்களுக்கு ஒரு நிமிஷம் அண்ணா. ஜெகவர் சாதிக்கண்ணா ஒரு அன்பு உறவு இணைகிறார், புதியவர் என்று நினைக்கிறேன், அவரை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நாங்க தமிழகத்துல இருந்து திருக்குறள் செல்வி பத்மபிரியா பேசுறேங்கம்மா.
0: திருக்குறள் செல்வி?
2: ஆமா, பத்மபிரியாங்கம்மா.
0: குறள் செல்வி பத்மபிரியா?
2: ஆமாங்கம்மா.
0: நேற்று இன்னைக்கு அப்பாட்ட நீங்க வந்திருந்தீங்களாக்கும், அப்பா சொல்லி இருந்த. அப்பா வந்து எனக்கு முதல் நான் அவரை சந்திக்கும் போது கலையத்துக்களாக முதல் சொன்னது உங்களை, உங்களுடைய பெயரையும் உங்களோட அறிமுகத்தையும் தான். ஒரு செல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, சின்ன செல்ல பிள்ளை, அழகாக பேசுகிறாள் என்று சொல்லியிருந்தார்.
2: அருமை, ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கம்மா.
0: சந்தோஷமாக இருக்கிறது பத்மபிரியா. நீங்க அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. சரளமாக ஒரு குடும்பத்துல நீங்க எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க. இப்ப வானொலியில வந்து பேசுவது போல பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது கவனமா, அதாவது மற்றவர் மனதை நோகரிக்காமல் எங்களுடைய தமிழ் மொழியில் நீங்கள் அழகாக மற்ற எல்லோரோடும் பேசலாம், உறவாடலாம். நீங்கள் அதாவது நட்பு தன்மை, ஒரு சகோதரத்தன்மை, அதாவது இங்க வந்தவர்கள் எல்லோரும் ஒரு முறைப்படியே நாங்கள் ஒரு முறை சொல்லி தான் கூப்பிடுவோம். மாமா ஆண்டுவோம், அண்ணா ஆண்டுவோம், அக்கா ஆண்டுவோம், அப்படித்தான் கூப்பிடுவோம். அதனால இப்ப பக்கத்துல எங்களுடைய ஜெகவர் சாதிக்கண்ணா இருக்கிறார். இவரை நீங்க தெரியுமோ தெரியாது, ஒரு நிமிடம் தாருங்கள். அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. முதலில் இணைந்து ராஜா பெரியசாமி அவர்களை உங்களுக்கு தெரியும் இல்லையா? முதல் இணைந்திருந்தார் அவர். அவர்
2: முதலில்
0: அவங்களும் இருக்கிறாங்களா உங்களோட? இப்ப இல்ல, நான் இணைக்கட்டுமா அவரையும் உங்களோட?
2: அவங்களை இணைச்சிடலாங்கம்மா.
0: அவங்களை இணைக்கிறேன். முதல்ல ஜெகபர் சாதி கண்ணாக்கு நீங்க ஒரு வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம் சொல்லுங்க
2: அண்ணா. வணக்கம்
0: அண்ணா. கேக்குதா அண்ணா?
1: வணக்கம் கேக்குதுமா. வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி.
2: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கமா. நீங்க நல்லா இருக்கீங்களா
2: அண்ணா? நலமா இருக்கேன். நலமா இருக்கேன்.
1: சரி, நன்றிமா.
0: இப்படி ஒவ்வொருத்தரோடும் நீங்கள் பேசிக் கொள்ளலாம் அன்போடு. என்னென்னா எங்களுக்கு உறவுகளும் அன்பும் தான் முக்கியம். இந்த காலத்துல இன்று இருப்போம் நாளை இல்லை என்பது போல சுழற்சியாக ஏதோ எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருக்கும் காலம் வரை நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? இல்லையா பத்மபிரியா, உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி. இது எங்க வானொலியில வந்த உடனே ஒரு கேள்வியை கேட்டோம். பாட தெரியுமா? இதுதான்
2: பாட, ஏதோ ஒரு அளவு பாடுவேன்.
0: எங்க உங்களோட குரல்ல கேட்கலாம் எங்க பாடு.
2: மூன்றாம் திரை திரைப்படத்துல வந்த கவிஞர் கண்ணதாசன் சுதியாக எழுதிய அந்த பாடலை பாடுறேங்கம்மா.
0: பாடுங்க பாடுங்க, எங்க கேட்கலாம்.
2: கண்ணே கலைமானே கண்ணுமயிலன கண்டேன் உன்னை நானே, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். ஆகிறாரோ ஒராரோ
0: ஓமை என்றால் ஒரு வகை அமைதி. நல்லா பேசினால் அமைதியை குலைக்கும். வணக்கம் பெரியசாமி, வணக்கம்.
3: உங்களுக்கு அங்க பகலா போயிடுதுமா? எங்களுக்கு இரவா போயிடுது.
0: எங்களுடைய ஜெகபர் சாதி கண்ணா வணக்கம் சொல்றார். அண்ணா அவருக்கா உங்களுடைய உங்களுடைய உங்களுடைய வார்த்தை சற்று தெளிவாக இல்ல. இன்னொருக்கா அலையுங்கள் அண்ணா. ஜெகபர் சாதி கண்ணா
1: சரிமா சரிமா,
0: இப்ப அலைங்க, இப்ப இப்ப சரி அலைங்க.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் ஜெகபர் சாதிக்கு வணக்கம்.
1: வணக்கம், நல்ல மாறீங்களா?
3: நல்லா நன்ற நல்லா இருக்கேன்.
1: அம்மா
0: சொல்லுங்க.
1: ராஜா பெரியசாமி எனக்கு நீண்ட நாளே பழக்கம். அவரு
0: நீண்ட நாள்
1: வந்து ஆரம்பத்துல காரைக்கால் பண்பலை நேர்கள் நகர்லாம்.
0: இன்னொரு எனக்கு அவர் தெரியல, அவருடைய பதிவு எனக்கு இதுல இல்ல. உங்களால இணைக்க முடியுமா?
3: எனக்கு எப்படி தெரியலையே?
0: உங்களுக்கு தெரியல, இது ஒரு குரூப் போட்டு நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்லி தரேன். சரியா? இப்ப இல்ல, இப்ப இல்ல, இன்னொரு தடவை நீங்கள் வந்தா உங்களுடைய உறவுகளை இணைத்துக் கொள்வதற்கு சொல்லித்தாரம். அப்ப நீங்க தெரிந்தவர்களை இணைத்துக் கொள்ளலாம். அப்ப இன்னும் சுலபமாக இருக்கு. பக்கத்துல எங்களுடைய பத்மபிரியா திருக்குறள் செல்வி பத்மபிரியா ஒரு வணக்கம் சொல்லிருங்க.
3: வணக்கம் வணக்கம் பத்மபிரியா.
2: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம். அம்மா
0: சொல்லுங்க.
3: அதாவது மத்திய அமைச்சர் தருண் விஜய்னு ஒருத்தர் இருந்தாருமா, இவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பா விருது தந்தாங்க. விருது தரும்போது தமிழ்ல கையெழுத்து போட்டாதான் அந்த விருதை வாங்குவோம்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் அடம் பிடிச்சவங்க. திருக்குறள்ல அதோடமா திருக்குறள்ல வந்து பட்டம் பெற்றாங்கல்ல டெல்லிக்கு போய், அவங்களெல்லாம் வச்சு ஒரு பட்டிமன்றம் பண்ண நானு. ஆமா, அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி திருவாரூர் இவங்க இன்னும் ஒரு இது பக்கத்துல திருவிடைமருதூர் இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி வர வச்சு ஒரு பட்டிமன்றம் வச்சு ஒரே ஒரு பெருமையா இருந்துச்சு. அந்த மாணவர்கள் எல்லாம் கொண்டு வரும்போது ஒரு முதல் முயற்சியா பண்ணி பார்த்தேன்.
0: அடையாப்பா, இவ்வளவு பேரை வச்சு இவ்வளவு நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீங்க. ஆனா என்னட்ட வர மட்டும் உங்களுக்கு பயம், அதுதான் அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. என்னட்ட மட்டும் பயந்து பயம் மெல்ல மெல்ல மெல்ல வாங்க.
3: ராஜா லைன்ல வராபலியாமா?
0: ராஜாவை ஆர் ராஜா ஆர் ராஜா பாக்கலாம் பாக்கலாம். அவரை இணைக்கவா? அவரையும்
3: அவரை அவரு வந்து இளைஞமா
0: அவரும் என்னட்ட வர பயம்.
3: அவர் வந்து பகல்ல சந்தைக்கு போயிடுவாருமா, மல்லிகை வியாபாரம் அவரு பெரிய அளவுல பண்றாரு. அது பகல்ல இது பண்ணும் போது அப்புறம் நைட்ல வந்து ஓய்வு எடுத்துடுவாரு, அதனாலதான் பகல்ல மட்டும் வராரு.
0: எப்படி
3: பயம் எல்லாம் அவர்லாம் கவிதை ராஜா இல்ல, அவர் கவிஞர் ராஜா, அவர்லாம் அவ்வளவு சீக்கிரம் பயப்பட
0: மாட்டாரு. அவர் கவிதையாலே அடிச்சிருவாரு. வணக்கம் ராஜா, என்ன வரல? அதுதான் இப்ப நான் அப்பாட்ட கேட்டேன், என்னப்பா எல்லாரும் உங்கள்ட்ட வரையணும்ப்பா, என்னட்ட கொஞ்ச பேர் வர்றதுக்கு பயப்படையினமே என்னன்ட்டு. அப்பா சொன்ன எனக்கு தெரியல.
3: முடிஞ்சதுன்னா அந்த ரவிச்சந்திரன் ஆச்சார் கோயில அனுப்பிச்சு பாருங்கண்ணா.
0: அவர் அவர் பதிவுல இருக்கிறாரா இல்லையா என்பது எனக்கு சரியா தெரியவில்லை. நான் அவர் அவருடைய அவர் என்ன படம் வச்சிருக்கிறார் என்பதை சொல்லுங்க. அவர் பதிவுல இருக்க இல்லை என்று நினைக்கிறேன்.
3: அவர் என்ன படம்
0: வச்சிருக்காரு?
3: நண்பர் தான் அவரு, ட்ரை பண்றாரு, ட்ரை பண்ணி பிடிக்க தெரியல அவருக்கு. லைன்லதான் இருக்காரு. ஆனா
0: லைன்ல இருக்காரு. சரி, என்ன பதிவு செய்யாதால அப்பாட்ட வந்திருக்காருல்ல அவரு? நடிகர்களுடைய படத்தை வச்சிருக்காரோ என்னோ தெரியல.
3: நானே
0: திடுக்கிட்டு போனேன். இப்படி ஒரு நானும் நடிகர பத்மபிரியா, நீங்களும் ஒரு நடிகர படத்தை வச்சிருங்க
1: எனக்கு வந்து பூவா தலையா அப்படிங்கிற படத்துல இருந்து மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே என்ற பாட்டுமா?
0: அண்ணா அண்ணா
1: சொல்லுங்கம்மா.
0: மீன் அப்ப கண்ணை வந்து உண்மையிலேயே மீனுக்கு ஒப்பிடுவார்கள் அல்ல?
1: நிச்சயமா நிச்சயமா.
0: கயல் விழியால் கயல் மீன் பாத்துருக்கீங்களா அண்ணா? நீங்க
1: பாத்துருக்கமா
0: கயல் விழி பாத்துருக்கீங்களா? மதுரையில் பறந்த மீன் கொடி நல்லதண்ணா, உங்களுக்கு நான் எடுத்து வரேன், எடுத்து வர்றேன்.
1: சரிம்மா, நான் விடைக்கு வரேம்மா. அனைவருக்கும் இனிய வணக்கம்மா, இரவு வணக்கம்மா.
0: நல்ல மீன் கொடி.
2: நன்றி
0: நன்றி நன்றி அண்ணா. சரி, இப்ப இங்க நாங்க இந்த பக்கத்துல பேசலாம். இப்ப அதுதான், யாரை யாரை எப்படி இணைப்பது என்று எனக்கு தெரியும். பேரை இணைச்சு கொண்ட பேரை நான் பதிவு செய்து கொண்டால் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். ஆனா அந்த குத்து விளக்கு அவருடைய இது அப்பாவுக்கு யார் என்று தெரியவில்லை. ஆனா வந்து பேசும்போது நான் அந்த படத்தை காட்டுங்கப்பா பதிவு செய்ய கேட்டோன்னு அப்பா எனக்கு அந்த பையனை பாக்குறேன். எந்த இலக்கத்தில் முடிகிறது என்று சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ராஜா பெரியசாமி, நம்பர் எல்லாம் கேக்குது, நம்பர் எல்லாம் கேக்குது, நம்பர் நீங்க நீங்க நம்பர் எல்லாம் கேக்குது. அப்படி நம்பர் இதுல இருந்து சொல்லக்கூடாது. நீங்க தனிப்பட்ட முறையா அதை டெக்ஸ்ட் பண்ணிவிடலாம். சரி,
3: இல்ல தெரியல, இன்னும் கண்டுபிடிக்கிறது முழுசா தெரியல.
0: அதுதான் நான் உங்களுக்கு நான் ஒரு உங்கள் பகல் நேரத்துக்கு அழைத்து எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கறேன். இப்படி இணைப்பது, இப்ப உங்களுடைய பேரை எடுத்து நாங்கள் இணைச்சு வச்சு கொண்டிருந்தா நாங்கள் அதை தட்டி எடுத்து கொள்வதற்கு சுபம். எங்க எங்களுடைய பத்மபிரியாட்ட கேட்கலாம், உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் பத்மபிரியா? உங்களுக்கு
2: எனக்கு வந்து இந்த தத்துவ பாடல்கள் கண்ணதாசன் எழுதுனதுன்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் பாடின பாட்டையே மூன்றாம் திரைப்பாடலே கொடுங்கம்மா.
0: ஆஹா, சரி. அப்பாட்டையும் எதுவும் சொல்லுங்க சொல்லுங்க.
3: பத்மபிரியா கூட விஷ்ணு பிரியா இருக்காங்க, பூங்குன்றன் இருக்காங்க,
0: அவங்க கூட இருக்கலாங்களா? சகோதரிகளா
3: இருக்காங்க?
0: ஃப்ரெண்ட்ஸா?
2: ஆமா ஆமா ஆமா. தம்பி
0: அவங்களையும் கொண்டு வாங்க, நினைச்சிடலாம். நீங்க எங்கட குடும்பத்தோட வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். உங்களோட பேர் என்ன?
2: என் பேர் பூமன்றி.
0: என்ன பேர் ஐயா?
2: என் பேர் பூமன்றி.
0: எனக்கு தெளிவா கேட்கவில்லை உங்களோட பேர். ஒரு தரா சொல்ல வேண்டும். உங்க பூங்குன்றம் எனக்கு சரியா விளங்கவில்லை. அப்படித்தான் கேக்குறது.
3: அப்படியே பக்கத்துல விஷ்ணு பிரியாவும் இருப்பாங்க.
0: இல்ல, இவர் சின்னவரையோட சந்திச்சிடலாம். பூங்குன்றன், எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: நல்லா இருக்கு.
0: அப்ப அடிக்கடி வந்து பேசுவீங்களா இனி பூங்குன்றன் என்னோட? எங்க பூங்குன்றனுக்கு பாட வருமா உங்களுக்கு? எத்தனை வயது பூங்குன்றன் உங்களுக்கு?
2: எனக்கு 10.
0: உங்களுக்கு 10 வயதா? அப்ப நீங்க ஒரு செல்ல குட்டி. என்ன 10 வயது பூங்குன்றன். உங்களுக்கு பாட வருமா? ராஜா பெரியசாமி, நீங்க பேசும் போது மினிட் போட்டுட்டு அங்கே பேசிட்டு போய் எடுத்து விடுங்க. நான் அப்ப இங்க
3: பேசுங்க.
0: மினிட் போடுங்க ராஜா பெரியசாமி. உங்களோட பக்கத்துல பாருங்க மைக் கொண்டு இருக்கும் இந்த வலை பக்க மூலையில, அதை தட்டி விட்டுட்டு பேசுங்க. பேந்து எடுத்து விடலாம். சரி,
3: ஹலோ
0: ராஜா பெரியசாமி.
3: சரி,
0: சொல்லுங்க.
3: அம்மா வெயிட்டிங்ல லாஸ்ட் 565 ஒரு நம்பர் வெயிட்டிங்ல இருக்கட்டுமா?
0: சரி சரி, நான் பாக்குறேன். நான் அத பாக்குறேன். ஒரு நிமிஷம் தாங்க. பூங்குன்றன், உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்?
2: பாடுங்க
0: பாடுங்க பாக்கலாம். எனக்கு ரொம்ப
2: உனக்கு என்ன மேலே நின்றாலா உனதான பாடு என்று நான் ரொம்ப உனக்கு என்ன மேலே ஓனந்தலா நடிகள் பிறந்தோம் இழந்தோம் நடிகள் நாடகத்தில் இழந்தோம் என்று ரொம்ப
0: அது சரி. அந்த தம் தம் தம் தம் தம் தம் இவ்வளவு தாய்மணியில் மணந்தோம். அது நல்ல ஸ்பீடா போகுது பூங்குன்றனுக்கு. சூப்பர். வானொலி கேட்டுக்கொண்டு நீங்க என்னட வானொலி எதிரொலிச்சு இங்க எனக்கு கேக்குறது பூங்குன்றன்.
2: சொல்லுங்கம்மா.
0: உமையிலே அல இனிமையாக பாடுறீங்க, சூப்பரா பாடுறீங்க. இனிமை சரி. சிறுவர், நீங்க ஞாயிற்றுக்கிழமையில சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி சரியா 6:30 மாலை 6:30 இருக்கிறது. நீங்க வந்து இணைஞ்சு கொள்ளணும் சரியா? நீங்க இணைச்சுக்கோங்க சரியா? நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இணையாம
3: விட
0: விஷ்ணு பிரியா, நீங்க வாங்க பாக்கலாம்.
2: வணக்கம்
0: விஷ்ணு பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்ல பேர் உங்கட பேர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஷ்ணு அண்டா. சரி, இப்ப விஷ்ணு பிரியாக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு ரஜினி.
0: உங்களுக்கு ரஜினி பாட்டு பிடிக்கும். என்ன பாட்டு? விஷ்ணு பிரியா முத்துப்பட பாடல் பிடிக்கும். தில்லண்ணா தில்லண்ணா தித்திக்கின்றதேனா, அந்த பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
3: அம்மா ஜானகி குரல் மாதிரி தெரியுதுமா?
0: ஐயோ இப்படிதான் கொஞ்சம் பேர் சொல்லி சொல்லி என்னை படுக்கையில விழுத்திடுறாங்க. இத நம்ப முடியாம இன்னைக்கு நீங்க சொல்லிட்டா நாலு நாளைக்கு நான் லீவ் எடுத்துருவேன். அது என்னன்னு தெரியாது அப்படி சொன்னாங்க. கண்ணு வைக்கிறது இல்லைங்க, என்னாலே நம்ப முடியுது இல்ல. இது போய் சொல்றாங்கன்னு தெரியுது. ஐசா ஐசா வைக்கிறீங்க இல்ல கலையில, அதனால
3: இல்லமா இல்ல. நாங்கெல்லாம் மீன் சுருட்டி நேரங்கள்லாம் ஐஸ் வச்சு பழக்கம் இல்ல.
0: அது உண்மையாக அந்த பக்கத்துல இருக்கிற எல்லாரும் இப்ப நீங்க உங்களுக்கு அன்ப தெரிவிச்சு கொள்றோம் ராஜா பெரிய சாமி. எல்லாரையும் நீங்க கொண்டு வந்து வானொலியில சேர்க்கிறீங்க. அது அதனுடைய அதனுடைய காரணம் என்ன என்றது என்ன எனக்குள்ளே நாங்கள் நானும் அப்பாவும் கேட்டுக்கொள்வோம். எல்லோரும் விரும்பி இந்த வானொலியில ஓடி ஓடி வருகிறார்களே, அதன் காரணம் என்ன என்பது.
3: அம்மா அம்மா நான் சொல்லி ஆகணும்.
0: சொல்லுங்க.
3: அவரு ஐயா இருக்காங்கல்ல இப்ப சிந்தனை செல்வன் ஐயா, அவங்க குரல கேக்கும்போது எனக்கு காத்து துரைசாமி ஐயா ஞாபகம் வந்துருது. அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு.
0: சந்தோஷம். எங்க விஷ்ணுபடி அந்த பாட்டை பாடுங்க, ஏதாவது ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க கேட்கலாம் உங்களோட குரல்ல. விஷ்ணுபிரியா
2: பாடுறீங்களா?
0: பாடுங்க. உங்களுக்கு உங்களோட வயதை கேட்கலாமா? நான் கேட்கலாமா வேண்டாமா? 15 வயதுக்கு மேல இருக்கிறவன்ட்டு நாங்க வயது கேக்குறது இல்ல. அது என்னன்னு தெரியும். சொல்லுங்க. எங்க பாடுங்க.
2: ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே நம்பிக்கை வேண்டும் நம் வாழ்வை, நச்சயம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. அவ்வளவுதான்.
0: சூப்பர் சூப்பர், நல்லா நல்லா பாடுறீங்க. கெட்டி காரி நீங்க.
3: அவங்க அப்பா ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்க அம்மா இவங்களெல்லாம் உருவாக்கி இருக்காங்க. மேடை பேச்சு குவைத்துல வந்து தமிழ்ச்சங்க சார்பா குவைத்துல போய் கலந்துகிட்டு பத்மா பெரியா நிறைய பரிசு வாங்கிருக்காங்கம்மா.
0: அங்க போய் பரிசு வாங்கி இருக்கிறார்.
3: ஆமா, வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க இவங்க அப்பா. ஒரு நல்ல ஆற்றல் உள்ளவரு, எளிமையா எல்லாத்தையும் நல்லா பேசக்கூடியவரு. அவரு இருந்தா அவரையும் நினைக்க சொல்லுங்க.
0: யாரு? அவங்க அப்பாவ. அப்பா இருந்தா அப்பா இருக்கிறாங்களா? பத்மபிரியா
4: அம்மா வணக்கம். அம்மா
0: வணக்கம் வணக்கம். உங்களுடைய பேரை சொல்லிக் கொள்ளுங்க முதல்ல.
4: பேர் வந்து
0: குணசேகரன்.
4: கூடுதலாக
0: வானொலி எல்லாம் கேப்பீங்கல்ல நீங்க?
4: ஐயா தான் எங்களுக்கு குருநாதர் பிள்ளைங்களுக்கு. எனக்கு கூட எல்லாம் குருநாதர் பெரியசாமி ஐயா தான்.
0: நல்ல உண்மையா சந்தோஷமா இருக்கிறது. ஏன்னா இப்ப கொஞ்ச நாள் போக அவர் எனக்கும் குருநாதரா வந்துருவார் போல இருக்கு.
4: பிள்ளைங்க எல்லாம் அழைச்சிட்டு போய் வானொலியில கார எப்பவுமே நிறைய தடவை பேச வச்சிருக்காருமா. கவிதரங்கம்
0: அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய தளங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்க வேண்டும் என்றால் எல்லா மனிதரிடமும் திறமை இருக்கிறது. அதை எதுக்கு நாங்க சும்மா வச்சு கொண்டிருப்போம்? மற்றவர்கள் ரசிக்கட்டுமே, அவற்றையெல்லாம் கேட்கட்டுமே இல்லையா?
4: சந்தோஷம்.
0: குணசேகரனுக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு பாக்கலாம்?
4: நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் என்று நல்ல சாட்சி நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் செய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சியே ஒன்றும் அல்ல சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. ஆண்டவன் அறிய நின்று ஒரு துணி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு ஒரு ஆறுதல் இல்லை. மனிதனமாயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனித தன்னதுவதில்லையே, தவறியும் வானம் வீழ்வதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்றும் நல்ல சாட்சி உண்டு தெய்வத்தின் சாட்சியம்மா. நன்றி அம்மா.
0: அடுத்ததையும் பாடி இருக்கலாம். நதி வெள்ளம் பாய்ந்து வந்தால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் வந்து
4: வேடையாடும் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் மனதுக்கு மனது மட்டும் நல்லவர்க்கெல்லாம் சாட்சியும் தந்து ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லை

0: நினைச்சிடலாம். குடும்பமே கலை குடும்பமா போயிடுச்சிருவாங்க.
1: அம்மா வணக்கம். அம்மா நலமா இருக்கீங்களா? அம்மா
0: நல்ல சுகமா இருக்கு. உங்க பேரு சொல்லுங்கடா.
1: பேரு காந்திமதி.
0: காந்திமதி நல்ல பேர்.
1: ஆமா
0: காந்திமதி, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க காந்திமதி? அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க, நாங்க உங்க வரவை எல்லாம் எதிர்பார்க்கிறோம். இது ஒரு குடும்பம் போல நீங்க இணைஞ்சு கொள்ளணும், பேசணும். காந்திமதிக்கு பாட்டு வருமா?
1: எனக்கு பாடலாம் தெரியாதுமா, ஆனா எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும்மா.
0: என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: எந்த குழந்தை நல்ல குழந்தைதான், மண்ணுக்கிற கையிலே அது நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் மண்ணை வளர்ப்பதும் இல்லை. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: அது எப்படி ஆரம்பிக்கும்? யாருமே பேசக்கூடாது, நான் காந்திமதியோட மட்டும் பேச, யாரும் சொல்லக்கூடாது. எங்க எப்படி ஆரம்பிக்கும் அந்த பாட்டு? எனக்கு ஒரு சொல்லித்தாங்க.
1: எந்த குழந்தையும்
0: அது இடைவரி, அது இடைவரி. அது எப்படி, அது எப்படி ராகமா இருக்கும் அந்த பாட்டு? எனக்கு உண்மையிலேயே தெரியல எப்படி ராக. நீங்க ராஜா பெரியசாமி நீங்க பேசாம
2: இருக்கீங்க.
0: ராஜா பெரியசாமி நீங்க அமைதியா இருக்கணும். அது சரி, இந்த பச்சைக்கிளி அது எப்படி ராகத்தோட இருக்க பாடி பாருங்க. இருக்கா எனக்கு, எனக்கு அந்த எடுத்து கொடுங்க நான் பாடுறதுக்கு. நீங்க எடுத்து கொடுங்க காந்திமதி, நீங்க அந்த ராகத்தை எடுத்து கொடுங்க. நீங்க தான் எடுத்து கொடுக்கணும், மற்றவங்க யாரும் சொல்லக்கூடாதுங்க. எப்படி எப்படி வர அந்த எந்த குழந்தையும் பச்சை குழந்தை அந்த ராகத்தை இருக்க சொல்லி கொடுங்க நான் பாடுறதுக்கு.
1: அந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பதினிலே ஆராரோ என்று பாராட்டாரோ வந்து பாராட்ட அப்படின்னு
0: பாத்தீங்களா? பாட தெரியாது சொன்னீங்கல்ல, இப்ப எப்படி இங்க பாடுனீங்க நீங்க? ஏனுங்க எல்லாரும் ஒரு பொய். உண்மையிலேயே நீங்க மனிதன் என்பது ஒரு பொய் என்றது இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. வந்தவங்க எல்லாரும் எனக்கு பாட தெரியான்னு சொல்றீங்க, ஆனா நாங்க ராகத்தை கேட்டவன பாடுறீங்க. எவ்வளவு கெட்டித்தனமா அழகா இனிமையா பாடுறீங்க நீங்க. அப்ப எதுக்கு தெரியான்னு சொல்றீங்க? அது எனக்கு சொல்லுங்க. அது வெக்கம், நீங்க வெக்கத்துல சொல்றீங்கல்ல.
1: இல்லம்மா அது
0: பேச தெரிஞ்சீங்க.
1: எல்லாருமே நம்மளுக்கு உங்களுக்கு தெரியறதுதான், உங்களால முடியும் அப்படிங்கறத பிள்ளைங்கள்ட்ட மட்டும் சொல்லுவேன், ஆனா என்னால மட்டும் எதுவும் முடியாது அப்படின்னு நானாவே நினைச்சுக்கிறேன்.
0: அதுதான் பிள்ளை, நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிகிறது, நீங்க வெளிக்கொண்டு வர நீங்க சற்று தயங்குறீங்கன்றதுதான் இது. நல்ல நல்ல பாடல் அந்த பாடல். ராஜா பெரியசாமி, உங்களை நான் தடுத்து நிறுத்தியதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னா ஒரு அன்பு உறவை அவர் அவரையும் பேச பாட வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஒழிய எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும். பாடல் சொல்லுங்க.
2: நீங்க எல்லாரையும் எல்லாரையும் பாட சொல்லி கேக்குறீங்கல்ல. இந்த பச்சை கூலி கிளிக்கு ஒரு செவ்வண்டி, அந்த பாட்டு நீங்களே இப்ப ஆரம்பிங்க.
0: இல்ல கொஞ்சம் பாருங்க, நீங்க குழி என்று சொல்லிடுங்க. பச்சைக்கு குழிய குழி,
2: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வண்டி, அது எப்படி வரும்னு கொஞ்சம் மறந்து போச்சு.
0: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டில் கட்டி வைத்தேன், அதில் சிறகினை மெல்லனையிட்டு வைத்தேன் நானோ என்று தான.

0: உண்மையிலேயே அருமையான எல்லாருடைய மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடல் இது.
1: ஆமாமா
0: நிச்சயமா சந்தோஷமாக இருக்கிறது. இப்ப நீங்க நீங்க சொல்லப்ப நீங்க நான் கேள்வி கேட்டதால நீங்க பாடிட்டீங்கம்மாண்டு உண்மை அது
1: என்ன
0: சொல்லுங்க.
1: அவ ஒரு திருக்குறள் கலைக்கூடத்தையே ஒன்றே
0: நினைச்சிட்டீங்க. காந்திமதி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? அதே பாட்டு தானா?
1: யாருக்கு?
0: நிச்சயமா நிச்சயமா.

0: அடிக்கடி வந்து இணைஞ்சு கொள்ளுங்க, அடிக்கடி பாடி பாருங்க, எங்களோட சேர்ந்து வந்து பாடுங்க. இப்ப நான் எல்லாம் இந்த காட்டிலைக்கு வரும்போது நிச்சயமா பாட மாட்டேன், உண்மையா? ஏதோ வசனம் சொல்வது போலதான். ஆனா என்னுடைய அன்பு உறவுகளோடு சேர்ந்து பாடி பாடி பாடி தான் இவ்வளவு தூரம் பாடுகிறேன். அதனால இங்க பாட மாட்டேன்னு வந்ததுனால இப்போ நல்லா பாடுவார்கள், இனிமையாக நல்லா பாடுகிறார்கள். அதனால பாட முடியும், நல்ல தமிழ் பேசுறீங்க, தாய்மொழி தெரிஞ்ச உங்களுக்கு, நல்லா பேசுற உங்களுக்கு பாட முடியும். கொஞ்சம் அதை பாடி பாடலோடு சேர்ந்து பழைய குழந்தை என்னோட வந்து நீங்க அடிக்கடி பாடணும், சரியா?
1: பத்மபிரியா,
2: ஐயா
1: பத்மபிரியா, நாளைக்கு வந்து அவரு பண்ணி சொல்லுவா ஐயா, நினைச்சு விடுங்கம்மா.
2: சரி,
0: உங்களுக்கு எல்லாருக்கும் வானொலிய கேட்கணும். நீங்க இந்த வானொலி உங்களோட மனதை கொள்ளை கொள்ளுகிறதா, இதயத்திலே குடிகொள்கிறதா என்றத முதல்ல நீங்க எங்களுக்கு வந்து சொல்லணும். பிடிச்சிருக்கா, கேட்கக்கூடியதா இருக்கான்னு. நாங்க கொஞ்ச நேரம் கும்மாளம் அடிக்கிறோம், கொஞ்ச நேரம் சிரிக்கிறோம். அதாவது பைத்தியகார ஆஸ்பத்திரி இதுக்குள்ள இருக்குது, படிக்கிற பள்ளிக்கூடம் இதுக்குள்ள இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற டாக்டருக்கு பைத்தியம் முடிஞ்சுன்னா, பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற டாக்டர், எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற டாக்டர் போய் வைத்தியம் பண்றது?
0: வைத்தியம் பண்றது இதுக்கு தெரியாம தான் நாங்க இருக்கிறோம் இந்த கேள்விக்கு. அதனால எல்லாரும் நீங்க இணைஞ்சு கொள்ளணும், சரியா பத்மபிரியா?
2: சரிங்கம்மா, நிச்சயமா
0: நிச்சயமா. நன்றி நன்றி அம்மா. உங்களோட பாட்டு என்னன்னு சொன்னீங்க நீங்க, நம்ம அதுல எழுதாமலே விட்டுட்டேன். என்ன பாடல் உங்களுக்கு? கண்ணே கலைமானே. ராஜா பெரியசாமி உங்களுக்கு என்ன பாடல்?
1: மெல்ல திறந்தது கதவு.
0: மெல்லத்தான் திறக்கணும் சொல்லுங்க. என்னன்னா நீங்க
1: குழுநூதும் கண்ணனுக்கு.
0: அது ஏன் அப்படி சொல்லிருக்கு தெரியுமா? மெல்ல திறந்தது கதவுண்டு, கதவுக்கு என்ன விடாம வச்சிருப்பாங்க அந்த பூட்டு புனைச்சலுக்கு. அதனால குறித்து கழிச்சு சத்தம் கேட்டா கங்க மற்றவங்களுக்கு கேட்டு ஒண்ணு மெல்ல திறக்கணும், சரியா? அதுல என்ன குழல் ஊதும் கண்ணனுக்கு, குயில் பாடும்
1: பாட்டு கேக்குதா?
0: பாடுங்க
1: பாப்பாங்க. எங்க இங்க பாடுறதுமா, நீங்க பாடின அந்த அந்த மயக்கத்திலே இருக்க.
0: இதெல்லாம் பாருங்க பத்மபிரியா, இப்படி ஒரு ஐஸ் எல்லாம் தூக்கி தூக்கி வைக்கிறாரு பாருங்க. இது தேவைதான் இந்த காலத்துக்கு, ஏன்னா சரியான வெப்பம் உங்களுக்கு இங்க.
1: அம்மா ஐஸ் ஒண்ணு ஒரு ஞாபகம் வருதுமா,
0: சொல்லுங்க சொல்லிருங்க.
1: அரசர் என்ன செஞ்சிருக்காரு, நம்ம மக்கள்கிட்ட வரி எல்லாம் போடுறோம், ஆனா வந்து வரி உருப்படியா வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு வந்து மந்திரி கிட்ட அரசர் சொல்றாரு. சொல்லும் போது மந்திரியார் சொல்றாரு, நம்ம நாட்டுல வந்து ஊழல் அதிகமா போயிடுச்சியா, அதனாலதான் நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு. எனக்கு சரியா புரியலன்னு இருக்காரு அவரு. ஐஸ் ஒண்ணு வாங்கிட்டு வந்து ஆளா கொஞ்சமா ஒரு ஒரு சப்ப சப்பிட்டு கடைசியா குச்சதான் குடுத்திருக்காரு அரசர்ட்ட. இப்படிதான் இப்படிதான் போகுது, ஆளா கொஞ்சமா வாங்கிடுறாங்க.
0: உங்க
2: ரேடியோ பாடுது அதனாலதான்
0: அமைதியான பையன் இருக்கிறீங்க.
3: அண்ணன் வந்து அவங்களுடைய அன்புக்கு இறங்கி தூங்கிட்டு அண்ணன் வந்து எழுத்துல போய் இறங்கி வந்துட்டமா.
0: இப்ப யார்ட்ட அன்பு, நீங்க யார்ட்ட அன்புக்காக அனுப்பி வந்தீங்க? அண்ணன் அன்புக்காகவா இல்ல எங்க வானொலியோட அன்புக்காகவா?
3: அண்ணா கர்த்தருக்கு போயிட்டு வந்தாங்க, வந்து எழுத்தான் ராஜா ராஜா. நாங்க யார கூப்பிட்டாங்க வெளில பக்கம் அண்ணன் நினைக்கிறாங்க வெளில. ஏன் அம்மாட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு
0: கேட்டாங்க.
3: இல்லன்னா டயர்டு அப்படி படுத்துட்டான் அப்படின்னு சொன்னேன். சரி பேசு அப்படின்னு சொன்னாங்க.
0: சரி, எப்படி இருக்கிறீங்க ராஜா? நீங்க ஒரு முறை வந்தீங்க, ஒரு முறை வந்தீங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை.
3: மூன்று முறை பேசிருக்கமா?
0: என்னோட மூன்று முறை பேசிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க வேற, நீங்க அப்பாட்ட தான் போறது. அப்ப நான் அப்பாட்ட சொன்னேன், எல்லாருக்கும் என்ன பார்த்தா பயமா இருக்குது.
3: இல்லம்மா, பயம்னா எங்கும் பயமே கிடையாது. பழக்கப்பட்டவங்களுக்கு எப்படிமா பயம் வரும்? பக்கப்படமா அண்ணன் பெரியசாமி இருக்கவள எங்கும் பயம் வருமா?
0: அது சரி. கருப்புசாமி கருப்புசாமி மாதிரி ஒரு பெரிய சாமி நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க பயப்படாம
3: இருக்க. கருப்புசாமி மாதிரி ஒரு பெரிய சாமி, அருமையா அருமையா சொன்னீங்கம்மா. ஓட்டப்பந்தயத்துல முந்திக்கிறவரு ராஜா சொல்லுவாங்க.
0: நீங்கதான் பேசுறதுக்கு கதம்பம் இருங்க, அப்படியே அங்க போய் நல்லா பேசலாம்.
3: மறந்து ஐயாவுடைய வாடிக்கையாளர்கள் கேட்கக்கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்களோட பாடல் என்ன உங்களுக்கு வேணும் ராஜா?
3: உழைப்பாளி படத்துல இருந்துமா? நான் எப்பயுமே தத்துவ பாடல் தான் கேட்பேன். இந்த படத்துல புதிய பௌருக்கு நடுத்தரமான பாடலா கேக்குறேன்.
0: உழைப்பாளி.
3: உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அடகோய்யா, அந்த பாடல்மா.
0: நல்ல சந்தோஷம். எங்க ரேவதி அம்மா, நீங்க இந்த பத்மப்ரியா அவங்களோட பேசுங்க, அவங்களோட பேசுங்க. பத்மப்ரியா,
4: முதல்ல உங்களுக்கு வணக்கம். ஏன் எக்கோ மாதிரி கேக்குது?
0: அதுதான் எனக்கும் அது என்னன்னு தெரியவில்லை. நான் அவருக்கு அது என்னன்னு பாக்க வேண்டும்.
1: ஏன்னா
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நானும் விடை வாங்கிக்கலாங்கிறேன் நினைக்கிறேன். ஒரே ஒரு பாட்டோட, ஒரு பாட்டோட.
0: எங்க
1: மேகங்கள் இங்கே போனாலும் பூமிக்கு ஒன்றே ஆதாயம் செவியின் இன்பம் எம்டிஆர் எப்பமே சொல்லும்.
0: இடைவரியா இல்லாட்டி முதல் வரியா?
1: இது இது இடையில உள்ள வரிதான்.
0: அப்படி சொல்லுங்க அம்மா, கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கா? இளவரசு வணக்கம். இளவரசு, இளவரசு
4: யார் கொடுக்கறாங்க இடைவரி? யார் கொடுக்கறாங்க
0: இடைவெளி? உங்களோட சத்தம் குறைவா இருக்கு, ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா. ஒரு நிமிஷம்
4: தெரியல மேடம்.
0: அதான் என்னன்னு பாக்கலாம்.
5: எனக்கும் இஸ்கு இஸ்கு தான் கேக்குது.
0: அது அப்படித்தான் கிஸ் கிஸ் கிஸ் கிஸ் கேக்குறேன்.
1: அம்மா அம்மா, ராஜா பேசினாப்லேம்மா, பயப்படாம
0: பேசினாரு. அவருக்கு பயம் இல்ல, அவர் வந்து கலைப்புல இருக்கிறார். அவருக்கு பயமே இல்ல. சொட்டும் இப்ப பாருங்க இளவரசு, நீங்க ஒரு கப் பேசணும் இளவரசு.
4: திருக்குறள் புகழ் பத்மப்ரியா. வணக்கம்.
0: வணக்கம் அவ்வளவுதானா? வணக்கத்தோட நின்றுடுதாம்மா.
4: நான் தாராளமா பேசுறேன் பத்மப்ரியா.
0: கேளுங்க.
4: எந்த இடத்துல இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க மணி? நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? சௌகரியமா இருக்கீங்களா? அரியலூர் மாவட்டத்துல இருக்கோங்கம்மா. எந்த எந்த இடமா?
0: அரியலூர் மாவட்டம்.
4: ஐயோ அரியலூர்
1: இருக்குல்ல.
0: அரியலூர்
4: பிரகாஷ்.
1: நீங்க சொந்த ஊரை சொல்லவே இல்ல, கீழே சிந்தாமணின்னு சொல்லவே இல்ல.
0: கீழே சிந்தாமணி
4: ஐயா தெரியாது இல்லங்கய்யா?
1: இல்ல நீ சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கான
4: அரியலூர் மாவட்டத்துல கீழே சிந்தாமணி.
0: கீழே சிந்தாமணி பாத்தீங்களா அம்மா? அம்மா உங்களுக்கு தெரியுமா அந்த இடம் எல்லாம்?
4: தெரியாது. ஆனா அந்த இடத்துல இதுக்கு போயிருக்கேன், அரியலூர் மா பெரம்பலூர் இது பார்த்து ராஜராஜ சோழனோட அதே மாதிரியே கட்டிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம் மட்டும் போயிருக்கேன்.
0: சரி, இளவரசுக்கு தெரியுமா அந்த இடம்?
4: அரியலூர் தெரியுமான்னு?
0: அரியலூர்
4: பெரம்பலூர் அரியலூர்
0: இதெல்லாம் தெரியுமா?
4: ஜெயங்
6: தெரியுமா? தெரியுமா அரியலூர்
5: தெரியும், மீன் சுட்டி எல்லாம் தெரியும்.
0: எல்லாம் போயிருக்கீங்களா நீங்க? அந்த மண்ணில கால் பதிஞ்சிருக்கா உங்களுக்கு?
5: போயிருக்கமா, கங்கை கங்கை கொண்ட சோழபுரம் நிறைய டைம் போயிருக்கோம்.
0: என்னென்றால் நாங்கள் இருக்கிற நாட்டுல அந்த அந்த தேசத்தையே நாங்கள் பார்த்திருக்கோம். நான் எல்லாம் கவலைப்படுறேன், இலங்கையில எவ்வளவோ இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு எல்லாம் பாலம் மிதிப்படவே இல்லை உண்மையிலேயே. ஆனா கேள்விப்பட்டிருக்கிறோம், போனது கிடையாது. இப்ப எல்லாம் இருந்தது நாங்க சரியான மற்றவர்கள் சொல்லும் போது அந்த இயற்கை வளங்களை பார்க்கல. அப்ப நீங்க அந்த உண்மையிலேயே
1: நீங்க வந்துட்டு நேரா கேரளாவுக்கு பறந்துட்டீங்க.
0: இல்ல அங்கதான் இறங்கினேன் நான், அங்கதான் வந்தேன், கொச்சினுக்கு தான் வந்தேன். ஏனென்றால் எனக்கு முதல் முதல் நான் இந்தியாவே முதல் பாதம் பதிந்தது கேரளால தான் எனக்கு.
1: நான்
0: அதுக்கு முதல் நான் வரேன். சொல்லுங்க
1: அம்மா.
0: சொல்லுங்க.
1: சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் போது மீண்டும் சந்திப்போமா?
0: நிச்சயமா நிச்சயமா. எல்லா நேரமும் சாதகம்.
4: வணக்கம் ஆசிரியருக்கு. வணக்கம்
0: ஆசிரியர் இல்லைங்க, இது எங்களுடைய ராஜா பெரியசாமி அம்மா.
4: அப்படியா அப்படியா, வணக்கம் அவருக்கு. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அதான் மத்தியானத்துல பாடும்போது கேக்குறேன், உங்களுக்காகவே டைம் ஒதுக்கி நல்லா அதை பாடிடுறீங்க. அந்த ரெண்டு நாலு நிமிஷமா இருந்தாலும் அதை பாடி முடிச்சிருங்க. ராகம் நல்லா இருக்கு.
0: அப்படி இல்ல, இப்ப ராஜா பெரியசாமி சொல்றது உங்களுக்கு விளங்குதா அம்மா? என்னண்டு எல்லாத்தையும் கவனிக்கணும். நானும் எல்லாத்தையும் கவனிப்பேன் பாருங்க. நீங்க வந்து பாடும் போது நாங்க ராசி சட்டியா நாலு நிமிஷம் சொன்னா பாத்துருக்க, எங்களுக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் குடுக்கறப்பா நாலு நிமிஷம்.
1: பாட்டு குடுக்கணும்
0: எங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கட்டும் என்றதுதான்.
1: அம்மா இப்ப காத்து துரைசாமி சொல்றேன்ல, அவங்களும் கங்கை கொண்ட சோழபுரம் வந்தாருன்னா அவரு பெரியவரை பார்த்து அப்படியே நின்றுவாங்க. அப்படியே நின்று பாடு பாட ஆரம்பிச்சாங்கன்னா அரை மணி நேரம் பாடிட்டே இருப்பாங்க. அதனாலதான் முழுக்க முழுக்க எனக்கு ஐயாவோட ஞாபகம் வர்றதுனால ஐயாட்ட டெய்லி பேசுறது. நான் வந்து என்கிட்ட உள்ளது என்ன விஷயம்னா, ஒரு வானொலியில பேச ஆரம்பிச்சேன்னா அதை மட்டும்தான் பேசுவேன், அதுல மட்டும்தான்
0: கேட்பேன்.
1: வேற என்னுடைய மனச வேற எங்கும் தள்ள மாட்டேன்.
0: நானும் பாத்துருக்கேன் இந்த ஜெயங்கொண்டான் மற்றது இந்த ராஜா பெரியசாமி அவங்களோட வர்ற எல்லாரும் இந்த வானொலியை முழுமையா கேட்கிறார்கள். எங்களுக்கு நாங்கள் என்ன குரூப்புகளை இணைக்கிட எங்களுக்கு எழுதுகிறார்கள் ஒவ்வொன்றும் நிகழ்ச்சியில கேட்டு, அது எங்களுக்கு சந்தோஷமா ஒரு வியப்பாக இருக்கிறது. ஏன்டா சரி இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறார்களே, இதை பற்றி எழுதுகிறார்கள் என்று அது சந்தோஷமா இருக்கிறது.
1: அம்மா
0: சொல்லுங்க.
1: என்ன பொறுத்தவரை இன்னொரு விஷயம் என்னன்னா, பாட்டு கேட்கறது முக்கியம் இல்லை, அந்த பாட்டை மக்களுக்கு என்ன லாபம் என்ன பயன் தருது அதை எப்படி நம்ம நீங்க நிகழ்ச்சி ஒரு பக்கம் கொண்டு வந்தா கூட அதை மாத்தி எப்படி கொண்டு போனா எப்படி மக்களுக்கு பயன் உள்ளதா கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வானொலியில விளம்பரம் நிறைய போகும். விளம்பரம் நிறைய போகும்போது அந்த விளம்பரத்தெல்லாம் கேட்கும் போது அந்த விளம்பரதாரிட்ட எங்களுக்கு 10% கம்மி எங்களுக்கு விலை, பில்ல விட எங்களுக்கு 10% அவங்க விக்கிறத விட கம்மியா தருவாங்க. அந்த இதெல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி வச்சிருக்கேன் நானு. அதனால வந்து கேக்குறதோட இல்லாம அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் நம்மளாட்டி யோசனை பண்ணுவோம். அடிக்கடி
0: அர்றாரா நாக்கமுக்க என்ன பயனை கொடுக்குது அத சொல்லுங்க எனக்கு.
1: அது ஒண்ணுமே கொடுக்காது. அப்படியாதான் நாக்கமுக்க
0: இளவரசே அந்த பாட்டு நீங்க எடுத்துக்க சொல்லுங்க, அதால என்ன பயனுண்டு? நாங்க நாங்க அதை பத்தி பேசலாம் அவருக்கா சொல்லுங்க. அல்லாட்டி டாடி மம்மி வீட்டில் இல்ல தரவோட யாரும் இல்ல, அதுக்கு அது என்ன?
1: என்னிட்ட ஒருத்தர் இருக்காருமா, திருக்குறள் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த பாட்டை பாடுவார். அவர்
0: பாடுவார், உண்மையிலே அது தேவை. அப்படி எடுத்து வந்திருந்தோம், அதாவது திருக்குறள் ஹயத் பாஷா இல்ல, அவர் இல்ல, இன்னொரு எங்களுடைய அறிவிப்பாளர் பொழுது அவருடைய பேர் எனக்கு வரவில்லை, அவர் வந்து திருக்குறள் எடுத்து வந்து திருக்குறளுக்கு அந்த பாடல் எடுத்து வருவார். அப்ப அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து வந்திருந்தோம் முன்பு, அது நல்லாக இருக்கும். அது தேடி கண்டுபிடிப்பது கஷ்டம், அந்த குரலுக்கு ஏத்த பாடல் அதுக்குரிய விடயங்களை. சந்தோஷமாக இருக்கும். நல்லது
5: பாஜக, புதிய பாடல்களை எல்லாத்தையும் தவறா சொல்றீங்க. பழைய பாடல்கள் வரி
0: தவறான வரியோ கண்டுபிடிக்கிறா ராஜா பெரியசாமி பழைய பாட்டு சொல்லுங்க ஐயா.
5: தவறான சொல்லமா,
0: தவறந்து இல்ல, விளங்காதது, புரியாதது,
5: விளங்காதது,
0: விளங்காது, புரியாதது.
5: இந்த காலத்துல டாடி மம்மி வீட்டில் இல்ல போட்டு யாரு இல்ல அந்த நீங்க நினைக்கிறீங்க. அந்த பாட்டு பாருங்க, மெல்லிய பூங்கொடி வளர்ந்து மலர் மேனிய கொஞ்சம் அனைத்து இது
0: ஒரு நாடகம் நடத்து. அது என்ன அழகா இருக்கிற ஒரு அதாவது ஒரு மற்றவர்களுக்கு ஒரு
5: அந்த பாட்டு வந்த
0: இல்ல, அதாவது அவர் அத ரெண்டு விதமா சொல்லிருக்க. அப்ப புலங்காத எங்களுக்கு நாங்க என்ன நினைப்போம் வேண்டாம், மல்லிகை பூங்கொடியை வளைச்சு அவட அந்த அந்த பூல இருக்கிற இதெல்லாம்
5: பாடல்கள் எல்லாம் இளமறை இளைமறை கையா இருந்துச்சு.
0: இளவரசு இளவரசு இப்ப என்ன மாதிரி
7: சொன்ன
5: வெளிப்படையா சொல்றதுனா அசிங்க.
0: ஓ அது சரி, அது சரி. ஆனா என்ன மாதிரி அந்த காலத்துல அந்த பாட்டை நீங்க கொண்டு வந்தா என்ன மாதிரி அம்மா மாதிரி மஜித் மாதிரி எல்லாரும் என்ன நினைப்போம்டா, நல்ல மெல்லிய பூங்கொடி என்றைக்கு ஒரு மல்லிகை கொடி, ஏதோ ஒரு கொடியில வளர்ந்த ஒரு பூ, அதுல இருக்கிற இதழ்களை முத்தமிட்டு மெல்ல அதை அணைத்து
5: காலத்து படம் அதிகம்.
0: அப்ப நீங்க
5: உங்களை
0: மாதிரி புரிஞ்சவனுக்கு அது புரியுது
7: எங்களுக்கு.
0: மதித்த மதியத்தை இணைச்சு கொள்ளலாம், அவரண்டா இதற்கு நல்ல விளக்கம் கொடுப்பார், அழகான விளக்கம், பேசும் தன்மையை நல்லாக இருக்கிறது, அவரை இணைச்சு கொள்ளலாம் அங்கே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க இளவரசு, உங்க பாட்ட
5: கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடும்,
0: பாட்டை சொல்லிட்டு போங்க. இப்ப இந்த ஒன்பதாவது இடத்துலயும் கிடைக்காது உங்களுக்கு, இப்ப அம்மா அப்பா செய்யற மாதிரி தான் சொல்லணும். ஒன்பது ஒன்பது ஒன்பதாம் இடத்துல எங்க சொல்லுங்க. இப்ப பத்மபிரியா எங்களுடைய ராஜா பெரியசாமி எல்லாரிடம் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். பத்மபிரியா உங்கள்கிட்ட இருந்து நன்றி அம்மா, நாளை ஒவ்வொரு நாளும் இணைந்து கொள்ளுங்க சரியா.
8: வணக்கம் அம்மா, வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். ஜான்சி ராணி, வணக்கம் ஜான்சி ராணி, உங்களை கொஞ்ச நாள் வணக்கம் என்று செல்ல குட்டி வாடா,
9: வணக்கம் வணக்கம்,
0: வந்துட்டாப்பா, வந்தாளப்பா, வந்தாளப்பா,
7: வந்துட்டாப்பா.
0: வந்த நினைக்கிறேன் நிலவரசு உங்களோட பக்கம்தான் கொஞ்சம் அந்த எலி சத்திரமா சிக்கி சிக்கி சிக்கன்னு சத்தம் கேக்குதா?
6: இல்லம்மா, இங்க
0: ஒரு பூச்சி சத்தம், அது உங்களோட பக்கம்
5: இல்லையே. இங்க ஒண்ணு இல்லம்மா, பூச்சி சத்தம் ஒண்ணும் இல்லையா?
0: பூச்சி சத்தம் இல்லையா?
5: போறோம் பாருங்க.
0: நான் போடுங்க. ஆமா ஆமா, உங்களை பக்கம்தான் அந்த பூச்சி சத்தம், அது உங்களுக்கு தெரியாம கேக்குது. வணக்கம் என் மஜித், வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
8: நான் நலமாக இருக்கின்றேன்.
0: உங்கள் நலத்துக்கு
5: வானொலி நிகழ்ச்சிகள் சரியா வரலன்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னு
0: அது என்ன வந்து நீங்க அவருக்கு சொல்லுங்க. அவர் அந்த மற்றதுல கேக்குறாரா இல்லாட்டி என்ன வந்து தெரியவில்லையே. அந்த
5: வெப்சைட் போட்டு
0: எழுதிட்டேன். அந்த தமிழ் வானொலிய
5: நல்லா இருக்குமா? அது மட்டும் இல்லாம நம்ம காலையில ஒரு நிகழ்ச்சி கேட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணா நமக்கு வந்து ஓய்வு கிடைக்கும் போது அது திரும்ப ஓபன் பண்ணா நம்ம எந்த நிகழ்ச்சிய ஸ்டாப் பண்ணி வச்சோமோ அதுல இருந்து வருது.
4: மறுபடியும் தொடர்ந்தா வருது, மறுபடியும் தொடர்ந்தா வருது, மறுபடியும் போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து
5: மறுபடியும் ஆஃப் பண்ணி திரும்பி போட்டா புதிய நிகழ்ச்சி வருது. நல்லா இருக்கு.
0: அப்ப நல்லது. அப்ப நீங்க அதையே எல்லாருக்கும் நீங்க ஒருக்கா சொல்லி கொடுத்துருங்க. அந்த விடயத்தையும் சொல்லி கொடுங்க. என்ன தெரியாம என்ன பழைய இதே வருதுன்னு அதுல யோசிச்சு கொண்டிருப்பாங்க. அது ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது இல்லையா திரும்ப.
5: நாலஞ்சு சர்வர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிக்கல் அவதிப்படுறத விட ஒரே ஒரு சர்வர் இருந்தாலும் பரவாயில்ல, தொட்டா லைவ் உடனே.
0: தொட்டா இல்லங்க, அதங்க ஒன்று வச்சிருக்கிறது வந்து குடும்பத்துல ஒன்று வச்சிருந்து நீங்க தொடன. இது இப்ப மீடியா என்னும் போது நாங்க நாலஞ்சு வச்சிருந்தோம் சரியா வரையல வரையலன்னு சொல்றீங்களே நீங்க.
5: இல்லம்மா, அதாவது எங்க எங்க தொட்டா எங்க தொட்டாலும் ஒரே பவரா இருக்கணும்.
0: அது சரி. ஆனா ஒருபடியும் ஏனென்றால் முன்பு இப்ப இரண்டு மூன்று மாதத்துக்கு முதல் நான் நான்கு சேவர் வச்சிருந்தேன். அப்ப எல்லா பக்கத்தாலையும் உங்களுக்கு எங்க எந்த இதுக்கு சைடுக்கு போனாலும் உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. இரண்டை நான் இப்ப இரண்டு ஒரு மாதத்துக்கு முதல் நிறுத்தினேன். பேருந்து இந்த இரண்டு மட்டும் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த இரண்டில் ஒன்று நேற்று என்ன என்றே தெரியவில்லை. அவர்களிடம் என்னும் நான் இரவு பூரா விழித்திருந்து முயற்சி செய்தேன், என்னும் அதை கண்டுபிடிக்கவில்லை. பார்க்கலாம் அல்லாவிட்டா என்ன செய்யலாம் பாக்கலாம். நீங்க இதை வந்துட்டு குடுங்க எல்லாருக்கும் சொல்லுங்க தயவு செய்து.
5: சரிங்கம்மா. தமிழ் தமிழ் வானொலி,
0: தமிழ் வானொலி. மற்றது எங்களுடைய அந்த அண்ட்ராய்டு ஆப்ஸ், அந்த ப்ளூ கலர், அந்த எல்லா மதமும் சேர்ந்த
4: அதுவே நல்லா வருது மேடம். மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணா சூப்பரா வருது. நான் அதுலதான் கேக்குறேன்.
0: சரி, அப்ப அதையும் நீங்கள் ஒரு ப்ரமோட் பண்ணுங்க. அது அப்ப எல்லாருக்கும் அது தனியா எங்கிற வானொலியை கேட்கக்கூடியதா இருக்கும். எடுத்த உடனே நீங்க முன்னுக்கு எடுத்து விடலாம்.
5: சரி சரிங்கம்மா. என் பேரை போட்டீங்களா பக்கத்துல பாட்டு எழுதிக்கீங்க? கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய
0: நீங்க சொல்லி கொடுக்காட்டி நான் அங்க கீழே எழுதியிருப்பேன். நல்ல காரம் பக்கத்துலயே எழுதிருவேன். என்ன கொண்டை முதல் வாங்கிட்டது போல இருக்கு அங்கயோ. அவன் அப்பா போட்டிருக்காரு போல.
5: அப்படியா?
0: நேற்று வந்திருக்குது, யாரோ கேட்டிருக்காங்க. எனக்கு யாரும் பாடி காட்டின மாதிரி மறந்து போய் அப்பா
4: போட்டேன்.
8: மரத்து நிழலை பார்த்து அடிமரத்துல பாய் வீரிச்சு பாக்கு வெத்தல போட சொன்னது அப்போது. அந்த பழைய கதைய கேட்க வந்தேன் இப்போது. அப்போது எல்லாம் விவரமாக புரியுதையா இப்போது?
5: எப்படி பாடலை பதிவு செய்யுங்களம்மா. ஐயா மஜித் ஐயா சொல்லுங்க ஐயா. அதாவது ஐயா, இப்ப வர்ற பாட்டு எல்லாம் கேக்கிறதுக்கு பிடிக்கிறதே இல்லைங்களாம்.
0: நிமிஷம் கதைச்சு விடலாம். என்னடா அவ கேட்டுக்கொண்டிருப்பா அம்மாவை போய் நினைச்சுக்கலாம் எங்க சரச பாடலோட. எங்க வணக்கம் ரோஷினி அம்மா.
5: ஓகே அம்மா நான்
0: அன்னாசி பழத்தை முழுசா சாப்பிடுறாங்க வாயில. ரோஷினி அம்மா, ரோஷினி எப்படி இருக்கு? என்ன செய்தீங்க நீங்க மீனா மாட்ட பேசாம இவ்வளவு நாளா?
7: அம்மா நீங்க பாட்டே போட்டுருந்தாங்க பெருமா.
0: என்னண்டேம்மா என்னண்டம்மா எனக்கு புரியல நீங்க சொல்றது. அமைதியா கேக்கலாம்.
9: ரெண்டு நாளா நாங்க போட்டோமா லைன் எங்களுக்கு கிடைக்கல, அதனால நாங்க படுத்துட்டோம். இப்ப இப்ப திரும்ப இன்னைக்கு ட்ரை பண்ணணுமா? லைன் கிடைக்கலையா? அப்புறம் அவன் பெருமாவுக்கு போன் பண்ணி கேட்டாலாம், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க லைன் கிடைக்கும் சொல்லி அவன் பெருமா சொல்லிட்டான்.
0: அப்பா சரி சரி பிள்ளைய தெரிஞ்சா நான்
9: எடுக்க மாட்டேன்.
0: என்ன மாதிரி எங்க எங்க எப்படி
9: எப்படி
0: எங்க பாப்பா எப்படி அம்மா
9: நீ பாருங்க
0: என்ன மாதிரி பேசி காட்டுறாளம்மா ரேவதி அம்மா பாருங்க
10: பாருங்க சமத்து சமத்து
0: குட்டி குரலை மாத்துறீங்களா? எங்க மாத்துங்க பாக்கற எங்க
9: மீராமா மாதிரி பேசு.
10: எதிர்கால மிமிக்ரி ஆளு, எதிர்கால மிமிக்ரி
0: எல்லாம் செய்வா செல்ல
10: பாடகி.
0: சரி ரோஷினி
10: குட்டிங்கெல்லாம் வள்ளி
0: வள்ளி பள்ளி அவரோட கள்ளி எங்களுக்கு என்ன சரி எங்க
9: சொல்லுங்க சொல்லு சொல்லு ரேகுமா இருக்காங்க.
10: ரோஷினி குட்டி வணக்கம்.
11: வணக்கம் வணக்கம் வணக்கம் ரோஷியம்மா. என்ன காணாமே காணாததுனால எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல.
0: ஐயா இல்ல தாத்தா
11: வணக்கம் வணக்கம்மா.
0: நல்லா இருக்கீங்களா?
11: நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கேன்.
0: தேவதிமா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களாம்மா?
10: வணக்கம் வணக்கம் ஜான்சி நல்லா இருக்கேன்.
11: வணக்கம்
0: மஜித் ஐயா நிக்கிற நீங்க என்ன அவரை பேசல
11: மஜித் ஐயா வணக்கம்.
0: மஜித் அண்ணா என்று கூப்பிடுங்க. நான்
11: வணக்கம் வணக்கம்
0: நான் என் மஜித் என்று கூப்பிடுறது. நீங்க மஜித் அண்ணா ஐயா என்று கூப்பிடக்கூடாது. பெரியவர் இல்ல அவர் சின்னவர்.
11: சின்னவரா இருந்தாலும் ஐயா தான்.
12: வணக்கம் வணக்கம் அம்மா நல்லா இருக்கீங்களா?
11: மீராமா வணக்கம்.
7: கூப்பிட
0: ரோஷினி அம்மா என்ன நீங்க அக்கான்னு கூப்பிடுங்க. மீரா அக்கான்னு கூப்பிடுங்க. அதான் நல்லா இருக்கு. இன்றைல இருந்து இந்த செல்ல குட்டிக்கு இன்னும் ஒரு பழி நான் நல்லா அன்பா இருக்கேன்.
11: இதெல்லாம் நீ கத்துக்கிட்டே வரியான்னு தெரியல.
0: சரி
7: இன்னைக்கு
0: அப்போ மீரா அப்ப டீச்சரா?
12: என்னுடைய பாடல் தான் முதல்ல சொல்லுங்க. மயக்கம் கலையும் மௌனம் நிலவும் குளிர்ந்த மேனி காற்றில் உலவும் களைப்பும் தோன்றும் கண்கள் மூடும் காலை விடிந்தால் நீரில் ஆடும்.
11: வேதத்தோட பாருங்க,
12: ஏதாவது புரிஞ்சுதா?
10: மயக்கம் ஆயிடுச்சு
11: அண்ணா. கொஞ்சம் வரிய நீட்டி பாடுங்க.
0: நீட்டி இல்ல, டிராவத்தோட பாடுங்க. நீட்டி பாடுறதில்ல, கேக்குற விதத்தை பாருங்க. எல்லாம் பழகுங்க. இந்த கிளாஸ்ரூமுக்கு வந்து நீங்க என்ன சரியா பேச கத்துக்கல.
12: என்ன கலையும் மௌனம் நிலவும் குளிர்ந்த மேனி காற்றில் உலவும் களைப்பும் தோன்றும் கண்கள் மூடும் காலை விடுந்தால் நீரில் ஆடும்.
11: நினைக்க தெரிந்தால் போதும். இந்த பாடல
0: பேசுங்க.
11: அச்சா,
10: சிரிக்க தெரிந்தால் போருமா? சிரிக்க தெரிந்தால் போருமா?
11: சிரிக்க
12: அம்மா, டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் சிரிக்க தெரிந்தால் போதும் என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜனும் சோழமோகன் ராஜன் பாடிய பாடல். இது வந்து டி எம் எஸ் பி சுசிலா.
0: பி சுசிலா பாடினது. நீங்க வரி முதல் வரிய வரியா சொல்லுங்க, நாங்க பாட்டா பாடுறோம். சரி, எங்களுக்கு இது கண்டுபிடிக்க இல்ல.
12: முகத்தை பார்த்ததில்லை, பிறர் மொழியை கேட்டதில்லை, மனதை அறிந்ததில்லை, அதில் மயக்கம் வந்ததென்ன. இதுதான் முதல் வரிய.
0: என்ன படம்? என்ன படம்
11: பாட்டி?
0: என்ன படம்
12: கண்டுபிடிங்கம்மா.
0: என்ன படம்?
12: எம்ஜிஆர் படம்.
0: எம்ஜிஆர் படம்.
12: இந்த படத்தில் சரோஜாவே இருக்காங்க, ஜெயலலிதாவும் இருக்கிறாங்க, எம்ஜிஆர் இருக்கிறாரு, எம்ஜிஆரோட அண்ணனும் இருக்கிறாரு. கரெக்ட், சரியான கண்டுபிடிப்பு. எதனா சொன்னா உடனே கண்டுபிடிச்சிருவீங்களே.
0: அரச கட்டளையா?
11: முகத்தை காட்டியா ஐயா?
12: அதான்
11: முகத்தை, முகத்தை,
10: முகத்தை பார்த்ததில்லை,
12: பார்த்ததில்லை, பிறர் மொழியால் கேட்டதில்லை. அந்த பாடல்
0: பிறர் மொழியால்.
12: எனக்காக பதிவு செய்யுங்க.
0: உங்களுக்காக நீங்க இனி இடவெளிய கொடுங்க.
12: பார்ப்பதால் அந்த ஆசை தீருமோ, இதை ஓசை கேட்பதால் வேறு பாஷை வேண்டுமோ.
10: அங்கே வருவது யாரோ?
12: நிச்சயமா நான் இல்ல.
10: ஏன் நீங்க போறீங்களா?
12: இல்ல, அங்க வருவது நான் இல்ல.
10: கண்டுபிடிச்சிட்டீங்க.
12: என்ன புருஷனுக்கு மனைவிதானே சர்க்கரை பொங்கல்,
10: அதை போட்டு வைக்கும்
12: தட்டு தானே பெண்களின் கண்கள்,
10: சமையலுக்கும் மையலுக்கும் ஒரு எழுத்து வேதம், ஒரு எழுத்து வேதம், பேதம் பேதம்.
12: நாம் சிரிச்சுக்கிட்டு சமைச்சிடுவோம்
10: சாதம். கொதிக்கும் போது கொதிக்கும் போது கொஞ்சம் வந்தால் குழம்பு வராது. சாம்பாரிலேயே
12: என்ன படம் அம்மா?
10: படம் ஞாபகம் வரலையே.
12: ஓஹோ, படத்தின் பேர் சொல்லுங்கள்.
10: நீங்க கொடுங்க, க்ளூ கொடுங்க.
12: பெண் என்ற ஒரு வாசகம் வரும்.
10: நானும் ஒரு பெண்ணா?
12: இல்ல இல்ல, அம்மாவுக்கு தெரியுமே. அம்மா இந்த
11: பாட்டு வரிய சொல்லுமா?
0: என்ன
11: பாட்டு வரிய சொல்லுங்க?
0: பாட்டு வரிய சொல்லுங்க.
12: சமையலுக்கும் மையலுக்கும் ஒரு
10: எழுத்து பேதம்.
12: யோசனையா தேடுறீங்களா?
0: நாங்க தேடுறோம்.
12: தேடுறீங்க நீங்க?
0: வணக்கம்
12: பெரியப்பா.
13: வணக்கம்
14: வணக்கம்
13: பிரகாஷ்
14: வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம்.
0: நாங்களெல்லாம் இருக்கிறோம். மாமா கண்ணோட வணக்கம் சொல்றான். சூப்பர்
12: சூப்பர்.
0: இடவெளிய கண்டுபிடிங்க முதல்ல.
10: படம் படம் பேர் தெரியலையே. படம் பேர் பெண் வருமா?
0: சரி, நீங்க படத்துல
12: பெண்ணை
10: பெண்ணை நம்புங்களா? பெண்ணை வாழ விட,
12: பெண்ணை வாழ விடுங்கள்.
0: அருந்த
12: சொல்வது மாங்கனிச்சாறு, கூட சொல்வது காவிரி ஆறு, கொடுப்பார் கொடுத்தால் மறுபவர் யாரு?
10: அங்கே
12: மயங்கும் இரண்டு பேருக்காக.
10: ஊட்டி வரையும் உறவு,
12: அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வரைக்கும் போக மாட்டாங்களா?
10: கரெக்ட், அவங்களதான் கேக்கணும். அந்த ஜோடிகளை தான்
0: கண்டுபிடிச்சிட்டாங்களா?
12: கடலிடத்தில் இந்த கன்னியின் சங்கமம் என்னிடத்தில், செம்மண் பூமியின் நீர் போலே என் சிந்தை கவர்ந்தது உன்னிடத்தில். கங்கையின் சங்கமம் கடலிடத்தில் இந்த கன்னியின் சங்கமம் என்னிடத்தில், செம்மண் பூமியில் நீர் போலே என் சிந்தை கலந்தது உன்னிடத்தில்.
10: கங்கையின் சங்கமம் கடலின்
12: கங்கையின் சங்கமம் கடனிடத்தில், இந்த கன்னியின் சங்கமம் உன்னிடத்தில், செம்மண் பூமியில் நீர் போலே என் சிந்தை கலந்தது உன்னிடத்தில்.
13: இன்னொரு
12: பாடிய பாடல் சைலஜா. கங்கையின் சங்கமம் கடனிடத்தில், இந்த கன்னியின் சங்கமம் என்னிடத்தில், செம்மண் பூமியில் நீர் போலே என் சிந்தை கலந்தது உன்னிடத்தில்.
14: நதிக்கரை ஓரத்து நாணல்களே
0: பாருங்களா,
12: என்ன படம் அம்மா, என்ன படம் அம்மா
10: சொல்றேன் சொல்றேன்,
13: பாட்டு சமையலுக்கும்
12: இல்லையே
10: வரேன்.
12: இந்த படத்தின் பேர்ல ஒரு பறவையின் பெயர் வரும்,
10: பறவை பெயர்
13: மயில்
12: இல்ல, செல்லமா வளர்க்கக்கூடிய பறவை,
13: பஞ்சவர்ணகிளி.
10: கிளி
12: பஞ்சவர்ண கிளி, சரி பஞ்சவர்ண கிளி. ஏசா பாட்டு பாடலையே
10: கிளி கிளி இருந்த வர என்ன கிளி
12: இல்ல
13: அண்ண கிளியா இல்ல
12: இது, இது கிளிகள்,
10: கிளிகள்
13: பாசக்கிளிகள்
10: நை நை
12: நை நை
13: பாச பறவைகள் அது
10: இல்ல இல்ல இல்ல அது இல்ல
12: ஒரு பொண்ணு காலேஜுக்கு போகும்போது ஒரு பையன் பார்த்து என்ன செய்வான்,
10: காதல் கிளிகள்,
12: காதல்
13: கிளிகள்.
12: பொண்ணு காலேஜுக்கு போகும்போது பையன் பார்த்து என்ன செய்வான்னு சொன்ன உடனே கார் வந்துருச்சு.
13: ஜெய்சங்கர் படம், சமையலுக்கும் மயலுக்கும் ஜெய்சங்கர் படம் பழனி என்னமா போட்டிருக்கு.
12: ஆமா ஆமா ஆமா ஆமா, பெண்ணை வாழ விடுங்கடா,
13: பிள்ளை பிள்ளை
12: பெண்ணை
10: வாழ விடுங்கள்,
13: பெண்ணை
12: வாழ விடுங்கள். அம்மா அம்மா எங்க ஆளு காலம் சவுண்டை காணுமே.
0: வணக்கம் வணக்கம் இளவரசு,
12: சாப்பிட போயிட்டாங்களோ
0: இளவரசு? நீங்க யாரு செல்வகுமார் நினைச்சிருக்க, அவர் அழைச்சு கொண்டிருக்க. வணக்கம் பிரகாஷ், எப்படி இருக்கிறீங்க? எங்க மேசிராணி, நீங்க உங்களுடைய உங்களுடைய பாடலை சொல்லுங்கம்மா.
10: மீரம்மா என் பாடல்
0: ஜான்சிராணி
10: போய் மேரியம்மான்ற
0: நல்ல சூப்பர் சூப்பர் பரவாயில்ல, அது
10: நல்ல பேரு. என் பாடுங்க
0: சொல்லுங்க ரேவதி அம்மா, நீங்க வாரன்
10: ஆரே வழி காத்திருப்பே
13: என்னது
15: என்ன பாடல், இடைவெளி இடைவெளி கொடுங்க,
0: இடைவெளி கொடுங்க,
10: இடைவெளி இல்ல ஆரம்ப வரி இருங்க சொல்றேன். வரும் தை மாசம்
15: வணக்கம்
10: வணக்கம் வணக்கம் சகோதரர், இடைவெளி தரோம்
0: யாருடையும் பக்கம் அந்த கலகலக்குது பாருங்க என்னன்னு பாத்துக்கோங்க.
15: பட்
0: போட்டுக்க போட்டுக்க
11: சின்ன பிள்ளைங்க வந்தா பண வண்டி ஓட்டிட்டு வண்டி ஓட்டிட்டு
0: என்னமோ என்னமோ என்னமோ உங்களோட பக்கம் தான் செல்வகுமார் என்னமோ கலா கலக்குது
11: வண்டி வண்டி
15: எதுவுமே
0: உங்களோட பக்கம் நீங்க நிப்பாடணும்னு நிக்குது நீங்க இது வானொலி போட்டிருக்கீங்களா அல்லாட்டி ஏதோ ஒன்று அங்கே இருக்குது ரிப்பீட் ஆகுது செல்வகுமார்
15: மீட் போட்டுங்க மீட் போட்டுங்க மீட் போட்டுங்க
0: போடுங்க
15: மீட் போட்டுங்க
0: போடுங்க போடுங்க போடுங்க நீங்க போட்டா போடுங்க இல்ல அவர் போட்டிருக்காரு வேற யாருடையோ பக்கம் எல்லாரும் மீட் போடுங்க முதல்ல கண்டுபிடிப்போம் இத கண்டுபிடிக்கிறதே நேரம் போயிருந்தேன் போவேன் நான் எங்க போட்டுடுங்க எங்க வேற யார் போடாம இருக்கிறது எங்க பாக்கலாம் இல்ல இப்ப பேசும்போது இப்ப சாரி ஜான்சி ராணி நீங்க எடுங்க ஜான்சி ராணி மட்டும் எடுங்க ஜான்சி எடுங்க
16: எடுத்துருமா
0: சரி உங்களோட பாட்டை சொல்லி யாருமே எடுக்க மாட்டா நீங்க உங்களோட பாட்டை சொல்லுங்க
16: கை பிறந்தாச்சு படத்துல இருந்து சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மாடி அம்மாடி
0: சின்ன
11: பொண்ணுதான் கை பிறந்தாச்சு இல்ல
0: என்ன வைகாசி பிறந்தாச்சு
16: மாசெல்லாம் தெரியலையா தெரியல அதனால
0: வைகாசி பிறந்தாச்சா
16: பையாசி பொருளாச்சுதான் அந்த படம்
0: சின்ன பொண்ணு வைக்கப்படுது
15: சொன்ன மாதிரி இச்சு இச்சுதான் கேட்குது என் பொண்ணுல
0: சொல்லுங்க
16: பாட்டு எடுத்து வந்திருக்கேன்
0: பாட போறீங்க என்ன
16: அத்தான்
0: கூட்டிட்டு போயிட்டா பாருங்க மச்சான் சாப்பிட போறேன் மீன் குழம்பு அவங்கள்ட்ட எல்லாருக்கும் நாங்க சொல்லணும்
11: எப்படி தெரியும் மத்தியானம் பேசிட்டீங்களோ
0: இல்ல பேசுறேன் மீன் குழம்பு வேற யார் விட்ட மீன் குழம்பு பிரகாஷ் உங்க விட்டே மீன் குழம்பு இளவரசன் விட்ட மீன் குழம்பு வட மாயாசம் மாயாசத்தோட மஜித் உங்களை விட்ட மீன் குழம்பா
11: எனக்கு
0: பிடிச்ச சாப்பாடு
11: கூட்டு
16: அதாவது மாமியாத்தால மாமியாத்துல மசாலாவுக்கு வேற இல்ல
17: மசாலாவுக்கு வேலை உண்டு மசாலாவுக்கு வேலை உண்டு நான்வெஜ் வேலை இல்ல
16: மட்டன் சிக்கனுக்கு வேற இல்ல மட்டன் சிக்கனுக்கு வேற இல்ல
0: பாப்போம் கண்ணன் வீட்டுல நான் சொன்னது சரியானு பாப்போம் கண்ணன் வீட்டுல மீன் குழம்பானு பாப்போம் கண்ணன் வாங்க கண்ணன் கண்ணன்
17: அம்மா மேடம்
11: வணக்கம்
0: என்ன பார்த்து யார் மடமண்ட கூப்பிடுறீங்களோ எல்லாரையும் நாங்க மடமண்ட சாதத்தான் பேசுவோம். அப்படி என்ன வந்துட்டீங்களா? சரி, உங்களோட வேலையை பாருங்க, கலைக்க கூடாது, பேசக்கூடாது, என்னென்ன வேலை இருக்கோ நான் செய்துட்டு போங்க. இப்படித்தான் மடம் சொல்லுவான். அம்மா என்று கூப்பிட்டீங்கன்னு சொன்னா சொல்லுங்க ஐயா, இங்க வாங்க ஐயா, இந்த ராசா என் கையால சோறு போடவா, அப்படி பேசுறேன்.
11: எனக்கு வேணாம் மேடம், எனக்கு சாப்பாடு வேணாம்
0: மேடம்.
18: சாப்பிட்டாரு
0: நீங்க எந்த கையால சமைச்சு சாப்பிட்டவங்க கேளுங்கப்பா, என்ன உயிரோட இருக்காங்க? சந்தனவாடி மாமா, ராணி அம்மா, ராதேஷ் இருக்கிறார், மற்ற எங்களுடைய கருத்த மச்சான் இருக்கிறார், எவ்வளவு பேர் இருக்காங்க.
11: அதனால நாங்க மேடம் அவங்க எல்லாம் டல் ஆயிட்ட. எப்ப நீங்க சாப்பிட்டீங்க?
0: எப்ப மெர்சி ராணி சாப்பிட்டு வச்சுங்க.
11: எப்ப சாப்பிட்டீங்க நீங்க?
19: என்ன கேக்குறீங்களா?
11: மீரா அம்மா சமைச்சு நீங்க எப்ப சாப்பிட்டீங்க?
19: நான் எப்ப இந்த இதுக்குள்ள வந்தோம், அதாவது நேருக்குள்ள வந்தோம், அப்ப இருந்து சாப்பிடுறேன்.
11: மீன் குழம்பா?
0: சிக்கன் குழம்பா வைக்க
19: சொல்லி சாம்பார். சாம்பார்
0: மீனோட பேர் தெரியாது, அது மட்டும் தெரியும் எனக்கு.
11: அதான் மீன் குழம்பு எங்க மனுஷன் கண்டுபிடிச்சோம்.
0: போடுங்க
11: சைவம்
0: இருக்கும், அசைவம் இருக்கு, அதுக்காண்டி நீங்க வெறுக்க முடியும் அப்படி சொல்லக்கூடாது. நாங்க பேசுறோம், சாப்பிட்டோமா உங்களுக்கு முன்னால?
20: கத்திரிக்காய் எங்களுக்கு கிழங்கா மீன். கத்திரிக்காய் எங்களுக்கு கிழங்கா
11: மீன், கிழங்கா மீன். இன்னும் வாய விட்டா இன்னும் பேசிட்டு இருப்பீங்க. அதுக்கு சொல்ல தெரியல பாருங்க. கிழங்கா மீன் தான் வாழைக்கா மீன், அத சொல்ல தெரியல உங்களுக்கு. வாழை மீன் வந்து சப்பையா இருக்கும், கிழங்கா மீன் உருட்டையா இருக்கும் வாழைக்கா மாதிரி. அதை
18: தெரிஞ்சீங்க
11: நீங்க கடற்கரை கடற்கரை பக்கத்திலேயே இருந்தீங்க.
18: நீங்க
11: சைவத்துக்கு வந்துட்டோம், அதனால நீங்க காதுகளையே பேசுறீங்க.
20: சரி, சரி இப்ப நாம எல்லாரும் என்ன செய்யறோம், சமைச்சு வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் ஓரம் வைக்கிறோம்.
18: மகாலிங்கம் இன்னைக்கு சொல்லக்கூடாது.

சேப்ப வைக்க பெரியாச்சு, ஒளிவா மறுவா பேசி சிரிக்க ஓட துணியாச்சு. கையில அணைக்கிற போது நீ சொல்லி குதிக்கிற பாரு, ஆத்தில குளிக்கிற போது நீ ஆள கடிக்கிற மீனு, உன் இடுப்பு சேர நழுவ நான் எடுத்து எடுத்து தழுவ, ஏ தன்னானே தாமர பூ மம தள்ளாடும் தண்ணீல, ஏ தாமர பூ திருச்சி மம நீ வாங்கி வாங்க. தினமும் என்ன போடத்தேவை.

0: கண்ணே உனக்கு மின்மினி புடிச்சு விளக்காயேற்றட்டுமா, விடிற வரைக்கும் அடியில சாஞ்சி இசையா சொல்லட்டுமா, மாமே தரணும் சீடு உங்க மாங்கா தட்டு போடு, நீ சிரிக்கிற தங்க தேரு உன் தேவை என்ன கேளு, விடல புள்ள நானும் ஒரு விவரம் கேட்க வேணும், ஏ தன்னானே தாமரப்பு புள்ள தள்ளாடும் தண்ணீர்ல, ஏ தாமர பூத்தி வச்சு மமதாவணி வாங்கி வாங்க, ஊரெல்லாம் கூட்டி குட்டு வந்துடுவே மேலம் கொட்ட, ஏ தன்னானே தாமர பூ மம தள்ளாடும் தண்ணீர்ல, ஏ தாமர பூத்தி வச்சு மமதாவணி வாங்கி வாங்க.
1: குடும்ப பாட்டா போச்சு போல
2: இருக்கோட குடும்ப பாடல்,
1: அம்மாக்கு விளங்கிருச்சு என்னம்மா குடும்ப பாட்டு, நான்
2: இருந்தேன்
1: பாடுறா இவ பாடுறா மச்சான் பாடுறேன்
3: பிரகாஷ் அண்ணன் பாட சொல்லி கேட்டுச்சா,
1: பிரகாஷ் அண்ணா பாட
3: நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரெடி பண்ணிட்டேதா, இப்ப அதுக்கப்புறம் லைனுக்கே வரல
1: இல்ல, பிரகாஷ் அண்ணாவே உங்க குடும்பத்துல சேர்க்க பாக்குறீங்க அந்த பாட்டை கொடுத்து பாட, அம்மா நானும் பாடல தன்னானே தாமர போ அங்கால தெரியாது, நான் எங்களையும்
2: சேர்ந்துக்கிட்டேன்,
3: நம்ம குடும்பம்
1: அம்மா குடும்பம் நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் நாங்களும் சேர்ந்துட்டோம் இல்ல
4: நம்ம குடும்பம்,
3: குத்து பாட்டு பாட்டு போட்டு மெலடி ஆயிடுச்சு,
1: இது குத்து பாட்டா இது
4: தண்ணீர் அரிதாவடி வாங்கி வரி
1: இல்ல இப்ப அவரும் மனோதியா தான் பாடுறேன், அண்ணனும் அப்படித்தான், இப்ப இப்ப என்ன வயசு
4: பாருங்க
1: இது என்ன இது குவாட்டர் விஷயமாய் பாடுறாரு அவர் என்ன
5: மாமா தரம் சீர் கட்டு மாங்கா தட்டு சோறு ஈசிரி தங்க
1: சொல்லுங்க
2: அவர் பாடும்போது அப்படிதான் இருக்கு குத்துப்பாட்டு மாதிரிதான் இருக்குது,

0: கூட்டு பாட்டு மாதிரி பாடுறேன், நான் தான் இப்ப அப்படி பாடுறேன். யார்த்த பக்கம் சிக்ஸ்டி கண்டிதா சத்தம் கேட்குறாங்க, நிப்பாட்டுங்க. அப்படி பாடுங்க
1: இப்ப கொஞ்ச நேரம் ஸ்பீக்கர்ல போட்டு
0: குத்து பாட்டு பாருங்க
2: ஒரு காவல் இல்ல
0: இல்லைங்க, அது நாட்டுப்புற பாட்டு. அது
3: நானோட பக்கத்து தாரே
0: குத்துப்பாட்டு வந்து பாடுங்க பாக்கலாம். யார் அந்த குத்துப்பாட்டு சரியா தெரியாம இருக்கு?
4: எத்தனை
0: எல்லாரும் நிப்பாடுங்கப்பா, எல்லாரும் நிப்பாடுங்க. இன்னைக்கு கண்ணன் ஏதோ உண்மையா கோடுறது, ஏதோ பாவச்சமா வித்தியாசமா இருக்கு.
4: மீன் குழம்பு இல்லாம
0: அப்படி செய்யுதா
4: உண்மையிலே?
0: ஒரு மீன் குழம்பு வச்சு ஊரே மறக்குது பாருங்க, ஊரில் உலகமே
1: மறக்கு. ஸ்டார்ட் பண்ணாங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. மத்த ரெண்டு பேரும் பாட சொல்லுங்க.
2: வடிவேல் பாட்டு குத்து சாங் வாடி பொட்ட புள்ளி
4: கண்ணன்
5: குத்து பாட்டுல சோக பாடல் மாதிரி பாருங்க. கண்ணன் சோக பாடல
4: என்ன
5: மோதி காட்டப்படும்
0: செல்வகுமார் நீங்க உங்க பாட்டு சொல்லுங்க.
5: வசந்த மாளிகை யாருக்காக?
0: யாருக்காக?
5: என்ன நடந்தது? யாருக்காக? இந்த மாளிகை
3: புதிய பாதையில புதிய பாதையில புதிய பாதையில யார பத்தி இவனுக்கு கவலை இல்ல அந்த பாட்டு
0: யாரை பெட்டினும்
3: பாட்டு
1: தோரல எல்லாம் பார்த்தா நான் ஏற்கனவே ஒரு பாட்டு கேட்டேன் குழந்தை ஒரு பக்கம் சரி
0: ஒரு நிமிஷம்
5: நீங்க கேட்ட பாட்டு நல்ல பாட்டு
0: தானே
5: கேட்ட உடனே எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு போட்டு
0: சரி மகாலிங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க மகாலிங்க
1: பாட்டுல
0: கண்ணங்கள
3: பிச்சுத்தா அப்படின்னு
0: கேட்டவனுக்கு மதி இல்ல கண்ணத்தை ஒருக்கா பிச்சு குடுத்துறா பேந்தங்க இச்சு குடுக்கறது இது
3: என்னங்க இருக்குமா கண்ணம்
0: மீனம்மா
3: இருக்கிறது
0: எங்க மீனம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க
2: ரெண்டு சேர்ந்து ரோஷனி பேசுறீங்க நானும் விடைபெற்றுக் கொள்வேன்
0: சரி ரோஷினி குட்டி வாங்க உங்களை பாட்டு சொல்லுங்க ரோஷினி அம்மா
3: ரோஷினி குட்டி இருக்கா ரோஷினி
2: அதுதான் அழுவது யாரும்
3: பேசுறது ஐயோ ரோஷினி குட்டி மாமா பேசுறவ ரோஷினி குட்டி ரோஷினி குட்டி எப்படி இருக்கீங்க
0: யார் பேசுறது சொல்லுங்க ரோஷினி குட்டி இந்த குரலை
3: கேட்டு ரோஷினி குட்டி எப்படி
0: இருக்கீங்க
3: என்ன சாப்பிட்டீங்க மாமா கூடா மாமா மாமா என்ன சாப்பிடலே
0: பாட்டு
3: பாட்டி
0: கதைக்கிறதே பாடுறமாய்
6: முட்டம் குடிக்கும்
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு கருவை காட்டு கருவாயா எனக்கு முத்தம் கொடுக்க வருவாயா
6: அப்படியா
0: என்ன பாட்டு
6: கருவாயா
0: சந்தோஷமா இருக்கு. நல்ல சொல்லுங்க. என்ன சொல்லுங்கம்மா?
7: ரோஷினி சொல்ல உங்களுக்கு புரியல. நம்ம
6: போன வைக்க போறோம் காலில் குடுக்கிறோம்.
7: உலகம் சுற்றும் வாய்ப்பன் படத்துல இருந்து நிலவு ஒரு பெண்ணாகி நிலவு ஒரு பெண்ணாகி உலவு
0: கூட்டத்துல இருக்க முடியாது போயிருவோம் என்று சொல்லிட்டு ஜெயங்கொண்டா நாக்களுக்கு கூட்டம் பிடிக்காத படம் இருக்கு. பிரகாஷ் போயிட்டார், மற்றது எங்களுடைய கலைவாணன் போயிட்டார். கூட்டமா கூட்டத்துக்கு இருக்க முடியாது, தாங்க தனிமையா இருக்கணும்ட்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப இனி அவங்கள சேர்த்துக்கலாம். சரியா வருவாங்களோ தெரியல, சொல்லிட்டுதான் போனார். கூட்டமா இருக்கு பிரகாஷ், நாங்க போயிடலாம் என்னட்டு போயிட்டேன். வாங்க அண்ணா, வாங்க அண்ணா. தங்கச்சியே இவ்வளவு கூட்டத்துக்கு இருக்கிறேன், எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு உங்களுக்கு சமாளிக்க முடியாம போயிடுச்சு, அதுதான் கவலை எனக்கு. சரி, அது வேற நீங்க போனாலும் போனீங்க, பிரகாஷையும் கூட்டிட்டு போயிட்டீங்க, சந்தோஷம். நல்ல கூட்டத்துல இருக்க இல்ல இல்ல, நீங்க அது சும்மா ஆட்டம் நடந்து வரும்போதே வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க எந்த பக்கம் போறாங்களோ யாருக்கு தெரியும். சரி, எங்க நீங்க பாட்டு பாட போறீங்களா? மெர்சி
8: இல்லங்கம்மா, நீ பாட்டுல ஒண்ணு பாடுங்க.
7: அந்த மூட் இல்ல. சரி, வந்தாலும் பேசுங்க கொஞ்ச நேரம். பேசுங்க.
0: அதெல்லாம் மீன் குழம்பு செய்யற வேலை உங்களுக்கு.
7: மத்தியானம் மீன் குழம்பா? மத்தியானம் மத்தியானம் சொல்லிட்டீங்க. ஜெயங்குளம் மீன் குழம்பு
0: மேடம்.
7: எப்படி கண்டுபிடிச்சீங்களா? உங்க வீட்டு மீன் குழம்பு எங்களுக்கு மத்தியானமே தெரியும். நீங்க உங்க வீட்டுல மீன் குழம்பு
8: அப்படியா?
7: ஆமா.
0: சரி, மாமாவை மாமாவை நினைச்சுக்கலாம். எங்க
7: சந்தனமா சொல்லுங்கம்மா, பாத்துக்கங்க.
0: சந்தனமா ராஜ் மாமாவை நினைச்சுக்கலாம்.
7: செல்வமுங்கானா? செல்வா
0: செல்வா, தூங்கிட்டீங்களா? செல்வா நல்லா தூங்குங்க. எங்க மாமாவை நினைச்சுக்கலாம். எங்க மெர்சி ராணி, உங்க பாட்டு சொல்லுங்கம்மா.
8: தன்னானே தாமரைப்பூ,
0: அந்த படத்துல தன்னானே தாமரைப்பூ.
9: தன்னானே தாமரப்பூக்குள்ள தள்ளாடும் தண்ணீர்ல தாமர பூத்திடுச்சி முல்ல தாமனி வாங்கி வர ஊரெல்லாம் மேலம் கொட்டி வந்திடுற அந்த பாட்டுமா தென்னை மரத்துல தேங்காய் தொங்குதே
10: அந்த பாட்டே
0: இன்னைக்கு சரியா 12 மணிக்கு அதுக்கு முதலே 11:45 நிறைவு பெறும். ஒரு 4-5 பாட்டு எந்த மனசுல இருந்திருக்கிற பாட்டு சிலதை எடுத்து வரலான் இருக்கேன். சரியா 12 மணிக்கு நிகழ்ச்சி முடிவடைகிறது. எல்லாருக்கும் எனக்கு சில இடங்களுக்கு கால் பண்ண
3: முடியும். ஒரே ஒரு ஆப்பிள் தான் வருது, நீங்க பாருங்க.
0: எங்களுடைய இன்னும் திரும்பி நான் ஒரு 8 நாள்ல நாங்க செய்து முடிச்சிருவோம். அப்ப அதுக்கப்புறம் நீங்க பாக்கலாம். போராட்டங்கள் தான் கண்ணன், இது ஒரு வானொலி நடத்துறேன் சொன்னா ஒரு நாங்கள் நினைச்ச மாதிரி இல்ல. எந்த நேரமும் நேற்று திடீரென்று எங்கட சந்தன ராஜ மாமா சொல்லி இருந்த, அப்ப உடனே மனசு அந்த நேரத்துல இருந்து நான் இந்த இடத்துல எழும்பி இருந்தவள் தான். இவ்வளவு நேரத்துக்கு பின்னால நான் தூக்கம் போறனோ, அப்பா வந்ததுக்கு அப்புறம் அப்படி நிகழ்ச்சியை விட்டுட்டு நான் போயிருந்தேன். எனக்கு என்னாலேயே முடியல, என்ன நடந்தேன்னு தெரியல. தூங்கி பேர்ந்த உடனே எழும்பி இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். இந்த திரும்பவும் இனி அதுல எடுக்கணும். என்ன மன கவலை உண்டு, ஒரு பக்கம் இது என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது நாங்க எவ்வளவுதான் சிரிச்சு பேசினாலும் ஒரு விடயத்தை செய்து கொண்டு கேட்க எல்லாமே மாறி மாறி வரும். நான் மாமாவை நினைச்சிருந்தேன். மாமா வணக்கம். மாமா ஒரு தங்கச்சியா நீங்க இப்படி கூட்டிக் கொண்டு போயிட்டு சரி இவ்வளவுதான் இருக்கட்டும் இப்படி விட்டுட்டு நட்டாட்டுல விட்டுட்டு போவீங்களா? பழையபடி மாமாட்டே போலான் இருக்கேன். மாமா வாங்க. மாமா
10: அண்ணன் என்னைக்கும் துணை இருப்பான். அண்ணன்
0: என்னைக்கு துணை இருப்பான். அண்ணனா அண்ணன் கூட்டாளியும் கொஞ்ச நேரத்துல இருந்து போட்டு வாங்க பிரகாஷ். இங்க சரியான கூட்டம் நாங்க போயிடலாம், நீங்க போய்ங்க. மாமா பாருங்க, போன முறையெல்லாம் போனேன், என்ன கூட்டமோ என்னவோ அப்பந்தான் வாங்கி தரையல அந்த வேளாங்கண்ணில. மட்டுமடி சிச்சி வேணாண்டு மறந்து தரையிலயே மட்டுமடி
10: ஊத்தாப்பா வாங்கி கொடுத்தாரா?
11: வணக்கம் வணக்கம்
12: வணக்கம்
11: கலைவாணன் மெர்சிலன் பேசுறேன். கலைவாணன் மெர்சிலன் வணக்கம். என்ன என்ன சகோதரி இப்படி
0: கோச்சுக்கிறாங்க? இல்ல இதுல இருந்து என்ன தெரியுறா மாமா, தாய் மாமன் என்னதான் எவ்வளவுதான் குடும்பம் இருந்தாலும் தாய் மாமன் தன் பிள்ளைகளை பார்த்துக்கொண்டே இருப்பார், மருமகளை பார்த்துக்கொண்டு அந்த குடும்பத்தை நல்லா பார்ப்பார், அண்ணன் கட்டுன இடத்தை பார்த்துக்கொண்டு போயிருவார்.
9: மீன்
12: குழம்பு சாப்பிட
9: மீன் குழம்பு
11: இழுத்துக்கிறாங்க.
0: சரி, அண்ணன் போனார் விடுங்க, அண்ணன் போனார் விடுங்க, இது கூட்டிட்டு போனார் அவரும் மீன் குழம்பு
9: நாங்க கூப்பிடவே இல்லையே.
0: இல்ல இல்ல, அண்ணன் கூட்டிக்கொண்டு போனார் பிரகாஷ்,
9: நாங்க
0: கண்ணன் செல்வகுமாரன் கண்டுபிடிங்க, மாமா விட்டு குழம்பா அல்ல மெர்சி ராணி விட்டு குழம்பா அல்ல ஜான்சி ராணி விட்டு குழம்பா அல்ல பிரகாஷ்
12: விட்டு குழம்பா,
0: எந்த வீட்டு குழம்பு நான் உங்களுக்கு அனுப்பினது? எந்த வீட்டு குழம்பு?
11: மெர்சி ராணி வீட்டு குழம்பு.
0: மாமா விட்டு
12: குழம்பு கரெக்டா உங்க வீட்டு குழம்பா, எங்க வீட்டு குழம்பா, இல்ல பிரகாஷ் வீட்டு குழம்பா?
0: மாமா
12: விட்டு பொரியல் அண்ணா விட்டு
9: குழம்பு.
12: மாமா வீட்டுல
11: மாமா வீட்டுல குழம்பு, எங்க வீட்டுல பொரியல், ஆனா வந்து நடுவுல ஆணையன் தான் வச்சிருந்தா நீங்க எல்லாம் முட்டைன்னு
12: சொல்லிவிட்டீங்க.
0: மாமா விட்டு, மாமா விட்டு பொரியல், அண்ணா விட்டு
12: கிடையாது,
0: மிச்சத்தை சொல்ல விடுங்கப்பா, மிச்சத்தை
11: அம்மா. இதுல மாமா இளவரசி எல்லாரும் முடிச்சுட்டு நினைக்கிறாங்க, இது
12: என்னடா பத்தி பேசுறாங்க அவங்க அப்படின்னு.
0: மாமா விட்டு பொரியல், அண்ணா விட்டு குழம்பு, மச்சான் விட்டு அல்வா, அத மட்டும் நான் உங்களுக்கு படத்துல
12: அனுப்பேன். எல்லாம் மெர்சி அம்மா வீட்டு குழம்பு, மெர்சி மூட்டு வரவும் மெர்சி மூட்டு வரலாம்.
0: மாமா என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க மாமா, மாமாக்கு
11: பாட்டு காதல் கிளிகள்
12: இரண்டு கிளம்பு.
11: செவ்வானுமே சீர் கொண்டு
0: இனிமையான பாடல். மாமா என்னத்துல மாமா கேக்குறீங்க பாட்டு?
10: ஆமா பாட்டு நான் வந்து இதுலதான் கேட்க முடியுமா, நீங்க அத தமிழ் ரேடியோஸுக்கு அதை ரெடி பண்ணுங்க முதல்ல.
0: சரி சரி உண்மையா நாங்க அதை
10: என்னன்னு பாருங்க. ஆமா ஏன்னா
9: பாருங்க
10: 4G செட்ல தான் எடுக்குது, நீங்க 3G செட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது அப்செட் ஆக
0: மாட்டேங்குது.
9: அது மட்டும் இல்லாம காலம் காலமா அந்த காலத்துல இருந்து அந்த தமிழ் ரேடியோ ஆப்ஸ்ல தான் நிறைய பேர் கேக்குறாங்க.
10: ஆமா ஆமா உண்மைதான்.
0: நீங்க எனக்கு தேவை இப்ப இப்ப நான் தமிழ் வானொலி அண்டு உண்டு தமிழ் ரேடியோ இல்ல தமிழ் வானொலி அண்டு ஒரு பச்சையும் மஞ்சளும் கலந்தது
10: அதுல
0: எப்படி இருக்கு
9: அதை பத்தி அதை பத்தி நான் சொல்றேன் அதை பத்தி நான் சொல்றேன் காலையில செம
13: பாட்டு எங்களுக்கு தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு நாங்க அதுலதான் தொடர்பு கொண்டு
0: தமிழ் வானொலியா சரி இப்ப இளவரச சொல்லுங்க
9: காலையில பொதுக்கு தண்டல் நிகழ்ச்சி கேட்டமா பொதுக்கு தண்டல் நிகழ்ச்சி
0: கேட்டுட்டு
9: அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு மதியம் கொஞ்சம் ஓய்வு கிடைச்சது அந்த டைம்ல திரும்பி நான் அந்த ரேடியோ ஓகே பண்றேன் ஓட நிகழ்ச்சி
10: பொதுக்கு தண்டல் ஓடும்
9: பொதுக்கு தண்டல் ஓடி சரி என்னோட நிகழ்ச்சி ஓடுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணேன் அந்த டைம்ல என்ன நிகழ்ச்சி லைவா ஓடுது அது ஓடிச்சு அப்புறம் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு நேரம் ஓடிட்டு இருக்கும் போது லைட்டா வச்சு கேட்டேன் பூமிப்பள்ளி எழுந்திருக்கும் கனி கூட்டமே ஏதோ ஒரு ஜீன்ஸ் பாட்டு படப்படத்துல ஜீன்ஸ் படப்பாடலு ஓடிச்சு சரி நமக்கு கேட்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு ஒரு 7.5 மணி இருக்கும் திரும்ப ஆன் பண்ண மறுபடியும் அந்த ஜீன்ஸ் பாட்டு தான்
10: இது
9: வேற ஆப்ஸ்
10: டிஆர்னே போட்டிருக்கோம்ல
0: என்ன ஒரு லெட்டர் வந்து வெள்ள கலர்ல ப்ளூ கலர்ல எழுதி இருக்கா டிஆர்
10: இல்ல இல்ல இல்ல
0: அப்ப
10: கொஞ்சம் கருப்பு கலர் மாதிரி தெரியும்
0: எனக்கு அந்த இது ஒரு
10: இன்னொன்று
0: இருக்கு தமிழ் ரேடியோ அது வந்து கிரீன் கலர் அதுக்குள்ளதான் நீங்க எல்லாரும் போறீங்க அது வந்து இப்படி வட்டமா சுத்தி கொண்டே இருக்கும் பாடையக்க
10: உள்ள
9: தமிழ் ரேடியோஸ்ல அந்த மாதிரி ஓடாது
0: நிகழ்ச்சி
9: ஓடிக்கிட்டே இருக்கும் போது ரெக்கார்ட் பண்றாங்க அந்த கிளவுட் ரேடியோ சொல்லிட்டு
0: ஒண்ணு
9: கிளவுட்ல இது அதுவும் ஒர்க் ஆகல
0: அதுவும் ஒர்க் ஆகல
14: என்னுடைய
13: பாட்டு
14: அதாவதுமா ஒரே ஒரு சர்வரா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டைம்ல தொட்டா அந்த டைம்ல லைவ்ல என்ன நிகழ்ச்சி ஓடுதோ அது ஓடுற மாதிரி ஒரு ஆப்ஸ் ஏதாவது பாத்துக்கு.
0: என்னுடைய
15: பாடல் வந்து பணம் வந்து தூரம் நின்று போச்சு. ஆமா தூரம் நின்று போச்சு பிள்ளை நீலா உடம்பும்
13: நீங்கள்
14: கேட்டது
15: அது நீங்கள் கேட்டது அந்த பாடல் இல்ல
0: அங்க
15: போய் மீன் குழம்பு எடுத்தீங்களா அவர் விட்டு விட்டு
14: முறுக்கு மசால் வடை இட்லி கடை காசு இல்ல பட்னி கடை அந்த பாட்டு கொண்டு வந்தாங்களா அதான் அந்த பாட்டு அந்த பாட்டு இருக்காங்கல்ல
0: அது அப்பாட்டி கேட்டிருக்காரு அப்பாவுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு நெடுக பட்னி கடை பட்னி கடைன்னு தான் சொல்லிடுவேன் இங்க வீட்டுல சமைக்கும் போதுலயே சொல்லிடுவேன் பிரகாஷ்ல பட்னி கடை ஆகிறாங்க இங்க அது வழக்கமா போயிருச்சு. பிரகாஷ் என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
15: ஏணி படிகள்ல இருந்து
0: எனக்கு
15: நாகப்பன்
14: இருந்து ஒரு நாலு பேருக்கு பாட்டு குடுத்துட்டு போறவங்களையும் 12 மணிக்கு போக போறீங்க கிளம்பலையா கிளம்பலையா
15: எல்லாம் உங்க நன்மைக்கு தான்ப்பா
0: எல்லாம் நன்மைக்கு தான்ப்பா ரெண்டு நாளைக்கு ஓய்வு கொடுங்கப்பா அப்பதான் நான் அதை கண்டுபிடிக்கலாம் எனக்கு இரவு
14: முழுக்க 3 மணி வரைக்கும் இருந்தவங்களுக்கு 12-10 வரைக்கும் இருக்கிறது ஒரு டைம் ஆகாது
0: என்ன பாட்டு வேணும்
15: உங்களுக்கு
0: மீன் குழம்பா
15: உங்க வீட்டுல என்ன குழம்பு
14: யாரு வீட்டுல இருந்தா இன்னைக்கு எங்க வீட்டுலயா
15: அவங்க வீட்டுலதாங்க
14: நான் இன்னைக்கு ஒரு பங்கனுக்கு போயிட்டேன்மா இன்னைக்கு எனக்கு பிரியாணி
15: பிரியாணி சாப்பாடு கிடையாது மத்தியானம் நைட் எல்லாமே
14: அங்கதானா சின்ன
15: இல்ல மத்தியானம்
13: 40வது திருமணத்திற்கு வாழ்த்து சொன்னது
15: திருமணம்
16: என்னமோ சொல்லுவாங்களா, அது மாதிரி கதையா மௌனமா இருந்துட்டு போட்டுறதுல.
0: அவர் மாமா, நீங்க அவர் எப்ப நீங்க பொண்ண கொடுப்பேன் சொன்னீங்களோ அன்பில இருந்து மாமாவை பின்தொடர்ந்து பாக்குறார்.
17: என்னுடைய பாடல் வந்து டிசம்பர் பூக்கள்,
16: அழகாக சிரித்தது அந்த,
17: அழகாக சிரித்தது அந்த நிலம்.
0: யார் அது?
16: பாடல்
17: பாடல்
16: ரேவதிக்கு
17: வந்து 54வது பிறந்த நாள்.
16: 54 வயசு ஆயிடுச்சா?
9: 54 ஏற்றாதீங்க, 54 தான் ஆகுது. நீங்க 54
0: இருக்கிறீங்க. அவரோட வயதை ஒப்பிட்டு என் வயதை உடனே சொல்லிட்டேன் டக்குண்டு. ஆனா யாரும் அதை கவனிக்கல. சூப்பர்.
16: என்ன விட
9: வயசான கூட அந்த பேசுல வந்து அந்த இளமை அப்படி
16: நதியா கூட
0: நதியா மற்றது எங்களுடைய இவ யாரு என்ன பார்த்து ஒரு ஒரு உறவு சொல்லி இருக்குது. வில்லி மாதிரி இருக்காண்டு. எந்த படத்து வில்லி? ஏண்டா
16: சீரியல்ல
0: இல்ல சக்கரத்தவன்ல வில்லியா? அது யாரு, எந்த நடிகர்?
16: யாராவது
0: பார்த்தா எனக்கு அந்த படத்தை அனுப்புங்க. யார் அந்த வில்லியன்?
16: நாங்க சக்கரத்தவன் படம் பார்த்தோம்.
17: சக்கரத்தவன் விஜயகாந்த்
16: பார்த்தாதான்
0: தெரியும். அதுல வர வில்லி மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க ரெண்டு மூணு பேர். அத ஒரு பாத்து சொல்லுங்க. நானும் திரும்பி கழிச்சு போன அந்த படத்தை எடுத்து தள்ளி தள்ளி பாக்குறேன். அது போன்ல சரியா தள்ளப்படுதுல வில்லியின் கோலமும் தெரியுது இல்ல.
9: அப்படி ஒரு ஆளு இல்லையா?
0: இல்ல இல்ல இருக்கு.
9: அவங்க
0: அவங்க வந்து இதனை நடிச்சிருக்காங்களா? என்ன ரோசா பூ, சின்ன ரோசா பூ, என்ன படம் ரோசா
16: பூ?
0: சூரிய வம்சத்துல
16: நடிச்சிருக்காங்களா? அவங்க அவங்க வந்துட்டு அவங்க பேர் வந்து
17: ராணி.
16: அல்ல இல்ல அவங்க பேர் வந்து
17: ராணி காஞ்சி
16: மல்லியா. சக்கரவள்ளி கழிவு
0: சக்கரவள்ளி
16: கிழங்க போயிட்டு திம்பாங்களா அவங்க?
0: யாரு வடிவுக்கரசிய தெரியும். அது முதல் மரியாதையில
16: இருக்காங்க. பிரியா, பிரியா ராமன்.
0: பிரியா
16: அல்லங்க, பிரியா ராமன் அல்லங்க, அவங்க அம்மா. நீங்க பாத்தீங்க பிரியா ராமன் போயிட்டீங்க.
0: அந்த படத்தை அனுப்புங்க.
16: அவங்க அம்மா
0: என்ன பேர்? என்ன பேர்?
16: அதாவது ஜெய் கணேசோட வீட்டுக்கு அனுப்பி இருக்காங்க.
0: அனுப்புங்க எனக்கு, நான் பாக்க.
16: ஜெய் கணேசோட அம்மா நிறைய படத்துல அவங்க அடிச்சிருக்காங்க. நிறைய படத்துல அடிச்சிருக்காங்க. என்னை கொடுத்தேன் அதுல உள்ளியா இருப்பா பாருங்க. ரோஜா
0: சித்தியா அடுத்த பக்கத்துக்கு வாங்க. என்ன நேர பார்த்தவர்கள்ட்ட
16: சொல்லுங்க.
17: நீங்க அந்த சத்யபிரியாவ சொல்றீங்களா?
16: அவங்கதான்
0: சத்யபிரியா.
16: அவங்க
0: அனுப்புங்க.
17: அவங்க பேர் சத்யபிரியாங்கம்மா.
18: அவங்க சத்யபிரியான்னு
16: வராது, அவங்க அவங்க ஒட்டு வராது.
18: ஏங்க ஏன் ஒத்து வராது நீங்க?
0: சரி அந்த படத்தை அனுப்புங்க. கண்ணன் அங்காத இருக்க போங்க, இன்னொரு ஆளை நினைக்கலாம். என்ன நேர பார்த்தாலும் எப்படி என்று அவர்கிட்ட கேட்கலாம். மாமா மாமா பார்த்தவரை நான் மாமா சொல்ல மாட்டேன். என்னைய கிட்டவே வச்சு பார்த்தவரை கேட்கலாம். உண்மையிலே
16: பாருங்க
0: பாருங்க. ஒரு விஷயத்த கேக்குது. இவங்க எல்லாரும் பாத்துட்டு யாரோ மாதிரி ஒவ்வொரு வில்லிய பார்த்து என்ன அப்படி இருப்பேன்னு சொல்றாங்க. என்ன பார்த்தா யார மாதிரி இருக்கும்? நீங்க தான் கிட்ட இருந்து பார்த்தது, சொல்லுங்க யார மாதிரி இருக்கும்?
19: ராதிகா மாமனுக்கும் தெரியும்.
18: ராதிகாவா குட்டி ராதிகாவா?
20: இல்ல பெரிய ராதிகா.
18: பெரிய ராதிகா குட்டி ராதிகாவா?
20: பெரிய பெரிய ராதிகா.
19: அது குட்டி ராதிகா இருக்கும் போது குட்டி ராதிகா மாதிரி இருக்கும், பெரிய
20: அவங்க அவங்களுக்கு எப்படி பாக்குறாங்களோ அது மாதிரி. என்கிட்ட கேட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி சொல்லுவேன்.
0: நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது?
20: நான் பார்த்த சரோஜா தேவி அம்மா மாதிரி.
19: அதுதான் கரெக்ட். இப்ப செல்வகுமார் சின்னதான் கரெக்ட். நீங்க அந்த கார் கிட்ட நிக்கிறீங்க பாத்தீங்களா, தூரத்துல அந்த போட்டோ வந்து தூரத்துல இருந்து பார்த்தா அதே மாதிரிதான்
18: தெரியும். சாரி பாத்தீங்கன்னா பானுபுரியமா இருக்குது. அந்த ஒயிட் சாரி இருக்கிற பானுபுரியமா இருக்குது. அது என்ன சொல்றது? நான்
0: சொல்றேன் என்ன மாதிரி இளவரசு என்ன மாதிரி இருக்கு? இளவரசு சொல்லுங்க.
19: இளவரசோட ஊருக்கு பக்கம் தானே போயிருந்தோம்.
0: போனதான் இளவரசு வரையில அப்ப தெரியாது. இளவரசு நாங்க இருக்கிறோம்.
19: சகோதரி எனக்கு எப்படி தெரியுதுன்னா, கண்ணுல வந்து அந்த நீர் துளி வருது பாத்தீங்களா, கிளிய பற்றதா நீங்க?
18: ஐயோ ஐயோ மேடம், உங்க அண்ணா என்ன மாதிரி
0: பிடிச்சிருப்பாங்க?
16: ஒரு தங்கச்சி அண்ணா போறது பேசுவாங்க.
18: பாத்துருக்க மாட்டான்னு
19: நினைக்கிறேன். பாத்துருங்களா படத்தை நான் வரைஞ்சு முதல் பரிசு வாங்கணும் டென்த்ல.
18: அப்படியா? கடைசியில் இப்படி போயிட்டு
19: போனீங்க. அதாவது குடியரசுத் தலைவர் பிரதமரா இருக்கும்போது அவருடைய உருவத்தை நவதானத்துல வரைஞ்சு அவருக்கு அனுப்பிட்டு தபால் கட்டிடமே எனக்கு வந்து குடியரசு தலைவரே என்ன பாராட்டும் போது டென்த்ல என்ன பாராட்ட மாட்டாங்களா இல்லையா?
16: இல்ல அப்படிலாம் பாராட்டு தெரிஞ்சு அப்படி வந்தாங்கன்னா
0: ரதீஷ் கூட பாட்டு சொல்லுங்கய்யா, உங்களுக்கு தான் முதல் பாட்டு, நான் 01 போட்டு போடுறேன்.
19: ராதிகா, ராதிகாவுக்காக
0: ராதிகா
16: சொல்லுங்க,
0: நீங்க
16: சொல்லுங்க.
0: ஒரு நிமிஷம் நீங்க பாட்டை கேட்டுட்டு இப்போ சொல்லுங்க என்ன பாட்டு.
19: பாவாட காத்திரை பார்த்தானே மச்சான், அந்த பாட்டு.
0: இது எது என்ன பாட்டு அது? பாவாட காத்திரை பார்த்ததுன்றது நீங்க இத சொல்றீங்களா? என்ன
16: அந்த
19: பாட்டு தான்
0: படத்தோட
19: பேரு வந்து
0: நீதான
19: குயில். ஆமா
16: பாட்டு பேரு தான் அது
0: அந்த குயில். சரி இப்ப இப்ப இளவரசு நடுவரை ஏதாவது குடுங்க.
16: தர்மபத்தனி
19: இல்லண்ணா, நீதான அந்த குயில்.
0: சரி எங்க இடைவெளி குடுங்க பாக்கலாம், டக்குண்டு உடனே குடுங்க.
16: கொடுக்கலாமா? அதுக்கு முன்னாடி சேட்டாவுக்கு இன்னைக்கு பாவாடை இஷ்டமோ?
0: சேட்டா பாவாடையை பாத்துட்டாரு. ஏங்க நீங்க
19: சுரிதார் சுரிதார் கடையில கணக்கில
0: பிரகாஷ்
19: என்ன பாடலோட இடைவெளி சேலை
0: பாவாடை இருக்கிற மாதிரி கொண்டு வரட்டான், அப்பதான் அவர் கண்டுபிடிப்பேன். எல்லாரும் அதை கண்டுபிடிப்பீங்க
16: சொல்லுங்க. நாட்டுக்கோழில அடிச்சு நாக்கு சொட்ட சமைச்சு
19: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: காதல் சங்கீதம் பாடும், பார்த்து என்னெல்லாம் தேடும், பாசம் அன்போடு மூடும், இதயம் போடாத லயமும் கேட்டு, இளமை பாடாத கவிதை பார்த்து.
19: இப்ப கண்டுபிடிங்க பாப்போம்.
16: மனதில ஒரு பாட்டு
19: மனதில ஒரு பாட்டு.
16: ஆமா
19: நல்ல ஒரு அருமையான பாடல். மழை வரும்
5: இது புல்வழுதாலும் ஒரு ஆளும்
21: எல்லாருக்கும் நான் அன்பை நன்றியை தெரிவிச்சு விடைபெற்று
22: நன்றியை தெரிவித்து கொண்டு
21: எனக்கு
22: எல்லாருக்கும்
21: கலைவாணன் நன்றி, மாமாவுக்கு நன்றி, இளவரசுக்கு நன்றி,
22: நன்றி
21: செல்வகுமாருக்கு நன்றி, நாகப்பனுக்கு நன்றி, பிரகாஷுக்கு நன்றி என்று விட்டு போயிருந்தார். மற்றது ரதீஷ் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு நான் விடைபெற்றுக்
22: கொள்கிறேன்.
23: நன்றி,
21: மனதில் ஒரு
22: பாட்டு.
21: நன்றிங்க, நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இங்கே கனடிய நேரம் சரியாக 2:31. நீங்கள் தயவு செய்து அந்த தமிழ் வானொலி என்ற ஆப்ஸில் நீங்க கேட்க பாருங்க, அல்லாட்டி எங்களுடைய MTRFM உடைய ஆப்ஸ் அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்ஸில் நீங்க தனிப்பட்ட முறையாக கேட்க பாருங்க. ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவு நாங்கள் மற்ற இதுகளில் எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வருவதற்கு பார்க்கிறோம். சற்று சின்ன தடங்கள் இருந்தாலும் முயற்சி செய்து நண்பர்களிடம் கேட்டு நீங்க வானொலியை நீங்க எப்படி கண்டுபிடிச்சு கேட்கலாம் என்றதை தயவு செய்து நீங்கள் அதை அறிஞ்சு கொள்ளலாம். எங்களுடைய வெப்சைட் வந்து மிக சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் பழையபடி என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலை எடுத்து வருகிறேன். இணைந்து சிறப்பித்த என் அன்பவர்களுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கப் போகிறேன். அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. என் அன்பு உறவுகளுக்கு நன்றி, வணக்கம்.

வணக்கம் உறவுகளே, இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கழகம். வணக்கம் கூறி இணைந்து கொண்ட நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. சர்வதேச நேயர் விருப்பம் உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இங்கும் அங்கும் எங்கும் எல்லோரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் என்றும் அலங்கரிக்க இருக்கும் பாடல்களுள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை இருக்கின்றோம். முதலில் சவால் என்ற திரைப்பட பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி தந்த பாடல். தெரியும் தெரியும் விஷயம் தெரியும் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் அவனுக்குத்தான் தெரியும் என்ற பாடி பறந்த குயில் திரைப்படுத்து பாடல். இனிமையான அர்த்தமுள்ள இந்த பாடலை டிரான்சி ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கும் பாடலுடன் அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல் தாளம்பூவின் நறுமணத்தில் என்று ஆரம்பிக்கும் மகிழ்வான ஒரு பாடல் தாளம்பூ என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலே மத்திய மாகாணத்திலே கண்டிமா நகரத்தில் வாழும் விஜயராணி அவர்கள்.

இவர்கள் தந்துவிட்டால் என்னுடைய பாடல் இல்லையா என்று கேட்பது போன்று சிறப்பான ஒரு பாடலை அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் தனுஷன். கனடா மொன்றியல் மாநகரத்தில் இருந்து அவர் தந்த அந்த பாடல் கதைகளை பேசும் விழியருகே என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது.

இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

சர்வதேச நேயர் விருப்பத்து பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் அருள் மோகன் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அனுப்பி வைத்த பாடல். இன்னாச்சு என்ற திரைப்படத்து பாடல் சாரல் மழை வந்து என்று வரியெடுத்துக் கொண்டு எங்களை நினைய வைக்கின்றது இசையிலே.

தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல். உங்கள் பாடல் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்ற குமுதம் திரைப்படத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம். எங்கே அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது?

அடுத்து வரும் இனிமையான பாடல்கள் பாஸ்கரன் மாலா ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரிலிருந்து தந்திருக்கின்றார். வளமை போன்று சோடியாக வந்து சோடி குரலே கேட்கின்றார்கள். சமுத்திரம் திரைப்படுத்த பாடல் விடிய விடிய என்று பாடுகின்றது.

அவர்களை தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து கேஜிஸ் வந்து ஒரு பாடல் ஓ வெண்ணிலாவே என்று பாட வைக்கின்றார். ஆனந்த கும்மி திரைப்படத்தில் இருந்து

இவர்கள் வந்துவிட்டால் சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணியும் வருவார். ரமணி, நீங்கள் வாடா வாடா வாடா வாடா வாடா தோழா என்று பாடும் சிவகாசி திரைப்படத்து பாடலை அல்லவா கேட்டிருக்கின்றீர்கள்? இதோ அந்த பாடல். இது

அம்மா அம்மா என்ற அற்புதமான பாசமுள்ள ஒரு பாடல் சாமி 2 திரைப்படத்தில் ஒலித்த வேளையிலே இன்று அந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தில் ஒலிக்க வையுங்கள் என்று சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பா கண்டம் ஜெனீவா நகரிலிருந்து வளமை போல இன்றும் நிரேஷனும் இணைந்து தந்திருக்கின்றார்.

பொறுப்பா கண்டம் என்றால் என்னவள் ஞாபகம் வரும் எல்லோருக்கும்? என்னவள், நீங்கள் ஈழமணி திருநாட்டில் இருந்தாலும் மொன்றியல் தமிழ் வானொலியை மறக்காமல் எங்களோடு இணைந்திருக்கின்ற நினைவோடு சிறை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்ற அற்புதமான பாடலை தந்தவர்களை ஒலிக்க கேட்போம் உங்களோடு நாங்களும். இதுவோ அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல். அந்த பாடல் அருணாச்சலம் என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்த பாடலை நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்று கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது என்று அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து தந்திருக்கின்றார். இதோ அந்த பாடல், நகுமோ ஹே சுகமோ என்று கேட்கும் பாடலாக ஒலிக்கின்றது.

அன்று உறவுகளை நாங்கள் இதுவரை நிரம்பும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் இன்றும் மலர்ந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தேனான பாடல்களை கேட்ட திருப்தியோடு நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி காற்றலிருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழுடன்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்தில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. நதியினில் வெள்ளம், கரையினில் நெருப்பு, அற்புதமான தத்துவ பாடல். இந்த பாடலை பழமை போல என்றும் நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் ஆசை மனதில் கோட்டை கட்டி என்ற பல்லவியோடு சரணங்களையும் நம்ம வீட்டு தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை அன்புடன் தருகின்ற தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. பழமை போல இன்றும் அவரோடு ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி இவர்களோடு நறுமுகையாள் தமிழினியாள் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் அடிலோ என்ன அற்புதமான பல்லவி. இந்த பல்லவியோடு சரணங்களையும் கூட்டி பாட வருகின்றது அமுதவல்லி என்ற திரைப்படத்திலிருந்து இந்த அழியாத காவிய பாடல். இப்படியான பாடலை தருவதில் வல்லவர் நீண்டகால உறவு நாகவிண்டம் நாகூர் ஜெகவர் ஷாதிக் அவர்கள், முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபாயித், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், சாஹில் அனைவரும் உலக தமிழர்களோடு கேட்க ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இயற்கை அன்னை தந்ததெல்லாம் என்ற ஒரு தத்துவமான பாடல் எங்கள் வீட்டு மகாலட்சுமி திரைப்படத்தில் ஒலித்தது என்றும், அந்த பாடலை நெய்வேலி அறுதடிக்குப்பம் சரவணன் அவர்கள் யாமிருக்க பயமேன் என்று நான் கூறும் வேளையிலே அவர் கேட்கின்றார். அவரோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோர் இணையும் வேளை அந்த பாடலும் ஒலிக்கின்றது. காற்றலையிலே கேட்டு மகிழ்வோம்.

மாற்றம் அடைவதுண்டு. வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு. பஞ்சகர் உறவா

கொடுத்த நிலம் உனக்கு முன்னே பிறந்த நிலம், ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம் உனக்கு பின்னும் இருக்குமாடா ஊரில்.

அவர்களே இது மிக மிக இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தினமும் நீர் நேரத்திலே நீர் நேரத்தில் ஒலிக்கும் பாடலை கேட்டு மகிழும் எங்களுக்கு அந்த இசையையும் ஒரு தடவை கேட்டு மகிழ்வோமா?

வசந்த மாளிகை என்ற திரைப்படத்திலிருந்து மயக்கம் என்ன என்ற பாடலோடு இணைகின்றார். நீண்டகால உறவு என்று நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் பாடலை கேட்க வந்தால் தான் மட்டும் கேளாது, தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களாக கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா அவர்களோடு குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா மற்றும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை இணைத்து கேட்கும் வேளையிலே நாங்களும் இணைந்திருவோம் ஒலிக்கின்றது அந்த பாடல். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன?

கேட்டு மகிழ்ந்து உல்லாசமாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாடல்கள். அடுத்து ஒரு பாடல், 1979 ஆண்டு திரைக்கு வந்த லட்சுமி என்ற திரைப்படுத்து பாடலாக ஒரு பாடல். அந்த பாடலை பி எஸ் சசிரேகா பாடியது என்று எழுதியிருக்கின்றார்கள், ஆனால் இங்கே குறிப்பிடுகிறார்கள் சுசீலா பாடியதாக. இருப்பினும் தந்தவருக்குத்தான் நன்றாக தெரியும். மேளம் கொட்டவரும் பூங்கொடியே என்ற பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அன்பு அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்துடனும் நண்பர்களுடனும் கேட்கின்றார்.

நீ என் விருப்ப பாடலாக தெரிவு பாடல் இன்னும் ஒரு பாடலை தருகின்றேன். லட்சுமி திரைப்படம் என்று கூறுகின்றார். ஆனால் அந்த பாடல் அந்த திரைப்படத்தில் தேடியவர்கள் அவர்கள் எங்களிடம் இல்லை, நீங்கள் கல்யாண ஊர்வலம் திரைப்படத்தில் பாருங்கள் என்று கூறுகின்றார்கள். அங்கு சென்று பார்த்தபோது அந்த பாடல் அந்த பாடலையும் சுசீலா பாடியதாகத்தான் அவர்கள் எழுதுகிறார்கள். இவர் சசிரேகா என்றும் கேட்கின்றார். அவருக்கு தான் தெரியும் அது யார் என்று குரலே கண்டுபிடிப்பார். ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு காத்திருப்பேன் என்ற பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இன்று கேட்கின்றார். உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்புகின்றேன் என்ற வகையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து தினமும் ஒலிக்கும் நீர் நேரத்து பாடல். காக்கும் கரங்கள் என்ற ஒரு திரைப்படம், ஞாயிறு என்பது கண்ணாகும் என்பது பாடல். இந்த பாடலை இன்று கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி மகளே நீங்கள் கேட்ட பாடல் உங்களோடு இணைந்து ரித்விக் பேரனும் கேட்கின்றார் என்று எழுதிய வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தீனான திட்டிக்கும் பாடல்கள் திசை எங்கும் ஒலிபரப்பி எங்களையும் மகள வைத்துக் கொண்டு பாடிக்கொண்டிருக்கின்றன.

மீண்டும் தொடரும். நேயர் நிருபத்தை அலங்கரிக்க அன்புடன் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். அந்த பாடல் அகிலா அகிலா என் செடி பூ பூத்ததே என்று கூறி ஆச்சரியமாக பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார். தேன்மிட்டாய் மாங்காய் துண்டு என்ற ஒரு பாடல், ஆதார் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஷ் நீங்கள் தந்தீர்கள், ஒலிக்கின்றது பாடல். அடுத்து

ஒரு பாடல் வித்தியாசமான முறையில் பாட கேட்க இருக்கின்றோம். ஆப்பிள் பெண்ணே என்ற திரைப்படத்திலிருந்து ஹேய் ஒருபோதும் உண்மையில் காதல் வராது என்ற கருத்தோடு வரும் ஒரு பாடல். அந்த பாடலை அன்புடன் கேட்கின்றார் எங்கள் நீண்ட கால உறவு வளைகுடா மண்ணில் இருந்து குவைத் ஜோர்ஜ் அவர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் அவருக்கு இந்த பாடல் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று ஒலிக்க வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவர்களையெல்லாம் எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு முதற்கண் வணக்கம் கூறிய அன்புனே நெஞ்சங்களே உங்களுக்கும் வணக்கம் வைத்து வருக வருகவென்று வரவேற்று இணைந்து கொண்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

மங்களமான இந்த வேளை 2025 ஆண்டின் 3வது மாதத்தின் 4வது நாள். இவ்வளவு விரைவாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இல்லை இல்லை, நகரவில்லை, பாய்ந்து கொண்டு செல்கின்றன. இனிமையான இந்த வேளையில் உங்களோடு இணைந்து காற்றலையிலே கதம்பத்திலே கலந்துரவாடி சொல்லோடு பாடல் நிகழ்விலே நிகழ்வோம், கலந்து கொள்வோம், இணைந்து கொள்வோம் என்று எண்ணும் வேளையிலே நேரம் சரியாக 10:32 முற்பகலாக எங்களுக்கு காட்டும் கனடாவிலே ஈழமணி திருநாடு தாயகம் தமிழகத்திலே இப்பொழுது 9:02 இரவு நேரம் என்று காட்டும் இங்கிதமான வேளை இரவும் பகலும் காலநிலை மாறினாலும் பூமியும் வானமும் ஒன்றேதான், அதனிடையேதான் நாங்கள் வாழுகிறோம். பருவ காலத்துக்கேற்ப அங்கங்கு நேரங்களும் காலநிலைகளும் மாறிக்கொண்டிருக்கும் வேளையில் எங்களுக்கும் இப்பொழுது நான் வந்திருக்கும் இந்த வேளை 0க்கு மேலே, அதாவது 0 என்று இல்லை, +3 3 பாகை செல்சியஸ் என்று காட்டுது. 3 பாகை என்றால் சாதாரணமானது தான், அது சைபராக இருக்கலாம், 0க்கு கீழேயாக இருக்கலாம். ஆனால் உணர்வோ எங்களுக்கு 0க்கு கீழே 1 பாகை இருந்தால் எப்படி இருக்குமோ என்று அப்படியான ஒரு நிலையில் தான் இப்போ இருக்கின்றோம். இலேசாக பனிகள் உருகி கொண்டு செல்கின்றது, வெப்பம் ஓரளவு தலை தூக்குகின்றது, ஆனால் உணர முடியாது என்று உறவுகளே. கதிரவன் இன்று தன் கதிரொளியை அழகாக தன் கடமையை தவற விடமாட்டேன் என்று வெளிவந்த வேளை 6:31 இருந்தது. அவர் மாலை 5:50 வரை நான் இருப்பேன் என்று கிட்டத்தட்ட 11 மணியை தொட்டு விட்டார், 11 மணித்தியாலத்தை தொட்டு விட்டார் என்றுதான் கூற வேண்டும். அப்படியே படிப்படியாக கூடி சென்று விரைவாக ஓடி சென்று நீண்ட பகலை தர இருக்கின்றார். அந்த வேளையிலேதான் பனி குவியல்கள் ஓரளவு கட்டிகள் எல்லாம் உருகி சரிந்து கரைந்து பூமி தாய் உறிஞ்சி எடுத்த பின்பு மரங்கள் புற்கள் அவையெல்லாம் லேசாக முகைவடித்து அழகாக காட்சி தரும் காலத்தை அண்மித்து கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்வோடு இருக்கும் வேளை குளிரூட்டியை நாங்கள் தொடவே விடாமல் குளிர்போக்கி ஹீட்டரைத்தான் தொட்டு அதன் உதவியோடு தான் வாழ்கின்றோம். நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள். இப்பொழுது இரவு நேரத்தில் அங்கே பனி கொஞ்சம் தலை தூக்கி இருக்கும், பனி மூட்டம் குளிர் தோன்றும். ஆனாலும் பகலிலே நீங்கள் வெளியே சென்று வரும்பொழுது பகலவனின் பாதிப்பு கடுமையாக இருக்கும் என்பதை நான் உணர்கிறேன். நானும் ஒரு ஆசிய நாட்டவன் தானே. இனிமையான இந்த இங்கிதமான வேளையிலே நாங்கள் இன்று சொல்லோடு பாடல் நிகழ்வில் நாங்கள் சொல்லை தருகின்றோம், நீங்கள் பாடலை தாருங்கள், சொல்லோடு பாடலாக இணைந்து கொள்வோம். வாருங்கள் அன்பு உறவுகளே, உங்கள் நினைவிலே சுமந்துள்ள பாடல்களை கொண்டு வந்து நீங்கள் கேட்ட விருப்பமாக கேட்க பெறும் வேளையிலே முன்னில் தமிழ் வானொலி தரும் சொல்லோடு நினைத்து தந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற வகையில் இணைந்திடுவோம். வாருங்கள்.

0: திறந்து
1: சொல்ல இருக்கும் வார்த்தை பாடலாக தந்தால் சிறப்பாக இருக்கும் அல்லவா? இங்கே நிகழ்ச்சி வருவது என்றவுடன் உடனே அழகான படம் ஒன்று எடுத்து அதனிலே எழுத்துக்களை பொருத்தி சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வாருங்கள் என்று அறிவித்து அன்போடு அழைக்கின்றார் ஜெகவர் சாதிக் அவர்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டேன். அந்த வழியிலே சந்தன்ராஜ் அவர்கள், சாந்தி தங்கராஜா அவர்களும், வணக்கம் ஐயா, தானும் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன் என்பதை எழுதியிருக்கின்றார். உங்களையும் வருக வருக என்று அழைக்கும் வேளையில் அவர் வந்துவிட்டார். கேட்டு பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் சாந்தி, முதலில் வந்த அன்பு மகளே வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: முதலில் வந்த அன்பு மகளுக்கு முதல் வணக்கம். நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: நான் நலமா இருக்கேங்க ஐயா.
1: நலமாக இருக்கின்றீங்க, மகிழ்வாக இருக்கின்றீர்களா மகளே?
2: ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க ஐயா.
1: அதே அப்படி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நன்றாக இருக்கணும், மகிழ்வாக இருக்கணும். மீண்டும் மகிழ்வு என்றதிலே மீண்டும் வராது, ஒரு தடவை தான் மகளோடு இருப்போம். அங்கே நீங்கள் அழகி ராசாவோடு நினைக்கும் பொழுது மகிழ்வு தானே வரும் உங்களுக்கு? அவர்களோடு எப்போவாது நீங்கள் கோபித்ததுண்டா இல்லை தானே? குறும்பிலும் ஒரு இசை தோன்றும் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது இல்லையா? குறும்பாக இருப்பது அவர்களுடைய பழக்கம், குறும்பை பார்த்து மகிழ்வது எங்களுடைய பழக்கம். நீங்கள் அது கோபம் செல்ல கோபமாகத்தான் இருக்கும் அவர்களோடு. மீண்டும் பேசுவீர்கள் தானே, அவர்களை அணைப்பீர்கள் தானே கோபித்து விட்டு இல்லையா? நல்லது. சரி, அங்கே உங்களுக்கு இரவு நேரம் இப்பொழுது பனி எப்படி இருக்கின்றது? குளிர் பகல் வேளையில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் வெப்பம் இல்லையா? இப்ப மழை வெறும் சாத்தியம் இல்லையா மகளே? அங்கே மழை
2: பக்கத்துல எங்க பெஞ்சதுங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடி
1: என்ன அர்த்தம் இருக்கின்றது? பல அர்த்தங்கள் இருக்கின்றது. இந்த அர்த்தத்திலே நீங்கள் கூறினீர்கள் ஏதோ இருக்கிறேன், ஏதோ ஒரு சஞ்சலம் இருக்கின்றது உங்களுக்கு.
2: குடும்பம்னு வந்துட்டாவே, குடும்பம்னு வந்துட்டாவே எல்லாம்
1: பிள்ளைகள் கணவர்கள் என்றால் பல, ஒரு கணவன் தான் சிரித்து வாழ வேண்டும். அதான் பிள்ளைகள் சரி, கணவர்கள் என்றவுடன் நான் ஆச்சரியப்பட்டுவிட்டேன். பிள்ளைகள் கணவன் குழந்தைகள் குட்டிகள் என்றெல்லாம் இருக்கின்றது. அதுலேயே என்ன வந்தது, ஒரு சில சில சில சில சமயங்களில் இதுதான் நம்ம வாழ்க்கை. ஒரே இனிப்பாகவோ ஒரே மகிழ்வாகவோ இருக்கக்கூடாது, அது சுவாரஸ்யம் இல்லை. இடையிலே ஒரு துன்பம், ஒரு சிணுக்கம் வந்தால்தான் இன்பத்தினுடைய மகிழ்ச்சியினுடைய சிறப்பு தெரியும் எங்களுக்கு. இந்த சக்கரம் இருக்கின்றதல்லவாமா, சக்கரம் வட்டமானது தானே மகளே? அது எப்படி இருக்கும், உருண்டு கொண்டு தான் உருண்டு கொண்டு போகும்பொழுது நகர்ந்து கொண்டு போய்விடும். ஆனால் அந்த உருளும் போது ஒரு தடவை மேல் பக்கம் கீழும் கீழ்ப்பக்கம் மேலுமாக உருண்டு உருண்டு உருண்டு போற, அப்போ சக்கரத்தின் கால்கள், சக்கரத்தின் அந்த சக்கரம் மேலும் கீழும் மாறுவது போன்றுதான் எங்கள் வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் இரண்டும். ஆனால் பெரும் துன்பம் அல்ல, ஏதோ இருக்கிறேன் என்று சொன்னால் அது பெரிய துன்பமாக இல்லை. நான் தந்தை என்ற வகையிலே எனக்கு தெரியும், குழந்தைகள் மக்களுக்கு அப்படியான வாழ்க்கை, நானும் ஒரு குடும்பஸ்தவன் தானே. இது எல்லாம் சகஜமாக, இது இல்லை என்றால் வாழ்க்கை சுவாரஸ்யம் இருக்காது. சில வேளைகளிலே அழகாக அன்னை அறுசுவை பண்ணுகின்றார், நீங்கள் நல்ல சுவையான உணவை சாப்பிடும் பொழுது சில சமயம் அதிலே உப்பின் அளவு கூடுதலாக இருக்கும், சில சமயம் உப்பின் அளவு குறைவாக இருக்கும். அப்ப ருசி எப்படி இருக்கும், அது சமமாக இருந்தால் சுவையாகவும், கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கொஞ்சம் துவர்ப்பாக உரைப்பாகவும், கொஞ்சம் குறைவாக இருந்தால் சப்பண்டும் இருப்பதல்லவா? ஆனால் நாங்கள் தூக்கி வீசி விடுவோமா? இல்லை, குறைந்து விட்டால் கொஞ்சம் உப்பை கூட போடுவோம், உப்பு கூடிவிட்டால் அதற்கும் பரிகாரம் இருக்கின்றது, தண்ணியை சேர்த்து அல்லது எங்கள் பாலை செய்து ஏதோ செய்து சாப்பிடுவோம் தானே. அதுபோன்றுதான் மகளே வாழ்க்கை, வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் சகடை கால் என்று கூறுவார்கள். துவண்டு விடுவது சற்று வினாடிகளுடன் ஒரு ஆசன ஓடி வந்து உங்களோட ஓடி விளையாடி ஏறி உல்லாசம் போட்டாங்கன்னா அந்த துன்பம் எல்லாம் பறந்து விடும் உங்களுக்கு. கணவரோடு சற்று கொஞ்சம் மனக்குற கரை வரும்பொழுது பிள்ளைகள் பக்கம் நீங்கள் திரும்பி விட்டால் வந்துவிடும். பிள்ளைகளோடு என்றால் கணவனோடு நீங்கள் இணைந்து விட்டால் எல்லாம் சகஜம். அதுதான் ஆங்கிலத்திலே இவற்றை எல்லாத்துக்கும் பொதுவாக ஆங்கிலத்திலே டேக் இட் ஈஸி என்ற ஒரு வார்த்தை ஒன்று இருந்தாலே இது எல்லாத்தையும் நீங்கள் இலகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சின்ன இதயத்துக்களே பெரிய துன்பங்களை சுமந்து பாரம் ஏற்படுத்தி இதய பாரத்தை ஏற்படுத்தக்கூடாது. சரியா? சந்தோஷம், சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரம் சிறப்பாக இருக்க. ஓம் ஓம் வாழ்த்துக்கள். என்ன பாடலை நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
2: ஐயா சொல்லோடு பாடல்.
1: ஆமாம், அப்ப நீங்கள் ஏதோ பாடலை இணைத்து வந்து கேட்போம் என்று நாங்கள் என்று எண்ணித்தான் இருந்திருப்பீர்கள். முதலாவதா வந்திருக்கிறேன் உங்களுக்காக ஒரு பாடல் சொல் தரலாம் என்று எண்ணுகிறேன். நீங்கள் இப்ப பல பாடல்களை கேட்டிருப்பீர்கள். ஒரு என்ற பதத்திலே ஆரம்பிக்கும் ஒரு இரண்டு எழுத்தை கொண்ட ஒரு என்ற அந்த பதம் ஒன்றை குறிக்கின்றது. ஆனால் ஒரு எத்தனையோ விடயங்களுக்கு அந்த ஒரு என்ற சொல்லை நாங்கள் பாவிக்கின்றோம். அப்படி நீங்கள் பாவித்து ஒரு என்ற பதத்திலே ஆரம்பிக்கும் ஒரு பாடல் குரங்கள் கேட்போம்.
2: ஒரு ஒரு தேவதை போலே முதல்ல வந்தது மனசுல.
1: ஒரு
2: தேவதை நீ போலே என் வாழ்விலே வந்தாய். அந்த பாட்டுங்க
1: தேவதை போல உங்கள் வாழ்வில் வந்தது. ஒரு தேவதை போலே என் வாழ்விலே வந்தாய் என்று நீங்களும் பாடும் வேளையிலே ஒரு தேவதை போலே வந்தாய் என்று உங்கள் குழந்தைகளை நீங்கள் மடியிலே வைத்து பாடுவீர்கள். இந்த ஒரு தேவதை நல்ல பொருத்தமான பாடல் இல்லையா? உறவுகள் எங்களுக்கு நன்மைகள் செய்யும் பொழுதும் மனதுக்கு நிறைந்த மகிழ்வை தரும் பொழுதும் திருப்தியை தரும் பொழுதும் தேவதை என்றுதான் என்று ஒன்று. தேவதை தானே எங்களுக்கு திருப்தியை தருகின்றது இல்லையா? ஒரு பே போல வந்தாய், ஒரு பசாசு போல வந்தாயன்னு பாடையில தானே நீங்க ஒரு தேவதை போல கூறினீர்கள். நல்ல பாடல், சிறந்த பாடலா இருக்குது.
2: இந்த
1: ஒரு என்ற பதத்தில் பல பாடல்கள் இருக்கின்றது இல்லையா? வேறு என்ன பாடல்கள் இருக்கின்றது?
2: ஒரு ஒரு கூட்டு கிளியாக
1: சிறப்பு. ஒரு கூட்டு கிளியா, ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கிற கிளிகள் ஒற்றுமையாக ஒன்றோடு ஒன்று கொஞ்சம் விளையாடிக்கொண்டு மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டு கொண்டு இருக்குங்கள் ஒரு கூட்டு கிளியாக. அதே போல வேறு என்ன ஒரு என்ற பதத்தில் வரும் பாடல்கள் இருக்கின்றன? எனக்கு பிடித்த பாடல் ஒன்று இருக்கிறது, ஒரு நாள் முன்னை மறவாத என்ற பாடல் அந்த பாடல் இருக்குது. வேற என்ன பாடல்?
2: ஒரு நாள்
1: யாரோ, ஒரு நாள் யாரோ என்ன பாடல்? ஒரு நாள் போதுமா, ஒருவனுக்கு ஒருத்தி என்று இப்படி அந்த ஒரு என்ற பதம் எத்தனை பதங்களை சேர்த்து போல கருத்துக்களை மாறுபட்ட கருத்துக்களை எல்லாம் கொடுக்கின்றது எங்களுக்கு. இனிமையான நேரத்தில் வந்து முதன் முதலாக இணைந்தீர்கள். இன்று ஒரு இடம் வேறு இடம் ஒன்றும் செல்லவில்லையா நீங்கள்?
2: இல்லைங்க ஐயா, கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தேன்.
1: எந்த கோவிலுக்கு சென்றீர்கள்? அம்பாள் கோவிலுக்கா? அடியார்கள் கூட்டம் நிறைவாக வந்தார்களா? ஓஹோ,
2: மதியம் வந்து பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க, உச்சல பூஜை. இப்ப இரவில் வந்து எல்லா விளக்கையும் அணைத்துட்டு அணைச்சிட்டு இப்ப இரவு பூஜை பண்ணுவாங்க ஐயா.
1: ஆமாம்,
2: அது 8 மணிக்கு பண்ணுவாங்க கரெக்டா. ராத்திரி
1: 8 மணிக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் உங்களை எல்லாம் அனுப்பி வைத்துவிட்டு ஒரு நடை சாத்தி விட்டு சென்று நாளை அதிகாலை வந்து திறந்து காலை நிறப்பூசத்துக்கு வருவேன். அந்த ஆலயத்திலே கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் எவ்வளவு நேரம் நீங்கள் தங்கி இருந்திருப்பீர்கள்? மகிழ்வாக இருந்தீர்களா, அமைதியாக இருந்தீர்களா?
2: போனா சாமி கும்பிடணும், விளக்கேத்தணும், அப்புறம் உக்காந்து கந்த சஷ்டி கலசம் படிச்சு அப்புறம் வந்துட்டாங்க.
1: அப்ப மன அமைதியோட தான் இதெல்லாம் செய்ய வேண்டும் இல்லையா? ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறோம் என்று கூறினீர்கள். மன அமைதியோடு இருப்பது வாழ்க்கையிலே பிறக்கரிய பேர், அந்த அமைதி கிடைப்பது. அதனால தான் உங்களுக்கு பெயர் சாந்தி என்று வச்சிருக்கேன். அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. சாந்தியின் பெயரை கூறும்போது சாந்தி
2: மனசாந்தி, மனசாந்தின்றது கொஞ்சம் கம்மி தாங்க.
1: ஏன் கூறுங்கள் பாப்பா? அதே நம்ம அப்படி என்றால் மனம்
2: சொல்லிருக்காங்க, என் பெயர் உடையவர்கள் எல்லாமே சொல்லிருக்காங்க. நமக்கு பேர் தான் சாந்தி, ஆனா மனசாந்தியே இல்ல அப்படின்னு நிறைய பேரு என்னோட பேர் உள்ளவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க.
1: என்னோட காரணம் என்னவென்றால் அந்த மனம் வெறும் எதற்கு ஒப்பிடுகிறார்கள், மனத்தை எதற்கு ஒப்பிடுகிறார்கள்? மனத்தை எதற்கு ஒப்பிட்டிருக்கிறார்களோ நீங்கள் அறிந்த வகையிலே. மனம் ஒரு குரங்கு மனித, அதிலே மனித மனம் ஒரு குரங்கு என்று அழுத்தி கூறுகிறேன். ஏனென்றால் குரங்கு ஒரு இடத்துல இருக்குமா? இல்லை. அந்த சாந்தி என்பதும் அப்படித்தான், நம்ம ஒரே இடத்தில் சாந்தி இருக்குமா? இல்லை, அது மாறி மாறி செல்லும். அதுதான், அப்பொழுதுதான் சாந்தி என்றால் என்னவென்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது இன்னும் ஒன்று இருக்கம்மா, திருப்தி என்றோ ஒன்று இருக்கின்றது. அந்த திருப்தி என்று யார் இந்த உலகில் கூறியிருக்கின்றார்கள்? எவருமே கூறவில்லை. இறுதி வரை வாழ்ந்து இறுதி வரை நன்றாக வாழ்ந்தவர்கள் கூட இதுவரை காலம் என்னை விட்டு வைத்திருக்கே, ஏறி என்னை எழுத்து கொண்டு போகவில்லை, அழுந்து வைத்திருக்கின்றார்களே, திருப்தி இருக்காது. என்னத்தை கண்டோம், எதை கண்டோம் என்றுதான் கூறுவார். பெரிய கோடீஸ்வரர்களை கேளுங்கள், பெரிய வியாபார பொருளாதார முதலீடு செய்தவர்களை கேளுங்க, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்றுதான் திருப்தி அடைய மாட்டார்கள். அதனால் தான் சாந்தி என்ற பெயரை உங்களுக்கு கொடுத்து உங்கள் அன்னை தந்தையர்கள் உங்களை சாந்தி என்று அழைக்கும் பொழுது உங்கள் மழலை உங்கள் சிறப்பு உங்கள் இதை பார்த்து அவர்கள் மனத்திலே சாந்தி கொள்வா, சாந்தி அடைந்திருக்கார்கள். நீங்களும் என் பெயர் சாந்தி அல்லவா என்று நீங்கள் சாந்தி அடைய வேண்டும், அடுத்தவர்களும் சாந்தியாக மனப்பக்குவத்தை கொள்கிறது. இதையெல்லாம் இதையெல்லாம் டேக் இட் ஈஸி என்ற ஆங்கிலத்திலே கூறிக்கொள்வது போன்று, இதையெல்லாம் ஒரு சுச்சுப்பி என்று நினைத்து விட்டு வருகின்ற துன்பம் எல்லாம் விலகி போய்விடும், நான் ஒரு சாந்தி, என் மனம் சாந்தி என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அதே போன்று உங்கள் சாந்தி என்ற பெயருள்ள உங்கள் தோழியர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஓம் ஓம் ஓம் ஓம் என்ற மந்திரம் வந்துவிட்டது மீண்டும். அந்த உங்களுடைய தோழி எழில் எப்படி இருக்கின்றார்?
2: ஒரு கூப்பிட்டா எடுக்கவே இல்ல, என்னோட அழைப்ப எங்க போயிட்டாலும் தெரியல.
1: ஏதோ இருக்கின்றார், எப்படி ஏதோ இருக்கின்றார் அப்படின்னு கூறி கொள்வோம் இல்லையா? குடும்பஸ்தர்கள் தானியம்மா, வருவதற்கும் ஒவ்வொரு பல வேலைப்பாடு இருக்கலாம், பல துன்பங்கள் இருக்கலாம். சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் பாடலை நான் காற்றலை தருவேன். ஒரு தேவதை போலே என் வாழ்விலே வந்தாய் என்ற பாடல், இனிமையான ஒரு பாடல் வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றியை கூறுகின்றேன் சாந்தி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தான் போலி பண்ணியிருக்கீர்கள், கை விசேஷமாக வந்து தந்திருக்கின்ற. வாழ்த்துக்கலம்மா, மீண்டும் சந்திப்போம். நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் அடுத்து வரும் அன்பு உறவு யாராக இருக்கலாம் என்று, அவர் நீண்ட கால உறவு எங்களுடைய நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் போல் தெரிகின்றது. அவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. எங்கே அவர் அழைப்பார் மீண்டும் என்று எண்ணிக்கொண்டு சொல்லாயோ வாய் திறந்து

0: விட்டார்.
1: ஐயா
0: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஜெகபர சாதிக்கு அவர்கள்.
1: ஐயா ஐயா வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர சாதி. இங்கு நான், எனது செல்லக்கிளி, பச்சைக்கிளி மற்றும் அனைவரும் நலமா இருக்கும் ஐயா. தாங்கள் மீறாமல் நலமறீங்களா ஐயா?
0: ஒப்புவித்து விட்டீர்கள் உங்களுடைய செய்தியை. நான் உங்களுக்கு, நாங்களும் நலமாக உங்கள் செய்தியை கேட்டு மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்களும் மகிழ்வாக இருக்க வேண்டும். இந்த கால நிலையிலே, இந்த நேரத்திலே உங்களுடைய உங்களுடைய நோன்பு எப்படி நகர்கின்றது?
1: சிறப்பாக நடந்துகிட்டு இருக்க. இன்று இரவு நான்காம் இரவு,
0: நான்காவது நாளை கண்டுகொள்கிறேன். மூன்று நாளை பக்தி விரகட்டும், சக்தி விரகட்டும் உங்களுக்கு. நன்றி, நன்றி. சரி, அங்கு உங்களுடைய மழை நின்று விட்டது. இரவில் பனி பொழிகின்றது.
1: மழை கிடையாது,
0: மழை கிடையாது, பனி தான். பனி என்று மூட்டம் எப்படி இருக்கின்றது? பனி
1: இல்லையா இங்கு? இன்று காலை லேசான பணி தான், பகல் 8 மணிக்கு மேல கடுமையான வெளியா.
0: என்ன
1: பணி இல்லை,
0: என்ன காரணம்?
1: அம்மா, வெயில் காலம் ஆரம்பம் காமிக்கிறது. மார்ச் மாசம் ஆரம்பம். இயற்கை, இயற்கை,
0: இயற்கையினுடைய நகர்வு தானே ஐயா. இயற்கை இப்படித்தானே நகர்ந்து கொண்டு செல்லும் பொழுது, மீடு பள்ளங்களை தாண்டி நாங்கள் செல்வது போல, அதுவும் சூடு குளிர் என்பவற்றை தாண்டி கொண்டு போகிறது, கூட்டிக் கொண்டு போகின்றது.
1: ஒரு சின்ன ஒரு சந்தேகம், சாந்தி அம்மா ஒரு பாட்டு கேட்டாங்களே, ஒரு தேவதை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தேவதை வாழ்விலே அப்படின்னு தானே கேட்டாங்க அவங்க. ஒரு தேவதை போல என் வாழ்விலே வந்தாலும் கேட்டாங்கல்ல, அது தவறான பாடல். அது அப்படின்னாக்கா, ஒரு ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தால் அப்படின்னு அந்த பாடல். இது ஒரு தேவதை போல பாட்டு கிடையாது.
0: பாடல்
1: அதாவது, ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தால் அப்படிங்கிற பாடல்.
0: அந்த பாடல் தான்
1: அவங்க கேட்டது வந்து, ஒரு தேவதை போலே என் வாழ்விலே வந்தால். தாங்க தேவதைங்கிற வார்த்தை மட்டும் மாத்திட்டாங்க, ஒரு வானவிலுக்கு தேவதை சொல்றாங்க.
0: அப்ப இன்னும் இருக்கு, ஒரு தேவதை போல ஒரு பெண் என்று வந்தால் ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா?
1: இல்லையே, ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடியன்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: ஒரு தேவதை போல ஒரு பெண் என்று ஒரு பாடல் இல்லையா?
1: அப்படி ஒண்ணு தெரியலையே. அவங்க சொன்னது வந்து, ஒரு ஒரு தேவதை வாழ்விலேன்னு தான் சொன்னாங்க. அதுக்குதான் தான் குழப்பம். அதாவது வந்து ஒரு வார்த்தையை மட்டும் மாத்திட்டாங்கன்னு தான்
0: சொன்னேன். வேற ஒண்ணு, சரி அவர் வருவார், பார்ப்போம். நான் தேடி பார்க்கணும். அப்படி
1: இருக்கிற
0: ஒரு தேவதை போல ஒரு பெண்ணிங்கு வந்தாலும் ஒரு பாடல் இருக்கின்றது இல்லையா?
1: அப்படியா? அவர் அவங்க அவங்க கிட்ட அந்த பாடல் இருந்தாலும்
0: அப்படி இருக்கின்றது தானே ஒரு பாடல்.
1: இல்ல, அவங்க கேட்டது ஒரு ஒரு தேவதை வாழ்விலே அப்படின்னு கேட்டாங்க. அதுதான்
0: மலைத்து கொண்டவர்,
1: தேவதை போலே ஒரு தேவதை போலே என் வாழ்விலே வந்தால் சொன்னாங்க. அதுக்குதான் நான் சொன்ன வந்து, இந்த தேவதைங்கிற வார்த்தை வானவில் வரும்.
0: ஓ அப்படியா, சரி சரி, பார்ப்போம். அவரோடும் ஒரு தடவை பேச வேண்டும். இந்த பாடலே எப்படி இருக்குது? பல பாடல்களை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், ஒரு தேவதை போல ஒரு பெண்ணிங்கு வந்தாள் என்றுதான் அவர் எடுத்திருப்பார். நான் தான் வாழ்விலே என்று கூறி அவரை மாத்தி
1: விட்டேன்.
0: ஒரு தேவதை போல ஒரு பெண்ணிங்கு வந்தாள் என்றும் இருக்கின்றது ஒரு பாடல். சரி, அது இப்ப பிரச்சனை இல்லை. அது வந்து பாத்தீங்களா, ஏதோ ஒரு மாதிரி இருக்கின்றேன் என்பவரை நீங்கள் ஏதோ குழம்பி விட்டீர்கள். பிடித்துக்கொண்டு பாத்தீங்களா, இப்ப குழம்ப போறாரு அவர்.
1: ஒரு வானவில் போலேன்னு பாட்டு இருக்கு, அவங்க ஒரு தேவதை போலேன்னு சொன்னதுனாலதான் நான் வந்து
0: மனதிலே அப்படி தோன்றியிருக்கின்றது. அப்படி பாடல்கள் இருக்கின்றது,
1: இருக்கின்றது.
0: ஆனால் அவர் ஒரு என்றதுல பல பாடல்களை தந்தவர். ஒரு என்றதுக்கு பல பாடல்கள் தந்தவர்,
1: நிறைய இருக்கு, நிறைய இருக்கு.
0: இன்று நான் உங்களுக்காக ஒரு சரி, நீங்கள் பாடல்களை எல்லாம் கேட்டு மகிழும் வேளையிலே உங்கள் உள்ளத்திலே என்ன தோன்றுறது? ஏதோ மகிழ்வாக இருக்குமா, அல்லது நல்ல மகிழ்வாக இருக்குமா, இல்ல மகிழ்ந்து சிறப்பாக இருக்குமா?
1: மகிழ்ந்து சிறப்பா இருக்கீங்க,
0: சிறப்பாக இருக்கு. என்ன காரணம்?
1: ஆமா, இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாவே எனக்கு ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சி தான்.
0: நிகழ்ச்சியை நான் கேட்கவில்லை, பாடல்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றதான் நான் கேட்க.
1: பாடல்கள் வந்து மகிழ்ச்சியை வரக்கூடிய பாடல்கள் இருக்கு, சோகமா வரக்கூடிய பாடல்கள் இருக்கு.
0: சார், சோகமான பாடலை கேட்டவுடன் நீங்கள் சோகமா வந்து விடுவீங்களா?
1: இல்ல அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில சில சில சிரமங்கள் நடந்ததுதான் நினைச்சு பார்ப்பேன் அவ்வளவுதான், இது மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சு பார்ப்போம் அவ்வளவுதான். மத்தபடி சுகமே வந்துடாது.
0: வந்துடாது அப்படியா?
1: ஆமா,
0: இப்படி எல்லாம் வருகின்றது சகசந்தானே வாழ்க்கையிலே.
1: நிச்சயமையா? ஆமாயா.
0: அப்படின்னா இன்று உங்களுக்காக ஒரு பதம் இங்கே தென்படுகிறது. அந்த பதம் ஊர் என்று வருகின்றது. ஊர்,
1: ஊரா? ஊரார் உறங்கையிலே உற்றாரும் தூங்கையிலே அப்படிங்கிற
0: பாடல்.
1: ஆமா,
0: ஒரு பாடல்
1: இருக்கு. நிறைய நிறைய நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஊரு விட்டு ஊரு வந்து, ஊரு விட்டு ஊரு வந்து,
0: உங்களுக்கு
1: சண்டை பண்ணாதீங்க அப்படின்னு பாட்டு இருக்கியா?
0: ஊரார் உறங்கையில நாலு வேலி நிலம் திரைப்படத்தானே எனக்கு விருப்பம்.
1: ஆமாயா? ஆமாயா, ஆமாயா.
0: ஊரார் உறங்கையிலே உற்றாரும் தூங்கையிலே நல்ல பாம்பு வேஷம் கொண்டு நான் படுவேன் சாமத்தேன்னு. நல்ல பாம்பை கண்டால் அடிக்க மாட்டார், மற்றவர்கள் அடிக்க மாட்டார். மெத்த பாம்புன்றா அடித்து தூக்கி எறிந்து விடுவார்கள், நல்ல பாம்புன்றால் வணங்குவார்கள். அப்ப இவர் வேஷம் போட்டு நல்ல பாம்பு போல வாரார் இல்லையா? மற்ற பாம்பண்டால் அவங்க அடித்து தூக்கி எடுத்து வீசி விடுவார்கள், நல்ல பாம்பாட்டா நகர்ந்து செல்வார்கள், கும்பிட்டு போட்டு போவார்கள், கையெழுத்துக்கு நாகதம் பிராணி நாக விதைகள் கும்பிட்டு போட்டு போவார்கள். சரி, அங்கே உங்கள் நாகப்பட்டினத்திலே நீங்கள், அதான் நாகப்பட்டினம் இல்லவா அவங்கள ஊர், நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்திலே நாகங்கள் இருக்கின்றதா? பாம்பை கண்டு
1: அதாவது வந்து அதாவது வந்து காடுகள் இருந்த பகுதியில் தான் அதிகமா இருக்கு, தோட்டம் துறவுகள்ல இருக்கு, வயல் வரப்புல இருக்கும், ஆனா ஊருக்குள்ளே அதிகம் இல்லையா?
0: கண்டிருக்கின்றீர்களா பாம்பை?
1: நான் பார்த்துருக்கேன், பார்த்துருக்கீங்க, பல தடவை
0: பார்த்துருக்கீங்க. ஓ, அதுல இந்த விஷம் உள்ள பாம்பும் விஷம் இல்லாத பாம்பையும் நீங்கள் இனம் கண்டுபிடிப்பீர்களா?
1: அது வந்து இந்த நல்ல பாம்பு, சார பாம்பு, இதெல்லாம் விஷம் உள்ள பாம்பும். மற்ற பாம்புகள் வந்து இந்த பச்சை பாம்பு சாதாரணமா வந்து இந்த கருவேல மரங்கள் எல்லாம் அதிகமா சாதாரணமா பார்க்கலாம். இந்த பச்சை பாம்பு அதுல வந்து விஷம் குறைவான பாம்பு.
0: நீங்க நல்ல பாம்புன்னு சொன்னீங்க, விஷம் இல்லாத பாம்பு. நல்ல பாம்புல பொருளாத விஷம் இருக்கு ஐயா?
1: இருக்கு, நல்ல பாம்பு இருக்கு. அதாவது நல்ல பாம்பு சார பாம்பு ரெண்டுலயும் விஷம் அதிகமா இருக்குங்கிற.
0: சார பாம்புல விஷம் இருக்கா?
1: ஆமா, விஷம் விஷம் இருக்கு. அதாவது இந்த பாம்புகளை இரண்டு வகை சொல்லுவாங்க, நல்ல பாம்பு பெண் பாம்பு என்றும், சார பாம்பு ஆண் பாம்பு, ஆண் பாம்பு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல எனக்கு.
0: இப்பொழுதுதான் நான் கேள்விப்பட்ட நல்ல விஷயங்களை தருகிறீர்கள், தெரியாத விஷயங்கள். சரி சரி சரி.
1: ஆமா ஐயா, கேள்விப்பட்ட சொல்றேன்.
0: ஆனால் பாம்பு என்றால் படையும் நடங்கும் என்று கூறுகிறார்கள். பாம்பை கண்டோன்னு நல்ல பாம்பா கட்டாமடியாக தெரியும் ஐயா.
1: இல்ல, அதாவது நல்ல பாம்பு வந்து படம் எடுத்துவாடும், அந்த சார பாம்பு படம் எடுக்காது,
0: நாக பாம்பு மட்டும்தான். நாக இனத்தை சேர்ந்த பாம்புகள் மட்டும்தான் மண்ணை, அதாவது அந்த சொக்கு அலகை விரித்து தன் கோபத்தை காட்டும் அல்லது மகிழ்ச்சியை காட்டக்கூடிய ஒன்று. ஏனைய பாம்புகளுக்கு படம் பிரிக்கும் தன்மை இல்லை,
1: இருக்காது, இருக்காது, இருக்காது.
0: சரியா? அது ஒன்று. ஆனால் அந்த நாக பாம்புலே தான், நாகத்துக்களே தான் விஷம் அதிகமாக இருக்கின்றது. பாம்புகளுக்கு விஷம் கூடிய பாம்பு நாக பாம்பு. ஆனா இந்த அமெரிக்க நாட்டிலே சில பகுதியிலும், அரபு நாட்டிலே சில இடங்களிலும் பாம்பின் வாலிலே விஷம் இருக்கின்றது. தெரியுமா, அறிந்திருக்கின்றீர்களா?
1: இல்லை, நான் கேள்விப்பட்டேன்.
0: அதனுடைய வால். அதே போன்று நீங்கள் நட்டுவக்காளி, தேள் என்றெல்லாம் அதுகளிலே கூட வாலிலே விஷம் இருக்கின்றது. வாயிலே விஷம்
1: ரெண்டு கை மாதிரி இருக்கு, அதால கண்டிச்சு இந்த வாளால கொட்டும்
0: அப்படி இருக்கின்றதுன்னு. ஆனா இந்த நல்ல பாம்பு கெட்ட பாம்பு என்பதை அறிவது, நாங்கள் கண்டவுடன், பாம்பை கண்டவுடன் படையும் நடுங்கும் என்று நாங்கள் உடனே பயந்து அங்கே நடுங்கி அங்கே வேறு இடத்துக்கு சென்று விடுவோம், அதுக்கு விலகித்தான் போவோம். ஒரு சிலர் துணிந்து தடி எடுத்து அதை அடித்து விரட்டி அல்லது அதை அடித்து கொலை செய்து விடுவார்கள். ஆனால் அதுலேயும் அந்த விஷப்பாம்பு என்றால் தேடித்திருந்தால், ஆனால் நல்ல பாம்பு என்று அது வந்து நல்ல பாம்பை எப்படி அறிவீர்கள்? நாகத்திலே நல்ல பாம்பு நல்ல வெள்ளை நிறமாக இருக்கும்.
1: ரெண்டாவது, அது ஊர்ந்து போகும்போது அந்த பழ வீழ்ச்சி ஆடும்போது அந்த தலைப்பக்கத்தில் உள்ள அந்த இது, அந்த இது சூழ மாதிரி ஒரு அமைப்பு.
0: அந்த நல்ல பாம்பு சாதாரணமான ஒரு நிறத்திலே செல்லும், ஒரு கரும்பு சொன்ன நிறம் அப்படி இருக்கும். ஆனால் அது படம் விரித்து ஆடும், அதுக்கு மட்டும்தான் அந்த படம் இருக்கிறது. நல்ல நாக இனத்துக்குத்தான், ஏனைய இனங்களுக்கு அது இல்லை. சாரை பாம்பிலே பெண் பாம்பு சாதுவானதும், ஆண் பாம்பு அதை கொம்பேறி மூர்க்கன் என்று கூறுவார்கள். பாம்பு இனத்திலே சாரை என்பது பாம்பு. நாங்கள் அந்த சொல்லை இரட்டை சொல்லாக சொல்வது சாரை பாம்பு. நாக பாம்பு என்று நாங்கள் பேச்சு பழக்கிலே கூறுகிறோம். நாகம் சாரை என்றுதான் கூற வேண்டும். அந்த சாரை பாம்பிலே ஆண் இனத்தை சேர்ந்ததுதான் கொம்பேறி முத்தன். அது கொத்தினால் கடித்தால் நோய் வரும். அந்த அவர் வந்து கடித்து விட்டு கொம்பிலே ஏறி இருந்து விடுவார், மரக்கொம்பிலே. அதனால்தான் அந்த இனத்தில் கொம்பு ஏறி மூக்கன் என்று கூறுவது. கொம்பு மரக்கொம்பிலே ஏறு மூர்க்கன் என்று கூறுவது. கொம்பு ஏறி மூர்க்கன் திரைப்படம் வந்ததுதான் கொம்பு ஏறி மூர்க்கன்
1: இருக்கு. ஆமா,
0: கொம்பு ஏறி மூர்க்கன் வந்ததுதான் அந்த கொம்பு. ஆனா அதே இனத்திலே உள்ள பெண் பாம்பு சாரை கொம்பு வர மாட்டான், ஓடி திரியும், நல்ல நீண்டும் மஞ்சள் நிறமாக இருக்கும். ஆனால் அந்த சாரை இனம் விடும் முட்டைகளிலே எல்லா இனமான விசு சந்துக்களும் பொறித்து வருமா? புரிகிறதா? அறிந்திருக்கிறீர்களா? நம் முன்னோர்கள் வாகடங்களிலே மாந்திரியத்திலே திறந்து இந்த வேதங்கள் வேத நூல் பாராயணங்களை படித்து விஷகடி வைத்தியர்கள் ஒரு நாகம் எங்களுக்கு ஒரு பாம்பு எங்களுக்கு விஷத்தை கொட்டிவிட்டால் அந்த விஷமேறி மயங்கி இருந்தாலும் அந்த விஷத்தை அந்த பாம்பு வந்து எடுக்கும் வகையிலே அவர்கள் உச்சாரணங்கள் பண்ணி மந்திரங்களை செய்து அந்த அந்த பாம்பை வரவழைத்து வரவழைத்து அந்த பாம்பு அந்த அந்த கடிவாயிலே வாய வைத்து அந்த பாம்பினுடைய விஷத்தை உறிஞ்சி எடுத்து பாலிலே போகுமாம். திரைப்படத்திலையும் காட்டி இருக்கின்றார்கள். அப்படி இது நான் சின்ன வயதிலே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல வரி பகுதியிலே நான் பாடசாலை அப்பொழுது பாடசாலையிலே பாடசாலை பருவம் இது ஒரு சம்பவமாக நடந்ததே ஒரு ஒரு கனவு போல எனக்கு தெரிகின்றது. ஒரு ஒரு வேதியர் இருந்தவர் ஒரு வைத்தியர் இருந்தவர் ஒரு இளம் ஒரு கன்னி பெண் உறவி விறகு பண்ணையிலே விறகுகளை எடுக்கும் பொழுது அதன் உள்ளே இருந்து ஒரு நாகம் கடித்து விட்டது. அவள் மயங்கி விட்டாள். அவளை அப்படியே கொண்டு வந்தார்கள். அவரிடத்தில் வந்தபோது அவர் அந்த நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவள் மறைந்து விட்டாள். இறந்த மாதிரி இருக்கு. ஆனால் அவர் பல ஆய்வுகளை செய்தார். அவள் உயிரோடு இருக்கின்றாள், அடக்கத்திலே தான் இருக்கின்றார். இந்த விஷத்தை இறக்க வேண்டும் என்று அவர் பல விதமான வித்தைகளை செய்து அவளை உயிர்ப்பித்ததை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனா பாம்பு வந்து அவர் பாம்பை அழைத்தார், அந்த பாம்பு வரவில்லை. பாம்பு வரவில்லை வேறு வழியாக. அங்கே மேலே அந்த இரவு நேரத்திலே கருடன் வந்து அந்த வீட்டுக்கு மேலே சுற்றி வட்டம் போட்டு சத்தமிட்டதை நான் கேட்டேன் வாய். அதன் பின்பு வேறு பரிகாரங்களை செய்து அவளை விழிக்க வைத்து விட்டார். அந்த பாம்பு கடித்தவுடன் நஞ்சு எங்களை எப்படி கொள்ளுறது? நஞ்சு வந்து எங்கள் இரத்தத்திலே நாடி நாளமண்ட நரம்பிலே இதயத்தை நோக்கி செல்லும் நரம்பிலே அந்த நஞ்சு ஊறினால் அது இதயத்துக்கு அந்த நஞ்சு சென்று அந்த இதயத்தில் உள்ள இரத்தங்களை உறைய வைத்துவிடும். இப்ப சில பொருட்களை பாலிலே தேசி காய விட்டா என்ன செய்யும்? எலுமிச்சம்புள் விட்டா என்ன செய்யும்? உறைந்து அதே போல இந்த இரத்தமும் கட்டிப்பட்டுவிடும். இரத்தம் கட்டிப்பட்டால் சுற்றோட்டம் நடைபெறாமல் தான் மரணம் ஏற்படுகிறது. இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். இப்பொழுது தேவையிலே கடித்தவுடன் உடனே ஒரு துணியால் மேலே கட்டிக்கொண்டும் வைத்தியசாலைக்கு சென்று விட்டால் உடனே அவர்கள் சத்திர சிகிச்சை செய்து அந்த இதை வெளியேற்றி விட்டு காப்பாற்றி விடுவார்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது ஊரார் உறங்கையிலே என்ற பாடலை தந்து இப்ப பல விடயங்கள் ஊர் ஊரா சென்று வந்து விட்டோம். இந்த பாடுவோம்
1: பல அறியாத விஷயங்கள்லாம் உங்க மூலமா அறிஞ்சிட்டேன்.
0: உங்களிடம் இருந்து நான் அறிந்தேன் பல விடயம். இதுதான் தகவல்கள். நாங்கள் பேசி கலந்துரையாடுவதிலே சில விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்தோம். இது சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அப்படி என்று இல்லை, ஓரளவு எங்களை தெரிந்ததை பகிர்ந்து கொண்டோம். இதுக்கு நாங்கள் நன்றி. ஜெயபிரசாதிக்கு அவர்களை இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஏதாவது கூற இருக்கிறதா?
1: இல்லை, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி.
0: சிறப்புகள், சிறப்புகள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. தேவா, நீங்கள் அழைத்தது போல் இருந்தது. மீண்டும் அழைக்கலாம். நேரம் 11:02. சொல் எடுத்து பாடுவோம் என்ற வகையிலே முன்பு என் மகள் தந்த நிகழ்ச்சி சொல் எடுத்து பாடுவோம். அதில் நாங்கள் இப்போ சொல்லோடு பாடல் வந்திருக்கும் போலே தலைவர் வந்துவிட்டார், ராஜ்குமார் அவர்கள். வணக்கம், வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம்
2: ஐயா. வணக்கம், வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம்.
2: எல்லாம் கேட்டு பேசிட்டு இருந்தீங்க.
0: அப்ப நீங்களும் அதை பேசுங்க.
2: பாம்பு பத்திலாம் பேசிட்டு இருந்தீங்க, கேட்டுட்டு தான் இருந்தேன்.
0: பாம்பு புற்றிலே வாழுமா, மரத்திலே வாழுமா, வீட்டிலே வாழுமா, சரி எங்கே வாழும் பாம்பு?
2: அதுக்கு எங்க வசதி இருக்குதோ அங்க வாழ்ந்துட்டு இருக்கும் ஐயா.
0: வசதி எங்கே வருகின்றதோ அதற்கு வீடு செய்ய தெரியாது இல்லையா?
2: ஆமா ஆமா.
0: அப்ப புற்றிலே எப்படி இருக்கு? புற்று எப்படி செய்கின்றது?
2: அது கரையான் பண்ற புற்றுல போய் உள்ள குடி போந்துருக்குங்கய்யா.
0: கரையான் புற்றெடுக்க பாம்பு குடி கொண்டது போல என்று முழுமொழி இருக்குங்க. அது கருநாகம், கருநாகம் பாத்தீங்களா. அது அவற்றை உண்ண சென்று விட்டு அதனையே அவர் அதுக்குள்ளே அவர் தூங்கி விடுவார் இல்லையா, திரும்பி வர முடியாம சுருண்டு ஒன்று திரும்பி வருவது கடினமாக இருக்கும். அதே ஒரு சார், இப்போ பாம்பு வாழ்த்துக்கள், பாம்பை பற்றி நாங்கள் அதை நாங்கள் வேறு ஏதாவது நீங்கள் எப்படி நிலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? என் அம்மா எப்படி இருக்கிறாங்க?
0: அம்மா நிலமாக இருக்கிறார், நான் நிலமாக இருக்கேன். அம்மா இப்பொழுது அதிகாலையில் தன்னுடைய மருந்துகள் எடுத்து ஓய்விலே இருக்கின்றார். சோம்பல் தான் அதிகமாக இருக்கின்றவருக்கு கொஞ்சம் தெரியாதா? அதெல்லாம் சுகம் மேரம், இதையெல்லாம் கடந்து போகும் என்று என்ன வேண்டியதா. அந்த நீங்கள் கும்பமேளா சென்று வந்த கலை தீர்ந்து விட்டதா? அந்த இப்பொழுதும் அந்த கும்பமேளா நிகழ்வு உங்களுக்கு கனவு போல இருக்கின்றது, மனதிலே தோன்றி மறைகிறது இல்லையா? அந்த ஜனத்தோட காலத்தில் காண முடியாது, காணாத ஜனத்திரளை கண்ட நீங்கள், காணாத காட்சியை கண்ட நீங்கள்,
2: கனவு மாதிரி தான் இருக்குது. உண்மையை சொல்ல போனா கனவு மாதிரி தான் இருக்குது.
0: பெற முடியாத அனுபவத்தை பெற்றிருக்கின்றீர்கள். அற்புதம், அற்புதம், அற்புதம். சரி, நீங்கள் பாம்பை கண்டால் என்ன செய்வீர்கள்?
2: பாம்பு கண்ட நான் முதல்ல உயரமான இடத்துல ஏறி
0: நின்னுக்கு. பாம்பு வரந்தானே வரும், சரிவான இடங்களே வந்து விடுமோ? உயரம் இல்லாத இடத்துல என்ன செய்வீர்கள்?
2: அது முதல்ல பக்கத்துல ஏதாச்சும் கம்பு இருக்கான்னு பாப்பேன், இல்லாட்டிக்கு கற்கள் இருக்குதான்னு பாப்பேன். நம்ம நம்மள காப்பாத்திக்கணும் இல்லைங்க.
0: கெட்டிக்காரன் தற்காப்பு முயற்சியிலே ஈடுபடுவீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு
2: பாம்பு
0: எங்களுக்கு கடிப்பதில்லையா? நாங்கள் தான் கிட்ட போனால் அது இறை என்று எண்ணித்தான் எங்களுக்கு கொத்து. மனிதன் தீங்கு செய்ய வருகின்றான்னு கொத்துவதில்லை எங்களுக்கு. இறை பக்கத்துல இறை வருகின்றது. ஏன்னா அது ஊர்வ, அது ஊர்வன தானே. அதுக்கு வந்து கட்சவி என்று கூறுவார். அதற்கு காது இல்லையா ஐயா? பாம்புக்கு அறிந்திருக்கின்ற
2: உணர்வு தான், உணர்வுல தான் அது வந்து நம்மள.
0: அதனாலே அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது, கட்சவி. அதனுடைய கண் தான் அதுக்கு செவி. அடுத்தது அது நிலத்திலே, அதனுடைய உடல் பூராவும் நிலத்தில், அங்கம் முழுக்க நிலத்திலே இருக்கின்றபடியே நில அதிர்வை கொண்டுதான் அது உணர்கின்றது. அக்கம் பக்கம் யாரும் பெறுகின்றார்களா, ஏதாவது அது அரவம் என்றால் சத்தம் கேட்கின்றதா, அதனாலே அதற்கு அரவம் என்றும் ஒரு பெயர் இருக்கின்றது பாம்புக்கு. கட்சவி அரவம்.
2: கூடுதல் தகவலுங்க, அதுக்கு வந்து கண்ணிமை இல்லை.
0: அது கண்ணிமை இல்லை. அடுத்தது வந்து கண்ணாலே தான் அதுக்கு உணர்வு, கண்ணாலே தான் பார்க்கும். ஆனா கேட்பதற்கு சத்தம், நாங்கள் சத்தம் கேளாது. அந்த நாங்கள் செய்கிற ஒலி நிலத்திலே விழுந்து அதிர்வு ஏற்படும் பொழுதுதான் அது அசைகிறது. அந்த விழா எலும்புதான் அதற்கு கால். அதாவது இங்கு வளையும் போது இந்த பக்கம் பூமியை கவ்விக்கொண்டு போய் இந்த மற்ற பக்கத்தால் கவி கவித்தான் அது நகர்ந்து போகும். காலையிலே தானே
2: ஐயா, இப்போ கிருஷ்ணன் ஐயா வருவார் இல்லைங்க, பாப்பா கிருஷ்ணகிரியில இருக்கிறாங்க, அடிக்கடி சொல்லுவார் இல்லைங்க, கிருஷ்ணகிரிக்கு வரேன்னு சொல்லுவார் இல்லைங்க கிருஷ்ணன் ஐயா. அங்க பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலுமே மலைப்பாம்பு இருக்கிற ஏரியா தாங்க. மலைப்பாம்பு எல்லாம் சர்வசாதாரணமா போயிட்டு இருக்கும். மலைப்பாம்பு,
0: மலைப்பாம்புலே நஞ்சு இல்லை, அது தெரியுமா? விஷம்
2: இல்லைங்க, புடிச்சு
0: முழுங்கி தன் உடலை பெருக்கெடுத்து ஒரு மனிதனையே முழுங்கி விடும் ஐயா.
2: முழுங்கிடுங்க, போட்டு வளைச்சு விட்டுருங்க, எல்லாம் போட்டு முழுச்சுன்னா எல்லாம் உடஞ்சி.
0: அது காலில் இருந்து தலை வரைக்கும் சுத்திக்கிட்டு போயிட்டு ஒரு கால் அப்படி அமர்த்தி விட்டு தண்டா பேலன்ஸ் பண்ணி அப்படி எலும்பல நொறுங்கி சாஃப்டா வந்துடும் உடல்கள், அப்படியே முழுங்கி விடுமா? அப்படித்தான் இங்கே கலிபோர்னியாவில் இப்போ கிட்டத்தட்ட 3 வருடத்துக்கு 4 வருடத்துக்கு முன்பு நடந்தது தானே ஒரு சம்பவம், அறிந்திருப்பீர்கள். இங்கே கலிபோர்னியாவில் அவர்கள் வந்து, கலிபோர்னியாவில் எங்கள் கனடா வான்கூவர்லையா இருக்க வேண்டும், என்னவென்றால் கீழே வந்து இந்த பெட் ஸ்டோர், இந்த செல்ல பிராணிகள் கடை இருந்தது. அங்கே ஒரு மலைப்பாம்பு வளர்த்திருக்கின்றார்கள். இந்த நாங்கள் சொல்ற பைத்தான் அந்த பாம்பு வளர்ந்து வளர்ந்து வரும் காலத்திலே அதற்கு மேலே குடியிருப்பாளர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஒரு அம்மாவும் 2 குழந்தைகளும் வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த அம்மா வெளியே சென்று விட்டால் குழந்தைகள் வீட்டிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த கீழ் அந்த அவருடைய கடையிலிருந்து அவர்களுடைய தளத்துக்கு மேலே ஒரு ஓட்டை இருந்திருக்கின்றது, ஒரு துவாரம். எப்படியோ அந்த துவாரத்துக்குள்ளாக அது நுழைந்து வெளியே சென்று அந்த குழந்தையை முழங்கி விட்டது. அந்த குழந்தையை முழங்கி விட்டது கண்டிருக்கின்றோம், கண்டிருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம், பத்திரிகை செய்திகள் எல்லாம் வந்தது, கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி பாம்பிலே பல இனம் உண்டு, பாம்பன்றால் படையும் நடனும் சொல்லும் பொழுது எங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறது. நான் ஓரிரு தடவை
2: இரவுல சொல்லக்கூடாதுன்னு வந்து சொல்லக்கூடாதுன்னு
0: பயம், அவ்வளவு பயம் ஐயா
2: அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்காங்க.
0: பயம் கொள்ள வேண்டாம் நீங்கள், அது என் ஆணையிலே தான் இருக்கின்றது என்று இறைவன் தன்னிடத்திலே அதை சூடிக்கொண்டிருக்கின்றார். அதனால தான் அங்கே திருநாவுக்கரசருடைய ஒரு இதில் வருகின்றது, நஞ்சுண்ட நஞ்சு ஊட்டிய பாம்பு வந்து அந்த நஞ்சை திருப்பி எடுக்கிறது மாதிரி, நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே நாக பாம்பே என்ற பாடல் இருக்கு அல்லவா? அந்த பாடல தான் ஐயா அந்த பாம்பு வந்து விஷத்தை எடுத்துக்கொண்டு செல்வது. பாம்பு வந்து தானாக கடிப்பதில்லை, அது பிள்ளைகள் விளையாடும் பொழுது அது இதே எதுவும் பண்ணி வந்த இடத்துல தட்டினவுடன் அது கொத்தி எட்டி எட்டி கவிவிடும், கவிமிடும். அந்த விஷம் எப்படி வருகின்றது என்றால், திரு டாக்டர் பத்மநாதன் ஒரு ஆய்வாளருடைய கட்டுரையை நான் சின்ன வயதிலே படித்த ஞாபகம் படிக்கிற, அவர் வந்து எழுதியிருக்க அந்த நஞ்சு எப்படி என்றால், அந்த நஞ்சை அது ஏன் எங்களுக்கு கக்குறன்னா எங்களை கொல்லவோ எங்களைக்கு தீங்கு செய்ய வேண்டல, அந்த பாம்பு இந்த பல்லு வந்து அந்த மேல் பல்லிலே ஒரு சின்ன துவாரம் இருக்குன்றதா,
2: சரிங்க,
0: அந்த பல்லால கொட்டி விட்டு கொத்தி விட்டு அப்படி பாம்பு பிறண்டது என்றால் அந்த பல்லு வந்து ஒரு டியூப் மாதிரி இன்ஃபில்லர் மாதிரியா அந்த பல்லு ஒரு ஒரு ஒரு நெகிழ்ச்சிக்குரியது. அவர் திரும்பும் பொழுது கழுத்திலே இருக்க விஷம் அதுக்குள்ளால பீச்சப்படுகின்றதா, அது எங்கள் தோலிலே பட்டவுடன் அது நரம்பிலே பட்டிருந்தால் நரம்பு வழியாக நாளத்து அதாவது வந்து எங்கள் இதயத்தை சென்று சுத்தி அடைந்து கொண்டு வருகின்ற அந்த நாளத்தினூடாக செல்லுமாக இருந்தால் இதயத்தில் போகும் வழியெல்லாம் இந்த இரத்தத்தை உறைய வைத்து விடமோ அதிலே உள்ள அந்த நச்சுத்தன்மை அதிலே மருந்து தானே செய்கின்றார்கள், எத்தனை மருந்து செய்கிறார்கள் அதனுடைய விஷத்திலே எடுத்து, அது ஒரு மருந்து மருந்துக்கு உதவக்கூடியது என்று. இப்படி அவருடைய அந்த பாம்பு கடிக்க வேண்டும் மற்ற அப்ப ஏன் அந்த விஷத்தை அப்படி வர வேண்டும் என்று இறைவன் கொடுத்து அதுக்கு அந்த இயற்கை எதற்காக வென்றாலாம், அதுக்கு கையில்லை காலில்லை கடிச்சு சாப்பிட பல்லில்லை, அந்த பிடிக்கின்ற இறையை கொல்ல இதுக்கு சக்தி ஒன்றுமில்லை, அந்த நஞ்சு தான் கொலை செய்து அதற்கு கொடுக்கின்றது. அப்படி பீச்சி விட்டால் நஞ்சு அந்த பிடித்த தவளை எலி போன்ற சில பிராணிகள் இறந்துவிடும், அப்போது அதற்கு முழங்குவதற்கு சுகமாக இருக்கும், அந்த இறை சமைப்பாடடைவதற்கு உதவுகின்றது. அடுத்த உண்மை என்னவென்றால், எங்கள் நாடுகளில் கனடா போன்ற மேல் நாடு இந்த உயர்ந்த குளிர் அதிகமாக பனி கொட்டும் நாடுகளிலே விஷம் உள்ள பாம்பு இல்லை. ஏனென்றால் அந்த விஷம் வந்து உறையும் தன்மை உள்ளது. அப்ப இந்த மைனஸ் காலம் இந்த பூச்சிதுகளை சில அதி உயர் உறை நிலை வரும் வேளையிலே வெளியே தனி பாம்புகள் வசிக்கின்றது, அந்த பாம்புகளுக்கு இரத்தம் உறைந்துவிடும் இறந்துவிடும். ஆனா இங்கு எங்களுக்கு பயம் இல்லை, பாம்பை நாங்கள் காண முடியாது, ஏதோ ஒன்று நீட்டா தெரியும் அந்த புல்லு வழியே இருக்கும், அது பாம்போ அதுக்கு தலை இருக்கோ வால் இருக்கோ தெரியாது. ஆனால் உஷ்ணவலய பிரதேசங்கள் அமெரிக்கா பக்கத்திலே எங்கள் கனடாவிலும் உஷ்ணவலய உஷ்ணமுள்ள இடங்கள் இருக்கு அங்கே இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அமெரிக்காவிலே ஒரு பாலைவனத்தில் இருக்கு, அமெரிக்காவிலே ஒரு பகுதியிலே அந்த பகுதியிலே வாகனத்தில் சென்றால் இரவு வேளை பகல் வேளை தரிப்பு நிலையங்களே கூறுவார்கள், நீண்ட உயர்ந்த பூட்ஸ் சப்பாத்து போடாமல் போகக்கூடாது, இறங்கி போகக்கூடாது என்று சட்டம் இருக்கின்றது. ஏன்னா அங்கு பாம்புகள் அதிகமாக நடமாடும், கடித்தால் கொன்றுவிடும், நஞ்சு ஏறிவிடும் என்று கூறுவார்கள். அடுத்தது பாலைவனத்திலே நீங்கள் கூறியது போல பாலைவனத்திலும் இருக்கின்றது. பாலைவனத்திலே இருக்கிற பாம்புகளுடைய ஒரு தன்மை இருக்கிறது, அது வெளியே தெரியாது, மணலுக்குள்ளே சுருண்டு படுத்திருக்கும், அப்படி போய் அப்படி சுருண்டு படுத்திருக்கும், வால் பக்கம் மேலாக இருக்கும், நாங்கள் கால் வைத்து நடக்கும் பொழுது அது வால் எங்களுக்கு குத்தி விட்டால் அதுக்குள்ளே விஷம் இருக்கின்றது. இப்ப நாங்கள் வந்தது வந்து சொல்லாயோ வயதிறந்து என்று சொல்லோடு பாடுவோம் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். முன்னேற்ற வானொலி உங்களுக்கு நான் தரும் பாதம் பாதம் எதுவாக இருக்கும் எங்கே உங்கள் பதத்தை நான் எடுத்துக்கொண்டால் நீ என்ற பதம் வந்திருக்கின்றது, நீ பொறுமை. அதுல என்ன பாடல் உங்களுக்கு தெரியும், ஒரு பாடலை தாருங்களேன் உங்கள் பேரிலே.
2: நீதானா நீதானா அன்பே நீதானா,
0: கிடைத்து விட்டது உங்களுக்கு பாடல. நீதானா நீதானா அன்பே நீதானா, அப்ப நீ அதாவது
2: பாசத்துல உரிமையில கூப்பிடுறாங்க, ஆணை
0: பெண்ணும் தனக்குரிய ஆணை பெண்ணும் தனக்குரிய பெண்ணை ஆணும் இப்படி நீ என்று உரிமையோடு அழைத்துக் கொள்வார்கள் இல்லையா? நீதானா நீதானா நெஞ்சே நீதானா இனிமையான பாடலை தந்திருக்கிறீர்கள் தான் சரியாக போதே. என்ன பாடல் நீ இல்லை உங்களுக்கு தெரியும்.
2: நீதானே நாள் தோறும் நான் பாட காரணம்.
0: அப்படியா வேற நீ ஒரு
2: வேற
0: நீ ஒரு காதல்
2: நீ ஒரு காதல் சங்கீதம் பாடல் ஒண்ணு.
0: நீ அங்கே நினைவுகள் அங்கே நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தேன் ராஜா
2: நீ வருவாய் என நான் பறந்தாய்.
0: சிறந்த பாடல்கள் நீ என்ற பாடத்தில் இருக்கின்றது. அதில் உங்களுக்கு நீதானா நீதானா நெஞ்சே நீதானா என்ற பாடலை கேட்டு மகிழ்வோம் உங்களோடு நாங்களும். இனிமையாக இந்த நேரத்தை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ராஜ்குமார் அவர்களே.
2: நன்றி நன்றி.

வந்து தங்களுக்கும் எங்களுக்கும் தெரிந்த விடயத்தை கலந்து பகிர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அவர்களுக்காக ஒரு சொல் தோன்றும் வேளையிலே அந்த தோன்றிய சொல்லை அவரிடம் கொடுத்தவுடன் ஒரு பாடலல்ல பல பாடல்களை தந்து செல்கின்றார்கள். இனிமையான பாடல்களை நாங்கள் இன்று கேட்டு மகளை இருக்கின்றோம். உறவுகள் வந்து தந்து சென்ற பாடல் இங்கே. அடுத்த உறவுகள் யார் வரப்போகின்றீர்கள்? இப்பொழுது காற்றலை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் செவ்வாய்க்கிழமை தோறும் தோன்றும் சொல்லோடு பாடல். அந்த வகையில் நாங்கள் முதலில் வந்த அன்பு உறவு ஒரு தேவதை போலன்று ஒரு என்ற பதத்துக்கு தந்த பாடல். அது திரும்ப அது ஒரு சர்ச்சையில் அதில் சில திருத்தங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அவர் திடீரென்று முதல் வந்தவர் வந்தவுடன் கேட்டுவிட்டேன் அவர் வார்த்தை வந்தவுடன் தந்த பாடல் தான் அது சரியான பாடல் என்று தான் நான் நினைத்தேன். சரியான பாடல் தான். நான் அவர் மீண்டும் அவர் அந்த பாடலை மாற்றி கேட்டிருக்கின்றார். என்னுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள் பிரயோகித்தது போல அந்த பாடல் ஒரு வானவில் போல என்று வந்திருக்கின்றது. அந்த பாடலை இப்பொழுது கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். கேட்போமா சாந்தி அந்த பாடலை? வருகின்றது அந்த பாடல். முன்னிறு தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் பாடல்கள் இனிமையான பாடல்கள். அவர் கேட்டது ஒரு தேவதை போல என்று, ஆனால் தேவதை போலொரு என்றதுதான் அவர் கேட்டது மனதிலே இருந்திருக்கின்றது. அந்த ஒரு என்று வந்தவுடன் வந்துவிட்டது அந்த பாடல். அதிலே ஒரு பிழையும் இல்லை. இருப்பினும் இந்த பாடல் மீண்டும் அவர் இந்த பாடல் ஆமாம் இதை தாருங்கள் என்று எழுதியிருக்கின்றார். அந்த பாடலை ஒலிபரப்புவோம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலேகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலான எல்லாவற்றிற்கும் சிறந்த இறைவன் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறும் இந்த வேளையில் அவர்கள் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி இன்றைய 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 7வது நாள் வெள்ளிக்கிழமையில் இணைந்திருக்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இன்றைய கதம்பத்திற்கு. இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு முகம் தெரிந்து தெரியாத என் அன்பு உறவுகளை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் எல்லோருக்கும் நல்லருள் புரிய வேண்டும் என்று கூறி இணைந்து கொள்வோம். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண் கொண்ட தொலைபேசியோடு நீங்களும் நாங்களும் இணைந்து கொள்ளும் இந்த நாள் வெள்ளிக்கிழமை. மொன்றியல் தமிழ் வானொலியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளிலே ஒலிக்க இருப்பது

ஓம் நம சிவாய. நாங்கள் பக்தி கொண்டாடுவோம். எப்படி அந்த பக்தியை கொண்டாடுவோம்? நாங்கள் பக்தியை கொண்டாட வேண்டும் என்று உலகிலே எத்தனை வழிகளை காட்டியிருக்கின்றார்கள். அதற்கு மூல காரணம், முக்கியமான ஒரு காரணம், கோயில், ஆலயம். ஆலயம் என்பது சாலவும் நன்று, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. ஆலயம் நன்று, அது தொழுவது நன்று, அதைவிட தொழுவது சாலவும் நன்று என்று கூறியிருக்க, மிகவும் நன்று. என்ன காரணம்? அங்கேதான் இந்த உயிர்கள் அத்தனையினுடைய ஆன்மாக்களும் லயித்து நிற்கும், அருள்பாலிக்கக்கூடிய இறை சக்தி நிறைந்திருக்கும். நாங்கள் இல்லங்களிலே வைத்திருக்கின்றோம், வீதியிலே வைத்திருக்கின்றோம், போக்குவரத்திலெல்லாம் வைத்திருக்கோம். எங்கள் சமயத்திலே ஒன்று, அதிலும் இந்து மதத்திலே ஆலயம்தான் வேண்டுமென்றில்லை. ஒரு ஆலமரம், அரசமரம், ஒரு வேப்பமர நிழல், அதன் அடிமரத்தில் கூட அங்கே அருள் உண்டு என்று அதில் ஒரு கல்லை வைத்து ஒரு சூடத்தை ஏற்றிவிட்டால் அந்த இடத்தை தொடர்ந்து நாங்கள் எல்லோரும் கைகூப்பி வணங்கி எங்கள் வேண்டுதலை கூறி எங்கள் மனப்பாரத்தை இறக்கி வைப்போம். அது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கடைப்பிடித்த ஒன்று. அது மேலதிகமாக மக்கள் வந்து இன்னும் வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டிடங்கள் எல்லாம் அமைந்திருக்கு. இறை அருளினால் பெரிய கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய மன்னர்களினாலே ஆக்கப்பட்ட ராஜ கோபுரம் கொண்ட பெரும் கோவில்கள் எல்லாம் பெரிய கோவில் என்று கூட அழைக்கப்படக்கூடிய வகையில் எங்களுக்கு இருக்கின்றன. எல்லா மதங்களுக்கும் ஒரு தொழுகைக்கு, வணங்குதலுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கின்றார்கள். எல்லோரும் வீடுகளிலே எங்கு வணங்கினாலும் அங்கே ஆலயம் என்ற ஒன்று இருக்கின்றது. தேவாலயமாக இருக்கலாம், பள்ளிவாசலாக இருக்கலாம், ஒவ்வொரு பெயரோடு அங்கிருந்து இந்த வணங்குதலை செய்ய வைக்கின்றார்கள். அதிலும் வந்து தனித்து ஒருவராக சென்று வணங்காமல் கூட்டு வழிபாடுகள் எல்லாம் செய்கின்றோம், பிரார்த்தனைகள் என்று கூறப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறப்பட்டதல்லவா நான் ஆரம்பத்தில் கூறினேன். ஆலயம் தொழுவது சாலமன் என்று அந்த ஆலயம் வேண்டும். அதற்காகத்தான் இன்னும் ஒரு மொழி கூறுகின்றார்கள், கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அதனால்தான் எம்மவர்கள் எங்கெங்கு இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் முதலில் ஆலயம் உண்டு. அந்த ஆலயத்தை வைத்துத்தான் அங்கு வாழ்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறியக்கூடிய வகையில் அந்த ஆண்டவனுடைய, அந்த இறைவனுடைய பரிபாலனம் எப்படி இருக்கின்றதுன்னு அந்த நாட்டின் வளர்ச்சியில், அந்த ஊரின் வளர்ச்சியிலே தெரியும், அங்குள்ள பசுமையிலே தெரியும். அப்படி பல விடயங்களை கொண்டு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். இன்று நாங்கள் பக்தி வேளையிலே, நாங்கள் பக்தியாக இருப்பதற்காக எங்களுக்கு தென்னகத்து திரைப்படத்துறையிலே எத்தனையோ திரைப்படங்கள் பக்தி சிரத்தையோடு புராண இதிகாச வரலாறுகளை, சமய சம்பந்தமான வரலாறுகளை எல்லா மதத்தினர்களுக்கும் புரியக்கூடிய வகையில் எல்லா மதத்தினரும் கடைபிடிக்கும் வண்ணம் வாழ்க்கை நெறிமுறைகளை கொண்டு செல்லும் சமயத்துக்காக உருவாக்கியிருக்கின்றார்கள், பாடல்களை உருவாக்கியிருக்கின்றார்கள். எந்த விடயத்தை நாங்கள் செய்தாலும் அங்கே முதலில் இறை வணக்கம் செய்துதான் ஆரம்பிப்போம். ஒரு சிலர் ஆத்திகம் நாத்திகம் என்று கூறுகிறார்கள், நாங்கள் அதிலே கை வைக்க தேவையில்லை. உண்டு என்ற ஒன்று இருப்பதனால்தான் இல்லை என்று வாதாடுவதற்கு பலர் வருகின்றார்கள். ஒன்றுமில்லை என்றால் வாதாடுவதற்கு இடமில்லை. அங்கே ஏதோ ஒன்று இருக்கின்றது, அதனால் தானே வாதாட வருகின்றார்கள். அதை நிரூபிப்பதற்கு எத்தனையோ பேர் போராடியும் தோல்விதான் கண்டிருக்கின்றார்கள், வெற்றியை காணவில்லை என்று என்னுடைய சிற்றறிவு கட்டிய வகையில் நான் கூறுகின்றேன் நண்பர்களே. அதனால் நாங்கள் இந்த பக்தி வேளையிலே வந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அடைந்த அனுபவங்கள், நம் முன்னோர்கள் எங்களுக்கு கூறிய, நாங்கள் பார்த்த, நாங்கள் அனுபவித்த அனுபவங்களால் இந்த பக்தி என்றால் என்ன, பக்தியால் எங்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன, இந்த ஆன்மா சுத்தம், ஆன்மா எப்படி சுத்திகரிக்கப்படுகின்றது, இந்த ஆன்மாவை நாங்கள் தூய ஆன்மாவோட ஒரு தூய ஆவியாக நாங்கள் இருக்க வேண்டுமென்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கைக்கு எது தேவை, அருள் வேண்டுமா, பொருள் வேண்டுமா என்றெல்லாம் பல விடயங்கள் இருக்கின்றது. எங்கள் அடையங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்ணோடு வந்து நாங்கள் பேசுவோம், கலந்து கொள்வோம். வரும் பொழுது உங்களுக்கு விருப்பமான ஒரு பக்தி பாடல், பக்திமயமான ஒரு பாடல், பக்தியை ஊட்டக்கூடிய வகை, இறைவனுடைய கடாட்சம் எப்படி இருக்கின்றது, இறைவன் என்றால் எப்படிப்பட்டவர், என்ன செய்வார் என்றெல்லாம் எண்ணக்கூடிய வகையில் ஒரு உங்களுக்கு விருப்பமான பாடலையும் தெரிவு செய்து கொண்டு வாருங்கள், பகிருங்கள், கேட்டு மகிழ்ந்திடுவோம். அன்பு உறவுகளை, இது மூன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: அறிவு கொண்டு உருகி நின்று நாங்கள் இந்த பக்தியை கொண்டாட வேண்டும். இந்த பவசாகரத்திலே என்று கூறப்படுகின்றது. பரிவு கொண்டு என்றால் விருப்பம் கொண்டு, நாங்கள் மனம் உவந்து நாங்கள் அதை நம்பி விசுவாசித்து ஏற்றுத்தான் அதை இறைவன் என்பதை நாங்கள் கருதி கொண்டாடுகின்றோம். ஒரு மலையில் இருந்து ஊற்றெடுக்க நதியானது பல வழிகளாலும் சென்று இறுதியிலே அந்த வழிகளிலே செல்லும் வழிகளை பசுமையாக்கி இறுதியாக இறைவனை சென்றடைகின்றது, கடலை சென்றடைகின்றது. அதேபோன்று எங்களுக்கும் இந்த மத வழிபாடு என்று ஒன்றை வைத்து அது பல வழிகளை காட்டக்கூடிய மார்க்கங்களை அங்கே உருவாக்கி அந்த கொள்கைகளை கூறிக்கொண்டு இறுதியாக அவை எல்லாம் கூறுவது இறைவனை எப்படி நாங்கள் அடைய வேண்டும், இறைவனை அடையும் வழி இது, இதன்படி செல்லுங்கள் அடையலாம் என்றெல்லாம் அனுபவத்தால் கூறியிருக்கின்றார்கள். அந்த எங்களை படைத்த இறைவன் நாங்கள் என்ன வேண்டுமானாலும் அவரிடம் கேட்டுக்கொள்ளலாம், கேட்பதையெல்லாம் கொடுப்பார். அதே போன்று கீழாமலும் அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள். துன்பம் வரும் பொழுது கூட தாய் தந்தையை நாங்கள் அணுகுவோம், நண்பர்களை அணுகுவோம், அயலவர்களை அணுகுவோம். ஆனால் எங்கள் மனதுக்குள்ளே இருக்கின்ற இறை சக்தியை நாங்கள் நினைப்பதில்லை. இறைவன் விட்ட வழி என்று ஒரு சிலர் இருக்கின்றார்கள். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று கூறுகிறார்கள். சித்தராகப்பட்டவர் சித்தர்கள் என்ன சொல்வார்கள், எந்த நன்மை தீமையில் எதையும் எதிர்பாரா, எல்லாம் சிவம் என்றிருப்பார்கள். அவருடைய போக்கு முழுக்க சிவன் போக்காக இருக்கும். ஆதலால் அன்புடனே வாருங்கள், உங்களுக்கு விரும்பிய பாடலையும் கொண்டு வாருங்கள், கேட்டு மகிழ்ந்துடுவோம். முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்றைய பக்தி கொண்டாடுவோம் பாடலை கேட்கும் பக்தி வேளையிலே.
1: பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர்த்தலை வணங்கி உளம் உருகி நின்று

ஆம், இன்றைய பக்தி கொண்டாடுபவன் நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் உரை வானொலியை ஆரம்பித்தவுடனே கைதட்டி வரவேற்று அப்பா வந்தாச்சு என்று ஆனந்தத்தோடு அன்பு மகள் ஷியாமலா. அதை தொடர்ந்து எந்த நிலையிலும் ஒன்றியல் தமிழ் வானொலியை விட்டு பிரியாத எங்கள் அன்பு நேயர் ஜெகபிரசாதிக் அவர்கள், அவரோடு தொடர்ந்து என் அன்பு மகாலிங்கம், விஜயராகவன், எல்லோரும் பக்தி வேளை நிகழ்வுக்கு வாருங்கள், வணக்கம் என்றெல்லாம் வணக்கமும் தந்து வரவேற்பும் தந்து இணைந்திருப்பதை வெளிப்படுத்தி எல்லோரையும் வரவேற்கச் சொல்லியும் அங்கே பதவியிலே எழுதியிருக்கின்றார்கள். சிறப்பான இந்த வேளையிலே இவர்களை இணைத்துக் கொள்வதில் நான் பெருமைப்பட்டு மகிழ்ச்சியோடு அவர்களை வருக வருக வென்று வரவேற்றுக் கொள்வதோடு மேலும் கேட்டுக்கொண்டிருந்து பதிவு போடாமலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் பல உறவுகள் என்பதை நான் உணர்வேன். எந்த வேளையிலே நாங்கள் விடுகின்ற உள்ளே எடுக்கின்ற மூச்சு வெளியே வருவதற்கு உள்ள அந்த இடைவேளை நேரத்திலே சிவன் அருள், இறைவன் அருள், நாங்கள் சிவன் என்று கூறுகிறோம்.

அல்லாஹ் என்று கூறுகிறார்கள், இயேசு என்று கூறுகிறார்கள். ஒவ்வொரு பெயரை வைத்து கொண்டு அவர்கள் ஆண்டவர் என்றும் இறைவன் என்றும் சிவம் என்றும் சக்தி என்றும் பலவிதமான பெயர்களை கூறிக்கொண்டு இறை பெயர்களை கூறிக்கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். தொடக்கி ஒரு இடத்துல ஒரு இடையூறு ஏற்பட்டு ஒரு திடீர் என்று ஒரு ஒன்று நடந்துவிட்டால் உடனே சிவம் சிவனி என்று கூறுகிறார்கள், அல்லாஹ் என்று கூறுகிறார்கள், இயேசுவே என்று கூறுகிறார்கள். அவர்களுடைய நாமத்தை உரைக்கும் பொழுது எங்களுக்கு எங்களை அறியாத ஒரு ஆசுவாசம் கிடைக்கின்றது என்பவர்களே. வாருங்கள், இணைவோம், இணைந்து கொண்டு பேசுவோம், பேசி மகிழ்வோம். 6 4 7 8 7 4 6 4 1 5 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே அன்புடனே எங்களை வரவேற்பதற்காக அன்பாக மீண்டும் ஒருவர் இணைந்து பதிலை தந்திருக்கின்றார். அன்புள்ள சோமாஸ்கந்தன் ஐயா அவர்கள், வணக்கம் சோமாஸ்கந்தன் அவர்களே, வாருங்கள். உங்கள் பக்திமயமான கருத்துக்கள், உங்கள் அதிலே என்ன இடர்பாடுகள் இருக்கின்றது, அல்ல ஏதாவது கூற வேண்டியிருக்கும், அனுபவத்தை பகிர வேண்டியிருக்கும், இது எங்கள் கடமை. நாங்கள் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பெற வேண்டும். ஆதலால் நாங்கள் பொருள் தேடி சென்றோமாக இருந்தால் அதை அடுத்தவருக்கு காட்டாமல் மறைத்து மூடி வைக்கலாம். ஆனால் அருள் தேடி செல்லும் வேளையில் அந்த அருளை நாங்கள் மூடி மறைத்து வைக்க முடியாது. அது அருளை எல்லோருக்கும் பாலிக்கும் வண்ணம் அந்த அருளின் பெருமையை மகிமையை எடுத்து கூற வேண்டும். அதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் ஓடி பெற வேண்டும் என்று இறைவதி வந்து அவர் திருப்புகள் தருவார். திருப்புகளுக்கு பொழிப்புரை தந்து திருப்புகளையும் சாற்றுவார் இங்கே என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம். ஒரு பாடல் ஒன்று எனது கரத்தில் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. முதலில் அது கேட்க வேண்டும் போல் இருக்கு. எனக்கு விருப்பமான ஒரு பாடல் கேட்போமா? அந்த பாடலை

0: சித்தமே.
1: வணக்கம் வணக்கம், இணைந்திருக்கும் அன்பு உறவு முதலில் வருகின்றார். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கையா? வணக்கையா.
1: வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மல்லியத்திலிருந்து வருகின்றார். வரவேற்றுக் கொண்டேன், வணக்கம் தந்தேன். உங்களுக்கு உங்களுடைய இரவு வணக்கம், எங்களுக்கு பகல் வணக்கம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்றும் கேட்டுக்கொண்டேன்.
2: நலமா இருக்கையா, மகிழ்ச்சியாகவும் இருக்கையா.
1: அது உங்களோடு பிறந்ததானே மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் என்று கூறியது மகிழ்ச்சியோடு வருவீர்கள், மகிழ வைப்பீர்கள் எங்களையும். சரி, அங்கே இன்று உங்களுடைய காலநிலை இன்று மகிழ்வாக இருக்கின்றதா இல்லை கொஞ்சம் நெகிழ்வாக இருக்கின்றதா?
2: இன்று மகிழ்வு தாங்க. இரு காரணங்களால மகிழ்ச்சியாக தான் இருக்கு. காரணம், இன்னைக்கு வந்து மழை தூத்த மாலையில அப்படியே தூரிக்கிட்டே இருக்குயா, அது ஒரு விதமா இருக்கு.
1: அடுத்தது
2: இன்று வந்து மூன்றாம் வெள்ளிக்கிழமையா, அதனால இன்னைக்கு பக்தி வேலைக்கு அதுக்கும் இன்னைக்கு வந்து எங்க சிவ ஆலயத்துல அம்பாளுக்கும் அலங்காரத்தோடையும், அது இல்லாம திருவிளக்கு பூஜையும் மிக சிறப்பா நடந்ததுயா. மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம். நிறைய பெண்கள் அதில் ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டு அந்த செஞ்சாங்க. திருவிழுக்க பூஜை மிக சிறப்பாக செஞ்சாங்க. அந்த பதிவீடு கூட நான் அன்புறவில் பதிவிட்டு இருக்கேன்.
1: சிறப்பு சிறப்பு. நீங்கள் மட்டும் அதை கண்டு கழித்து அந்த அருளை பெறாமல் எங்கள் எல்லோரையும் பிறப்பிப்பதற்காக பதிவையும் அனுப்பியிருக்கிறது. இது சிவ புண்ணியம் ஐயா. இதெல்லாம் அறம், அறத்துக்குள்ளே நான் முதலில் கூறுவேன். பொருட்களை நாங்கள் தேடி பெருக்கி மறைத்து தான் வைத்திருக்கலாம், ஆனால் அருள் அப்படி அல்ல, வெளிப்படையாக தெரியும். நாங்கள் வெளியே காட்டி அடுத்தவர்களுக்கும் அதை நாங்கள் பெற வைத்துக்கொண்டு இறை நம்பிக்கை ஊட்டிக்கொண்டு இறைவனுடைய பெருமையை நாங்கள் பெற்றதை அடுத்தவர்களுக்கும் சாட்டி கொண்டிருக்கின்றோம். சிறப்பு சிறப்பு. எப்படி இருந்தது மக்கள் கூட்டம்?
2: நல்ல சரியான கூட்டம்யா. பெண்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பெண்கள் வந்து அந்த திருவிளக்கு பூஜை அந்த செய்கிற அளவுக்கு எங்கள் கோயில் பெரிய கோயில். அது பேரே வந்து பெரிய கோயில்னு சொல்லுவாங்க, மூவலூர் பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல இது, அது இப்போ வந்து புனரமைப்பு, அதாவது கும்பாபிஷேக வேலை நடந்துகிட்டு இருக்கியா. அந்த இடத்திலும் கூட இந்த வருடம் வந்து அந்த குத்துவிளக்கு திருவிளக்கு பூஜையை வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு இருந்தாங்க. நான் எடுத்து போயிட்டு அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன்.
1: அந்த புனரமைப்பு செய்வதை கூட நாங்கள் ஒரு பக்தியோடு கூறுவதென்றால் திருப்பணி என்று கூறுவோம்.
2: ஆமாம்,
1: திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த திருப்பணிகள் முற்று பெற்று கும்ப அபிஷேகம், அதாவது வந்து குடமுழுக்கு நடைபெறும். குடமுழுக்கு என்று தமிழிலே கூறுவோம். கும்ப அபிஷேகம் தமிழ் சொல் அல்ல, ஆனால் கும்ப அபிஷேகத்தை விட்டு குடமுழுக்கு என்று கூறிக்கொள்வோம். வாழ்த்துக்கு சிறப்பு. அங்கே ஏகோபித்த வகையில் எல்லோரும் தலையிலே கையை வைத்து சிறசிலே கரம் குவித்து ஒரு கோஷம் ஒன்று,
2: ஒரு கோடியே 19 லட்சத்துல செஞ்சாவதியா.
1: ஆமாம், அது பணச்செலவில் அந்த அவ்வளவு பணச்செலவு பொருட்செலவுக்கு இறைவன் வழிகாட்டுவார். எப்படி எல்லாம் அதை மக்களுடைய திருப்பணிக்கு
2: அரசாங்கம் கொடுத்திருக்கியா? அரசாங்கம் கொடுத்திருக்கியா?
1: அரசாங்கமும் கொடுக்கின்றது, மக்களுடைய திருப்பணிக்காக அவர்கள் செய்கின்ற உண்டியல்கள் இருக்கின்றது, உபயங்கள்.
2: மக்கள் அது தனியா. அது மட்டும் இல்லாம தேர் வந்து எங்களுக்கு மிக சிறப்பாக நடந்ததே. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு அந்த தேர் பழுதுபட்டு அது வீணாவே போயிடுச்சு. அது இப்போ புனரமைச்சு, அதாவது இப்போ திருப்பணி அந்த தேர் வந்து செஞ்சு மறுபடியும் அதுக்கு வந்து 50 லட்சம் தனியாக அரசாங்கம் கொடுத்துருக்கு. அது முழுமை பெற்று இருக்கிறதையா. இந்த கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு இந்த திருப்பணி முடிந்த கையோடு அந்த தேரும், அதற்கு முன்பாகவே தேர் ஓட்டம் நடத்த வேண்டும் என்பதும் ஒரு செய்தியை வைத்து உள்ளார்கள். ஆக்கப்பூர்வமான வேலையும் அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறையா.
1: தேரோட்டங்கள் திருவிழாவுகள் பெற வேண்டும் என்று இறைவனுடைய திருவிழம் கொண்டு விட்டால் மக்களுடைய உள்ளத்திலே அவர் இருந்து அவரை அறியாமல் கைகூடும் வண்ணம் அரசாங்கமே செவி சாய்க்கின்றது என்றால் இறையருள் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் எண்ணுவதோடு அல்லாமல் இறை பக்தி வாழ் அந்த ஆலயத்தை தொழுவது எவ்வளவு முக்கியம் என்பதும் எங்களுக்கு தெரிகின்றது. அங்கே அபிஷேக திருவிழா இந்த இதுகள் நடக்கும் பொழுது மக்கள் கூட்டம் பெருகி இருக்கும் ஒரு நேரத்திலே அந்த தீபாராதனை உயர்த்தி காட்டும் பொழுது எல்லோரும் தலையிலே வைத்துன்னு ஒரு கோஷம் இடுவார்கள். அதை கேட்கும் பொழுது மெய்சிலுங்க அரோஹரா என்று கூறுவார். அங்கேயே எப்படி கூறுவார்கள்? அங்கேயும் அரோஹரா போடுவார்களா?
2: ஓம் ஓம் நமசிவாய,
1: ஓம் நமசிவாய, சிவாய நம என்றும் அரோஹரா என்றும் நவபார்வதி இவதே எல்லாம் கூறுவார்கள். அங்கே
2: அங்கேதான் பதே அரோகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவார்.
1: இன்று தென்னாட்டில் மட்டும் சிவன் இல்லை, உலகமெங்கும் சிவன் பிறந்து விட்டார். எங்கே தமிழர் இந்துக்கள் சென்றார்களோ அங்கெல்லாம் இருக்கின்றார்கள் இல்லையா? இங்கு மங்கள அயல்ல இருக்கின்ற வல்லபாம்பிய சமேதராக இருக்கும் கைலாசநாதர் அவருடைய ஆலயம் கோன்வால் சிவன் ஆலயம் என்று நீங்கள் யூ வலைத்தளத்தில் சென்று பார்த்தால் திருவிழாக்கள் தெரியும் நடக்கும். இந்த வருடம் என்னை அங்கே காண முடியாது, இல்லை என்றால் அந்த விழாக்களுக்குள்ளே எங்கேயாவது ஒரு மூலையில நான் நிற்பேன். இந்த வருடம் நான் செல்ல முடியாது, ஏனென்றால் இந்த ஆன்மீகத்திலே எனக்கு பற்று உண்டு. ஆன்மீகத்தை நம்புவன், ஆன்மீகத்தை படித்தவன், ஆன்மீகத்தை பாடசாலையில் மாணவர்களுக்கு கற்பித்தோர் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சடங்குகளில் எப்படி நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்பதை நான் நடைமுறையிலும் காட்ட வேண்டும்.
2: அதே மாதிரி அயல் நாட்டில் உள்ளதுல கம்போடியாவிலையும் முருகன் கோயிலும் சிவபெருமான் கோயில் பழமையான பல வருடங்கள் முன்பு கட்டின திரு ஆலயம் அங்கே
1: இருக்கின்றது. எங்கெங்கு தமிழன் தான் மட்டுமல்ல சைவர்கள் இந்துக்கள் இருக்கின்றார்களோ அங்கு ஆலயங்கள் இருக்கு. நான் முதலில் தமிழர் சென்ற இடம் என்று கூறிவிட்டேன். தமிழர்கள் அல்லாத வயிற்று மொழிக்காரர்களும் மதம் வந்து சைவ மதத்தில் இருக்கின்றன. இங்கே வந்து பல்லின மக்கள் வாழும் இடத்திலே எத்தனையோ வயிற்று மொழிக்காரர்கள் கிழக்கிந்திய தீவுகளில் இருந்து வந்தவர்கள் கூட அவர்களுடைய பெயர் அவர்களுடைய உச்சரிப்பு வித்தியாசம் இருந்தாலும் உன்னிப்பாக கவனித்தால் எல்லாம் அவங்களுடைய சைவ பெயராகத்தான் இருக்கும். அவர்களெல்லாம் காளி பைரவர் எல்லாவற்றையும் மணங்கு சிவன் சக்தி என்றெல்லாம் மணங்குவார்கள். அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த விசேஷ நாட்களை புனித நாட்களை திதிகளை நட்சத்திரங்களை எல்லாம் அவர்களும் கவனித்து அதன்படி ஒழுகுகிறார்கள். ஐயா இறைவனுடைய பரிபாலனம் அப்படியெல்லாம் இருக்கின்றது சிறப்பு.
2: அதே மாதிரியா எங்கள் பகுதியில் உள்ள ஒரு ஆசிரியர் அவர்கள் அவருடைய அண்ணன் மகள் சிங்கப்பூரிலே அவர்கள் வழியில் முன்னோர்கள் கட்டி வைத்த சிவாலயத்திற்கு தற்சமயம் ஓரிரு மாதத்துக்குள் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அங்கு சென்று அந்த ஆலயத்திலே தொழுது சிவன் அதாவது தமிழர்களால் கட்டப்பட்ட முருகன் கோயில் ஆமா சிங்கப்பூர்லே அதுல வந்து நான் எங்க பகுதியில எனக்கு நண்பரா இருக்கிறவுடைய அண்ணன் மகளுடைய அந்த குடும்பத்தாரில் அந்த குடும்பத்தார்கள் தான் அந்த முன்னோர்கள் கட்டியிருக்காங்களா?
1: சிங்கப்பூரிலே அரசகேரி சிவன் ஆலயம் என்று ஒன்று நான் இருந்த காலங்களில் அது பெரிதாக புனரமைக்கப்பட்டு இந்தியாவிலிருந்து வருகின்ற பெரியவர்கள் எல்லோரும் அங்கு வந்து செல்வார்கள். நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கு நாங்கள் பணியோடு இருந்தாலும் ஒரு வெள்ளிக்கிழமை அங்கு சென்று தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருந்தது. அரசகேசரி சிவன் ஆலயம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அங்கு எல்லா ஆலயங்களும் உண்டு ஐயா, அங்கும் இருக்கின்றது சிறப்பு சிறப்பு.
2: ஏன் அமெரிக்காவில கூட இப்போ அந்த கோயில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
1: உலகத்திலே பெரிய கட்டிட அமைப்பு கொண்ட வெள்ளை நிறமான சிவன் ஆலயம் அமெரிக்காவில் தான் உண்டு. அது வட இந்திய மக்களினால் இந்து மக்களினால் ஆக்கப்பட்ட கோவில். அவருடைய பரிபாலனத்திலே தென்னிந்திய மக்களால் அல்ல, வட இந்திய மக்களினால் ஆக்கப்பட்டது. ஆனால் அங்கு எல்லோரும் சென்று அங்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்றது. அங்கும் பெரிய பெரிய சிவனாலயம் இங்கே எங்களுக்கும் வந்து பெரிய சிவனாலயம் இருக்கின்றது, முருகனாலயம் இருக்கின்றது, சக்தியினுடைய துர்கா ஆலயம் இருக்கின்றது. சென்ற இடமெல்லாம் வழிபாடு தேவை ஐயா, ஆன்மீகம் இல்லாமல் வாழ முடியாது. இன்றைய தலைமுறை கூட தங்களுக்கு முடிந்த வரையில் அந்த மொழியில் தாங்கள் பேசுகிற பேச்சு மொழியில் ஆலயத்தை தரிசிக்கின்றார்கள். கொச்சை தமிழில், கொன்னை செல்லத்தமிழில், தூய தமிழ் பேச முடியாது விட்டாலும். நன்றி மகாலிங்கம். என்ன பாடல் என்று உங்களுக்கு ஆலயம் சென்று வந்த வேளையில உங்களை அறியாமல் ஒரு பாடல் உள்ளத்திலே தோன்றியிருக்குமே, என்ன பாடலா இருக்கும் அது?
2: அத்துடனேயே நான் இந்த கோவிலு நான் சொல்றேன்னா எங்கள் பகுதி சிவாலயம்னு, அங்க சிவ பூஜை செஞ்சுட்டு அந்த குறுக்களா இருந்த ஐயரு வந்து அந்த சிங்கப்பூர் மாரியம்மன் கோயில்ல இப்ப முதன்மை குருக்களா அங்க போய்
1: கிட்டத்தட்ட
2: தலைமை குருக்களா 2 வருடங்களுக்கு முன்பு சென்றாரியா. அதுல இருந்து இங்க வந்து சில சமயங்கள்லயும் குருக்கள்கள் அமையாம இருந்து இப்போ வந்து அமைந்து உள்ள குருக்கள் மிக மிக அருமையான சிறு வயதுதான். ஆனால் நன்றாக அந்த கல்வி கற்று, அதாவது
1: சம
2: அந்த ஆன்மீக கல்வி கற்று பயிற்சியுடன் வந்து நன்றாக செய்கிறாயா. அதுவும் அம்பாள் பெரியம்பாள்னு சொல்ற சௌந்தர நாயகி அவர் அவங்களுக்கு தினமும் நேவேத்தம் வைத்து மாலை திருவிசைன்னு சொல்கின்ற 3 சூலம் அந்த 300 308 சுலோகங்கள் கூறி அதை தினமும் செய்கிறாரியா. அது அற்புதமான காட்சியா,
1: சிறப்பு. ஏன்னா அவர்கள் வந்து குருகுலத்தில் இருந்து ஆன்மீகத்தை படித்து அதற்காக தங்களை அர்ப்பணித்து வாழும் குருமார்கள், அதாவது குருக்கள் என்று அந்த அந்த நிலைக்கு வருபவர்கள் குருக்கள் என்று கூறப்படுது. அதிலே பிரதம குருக்கள், மேன்மையான தலைமை குருக்கள் என்று இருக்கின்றது. இந்த அந்த 3வது வெள்ளியை பற்றி ஏதாவது கூற முடியுமா உங்களுக்கு?
2: என்னையா?
1: இந்த 3வது வெள்ளி இன்றைக்கு என்று கூறினீர்கள், ஆடி மாதம் 3வது வெள்ளி. இதுக்குள்ள சிறப்பு என்னவென்று கூற முடியுமா?
2: அதாவது ஆடி, அதற்கு கூட ஒரு பதிவிட்டு இருந்தேன், ஏன் அது உங்களுக்கு வந்து வரலன்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னுடைய ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, என்னுடைய அமைப்பில் உள்ள நண்பர்களுக்காண்டு பகிர்ந்துள்ள, அதில் கூட இந்த வெள்ளிக்கிழமையை பற்றி மிக அருமையாக அந்த தொகுப்பு கொடுத்துருந்தேன். அதில் என்னன்னா, வெள்ளிக்கிழமைனாலே அம்பாளுக்குடைய சிறப்பு உள்ளதுங்கிறது மட்டும் இல்லாமல், 3வது வந்து மிக மிக அரிதாக அதை போற்றக்கூடிய அளவுக்கு அந்த வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்குங்கிறது தான் சொன்னாங்க. இன்னும் சில கருத்துக்கள் இருக்கியா, அதை கொஞ்சம் சொல்ல முடியல.
1: சரி, இப்பொழுது ரேவதி போன்றவர் வேறு, சியாமலா போன்றவர் வேறு இருக்கிறனால அதை விட கஸ்தூரி வேறு வேறு என்று எண்ணுகிறேன். கஸ்தூரி வந்தால் மேலும் சிறப்பாக கூறுவார். இன்னும் இருக்கின்றார்கள், சரவணன் போன்றோர் வந்து கூறுவார்கள். உங்களுக்கு இந்த நாளில், இன்றைய நேரத்தில், இந்த நேரத்தில் பக்தி மயமாக என்ன பாடலே கேட்க தோன்றுகிறது?
2: வடிவேல் பாடுற பாட்டியா, அந்த ஒரு பாடல், அம்மா அந்த பாடல் வந்து என்ன பெத்த தாயே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வருங்கயா. நான் வேணா எழுதி அனுப்புறேன் அந்த இதை.
1: ஒரு தாலாட்டு பாடல் தானே
2: வரும். ஆமா, தாலாட்டு பாடல்,
1: ஆயி மகமாயி ஏதோ ஒரு அம்மாண்டு பாடல். அதுதான் இங்கே எங்களுக்கு, அது எங்களுக்கு இங்கே ஒரு களஞ்சியம் இருக்கின்றது, பாடல் களஞ்சியம். ஜாமலா உடனே பதிவு
2: சொல்வாங்க, இல்லைன்னா ரேவதி அம்மா
1: அம்மா சொல்ற யாரும் கிருஷ்ணன்
2: தொட்டிலிட்டு
1: அந்த பாடல் யாருக்கு ஞாபகம் வருது என்று பார்ப்போம். இது
2: அம்பாள், அம்பாள் வந்து இந்த அலங்காரத்துல மிக சந்தன அலங்காரத்தை மிக மிக அழகா இருந்தான். ரொம்ப நாளே அப்படியே நின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தது.
1: சந்தனத்தில்
2: புகைப்படமே நான் எடுக்க மாட்டேன், எடுத்துட்டேன் அன்னைக்கு.
1: சந்தனத்தில் தொட்டில் கட்டி ரெண்டு பேரும் அந்த பாடல் தொட்டில் கட்டி தாளாட்டி நல்ல பாடல் மாலைங்க. அடுத்த உறவு வருகின்ற நன்றி. இவ்வளவு தகவல்களை இன்று பக்தி பாடலில் பகிர்ந்தது சிறப்பு. நன்றி. இறை அருள் என்றும் உங்கள் எல்லோருக்கும் பாலை கட்டும். மொன்றியல் தமிழ் வானொலி கூடாக
2: 13:47 பேச என்ன வைத்தவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.
1: இது அவன் அருள், அவன் அருள், அவன் நன்றி அனுபவம் அசையாது. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: மொன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் ஒரு நிகழ்வாக ஒலித்துக் கொண்டிருக்கும் கதம்பத்திலே இன்று பக்தி வேளையில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். பக்தியோடு வந்து மகாலிங்கம் அவர்கள் இன்று 3வது ஆடி வெள்ளி என்பதை பற்றியும் அங்கு பேர் ஆலயங்களில் நடந்த உற்சவங்களை பற்றியும் சில வரலாறுகளையும் பக்திமயமாக ஆன்மீக வகையிலே எப்படி இருக்கின்றது என்றும் கூறிய வேளையில் ஆன்மீகம் எங்களுக்கு மிக முக்கியம், பக்தி கொண்டாடப்பட வேண்டும், அதுவும் பயத்தோடு நயத்தோடு நாங்கள் இறைவனை இருகரம் கூப்பி சிரத்தையோடு வணங்கினால் எங்களுக்கு சிரமமில்லாத வாழ்க்கையை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நம் மூதாதையர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதன்படி செல்வோம் என்பது உறவுகளே. எங்கே அலையுங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்ணு. இங்கே உடனே போட்டுவிட்டால் அன்பு மகள் அந்த பாடல் மாலிங்கம் சந்தனா மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன். நான் ஒரு துளியை எடுத்து கொடுத்தால் போதும், நீங்கள் கேட்டாவா அவள் உடனே குறிப்பிடுவா. நன்றிகள் சியாமலா. இதோ வந்தம் விட்டார், அவர் வருகின்றார். அழைப்போம். வணக்கம் மகளே சியாமலா. சியாமலா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கேன்.
0: எங்கே இருக்கின்றீர்கள்? ஒரு நாளைக்கு இஞ்சி குடி, ஒரு நாளைக்கு வேதாணி உண்டு, பறந்து திரிவா. இறைவன் நல்ல வல்லமையை கொடுக்க வேண்டும். நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
1: நல்லா இருக்கப்பா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகளே. சரி, இப்பொழுது நீங்கள் காற்றலைக்கு வந்திருக்கின்றீர்கள். உடனே பாடலை தந்து விடுவீர்கள். கட்டிக்கார எப்படி இருக்கும் அந்த பாடல் மகளே? எங்க பாடுங்க.
1: சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டு
0: சிறப்பு சிறப்பு. நன்றாயிருந்தது, நன்றாயிருக்கு, நன்றாயிருக்கின்றது. நல்ல வாழ் சரி. இன்று ஆலயங்களுக்கு செல்ல உங்களுக்கு வசதி இல்லை, ஆனால் என்று மனதிலே ஆலயத்தினுடைய சிந்தனை, தெய்வ சிந்தனை இருக்கின்றது தானே. நான்
1: எங்க வீட்டு கோயிலுக்கு மட்டும் போனேன்ப்பா, சியாமலா தேவி மட்டும் பார்த்துட்டு வந்தேன்.
0: சியாமலா தேவி, சியாமலா தேவியை போய் பார்த்தாரா? சாரி, அப்படி இருக்குண்டா. அங்க எப்படி
1: ஜனக்கூட்டங்கள்?
0: நல்லது, நல்லது.
1: கொஞ்சம்
0: பரிபாலித்து கொண்டிருக்கும் திருமணம் முடித்து சென்ற வீட்டில் என் மனைவியின் வீட்டுக்கு அருகிலே அவர்கள் அந்த உள்ளூருக்குள்ளேயே ஒரு அம்பாள் ஆலயம், பேச்சி அம்மன் என்ற பெயரோடு காலங்காலமாக ஒரு சின்ன கொட்டகை இருக்கின்றது. அதற்கு அங்குள்ளவர்கள் நிலம் கொடுத்து ஒதுக்கி ஒரு 100 பேர் நின்று அதை கொண்டாடக்கூடிய அளவு ஒரு நிலமும் கிடைத்து இருங்க. இப்போ வெளிநாடுகளுக்கு சென்று இந்த அலுவல அலுவலப்பட்ட காலத்தில் நான் சென்று மீண்டு ஓரளவு மனம் திருந்தி அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்குள்ளவர்களுடைய கைங்கரியத்தால் அது இப்பொழுது ஆலயமாக பெருகி இருக்கின்றது. அப்படி அந்த உள்ளூர் ரெண்டு பேரும் உள்ளூருக்குள்ளே தங்கள் தங்களுக்காக கூட ஆலயங்கள் இருக்கு. அதற்கு பின்பு எங்கள் அந்த வீட்டுக்கு பின் ஆலயம் பார்த்தால் அம்மன் ஆலயம் இருக்கின்றது, பிள்ளையார் ஆலயம் இருக்கின்றது, பைரவர் ஆலயம் இருக்கின்றது, பெரிய ஆலயங்கள் அங்கும் இருக்கின்றது, எங்கெங்கும் இருக்கின்றதம்மா. அங்கே சிறு ஆலயம் பெரு ஆலயம் என்றெல்லாம் எல்லாவற்றிலும் இறை சக்தி உண்டு என்பதை நம்புவார்கள். என்னை அறியாமல் நான் இந்த அதிகாலையில் புறப்பட்டு அந்த எங்கள் வீடு அந்த கேஜ் அந்த படலையை திறந்து, படலை என்று கூறுவோம், அதை திறந்து அந்த ஒழுங்கைக்குள் வந்து பெரிய தெருவுக்கு போகிறதுக்கு இடையிலே அந்த அம்பாள் இருக்கு. என்னை அறியாமல் கை உடனே அதில் நின்று ஒரு தடவை அம்பாளை தரிசித்து தான் போவேன். ஏதாவது ஒரு சிறு காய்ச்சல் துன்பம் வந்தால் என் மாமியார் என்ன செய்வார்னா உடனே அந்த ஆலயத்துக்கு சென்று விடுவார். அருகில் ஓடி அங்கே சென்று வணங்கி விட்டு ஓடி வந்து அந்த விபூதியை கொண்டு எங்களுக்கு பூசி விடுவார். அந்த நம்பிக்கை அதன் அது குணமாக இருக்கும்.
1: இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது வீட்டில் உள்ள சாமி கும்பிட்டுட்டு போகிறத விட இங்கே வீட்டுக்கு வாசல்லேருந்து பார்த்தா கோவில் தெரியும், சியாமலாதேவி கோவில். அது நீங்கள் சொன்ன மாதிரி கையெடுத்து கும்பிடாமல் நாங்கள் போனதே இல்லை
0: கிடைக்கும். அதே போன்று வீட்டில் நாங்கள் தரிசனம் செய்யும் பொழுதும் அந்த இந்த அருகில் இருக்கிற சுவாமிகளை நினைத்துக் கொள்வோம், மனதுக்குள்ளே நினைத்து விடுவோம். எங்கே சென்றாலும் அதை நினைத்து இங்கிருந்தாலும் என்னை அறியாமல் அந்த வார்த்தை வரும் எனக்கு சில சமயங்களில். பேச்சியம்மாள், தாயை பேச்சியம்மான்னு சொல்லி அன்னை எங்கும் இருப்பார் தானே, எந்த உருவத்திலும் இருப்பார் தானே. சிறப்பு, சிறப்பு. இப்பொழுது ஆடி வள்ளியை பற்றி நீங்கள் ஏதாவது கூற முடியுமா?
1: திருவிளக்கு
0: பூசை செய்வார், திருவிளக்கை ஏற்றி வைப்போம் என்ற பாடல்கள் இருக்கின்றது, பல பாடல்கள் இருக்கின்றது. சரி, இன்று அப்போ இனி வெளியே செல்லும் உத்தேசம் ஏதாவது உண்டா?
1: இன்னைக்கு இல்லைப்பா, நாளை காலையில் பெரிய பெரிய பையன் கௌதமனோட பிறந்த நாள் நாளைக்கு, அதனால சுவாமி மலை போகிறப்பா.
0: ஓ, சுவாமி
1: அறுபடை
0: மலையா?
1: வீடுல ஒன்று.
0: சுவாமி மலை உங்கள்
1: ஆமாப்பா,
0: வீட்டிலிருந்து பல நீண்ட தூரமா மகளே?
1: 36, ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குப்பா.
0: ஓ,
1: இங்கேருந்து கும்பகோணம் 30 கிலோமீட்டரு, அங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும்.
0: அப்போ
1: நீங்கள்
0: இப்பொழுது நீங்கள் ஆன்மீகத்திலே யாத்திரைகளை செய்ய வழிகட்டி புறப்பட்டு விட்டீர்கள், அப்படித்தானே?
1: ஆமா, இப்ப ரொம்ப நாளா அப்படிதான் சுத்திட்டு இருப்பேன்.
0: ஆன்மீக யாத்திரைகள்
1: வீட்டுக்கு போனாலும்
0: என்ன
1: அங்கேருந்து
0: அங்கே
1: பசங்க கோவிலுக்கு தான் அழைச்சிட்டு போவாங்க.
0: அங்கே எங்கே நாகப்பட்டினம் எல்லாம் சென்று வந்தீர்கள் அல்லவா? சரி,
1: ஆமா, கன்னியாகுமரி மலை. இப்ப வந்து மருதமலை போயிட்டு இருந்தப்பா,
0: மருதமலை
1: கோயம்புத்தூர் போகும்போது.
0: இப்பொழுது சுவாமி மலை போக
1: கிழமை போனால ஓட்டு போட்டுட்டு போனே.
0: ஆமாம், போய்கொண்டே சேதனீங்கள். இப்பொழுது சுவாமி மலை,
1: மருதமலை தான் போயிட்டு இருந்தப்பா.
0: அப்ப இனி சாமி மலை செய்ய போகிறீர்கள், செல்ல போகின்றீர்கள்
1: நாளைக்கு சுவாமி மலைப்பா?
0: சுவாமி மலையில இருப்பது முருகன் தான்.
1: ஆமாப்பா,
0: முருகன் தான்.
1: வீடு இல்லை, அது ஒரு வீடு,
0: அது ஒரு வீடு. சரி, அது என்று அப்படி என்ன என்ன பாடலை நீங்கள் கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: இன்னைக்கு வந்து என்சி வசந்த கோகிலம் பாடிய தந்தை தாய் இருந்தால் அந்த பாட்டுப்பா.
0: என்ன பாடலம்மா?
1: என்சி வசந்த கோகிலம் பாடி தனிப்பாடலாம்ப்பா, தந்தை

0: ஐயா வருமோ ஐயா, நல்ல பாடல். அவருக்கு தாய்
1: பிரசன்னம் கேட
0: தந்தை
1: அந்த வண்டி
0: இல்லையான,
1: பாட்டுப்பா.
0: பிள்ளைகள் எல்லாம் அதிகம் என்ன அவருக்கு, உலகமெல்லாம் அவருடைய
1: அது
0: குழந்தை.
1: அவர் சிவனுக்காக பாடுறதுப்பா, சிவனுக்கு
0: சிறந்த
1: தந்தை
0: பாடல்,
1: இருந்தா எப்படி இருக்கும், அதுக்காக
0: சிறந்த
1: பாடுறதுப்பா.
0: பாடல், வசந்த கோலம் அவர் பாடிய பாடல். அந்த
1: ஆமா
0: பாடலை நீங்களுக்கு தந்த பொழுது நாங்களும் கேட்டு மகிழ்வோம். நன்றி அம்மா. உங்கள் எப்பொழுது பயணிக்க
1: நன்றி.
0: இருக்கின்றீர்கள் யாத்திரை? நாளையா?
1: நாளைக்கு இங்கே சுவாமிமலை போகிறப்பா, செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போகிறப்பா.
0: ஓ, செவ்வாய்க்கிழமை. உங்கள் பயணம் சிறக்க வேண்டும். யாத்திரை
1: நன்றிப்பா.
0: பக்குவமாக அமைந்து இறை சக்தியோடு இறை அருள் பெற்று நலமோடு வாருங்கள் மகளே. வாழ்த்துக்கலம்மா. நன்றி
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: நன்றி. அடுத்த உறவாக காத்து கொண்டிருக்கின்றார் வருவதற்கு இங்கே திருமலையூரிலிருந்து எங்களுடைய யோகாராஜி அழைத்து விட்டு அவருடைய இணைப்பில் துண்டிக்கப்பட்டு விட்டது. யோகாராஜி, நீங்கள் மீண்டும் அழைக்க வேண்டும். இது மூன்று ஏழு தமிழ் வானொலி, 24 மணி நேரம் தமிழ் பணி, கனடா கலையம். நல்லதோ நல்லதோர் பாடலை ஷியாமலா தந்திருக்கின்றீர்கள். சாந்தி, நீங்கள் முனைந்திருக்கின்றீர்கள் தெரிகின்றது. வர விரும்புபவர்கள் விரைவாக வந்து செல்வது நன்றாக இருக்கும். இது மூன்று ஏழு தமிழ் வானொலி தொடர்கின்றது இந்த பாடல்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: சரியாக மூன்று தடவை கூறியிருக்கிறீர்கள். நான் கூறியதுக்கு மூன்று வணக்கத்துக்கு மூன்று சரியாக தந்தபடியால் நன்றி. நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா யோகா?
1: நல்லா இருக்கேன்
0: மகளே. உங்களுக்கு மட்டுங்கன்னா அந்த யோகம் எங்களுக்கும் அதை வேற செய்ய பண்ணு. நீங்கள் அங்கே திருமயில ஊர்ல மழை பொழிந்ததா இல்லை காலையில் எப்படி இருக்கின்றதா யோகா ராஜி?
1: என்ன
0: காரணம்? வரலாம் வரலாம் அந்த நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் வரும். மழை வரும். அது வரும். உங்களுக்கு இப்ப வந்த மழை போதும் என்று அதை நினைத்து விட்டது. அதனால தான் வரவில்லை. தொடர்ந்து பெய்தால் தாங்க மாட்டீர்கள் தானே? அதனால் சில சமயம் கொஞ்சம் நிறுத்தி பார்ப்போம்னு நிறுத்தி இருக்கிறது. அல்லது சில முறை நாங்கள் வருந்தி அழைக்க வேண்டுமோ? நல்லதோர் மழை பாடல் பாடினீர்கள்னா சோன பெய்யுமே மழை இல்லையா? சரி, அப்போ இன்று ஆலயங்கள் ஆலய தரிசனங்கள் எல்லாம் எப்படி சேர்ந்த பழமையாக நீங்கள் ஆலய தரிசனம் செய்ய முடியும்?
1: பழமையாக போனேன். இன்னைக்கு கபாலீஸ்வரர் டெம்பிள், சீனிவாசர் கோவில், அப்புறம் கேசவர் கோவில், எல்லா கோயிலையும் போனேன். எல்லா சன்னதிலையும் பூ கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: ஓ, கபாலீஸ்வரர் கோயில் டெம்பிளுக்கு போனீர்களா?
1: கபாலீஸ்வரர் டெம்பிள்.
0: அப்ப சரி, எல்லா இடமும் சென்று வந்தீர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் கபாலீஸ்வரர் வந்து கபாலீஸ்வரர் உங்கள் இல்லத்திலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கின்றாரா அருகில் இருக்கின்றாரா? எவ்வளவு தூரத்தில்?
1: அருகில்.
0: ஓ, அங்கே ஓ அங்கே ஆலயங்கள் பூசை நடைபெறும் பொழுது ஒலிக்கின்ற மணி ஓசை உங்கள் வீடு கேட்குமா? பூசைகள் எல்லாம் பூசை உங்களுக்கு பூ கிடைத்தது?
1: பூ கிடைத்தது எல்லா இடத்துலயும். எல்லா சன்னதியிலயும் தாயார் சன்னதியில பூ கிடைச்சது, மயூரவள்ளி சன்னதியில பூ கிடைச்சது, பெருமாள் சன்னதியில பூ கிடைச்சது, அப்புறம் முருகன் சன்னதியில பூ கிடைச்சது. அப்பா எனக்கு இன்னைக்கு ஒரே பூ மயம்தான்.
0: அப்ப போன இடம் எல்லாம் பூ கிடைத்தது உங்களுக்கு? எல்லோரும் பூ கொடுத்திருக்கின்றார்கள். என்ன என்ன வண்ணத்திலே பூ கிடைத்தன? என்ன என்ன வண்ணம் பூ கிடைத்தது?
1: எல்லாமே வெள்ளை பூ
0: தான். என்ன வண்ணத்திலே கிடைச்சது?
1: எல்லாமே வெள்ளை.
0: எல்லாம் வெள்ளை. எல்லாம் வெள்ளை பூ. ஓ, வெள்ளை நல்ல வைட்டாக இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு. சரி, அப்ப நீங்கள் இன்று ஆலயத்தில்
1: என்னம்மா ஒரு அது விஷயமா ஒரு கதை ஒண்ணு வந்தது. அப்பாவும் பொண்ணும், ஆமா அப்பாவும் பொண்ணும் கோயிலுக்கு போறாங்க. அப்ப போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அங்க இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே போகுது. போகும்போது என்ன பண்ணுது, அப்பாப்பா வந்துருங்கப்பா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது திடீர்னு. ஏமா நீ கோவில் தானே பாக்குற, சொன்னா எதுக்கு இப்ப வீட்டுக்கு கூப்பிடுற, சாமியை பார்க்க வேணாமா? பாப்பா வேணாம்ப்பா, அந்த பாருங்கப்பா அந்த சிங்கம் நம்மளையே பாக்குது, அந்த சிங்கம் வந்து நம்மளை கொண்டுடும்பா அப்படின்னு. அம்மா அது வெறும் சிற்பம் தாம்மா, அது வந்து நம்மள ஒண்ணும் பண்ணாது, அது வெறும் சிலை தானே, அது எப்படி நம்மள வந்து பண்ணும்? அதே மாதிரி தானப்பா கோவில கடவுளை வச்சிருக்காங்க. அப்ப எதையேன்பா நீங்க போய் சேவிக்கிறீங்க? அவங்க அப்பாவுக்கு பதில் சொல்ல தெரியல. அதை அப்படியே புல் ஸ்டாப் போட்டு கமா போட்டு வச்சுட்டாங்க. ஆனா அதுக்கு நான் பதில் சொல்றேன், நம்மளுடைய மனப்பக்குவம், நம்மளுடைய பார்வையினுடைய இதுதான் அது. ஒவ்வொரு நாள் போவேன், கற்பக அம்பாளை பார்ப்பேன், தாயாரை பார்ப்பேன். ஐயோ இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்களே நீங்க. ஐயோ அம்மா என்னம்மா இன்னைக்கு அப்பாவோட ரொமான்ஸா அப்படின்னு அப்பா அம்மாவை கொஞ்சம் மாதிரி அம்மாவை கொஞ்சிட்டு அப்பா அப்பா என்ன இன்னைக்கு அம்மா ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வருவேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் போனா ரொம்ப இழைச்சு போயிருக்கிறேன். என்னம்மா இன்னைக்கு அப்பாவோட என்னாச்சு, ஏன் இப்படி ஒல்லியாயிட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ ஒவ்வொரு நாளைக்கு அப்படியே ரியாலிட்டியா அங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரியே எனக்கு என் மைண்ட்ல தோணும். அவங்க அவங்களுடைய மனப்பக்குவம் அவங்களுடைய கண்ணோட்டத்துலதான் பக்தி வரணுமே தவிர, சிற்பம் வந்து சிலை வந்து பேசுமா சிலை வந்து செய்யுமான்றதெல்லாம் கிடையாது. சிலை அது சிலையா நம்ம பார்த்தா அது சிலை, அது கடவுளா பார்த்தா அது கடவுள், என்னை பொறுத்த வரைக்கும் அது கடவுள் தான் அப்படின்னு நான் முடிச்சேன். அவங்க முடிக்கல, நான் முடிச்சிட்டேன்.
0: சிறப்பு. உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை,
1: இல்லை என்றால் அது இல்லை.
0: அதனால் தான் நாங்கள் எங்கள் மனத்திலே தான் கோவில் உண்டு, எங்கள் இதயத்திலே தான் தெய்வம்.
1: ஒரு கோவிலுக்கு திருச்செந்தூர் கோவில் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஆனா என்னால போகவே முடியல, காசும் கிடைக்கல. ரொம்ப நாளா போராடி திடீர்னு ஒரு நாள் போற மாதிரி ஒரு இது வந்தது. முதல்ல மயிலாடுதுறை போயிட்டு அந்த ஒரு கோவில் போயிட்டு அந்த கோவிலுக்கு அப்புறமா திருச்செந்தூர் போகணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த கோவில் போயிட்டு திருச்செந்தூர் அந்த கோவிலுக்கு போகும்போதும் நான் போய் பஸ் விட்டு கீழே இறங்கும் போது மயில் கத்திச்சு அப்படின்னுச்சு. என்ன மயில் எங்கயோ கத்துது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது மாடியில எங்கயோ நின்னு கத்துது. ஆஹா, நம்மள வரவேற்குது அப்படின்ட்டு போயிட்டேன். அடுத்து அதே மாதிரி திருச்செந்தூர் போய் இறங்குறேன், நான் இறங்கின உடனேயுமே மயில் கத்துது. என்னடா அது, எங்க போனாலும் ஆமா எங்க போனாலும் நம்மள வரவேற்கிறாரே அவரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் திருச்செந்தூர் கோவில் உள்ள போறதுக்கு என்ட்ரன்ஸ் போறதுக்கு முன்னால மரத்துல ஆண்மையில் பெண்மையில் ரெண்டும் அங்க ஆகா வள்ளியும் முருகனும் சேர்ந்து நிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போனேன். அது எனக்கு ஒரு பெரிய அதே மாதிரி கணபதி, என் கணபதி எங்க போனாலும் நான் எங்க போனாலும் என் முன்னால அவன் வருவான், இல்லைன்னா எங்கான எனக்கு காட்சி கொடுப்பான். அதே மாதிரி அன்னைக்கு அவனும் காட்சி கொடுத்தான். பால கணபதி இல்ல, என்னோட குண்டு யானை.
0: ஓ அப்படியா. ஆனால் என்னவென்றால் யோகராஜ், அதனுடைய அர்த்தம் என்ன, எங்களுக்கு சிந்தனை அதுவாக இருக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாம் அதுவாகத்தான் தெரியும். அம்மாவை நினைத்து கொண்டு நீங்கள் எங்கே எதை பார்த்தாலும் அம்மாவின் உருவம் அங்கே தோன்றி கொண்டிருக்கும், அன்னையின் உருவம். அதே போன்று ஆண்டவனை நாங்கள் நினைத்து என்ன உருவத்தில் எங்களுக்கு வேண்டுமோ அந்த உருவத்தில் அதுக்கு சந்தர்ப்பம் சகுனங்கள் எல்லாம் தந்து கொண்டிருப்போம். அந்த சகுனங்கள் எல்லாம் எங்களுக்கு நன்மையாகத்தான் படும். சில சமயம் ஏதோ ஒரு கால நேரத்தில் அதனுடைய விருப்பத்துக்கு அந்த மயில் கத்தி இருக்கலாம். ஆனால் நீங்கள் இறை சிந்தனையோடு போகும்போது அந்த மயிலின் குரல் கூட உங்களுக்கு ஆண்டவனைத்தான் நினைவூட்டுகிறது. மனதிலே இறை பக்தி இருக்கின்றது, அந்த கருணை எங்களை இருக்கிற நம்பிக்கை, அது விசுவாசம். அந்த விசுவாசம் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் சரியாக நடைபெறுவதற்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கும் அனுகூலமாக இருக்க செய்வது. ஆனால் சில பேர் வந்து சந்தேகத்தின் நிமித்தம் போலியாக மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று எல்லாம் போவார்கள் தானே. ஆனால் அதை நாங்கள் மிச்சம் உண்மையான பக்திமயத்தோடு சிரத்தையோடு போக வேண்டும். சிரத்தையோடு நீங்கள் கூறுவது போல, கல்லென்றால் அது கல்லு, தெய்வம் என்றால் அது தெய்வம். நாங்கள் தெய்வம் என்று நினைத்து வணங்கினால் எங்களுக்கு அதைத்தானே. எத்தனையோ பேர் இந்த மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலே ஒரு பாடலில் வருகின்றதல்லப்பா அந்த ஆடல், அந்த காளியை பற்றி அவர் பாடுற பாட்டிலே கை அசையும் என்றால் அங்கே கை அசைகிறது. அம்மா கச்சிலையில் இந்த கை அசைவது போல அவருக்கு தோற்றம், அவருடைய எண்ணம், அதெல்லாம் பூர்வீக புண்ணியங்கள். பூர்வீக புண்ணியத்துக்கு உதாரணமாக திருஞான சம்பந்தரை எடுத்துக்கொள்ளலாம். திருஞான சம்பந்தர் 3 வயதிலே இவ்வளவு அழகாக இலக்கண இலக்கியத்தோடு சொற்களை அடுக்கி ஒரு தேவாரத்தை பாடுகிறார் என்றால் அவர் எந்த பல்கலைக்கழகத்திலோ பள்ளிக்கூடத்திலோ எந்த ஆசிரியரும் கல்வியே கற்கவில்லை. ஆனால் இப்படி பாடியிருக்கின்றார் என்றால் அது உண்மையான சம்பவம், இடம் பொருள். நீங்கள் அந்த கோவில் இப்பொழுதும் பார்த்துக்கொள்ளலாம் அந்த கோயிலை. ஆனால் அவர் பூர்வீக, அதற்கு கூறப்படுகின்றது இன்னொரு இடத்துல, அவர் பூர்வீக பிறவியில் அவர் இறை தொண்டை நிறைய இறைவனை நம்பிக்கை வைத்து இறைவனோடு ஒன்று இருந்திருக்கின்றார். நல்ல சேவைகளை செய்திருக்கின்றார். ஆன்மீக சேவைகளை இருந்தபடியாக தான் அவருக்கு அந்த ஞானம் கிடைத்தது. அதனால் தானே இந்த யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் சென்று ஆண்டாண்டு காலம் தவம் என்ற ஒன்றை இருந்து வரம் பெறுகிறார்கள். உணவு இன்றி உடைய காலத்தை பற்றி எண்ணாமல் அப்படி ஒரு சிலர் இருந்து தவம் செய்யும் இடத்தில் என்ன நடக்குது என்றே அவர்களுக்கு தெரியாது. மெய் மறந்து போவார்கள், தன்னை மறந்து சிவனே என்று எண்ணிக்கொண்டு சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே என்று வாழ்ந்திருக்கின்றார்கள். சிறப்பு யோகாராஜ், அற்புதமான ஒரு விடயத்தை நாங்கள் கலந்து கொண்டோம் என்ற பக்தி வேளையில் நீங்கள் வந்து இணையாக இணைந்ததற்கு நன்றி. என்ன பாடல் உங்களுடைய உள்ளத்தில் தோன்றும்?
1: முருகன் பாடல் ஒன்று, முருகன் பாட்டு ஒரு 2 சரணம் பாடுங்கள்.
0: பாடுங்கள் மகளே, பாடுங்கள்.

0: மன்னனவன் நினைத்தாள் வருவான் வடிவேலன். முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன் டன்.
1: சிறப்பு. ஓம் சரவண
0: பகவதி. இருக்கு
1: சிறப்பு மகளே, முருகனுடைய அருளோடு.
0: முருகாற்று படை நான் பாடவா இங்கு, திருப்புகழ் பாடி இன்று நடமாடவா. திருமுருகாற்று படை நான் பாடவா இங்கு, திருப்பு

0: சிறப்பு. ஓம் சரவண பவ. என்ன பாடல் உங்களுக்கு? இந்த பாடல் தான் வேண்டுமா, வேற ஒரு பாடல் வேண்டுமா?
1: முருகன் பாட்டு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம்.
0: சிறப்பு. அந்த பாடலை உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது. இணைந்து இவ்வளவு பக்தியோடு வந்து ஒரு பாடலையும் தந்து கதையையும் கூறி கொண்டு சென்றதுக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. அடுத்து வருகின்றார் என்னுடைய அன்பு மகன் ஞானசேகரன். வணக்கம். இல்லை, இப்பொழுது தேவா வந்து விட்டார். வணக்கம் தேவா. வணக்கம். ஓம் நம சிவாய.
2: நாச்சியார் கோயிலிருந்து தேவா பேசுறேன்.
0: வாழ்த்துக்கள் தேவா. ஓம் நமசிவாய என்று இணைந்து எங்களுடைய பக்தியை ஊட்டி கொண்டிருக்கின்ற வேளையில் நீங்கள் கூட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். பக்திய பக்தியோடு எப்பொழுதும் வந்து வருவீர்கள் என்று மேலும் விசேஷமாக வந்திருக்க. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமுடன், நலமுடன், சிந்தனையுடன், சிந்தனை செல்வனோடு இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள்.
2: அவர் இருக்கிறப்போ எனக்கு என்னையா பிரச்சனை?
0: சிந்தனை என்று ஒன்று
2: நன்றாது.
0: நன்றி மகளே, நன்றி. சிந்தனை என்று ஒன்று இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கை என்பது அதற்காகத்தான் ஆறாவது அறிவை இறைவன் கொடுத்திருக்கின்றான் எங்களுக்கு மனிதர்களுக்கு. சிந்தனை, சிந்தித்து செயல்பட வேண்டும். சிந்தனையில் அந்த வேளையிலே எங்களுக்கு இந்த சிந்தனையிலே எங்களுக்கு உரைய வேண்டியது பக்தி. அந்த பக்திக்கு உரியவர் யார் என்பதை நாங்கள் தெரிவித்து அதற்கேற்ற அவர் காட்டிய வழியிலே தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இங்கே
2: பேசினாங்களா? உண்மையிலே உண்மையிலே நாம புளியார கும்பிட்டோம்னா புளியார் மாதிரியே இருக்கும்.
0: ஆமா,
2: அது அது ஒரு மனம், மனம் தான் அது வந்து மாயை. அது அதே மாதிரி வந்துருவாங்க. முருகனை கும்பிட்டா முருகன் மாதிரியே ஒரு பாவனை எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும்.
0: எல்லாம்
2: காளியாட்டு, காளியம்மனை கும்பிட்டாக்க காளியாட்டி ஆடுறவங்களை பார்த்தாங்கன்னா காவு கொடுப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரியே ஒரு அது ஒரு கலாச்சாரமா போயிட்டு இருக்கும். மாரியம்மனை கும்பிடுறவங்க மாரியம்மன் ஒரு இதா இருக்கும். ஆனா சாமிங்கிறது தெய்வங்கிறது ஒருவன் தான். ஆனா இதை பிரிச்சு நம்ம பாக்குறதுனாலதான் அவங்களுக்கு அப்படி தெரியுது.
0: அதை எல்லோரும் ஒரே இடத்தில் சென்று ஒரு ஒரு முகத்தை பார்ப்பதை விட அவர் வந்து பல திருவிளையாடல்களை செய்திருக்கின்றார், பல அவதாரங்களை காட்டியிருக்கிறார். அதனால் தான் அவர் அருவம் உருவம் அருவம் அற்றவர். அவர் ஒரு உருவம் அல்ல, ஒன்றாரவன், இரண்டாரவன், மூன்றாரவன், எத்தனையோ பாடல்கள் உண்டு. அது நாங்கள் நினைத்து கொள்ளும், உருவகித்துக் கொள்ளும் இதை. அதனால் தான் கண்ணதாசன் ஐயா சொன்ன மாதிரி அவர் எங்கள் சமயம் ஒரு லௌகீகமானது. ஒரு குடும்பத்தை நாங்கள் குடும்பம் எப்படி இருக்கின்றதோ அதே போன்ற தெய்வீக குடும்பங்களையும் வைத்து அதை பின்பற்றி அதே போன்று நாங்கள் வாழ முயற்சிக்க வேண்டும் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கல்லுத்தான் எல்லாம் கருங்கல்லிலே தான், அதுக்கு ஒரு விதமான கல்லிலே தான் செதுக்குகின்ற அந்த சிற்பி ஒரு தெய்வீக உணர்வு இல்லாது விட்டால் அவரால் செய்ய முடியாது. அவர் செய்யும் பொழுது முருகன் என்றால் முருகனாகவும், வழி என்றால் வழியாகவும், கணேசன் என்றால் கணேசனாகவும், சிவன் என்றால் சிவனாகவும் படைத்து விட்டிருக்கின்றார்.
2: சிற்பி என்ன நினைச்சு செய்யறாரோ அதுதான் வரும்.
0: அவர் உள்ளத்திலே நுழைந்து விடுவார். சிற்பி வந்து முருகனை படைக்கும் பொழுது முருகன்
2: உள்ளுக்குள் உள் நுழைந்தவன் தான் வர முடியும்.
0: உள்ளார
2: பக்தி மார்க்கமும் சிந்தித்துல நினைச்சிட்டாலே போதும்.
0: அவர் சிந்தித்து செதுக்கி இருக்கின்றார் அந்த சிறை. நாங்களும் சென்று சிந்தித்து பார்க்கும் பொழுது எங்கள் சிந்தனையிலும் அவர் தான் தோன்றுவார். அதே கல்லில் இன்னொரு இடத்திலே விநாயகரை சிந்தி அவர் வரைந்து அவர் கடைந்தெடுத்து சிற்பியாக செய்து விட்டார் என்று செதுக்கி இருந்தால் அது எங்களுக்கு கணேசர் என்ற எண்ணத்தை உள்ளு கொண்டு மனதுக்கு கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் தியானிக்கும் போது உண்மையாக கணேசர் எங்களோடு பேசுவது போன்ற ஆடுவது போன்ற எல்லாம் இருக்கும் ஐயா. சிறப்பு, சிறப்பு தெய்வம். கல்லு தான் ஆனால் தெய்வம் என்று நம்பி, தெய்வம் என்றால் அது தெய்வம்
2: மனசுதான்
0: காரணம். மனசுதான் மனம் ஒன்றி போக வேண்டும். சிந்தனை உள்ளே அவரை நாங்கள் அங்க உள்ளுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். எங்கள் சிந்தனை என்பது இதயத்தை
2: பயாம வச்சுக்கிட்டாலே போதும். ஒரு 10-5 நிமிஷம் வச்சுக்கிட்டாலே போதும், அவங்களுக்கு திருப்தி கிடைச்சிடும்.
0: 5 நிமிடம் வைப்பது அவ்வளவு பேரது ஐயா. 5 நிமிஷம் வைத்துக் கொண்டிருப்பதால் ஏனென்றால் அந்த 5 நிமிடம்
2: வைக்க முடியாது.
0: 5 நிமிடத்தை மௌனமாக நாங்கள் ஒருநிலைப்படுத்துவது என்றால் 5 நிமிடங்களுக்கு ஒருநிலைப்படுத்த அவன் ஞானி தான் ஐயா. ஏனென்றால் காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, கண்ணு இருக்கிறது, செவி தலைமுடி தேகம் இருக்கின்றது. இதில் எத்தனை தாக்கங்கள் வந்து ஏற்படுகின்றது. ஒளி இருக்கு, சுவை இருக்கிறது, மனம் இருக்கு, வெற்றியெல்லாம் கடந்து மனதை 5 நிமிடம் ஒடுக்கி வைத்திருந்தால் இறைவனை காணலாம். அப்படித்தான் ஞானிகள் யோகிகள் கண்டார்கள். அது மட்டுமா, ஒற்றை காலில் நிற்பார்கள் ஐயா. ஒரு காலில் ஒரு காலை வைத்துக் கொண்டு, ஒரு காலை மடித்து மேலே வைத்துக் கொண்டு, கையை மேலே உயர்த்தி கொண்டு தவம் இருப்பார். அதைத்தான் தவம் என்று கூறுவார்கள். இதுவெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள, இதையெல்லாம் எங்கள் காலத்துக்கு இல்லை, எங்கள் காலத்தில் ஓரளவுன்னா எங்கள் முற்காலத்தில் இது இருந்தது, அது எதிர்காலத்தில் எப்படி போக போகின்றது என்றதுதான். அதுக்காகத்தான் இப்படியான சந்தர்ப்பத்திலேயாவது இவற்றை நாங்கள் கூறி எங்களுக்குள்ளே நாங்கள் பேசி நாங்கள் கடைபிடித்துக் கொள்வோம், எங்களை பார்த்து மற்றவர்கள் வருவார்கள். சிறப்பு தேவா, நல்ல கருத்தொண்டை கொண்டு வந்தீர்கள். என்ன பாடல் உங்களுக்கு இன்று வேண்டும்?
2: ஐயா, அந்த நான் கடவுள் சம்போசி
0: அந்த உங்களுக்கு அந்த பாட விரும்பம் என்ன? எத்தனை சிவாவை சம்போ மகாதேவ வாய்ப்பு சம்போ சிவ சம்போ வரும் இல்லையா ஐயா?
2: அது இல்லையா, நான் கடவுள்,
0: நான் கடவுள் சம்போ தான் அதுக்கும் சம்போ சிவம் சிவம் வரும்
2: அரஹர சம்போனு.
0: ஓ ஆமாம், முன்பு கேட்டிருக்கீங்க அந்த பாடல், உங்களுக்கு ஒலிபரப்பு இருக்கு. நான் கடவுள் திரைப்படுத்த பாடல் உங்களுக்கு ஒலிக்க இருக்கின்றது. இணைந்து உங்கள் நேரத்தை எங்களோடு கலந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
2: என்னுடைய விருப்பத்துக்கு
0: விருப்பத்து நிறைவேற வேண்டும், நினைப்பது நிறைவேறும்
2: வேண்டும்.
0: மொழிகள் தமிழ் வானில் இருக்கும் போது நன்றி நன்றி நன்றி. அடுத்த வாரமாக என்னுடைய தானாக வந்த சந்தனம் இங்கு வந்துவிட்டார். அன்பு நாகப்பன் அவர்கள் கோவை மாநகரத்தில் இருந்து எண்ணுகிறேன். வணக்கம் வணக்கம், அணைத்து விட்டேன் உங்களை நாகப்பன். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தை தந்த உங்களுக்கு உங்கள் இரவு நேர வணக்கத்தை அன்போடு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
3: அதே நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறோம்.
0: அதே அதே கேரளாவின் எல்லையில் இருக்கின்றவங்களுக்கு அதே அதே காலவ நிலை எப்படி?
3: கேரளாவின் எல்லைன்னு சொல்லலாம், பக்கத்துல கர்நாடகாவின் எல்லைன்னு சொல்லலாம்.
0: அடேங்க அப்பா, எப்படி இருந்தாலும் இறை பக்தியோடு தான் இருக்கின்றீங்க. அதே அதே கர்நாடகாவில எப்படி கூறுவார்கள்? அதே அதே எப்படி அந்த பாசையில
3: கூறுவார்? அதே எப்படின்னு தெரியாது ஐயா எனக்கு.
0: ஓகே ஓகே, எல்லா எல்லாத்துக்கும் மேலாக ஒரு பதம் இருக்கிறது. ஓகே ஓகே,
3: அது மட்டுமே எங்களுக்கு தெரிந்த தமிழ்
0: பொதுமொழி. நல்லது, ஓம் நம சிவாயம். அங்கே இன்று உங்களுடைய கால நிலை எப்படி இருக்கின்றது? வளமை போன்றுதானா?
3: அதே தூரல் தூரிக்கிட்டே இருக்கு, தூத்தல் தூரி தூர்
0: மழை தூரிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப பசுமையாக குளிர்மையாக இதமாக இருக்கின்றது, சுகமாக இருக்கின்றது, சிறப்பு. பணியெல்லாம் அப்படி சொல்கின்றது, அப்படியும் இப்படியுமா அல்லது வலு நெருக்கமாகவா
3: இருந்தா ஒரு நாளைக்கு மொத்தமா இருக்குது
0: நெருக்கமா இருக்கும். அது உங்களுடைய வாழ்த்துக்கள் சிறப்பாக அமைய வேண்டும். இந்த ஆன்மீகத்திலே உங்களுடைய கருத்துக்கள் அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
3: இன்றைய ஆடி வெள்ளிங்கிறதுனால ஆடி வெள்ளி, அதை விட இன்னும் சொல்ல போனா ஆடி கிருத்திகை வர.
0: கிருத்திகை முன்னாடி இருக்கோ, சரி.
3: ஆடி கிருத்திகைங்கிற போது என்ன ஆகுதுன்னா, முருகன் கோயில்ல பூரா விசேஷம். நேற்று சாயந்தரமே வந்துருச்சு ஆடி கிருத்திகை,
0: இன்னைக்கு
3: சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருந்தது. அதனால நாங்கெல்லாம் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மருதமலைக்கு போயிட்டு வந்தோம்.
0: மருதமலை கோயம்புத்தூர்ல இருக்கின்றது?
3: ஆமாம்
0: எனக்கு தெரியாது ஐயா, அதனால தான் கேட்கணும். பூகோள அமைப்பு பற்றியும். அப்ப மருதமலை முருகன் இந்த பாடல்
3: இருக்கிறது மாநகரிலிருந்து ஒரு 10-12.
0: மருதமலை மாமணியே முருகையா, அந்த அந்த அந்த ஆலயம் தானே?
3: ஏழாவது படை வீடாக.
0: ஓ, தெய்வம் திரைப்படத்திலே அதுல வந்திருக்குது. அது உங்க நீங்கள் எல்லாம் புண்ணிய தளத்தும் இந்தியாவிலேயே பாரதம் என்றால் அதனும் தென்னகம் என்றால் புண்ணிய பூமி ஐயா. காரணம் எல்லா விதமான இறை அருளும் அதனால் படைக்கப்பட்டது தான் அங்குள்ள. அந்த நிலத்திலே கால் வைத்தால் அதன் எத்தனை பாடல்கள் எல்லாம் பெறுகின்றது, உண்மையும் தான். அது பூமியும் சிறப்பு,
3: அலங்காரம் அப்படி ஒரு அலங்காரம் ஐயா, சொல்ல முடியாத அளவுக்கு.
0: அப்படியாப்பா, நீங்கள் சென்றீர்களா?
3: ஆமாம் ஐயா, நேற்று மாலை நேரத்தில்
0: சேர்ந்தது. அங்கே அதை பற்றி பகிருங்கள் எங்களோடு, எப்படி எல்லாம் செய்தார்கள்?
3: கூட்டம் நல்ல கூட்டம். சாயந்தரம் 6 மணிக்கு தான் ஆரம்பிக்குது கிருத்திகை, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கும்னாங்க. அதனால நாங்கள் முதல்ல போயிடுவோம், கூட்டத்துக்கு முன்னாடி போயிடலான்னு நேற்று சாயந்தரம் போயிட்டோம்.
0: தெய்வம்
3: எதுவுமே கூட்டம் நிறையா தான் இருந்தது.
0: முருகன் திருவிழா வந்த காட்சியை பார்த்தீர்களா?
3: அது வரல, உள்ளே சாமி இருந்தது, அலங்காரம் பண்ணியிருந்தாங்க.
0: ஆனா வெளியே வெளிவீதி வருவார் தானே?
3: அது வர்றதும் இருக்குது, தங்கறதும் வரும் ஒவ்வொரு நாளைக்கு. யாராவது பணம் கட்டியிருந்தாங்கன்னா வெளியில வரும்,
0: வராது. ஆனால் பெரிய பெரிய
3: பணம் கட்டுவாங்க ஐயா, 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் பணம் கட்டுனா தான் அவங்க தங்கறதத்தை வெளியில கொண்டு வருவாங்க.
0: ஓ, பெருந்தனவந்தர்கள் எல்லாம் பெரிய பெரிய செல்வந்தர்கள், உண்மையிலே அவர்கள் ஆன்மீகத்திலே ஈடுபாடு உள்ள செல்வந்தர்கள். இறை நம்பிக்கையோடு தான் தாங்கள் இப்படி வளமாக நலமாக இருக்கின்றோம் சந்ததி சந்ததியாக என்று கருதி கொள்வார்கள், அதை பின்பற்றி கொள்வார்கள்.
3: மருதமலை ஆலயத்தெல்லாம் வந்து இப்ப புனரமைப்பு நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க.
0: திருப்பணி வேலைகள் நடைபெறுறதோ
3: கீழ இருந்து மலைக்கு போறதுக்கு இந்த விஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.
0: அப்ப நீங்கள் இப்பொழுது எப்படி அந்த மலையேறி வாகனத்துல செல்வீர்களா, நடந்துதான் செல்வீர்களா?
3: அது வாகனமும் இருக்குது ஐயா, படியும் இருக்கு, 608 படி இருக்குது அங்க.
0: அது எத்தனை பேர்
3: படியேறிதான் போனோம்?
0: ஓ, வேண்டுதல் உள்ளவர்கள் எல்லாம் படியே எத்தனை படியேறி வருகின்றோம் என்று எல்லாம்
3: சாதாரணமாவே போயிடலாம் ஐயா, சாதாரணமாவே போயிடலாம். 608 படியில ஒண்ணும்
0: சிறப்பு சிறப்பு
3: என்ன, ஒரு 20 நிமிஷத்துல போலாம்.
0: ஓ சரி, அங்கு கோலாகலமாக என்ன பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது நீங்கள் போகும் பொழுது? ஒளியில ஒலிபெருக்கீழ எல்லாம் ஒலித்துக்
3: கொண்டிருந்தோம். நாங்க வந்து மாலை நேரம் தீபாராதனைக்கு போனோம்.
0: ஓ,
3: அப்ப அந்த ஓதுவார் தான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க.
0: ஓதுவார்கள், தேவாரங்கள், திருவாசகங்கள், கந்தர் அலங்காரங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருப்பாங்க. கந்தர் அலங்காரங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருப்பாரு. அந்த வேளையிலே நீங்கள் அங்கு செல்லும் பொழுது ஆடைகள் எப்படி நீங்கள் அணிந்து கொண்டு சென்ன, வேட்டி அணிந்து, அதை எப்படி ஆடைகள்? பேண்ட் ஷர்ட்டோட போவீர்களா? ஆனா ஆலயத்துக்கு உள்ளே போவதென்றால் வேட்டி அணிய வேண்டியமா? எங்கள் நாடுகளிலே வேட்டி
3: அப்படி அப்படி கிடையாது, இங்க எல்லாம் வந்து அந்த கட்டுப்பாடு இல்லை. அது வந்து உங்களுக்கு திருநெல்வேலிக்கு அந்த புறம் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல தான் அந்த மாதிரி
0: இருக்கு.
3: அதாவது திருவனந்தபுரத்தை ஒட்டிய கோயில்கள்
0: இறைவேண்டம் செல்லும் பொழுது அப்படி ஒரு ஆடையோடு போக வேண்டும்
3: என்றெல்லாம் சட்டையை கலட்டிடும், மேல் சட்டையை கலட்டிடும்,
0: மேலங்கியே கலட்டி விடுவார்கள், துண்டால் மூடி விடுவார். சிறப்பு சிறப்பு சிறப்பு,
3: எங்க பக்கம் எல்லாம் அது கிடையாது.
0: அங்கே எல்லாம் முருகன் கோஷம் தான் நடக்கும். ஒவ்வொரு தர வாயிலிருந்து முருகா சரவணபவா என்ற, செந்தில்நாதா, திருச்செந்தூரா, மருதமலையானே என்றெல்லாம் வேண்டுவார். எத்தனை அடியார்கள் ஐயா அங்கு கண்ணீர் மல்குவார்கள், கண்ணீர் மல்குவார்கள்.
3: இன்றைக்கு மாலை வேளையில வந்து எங்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சூளக்கல் மாரியம்மன் இருக்கு, அது அந்த மாரியம்மன் ஆலயத்துல நல்ல சரியான கூட்டம். சாதாரணமா இருக்கிற கோயில் கூட கூட்டமான கூட்டம்,
0: சரியான கூட்டம் தான். எந்த பிள்ளையான கூட்டம் இல்ல, சரியான கூட்டம். சரியானதும் சரியானதுக்கும் வித்தியாசம் இருக்கு தானே? ஓசையில இருக்கின்றது
3: சரியான
0: கூட்டம்,
3: ரொம்ப அதிகமான கூட்டம்
0: அன்று சரியான மழை என்று எங்க மகாலிங்கம் சொன்னது போன்று. சரி, என்ன பாடலை இன்று பதிவிட போகிறீர்கள், என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? பக்தி பாடலாக, அது சினிமா சினிமா திரைப்படத்து பாடலாகவும் இருக்கலாம், பக்தியோட பாடுகிறது தானே.
3: அது இன்னைக்கு ஆடி வெள்ளியா இருக்கிறதுனால எங்க வீட்டு வேலன்னு ஒரு படம் இருக்கு.
0: ஓ, எங்கள் வீட்டு வேலன் என்ற திரைப்படம். ஆமா ஆமாம், அதுல என்ன என்ன பாடல்?
3: சிலம்பரசன் சின்ன பையனா நடிச்ச படம். அதுல வந்து ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பாட்டை கொடுத்துட்டாங்க. முருகனுக்கு ஒரு பாட்டு, ஐயப்பனுக்கு ஒரு பாட்டு, மாரியம்மனுக்கு ஒரு பாட்டுன்னு
0: கொடுத்துருப்பாங்க.
3: அதுல மாரியம்மனுக்கு கொடுத்த பாட்டு எங்கள் குல தெய்வமா முத்துமாரி, அந்த பாடல்.
0: எங்கள் குல தெய்வம் முத்துமாரி என்ற பாடல், அப்படியா? சிறப்பான பாடல், எங்கள் குல தெய்வம் முத்துமாரி என்ற அந்த பாடல்ல தெய்வீகத்தை காணலாம். கருத்து அந்த பாடல்ல வருகின்ற பதங்கள் என்ன பொருளை தருகின்றது பாருங்களேன். பக்திக்கு ஒரு விதமானங்கிற தமிழ், காதலுக்கு இன்னொரு விதமான தமிழ், சோகத்துக்கு இன்னொரு விதமான தமிழ், விரக்திக்கு இன்னொரு விதமான, எந்த ரசம் வேணுமோ அந்த ரசத்துக்கு எங்கள் தமிழ் எங்களோடு உறவாடும் கவிஞர்களுடைய நாவல் இல்லையா? எங்கள் குல தெய்வம் முத்துமாரி, என்னம்மா என்னையா முத்துமாரி,
3: எங்கள் குல தெய்வமா முத்துமாரி,
0: முத்துமாரி என்ற பாடல் எங்கள் வீட்டு பீலன் என்ற திரைப்படத்தில் வருகின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். இணைந்தமைக்கு இந்த நேரத்தை எங்களோட பக்தியோடு பகிர்ந்தமைக்கும், இது ஒரு புனிதமான நேரம், சிறப்பான நேரம் என்று நாங்கள் எண்ணக்கொள்ளும் வகையிலே தகவல்களையும் தந்ததுக்கு நன்றி. நாகப்பன் அவர்களை மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி ஐயா, மீண்டும்
0: நன்றி நன்றி நன்றி. இது மாநில தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலை அம்பிகராவன் அவர்களும் அழைத்தார்கள், அவர்கள் இணைப்பு கிடைக்கவில்லை. சாந்தி இருக்கின்றார்கள், ரேவதி வர இருக்கின்றீர்கள், இங்கே கஸ்தூரியை காணவில்லை. பெற வேண்டும், இணைய வேண்டும். நேரம் சரியாக 12:37 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு இப்பொழுது 10:07 காட்டுகின்றது. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையம் மீதி பாடலையும் சித்தமெல்லாம் எனக்கு சிவமையுமே கேட்டு விடுவோமா?

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். தர்மபுரி இருந்து தகவல் சாந்தி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம். மழை வந்து வாசலை நனைத்து விட்டு
0: போய்விட்டது. பக்தி வேளையிலே மழை வந்து வாசல் நனைத்து விட்டு சென்றிருக்கின்றது. வாழ்த்துக்கள். வராது
1: காற்று மட்டும்
0: எட்டி பார்த்து போட்டாவது போயிருக்கு தானே அம்மா. எங்களையும் அதையும் மாற்ற மாட்டாது. வரும், அது வருவதற்கு முழுமையாக வருவதற்கு அதிகமான பக்தி வேண்டும். வரண பகவான். அழகி ராசா எப்படி இருக்கின்றார்?
1: அழகி ராசா ரெண்டு பேரும் குதியாட்டம் போட்டுருக்கு.
0: குதியாட்டம். அவர் இருவருக்குமாக ரெண்டு பாடல்கள் நேற்று ஒலித்தது கேட்டீர்கள் தானே? நீங்கள் கேட்ட பாடலோட இன்னும் ஒரு பாடல்.
1: நான் உறங்கி விட்டேன்.
0: அவர்களும் கேட்டிருக்க மாட்டார் பார்த்திருக்கா? என்ன எல்லோரும் கேட்டார்கள். அந்த பாடல் நான் முதலில் தந்த பாடல் பிள்ளை என்றவுடன் எங்களுடைய ரேவதி சியாமலா இருவரும் தங்களுக்குள்ளே பேசி உடனே பாடல் எந்த பாடல் என்று எழுதிவிட்டார்கள். நீங்கள் பாடல் சொல்லவில்லை, அப்ப நீங்கள் எழுதிவிட்டிருந்தீர்கள். அவர்கள் அந்த பாடல் மாறி வந்திருக்கேன். இரண்டு பாடல் தான். அந்த முதல் என் நெஞ்சம் நெஞ்சமெல்லாம் நீயே என்ற ஒரு பாடல், நல்ல பாடல். இரண்டு பாடல் அதில் வந்து நாயே நாயே ஒவ்வொரு வரிக்கும் நாயே நாயேன்னு தான் இருக்கு. நாய் எத்தனை நாய் அதில் வந்தது. சரி, மரவள்ளி அப்படின்னு கேட்டு மக்களெல்லாம் இன்று வெள்ளிக்கிழமை ஆடி கிருத்திகை என்று கூறுகிறார்கள், மூன்றாவது வெள்ளி என்று கூறுகிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? எப்படி அதை அனுபவிக்கின்றீர்கள்?
1: நான் நேற்று சென்றிருந்தேன். நேற்று சென்று வந்து இன்றைக்கு வந்து புத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கூழு எல்லாம் இன்னைக்கு அங்க எல்லாம் நான் வந்து இது பானகம் எடுத்துட்டு
0: போனேன்.
1: அங்க நிறைய பேர் அன்னதானம், நிறைய பேரு
0: அன்னதானம் என்பது தேடி வருவார்கள். அந்த அன்னதானம் என்பது வித்தியாசமானது. அதில் இறை கருணை அருள் இருக்கின்றது என்றுதான் எண்ணுவார்கள். மிகவும் ஏனைய உணவுகளை எதேச்சியாக உண்டாலும் அன்னதானத்தில் தருவது இனிப்போ புளிப்போ உரைப்போ தரம் குறைவோ கூட அதை அதை மிகவும் பயபக்தியோடு சாப்பிடுவார்கள். அன்னதான உணவை இல்லையா, அது புண்ணியம். தானங்களுக்கு சிறந்தது அன்னதானம், உணவு கொடுத்தது சிறப்பு. என்ன

0: என்ன கூற போகிறீர்கள்?
1: மாலை
0: ஏதாவது
1: வெள்ளி
0: எப்படி கொண்டாடினீர்கள், எப்படி கொண்டாடுகிறார்கள், எப்படி கொண்டாட வேண்டும், கொண்டாடுவதால் ஏற்படுகிற நன்மை ஏதாவது கூற முடியுமா?
1: நான் வந்து இன்றுதான் ஐயா சென்று வந்தேன் புத்துக்கோயிலுக்கு. எப்பவும் வாரம் வாரம் போயிருவேன். இந்த ஆடி வெள்ளினா ரொம்ப கூட்டம்.
0: ஓ, ரொம்ப
1: ஆடி வெள்ளிக்கு மட்டும் அந்த புத்துக்கோயிலுக்கு நிறைய கூட்டம் வராங்க.
0: என்ன அதிகம், என்ன என்ன செய்வார்கள் அங்கே வந்து?
1: நாங்க வந்து புத்து சுத்தி கும்பிட்டுட்டு புத்து மேல பால் ஊத்திட்டு, அதுக்கு புத்து மேல பக்கத்துல அம்பாள் வச்சிருக்காங்க, அதுக்கு எல்லாம் பூஜை நடக்கும். அதுக்கு அப்புறம் வேப்ப மரத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க ஐயா. வீட்டில இருந்தே எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு, இடம் சின்னது அதனால எல்லாம் அம்பாள் கிட்ட வச்சுட்டு எல்லாருக்கும் தானம் பண்ணுவாங்க. அதனால ஐயா சிலருக்கு வாக்கு வரும், வாக்கு வரும். இன்றைக்கே இன்னைக்கே ஆடி போறதுக்கு பதிலாக இன்னைக்கே வந்து கஞ்சி கலையும் இந்த தீ சட்டி எல்லாம் எடுக்கிறேன்னாங்க. சரி, நேரம் ஆயிரும்ன்ட்டு நான் வந்துட்டேன். ஆமாங்க ஐயா.
0: சிறிய ஆலயமா இருக்கலாம், பெரிய கட்டடம் கோபுரம் ஆலயமா இருக்க, இருக்கும் தெய்வம் ஒன்றுதான், தெய்வத்தினுடைய கடாட்சம் கருணை ஒன்றுதான் நாங்கள் வேண்டி விரும்பும். பாருங்கள், எங்கள் மதத்திலே தான் இந்த புல் பூண்டு மரம் பற்றி, மிருகங்கள், பறவைகள், பாம்புகள், சாதாரணமாக புற்று மண் போன்றதுக்கு எல்லாம் நாங்கள் வணக்கத்தை செய்கின்றோம். எல்லாவற்றுக்கும் உயிருண்டு எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கின்றான் என்பதுதான் அந்த நம்பிக்கை. எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கின்ற, இறை சக்தி உண்டு. அதனால் தான் என்னவோ இறை,
1: எங்க அம்மாலாம் எல்லாத்துக்குமே மரத்துக்கு கூட விளக்கு வச்சு
0: கும்பிடுவாங்க.
1: எலுமிச்ச மரம், பலா மரம், எல்லாத்துக்கும் மரத்துக்கு அடியில நீ வச்சு கும்பிடு அப்படின்னு ரொம்ப ரொம்ப பக்திங்க ஐயா. அம்மா
0: பக்தி, ஏனென்றால் இறைவன் எங்கும் இருக்கின்றார், இறைவன் எங்கும் இருக்கின்றார். அதனால தான் என்னவோ இரணிய மகாராஜன், இரணிய வதம், அந்த பிராணத்திலே இரணியனாகப்பட்டவன், உங்களுடைய இறைவன் எங்கே இருக்கின்றார் என்று கேட்பதற்கு பிரகலாதன் கூறுகின்றார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று. இல்லையா, அதை நிரூபித்தும் காட்டி அதை அந்த புராணத்திலே கூறப்படுகின்றது. இது இறைவன் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர் என்று கூறப்படுது. எங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை, எந்த வேளையில் தர வேண்டுமோ அதை தருகின்றார். முற்பிறவியிலே நாங்கள் எடுத்த பிறவிகளிலே நாங்கள் சுமந்த செய்த கர்ம வினைகளிலே ஏற்படுகிற பாவங்கள் எல்லாம், எவனாவது மனிதனாகப்பட்ட ஒரு உயிரினம், எந்த உயிர் மனிதன் என்று கூறவில்லை, உயிராகப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்த ஆன்மாக்கள், அது புல்லாக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ முடியாது. அவர் செய்யும் கர்மங்களிலே பாவமும் இருக்கின்றது, புண்ணியமும் இருக்கின்றது. அப்போ நாங்கள் செய்வது புண்ணியம் எவ்வளவு இருக்கக்கூடிய செய்கையாக அந்த வழி நடந்து செல்வது ஒரு உண்டு, பாவத்தை செய்து சுமந்து சுமந்து அந்த தீர்க்க முடியாதுதான் ஒவ்வொரு பிறவி எடுத்து தீர்த்து கொண்டு வருகின்றார்கள். நேற்றைய தினம் நான் எங்களுடைய ஜெகபிரசாதி ஐயா அவர்களுக்கு உங்களுடைய மாறி மாறி அடுத்து அடுத்து துன்பங்கள் வருவதென்றால் அதனுடைய அர்த்தம் நாங்கள் சுமந்து வந்த கர்ம வினை குறைந்து கொண்டு போகின்றது, அதை தீர்ப்பதற்காகத்தான் துன்பத்தை தருகின்றார். அதனால் தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஏழாவது அறிவையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் இறைவன். அப்போ அங்கே புல் பூண்டுகள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கு. அதுதான் ஜீவகாருண்யம் என்று கூறப்படுகின்றது. ஒரு ஒரு ஒரு மதத்தினர்கள் இருக்கின்றார்கள், அது பெரிய பெரிய பிரபல்யமான மதவாய் இல்லை, அந்த மதத்தை கொண்டவர்கள் முன்னுக்கு ஒரு கை விசிறியை வைத்து இப்படி விசிறி கொண்டுதான் நடப்பார்களாம். ஏனென்றால் முன்னே ஈ பூச்சி புழு ஈ கொசு இருந்தால் அவை கூட கொல்லக்கூடாது, அப்படி அதை அந்த தூய்மை, அதை அதை தூய்மை தான் கடவுள் என்று கூறுகிறார். எங்கு தான் இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கின்றது. நல்லதம்மா, நல்லதொரு விஷயம். அந்த புத்து அம்மன் கோவிலை பற்றி முன்பும் கூறியிருக்கின்றீர்கள், உங்களுக்கான ஓ என்னமா அம்மா நல்லது மகளே, சாந்தி இணைந்தமைக்கு சிறப்பு, வாழ்த்துக்களம்மா, சிறப்பு சிறப்பு சிறப்பு.

அற்புதமான அந்த பாடல், என்னை கவர்ந்த பக்தி பாடல்களிலே ஒரு பாடல். திருவருட்செல்வர் திரைப்படத்தில் இந்த பாடல் உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பித்தா பறை சூடி பெருமானே அந்த தேவார உங்களுக்கு தெரியும், சுந்தரமூர்த்தி நாயனாரால் அருளை செய்யப்பட்டது. எனக்கு இதில் விருப்பம் வருவதற்கு காரணம், இந்த புராணத்தை நாடகமாக, நடிகராக இருந்த காலத்தில் நாடகமாக, ஆசிரியர் மாணவனாக இருந்த காலத்தில் என்னை கற்பித்தவர்களானால் எங்கள் விழாக்களிலே இதை நாடகமாக சுந்தரமூர்த்தியாக நடித்திருக்கின்றேன். பின்பு நான் வளர்ந்து வந்ததன் பின்பு வேறு குழுவினர்களுக்கு பாடசாலையிலே இதை பழக்கி பிள்ளைகளுக்கு மாணவர்கள் மத்தியிலே இதை அரங்கேற்றியிருக்கின்றேன். நான் ஆசிரிய கலாசாலையில் ஆசிரிய மாணவனாக இருந்த காலத்தில் கூட பட்டம் பெறுவதற்கு முன்பு இதை என்னுடைய படிப்போடு சம்பந்தப்பட்டு ஈடுபடுத்தி இந்த புராணத்தை சமய வகுப்புகளிலே செய்திருக்கின்றேன். கனடாவிற்கு வந்த பின்பும் ஆலயங்களுக்கு ஆலய விழாக்களிலே இந்த நாடகங்கள் செய்ய வேண்டும் என்றால் பக்தி மயப்பட்ட நாடகங்கள் பல செய்திருங்க. அதிலே இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய படலத்தை செய்து எல்லா இடத்திலும் எனக்கு நல்ல பெயரும் விருதுகளும் கிடைத்தது. அது அவருடைய கடாட்சம், அது உளப்பூர்வமாக இந்த ஒரு கலை என்றால் கலைத்தாய் என்ற ஒன்று இருக்குது, கலை தெய்வம். அந்த கலை தெய்வத்தை நாங்கள் ஊன்றி உள்ளே தாங்கி வந்தால் கலை தெய்வம் எங்களுக்கு அருள் தருவது. அவர்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கின்றது இறைவன்தான் இறை அருள் என்பது பல வடிவங்களிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. இங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம் ஓடிவாருங்கள். 6478746415 என்ற எண்ணோடு.

பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்

0: பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்த எதிர் தலைவணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம்.
1: பக்தி கொண்டாடுவோம் நிகழ்ச்சியிலே வந்து இணைந்த உறவுகளே, நீங்கள் தந்த பாடல்களை ஒலிபரப்ப ஆயத்தமாகுகின்றேன். ஒலிபரப்ப துவங்கினால் ஒரு பாடல், நாங்கள் வானொலி எங்களுடைய தளத்திலிருந்து நாங்கள் ஒலிபரப்பும் பாடலை நீங்கள் இடைநிறுத்தி வரலாம். இன்னும் ஒரு உறவுகள் கேட்ட பாடலை நான் ஒலிபரப்பும் போது, என்னுடைய ஒலிபரப்பிலே நான் ஒலிபரப்பு செய்யும் பொழுது இடைநிறுத்தம் செய்ய மாட்டேன். தொடர்ந்து பாடி முடிந்த பின்பு உங்களை இணைத்துக் கொள்வேன். அதை கவனித்து நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது அன்பு மகாலிங்கம், நீங்கள் கேட்ட பாடல், அந்த பாடல் வடிவேலுவை ஞாபகம் வைத்து அந்த பாடல், அந்த பாடல் உங்கள் மனதிலே பதிந்த பாடலாக இருக்கும் வேளையிலே அந்த பாடலை இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை சந்தன மல்லிகையில் என்று அழகாக தந்திருக்கின்றார், எழுதியிருக்கின்றார் மகள் ராஜகாளி அம்மன் திரைப்படம் என்றும் எழுதியிருந்தார் ஷியாமலா. இதோ மல்லிகை, மல்லிகையில் சந்தன மல்லிகையில் என்ற பாடல் அழகாக இனிமையாக எங்களையும் தாளாட்டுவது போன்று அன்னியை தாளாட்டும் பாடலாக மகாலிங்கம் உங்கள் விருப்பமாக ஒலிக்கின்றது. ஒலி குறைவாக இருக்கின்றதா அந்த பாடல்? அது வேறு இந்த வலைத்தளங்களிலே நாங்கள் நம்பிக்கொண்டு சென்றால் இப்படித்தான் ஆகும். பார்ப்போம் இந்த பாடலை.

0: அருள் கொடுக்கும் அந்த தாய் கண்ணுறங்க வேண்டுமென்றால் ஆன்மாக்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், சாந்தி கொள்ள வேண்டும். அந்த பண்புக்கேற்று அவர்கள் தங்கள் வாழ்க்கை பயணித்து தொடர்ந்து நிம்மதியாக இருக்கும் பொழுது எங்களை படைத்த அந்த தாய் கண்ணுறங்கலாம். அந்த பாடலை கேட்கும் பொழுது உள்வாங்கி பாருங்கள், உள்ளம் உருகுகின்றது அந்த பாடல். சாதாரணமாக இந்த பாடலை படி அந்த ஆண் குரல் எங்கள் நடிகர் வடிவேலு அவர்கள்தான். அவர்களெல்லாம் பெரிய பாண்டித்யம் பெற்றவர் சங்கீதத்திலே அல்ல. அந்த உருக்கம், அந்த உள்வாங்கி செய்தது, அதோடு மறைந்த சுவர்ணலதா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள். அந்த அன்னை தூங்க வேண்டுமென்றால் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? பிள்ளை சீராக இருக்கின்றது, சரியாக இருக்கின்றது என்றால் தானே அன்னை தூங்குவார். அதனால் வாழ்க்கைக்கேற்ற வழிகள் எல்லாம் காட்ட வழியே காட்டிய வழியிலே அந்த ஆன்மீக வழியிலே நாங்கள் சென்று நலமாக இருந்தால் அவர்கள் தூங்குவார்கள். அற்புதமான ஒரு பாடல், சிறப்பான ஒரு பாடல். முதல் பாடலாக எங்கள் மகாலிங்கம் தந்தையர்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், பக்தி வேளை.
1: பரிவு கொண்டு புகை துதி புரிந்து எதிர்

0: அந்துயிரை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுடனு வெந்தழியும் நாளிலே நம் நாடு எங்கே பெரும்.
1: எளிமையான இன்னும் ஒரு பாடல் அன்பு மகள் ஷியாமலா, நீங்கள் பாடியும் காட்டியிருந்தீர்கள். பிரபல பின்னணி பாடகி அம்மா என் சி வசந்த கோகுலம் அவர்கள் பாடிய சண்முகப்பிரியா ராகத்தோடு தந்தை தாய் இருந்தால் என்று ஆரம்பிக்கும் வரி உள்ளம் உருகக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலை இப்பொழுது ஒலிபரப்ப கிடைத்திருக்கின்றது. ஒலிப்போம், கேட்போம். ஷியாமலா உங்களோடு நாங்களும்.

0: அன்னையும் தந்தையும் எங்களுக்கு இருக்கும் பொழுது எங்களுக்கு வருகின்ற துன்பங்களையும் தாழ்வுகளையும் பொறுத்துக்கொண்டு நாங்கள் முறையிட அவர்கள் இருப்பார்கள், அவரை காப்பாற்றுவார்கள். ஆனால் இந்த உலகையெல்லாம் இந்த அழித்து காத்து படைத்து அருண்டு அருளும் எல்லாம் வல்ல இறைவன் பட்ட துன்பங்களை ஒன்றன்பின் ஒன்றாக வசந்த கோகுலம் அம்மா அவர்களின் குரலிலே கேட்கும் பொழுது உருக்கமாக இருக்கின்றது. அவர் யாரிடம் போய் கூறுவார்? அவையெல்லாம் பக்தியின் நிமித்தத்தினால் அவர் எங்களுக்கு காட்டிக்கொள்ள வேண்டும். இறை சக்தி என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன, விசுவாசம் என்ன என்றால் என்ன என்பதை காட்ட வேண்டும் என்று அவர் திரு அவதாரங்கள் எடுத்து செய்த திருவிளையாடல்களைத்தான் ஒரு பக்தன் இப்படி உருகி கேட்கின்றான். இப்படி இப்படியெல்லாம் செய்தார்களே, இந்த துன்பம் எல்லாம் உண்டு, அம்மா அப்பா இருந்தால் வருமா? யாரையா உமக்கு அம்மா அப்பா இல்லாத அல்லாத பிள்ளை, நீ அனாதையா என்று நாங்கள் படும் துன்பங்களை எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் கண்கலங்குகிறோம், மருந்துகிறோம், அந்த இறைவனையே வைகின்றோம். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட வடுக்கள் எல்லாம் பார்த்தீர்களா? உள்ளூர கேட்டு மகிழ்ந்தால் உள்ளம் முருகி வந்து அவரை நினைந்து அவருடைய விசுவாசத்தில் நாங்கள் இணைவோம் அன்பு உறவுகளே. இது பக்தி வேளை, இனிமையான ஒரு பாடல், நீண்ட காலத்துக்கு பின் கேட்கும் வாக்கியத்தை அன்பு மகளே சியாமலா நீங்கள் தந்தமைக்கு நன்றி. இனிமையான அந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது ஆனானப்பட்ட இறைவனே இப்படியான துன்பங்களை எல்லாம் அனுபவித்திருக்கும் போது இது எங்களுக்கு ஏற்படுவதெல்லாம் ஒரு சாதாரணமானது என்றுதான் என்ன கூடுகின்றது அன்பு உறவுகளே. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒரு ஒலிக்கும் முன்னியல் தமிழ் வானொலியின் பக்தி வேளை.
1: வீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, கோப்பு புஞ்சை எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்தரொக்கம் எங்கே.

0: நாடி வருவதெது பாபம்.
1: அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அன்புடன் பாடி காட்டி வருவான் வடிவேலன் என்ற பாடலையும் பாடி காட்டி எங்களுக்கு பக்தி மார்க்கத்தை தெரிவித்து சென்ற யோகாராஜ், நீங்கள் கேட்ட திருச்செந்தூரின் கடலோரத்தில் தெய்வம் திரைப்படுத்த பாடலை இப்பொழுது கேட்போமா?

நம்பி அவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் வேண்டுவதையெல்லாம் இந்த அளிப்பா இறைவன் என்பது இறை சக்திகளாக இருக்கின்ற உருவங்களோடு வந்திருக்கும் எல்லா தெய்வங்களும் நாங்கள் மனமுருகி வேண்டினால் தருவார்கள் தானே, இல்லை என்பாரா? அவர்கள் தானே எங்களை படைத்தார்கள், எங்களை துன்பத்தில் உழல விடுவார்களா? இல்லையே இல்லை. ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தோடு வந்து இணையும் தேவா, நீங்கள் உங்களுடைய விருப்பமாக ஒரு பாடல் நான் கடவுள் என்ற அந்த திரைப்படுத்து பாடலை கேட்டீர்கள் அல்லவா? ஓம் சிவா என்று ஆரம்பிக்கும் பாடல் இது, அந்த பாடல் தேவா.

ருத்ர தாண்டவத்துக்குரிய மந்திரத்தோடு வந்த ஒரு பாடல். ஆண்டு எங்களை அனுபவித்து எங்களுக்காக இந்த உலகத்தை படைத்து உக்கிரமம் ஏற்படும் பொழுது உக்கிரமமாக நாங்கள் நடந்து கொள்ளும் வேளையிலும் இங்கே அசம்பாவிதங்கள் ஏற்படும் வேளையிலும் அந்த அட்டூழியங்களை அழிப்பதற்கு உக்கிரபோஷம் கொண்டு வந்து உக்கிரதாண்டவம் ஆடி அழித்து மறைத்து அருள்வார் என்பதற்கு புராண இதிகாசங்களிலே புராணங்களிலே பல உண்மைகள் உண்டு. அதைத் தொடர்ந்து அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே நேரம் சரியாக 1:19 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு 10:49 அடுத்த பாடலை அன்புடன் தருகின்றார் தர்மபுரி சாந்தி அவர்கள். எல்ஆர் ஈஸ்வரி அம்மா அவர்களுடைய கரகாட்ட பாடல் ஒன்று, ஆடி வந்தா ஆடி வந்தா என்ற பாடல் கேட்போமா?

ஓம் பராசக்தி என்று கூறி பராசக்தியை அழைப்பதற்காக உருக்கொண்டு ஆடி அந்த அருளை வெளியே கொண்டு வந்து உள்ளத்தில் இருக்கின்ற அந்த மருள் அருளாக வந்து அவளுடைய அருளங்களுக்கு பாலிக்கின்றதுன்னு அவள் நினைவிலே ஆடும் பொழுது எங்களை எல்லாம் மறந்து விடுவோம். இது எங்கள் இசைத்துறையிலே எல்லா விதமான இசைகளுக்குள்ளும் பக்தி இசை நிச்சயமாக பக்தி உண்டு. பக்திக்காக எல்லா விதமான எல்லா துறைகளிலேயும் அந்த பாடல்கள் இருக்கின்றது. அற்புதமாக சமயபுரத்து மாரியாத்தா மாரியாத்தாவுக்கு கரகம் மிகவும் இருப்பார். அந்த கரகத்தை எடுத்து கரகம் ஆடும் பொழுது தன்னை அறியாமல் ஓம் சக்தி என்று எல்லோரும் உறக்க கத்தி அன்னையை அவன் கவனத்தை ஈர்த்து கொள்வது போன்று எங்கள் பக்தியை வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள் கத்தி குளறி அழித்தால்தான் அவர் வருவார் என்றல்ல, எங்கள் பக்தியினுடைய உள்ளார்ந்த உணர்வை வெளிக்காட்டுவதற்காக மக்கள் அருள் வெள்ளத்திலே செய்வார்கள். இனிமையான இந்த பக்தி வேளையிலே அற்புதமான ஒரு பாடலை தர்மபுரி சாந்தி நீங்கள் தந்தது உங்களோடு கேட்டு மகிழ்ந்தோம். வளமை போல நேரம் 1:25 தொட்டுவிட்டது. 10:55 உங்களுக்கு காட்டுகின்றது. இந்த வேளையிலே எங்களோடு இணைந்து இறுதியாக தரும் பாடலை தந்திருந்தார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். அவரும் பல விடயங்களை தந்த வேளையிலே மருதமலையை பற்றி அவர் கூறியிருந்தார். அந்த வேளையில் அவர் தந்த பாடலாக எங்கள் குல தெய்வம் முத்துமாரி என்ற ஒரு பாடல் எங்கள் வீட்டு வேலன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். இறுதி பாடலாக தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அன்பு உறவுகளே.

எங்கள் குலதெய்வம்மா எங்கள் மன்னிக்க வேண்டும், எங்கள் குலதெய்வம்மா முத்துமாறி, எங்கள் குறை தீர்த்தவளே முத்துமாறி, தீர்ப்பவளே முத்துமாறி என்றெல்லாம் மன திருப்தியோடு பக்தியின் முத்தி பெற்று பக்தியின் உச்சத்திலே நின்று தங்களை மறந்து மெய் மறந்து ஆடுகின்ற ஒரு பாடலாக நாங்கள் கேட்கின்றோம் அந்த பாடலை. இதிலே பலவிதமான விஞ்ஞான உண்மைகளும் உண்டு, சாதாரணமான நாங்கள் கண்டுகொள்ளும் நன்மைகளும் உண்டு, விஞ்ஞான நன்மைகளும் இதில் உண்டு. பக்தி மார்க்கத்திலே எந்த விதமான பிழையும் இல்லை. இதை முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமாக பல்லாண்டு காலங்களுக்கு முன்பு பக்திமயமாக அது வழிவழி வந்து கொண்டிருக்கின்றது. நடைமுறைப்படுத்துபவர்கள் காட்டுகின்ற சில சில வித்தியாசங்களால் வெறுப்புகள் ஏற்படலாமே தவிர அது ஒரு சிலர் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆனால் உண்மை விசுவாசம் நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக விசுவாசித்து நம்பிக்கை வைத்து அந்த படிமுறைகளிலே நாங்கள் வாழ்ந்து வந்தோம் என்றால் நன்மையைத்தான் பெறலாம். இது இனிப்பான ஒரு செய்தி என்று முன்றில் தமிழ் வானொலியில் வந்து ஒவ்வொருவரும் கேட்ட பாடலை கேட்கும் பொழுது இறைவனுடைய சக்தி எவ்வளவு உண்மையானது, அது எந்த உருவத்தில் இருப்பது அது வேறு. தெய்வம் என்று ஒன்று உண்டு, உண்மையாக சக்தி எங்களை ஆண்டு அனுபவித்து செல்வதற்கு ஒரு மனித ஒரு உயிர் இந்த உலகில் இந்த பிரபஞ்சத்தில் வந்து வாழ்ந்து செல்வதற்கு ஆக்கமும் அழிவும் பிறப்பும் இறப்பும் அந்த இயற்கையின் கையில் இருக்கின்றது. அந்த இயற்கைதான் இறைவன் என்று அதற்கு பல உருவங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் வந்து இணைந்து கொண்ட அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் இந்த நன்றியை மணக்கத்தையும் கூறிக்கொள்ளுகின்றேன். மகாலிங்கம், ஷியாமலா, யோகா, ராஜி, தேவா, நாகப்பன், சாந்தி இவர்கள் நேரொலியில் வந்து நேரத்தை அவதானித்து இன்று நிகழ்ச்சி தொடங்கியவுடன் மகாலிங்கம் மொழி வந்து இன்றைய ஆடிக்கு மூன்றாவது வெள்ளி என்றும் கிருத்திகை என்றும் பல விடயங்களை பேசி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து சென்ற வேளையிலே அவன் அருளாலே அவந்தாள் வணங்கி என்று மாணிக்க வாசகர் சொன்னதை நான் முற்று முழுதாக நம்புவேன். அவன் அருள் இல்லை என்றால் கிடைக்காது, அவனை பற்றி பேசுவதற்கே கிடைக்காது. நாங்கள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்க வேண்டுமே தவிர சந்தர்ப்பம் எங்களுக்காக காத்திருக்கின்றது. காலம் நமக்காக இருக்கின்றதே தவிர எங்களுக்காக அந்த காலம் தாமதித்தோ அல்லது காலம் வரும்போது செய்வோம் என்றோ எண்ணக்கூடாது. நாங்கள் இதையும் முன்கூட்டியே ஆயத்தமாக செய்ய வேண்டும். பல இடையூறுகள் இருக்கலாம், அதனால் கவலை இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அவரை பற்றி பேசி மகிழ்ந்து பாடி கேட்டு மகிழ்ந்தாலும் இறைவன் எங்களுக்கு அருள் பாலிப்பார், இல்லை மனதால் நினைத்தாலும் துதித்தாலும் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற இவர்களுக்கு நன்றி கூறி அன்பு மகளே இறைவதி நீங்கள் வருவதற்கு எத்தனைத்தீர்கள் வரவாது என்று கேட்டு எழுதியிருக்கின்றீர்கள். எனக்கு உங்களுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை, நேரம் சரியான நேரத்துக்கு முடிக்க வேண்டும் என்று இருந்தும் இருப்பினும் இப்பொழுது 3 நிமிடங்களை அதிகரித்து கொண்டோம். இருப்பினும் காரியமில்லை, இன்றைய பக்தி வேளை இடையிலே குழப்பாமல் பக்தி மேயத்தில் நாங்கள் நீங்கள் கேட்ட பாடல்களை ஆரம்பித்தவுடன் கூறிவிட்டு தான் சொன்னேன். அந்த பாடல் ஒன்றன்பின் ஒன்றாக எங்களை இறைமன்பால் இழுத்துச் சென்றன, இறை சக்தியின்பால் இழுத்துச் சென்றன. இறை சக்தியை நாங்கள் இந்த 6 பாடலும் கேட்கும் வரையும் அந்த ஓசையுடன் அந்த இசையோடு அந்த கருத்துக்களோடு அந்த பொருட்களை உள்வாங்கி கொண்டிருக்கும் பொழுது உள்ளம் உருகி கொண்டுதான் இருந்தோம் என்று கூற வேண்டும். சிறப்பான இந்த வேளையை கொடுத்து ஒன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறுவதோடு அல்லாமல் அன்னை தந்தை ஆசானுடன் அன்பு தமிழை நான் அறிந்து உங்களை நினைந்து இன்றைய பக்தி வேளையை சிறப்பாக தருவதற்கு கருணை புரிந்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் அனைவருடைய தாழ் பணிந்து வணங்கி 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 7வது நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேளையை இனிது நிறைவுக்கு கொண்டு வர முயற்சித்தேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி எல்லாம் அல்ல இறைவனிடம் மீண்டும் ஒருவரம் வல்லமை தர வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், மனிதநேயம் அறம் ஜீவகாருண்யம் காத்து எல்லோரிடமும் அன்பு கூர்ந்து நடப்போம், அன்பை விதைப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெற்று செல்கிறேன். நிறைவு பெற்றது பக்தி வேளை இன்றைய நாள். மீண்டும் சந்திக்கும் முறை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

இனிமையான இந்த பாடல் நல்லதோர் ஊடல் பாடல், ஒரு வானவில். ஆனால் வானவில் வந்தால் உடனே மறைந்து விடும். இந்த பாடலே ஒரு வானவில் போலே வந்தாய், என் மனதிலே கலந்த அந்த வானவில் காட்சியை தந்துவிட்டு சென்றுவிடும். இது ஒரு ஊடல் பாடல், காற்றிலே வரும் கீதம் திரைப்படத்திலே வந்த பாடலாக இருக்கின்றது. கேட்டு மகிழ்ந்தோம் என்பது போலே இனிமையான இந்த பாடல் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் போல் தோன்றும். இருப்பினும் இப்பொழுது ஒரு தடவையோடு நிறுத்திவிடலாம் இந்த பாடலை. இது சொல்லூடு பாடல்.

கிருஷ்ணன் அவர்களும் வருக வருக என்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் ஐயா என்று எழுதியிருக்கின்றார். அவர் வருவாரோ என்பது தெரியல. அவருடைய வருகைகள் இப்பொழுது கவனியாக கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. அவர் இப்பொழுது பணி நிறைவாக இருக்கும் வேலை என்பதையும் ஆலய தரிசனங்களும் வெளிவேலைகளும் அதிகமாக இருக்கும் என்பதையும் நான் உணர்கின்றேன். இல்லையென்றால் அவருடைய வந்து விடுவார் என்று வருவார் போல் தெரிகின்றது. அவருடைய எழுத்திலே தெரிகின்றது. வர வேண்டும், இணைய வேண்டும். 6 4 7 8 7 4 1 4 மன்னிக்க வேண்டும், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். அன்பு உறவுகள் பெற வேண்டியது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து தரும் சொல்லுக்கு பாடலை தந்துவிட்டால் அந்த பாடல் உங்களுக்காக ஒலித்து வரும்.

சொல்லாயோ வாய் திறந்து நிகழ்விலே வந்து இணைந்த இரண்டாவது நேராக அன்புடன் ஜெகபர் சாதிக் அவர்கள் வந்திருந்தார். பல விடயங்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். சொல்லோடு பாடல் மட்டுமல்ல, எத்தனை விடயங்களை கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பினை தந்திருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. அந்த இடத்திலே ஒரு பாடலை அவர் கிடைத்த பதம் ஊர் என்ற பதம். ஊர் என்ற பதத்தில் பல பாடல்கள் இருக்கின்றது. பல இசையமைப்பாளர்கள் பல விதமான இசையிலே தந்திருக்கின்றார்கள். அந்த ஊர் என்ற பதம் தாங்கி வந்த பாடல்கள் பல, பலவும் பலவிதமான ரசங்களை தந்திருக்கின்றது. ரசம் என்று கூறும்பொழுது நவரசங்கள், அதிலே எல்லா ரசங்களும் அதிலே இருக்கின்றன. அதிலே இவர் தந்த ஒரு பாடல், வேட்கையோடு வந்த பாடல். இந்த பாடல் பாடிய பாடகர்கள் தென்னகத்து திரைப்படத்துறையின் எல்லோரும் அன்று நடிப்போடு சொந்த குரலில் பாடி நடித்த காலம். அதன் பின்பு ஒரு சில நடிகர்கள் சிறந்து நடிக்க முடியும், அவர்களுக்கு குரல் பாடும் தன்மை காணாது என்பதற்காக அவர்களுக்கு பாடலை பின்னணி இசை கொடுத்து பின்னணியிலே இன்னொருவரை பாட வைத்து நடிக்க வைத்தார்கள். அந்த வகையில் முதல் முதலில் தென்னகத்து திரைப்படத்துறையில் பின்னணி குரல் ஆணுக்கு கொடுத்து பாடியவர் பிரபல சிறந்த பாடகர் மதிப்பு

அந்த தன்னுடைய வேலி, தன்னுடைய காணியை சுற்றி நாலு வேலி போடுவார்கள். ஆனால் நாலு வேலி நிலம் என்றால் அது ஒரு அளவை குறைக்கின்றது. அந்த காலத்தில் அவனுக்கு நாலு வேலி நிலம் இருக்கப்பா, நமக்கு நாலு வேலி நிலம் இல்லையப்பா என்றெல்லாம் கூறுவார்கள். நாலு வேலி நிலம் என்று அந்த திரைப்படுத்து பாடல் தான் அவர் தந்த பாடல். அற்புதமான ஒரு பாடல், நான் அன்றும் இன்றும் என்றும் ரசிக்கும் ஒரு பாடல் என்று அவனும் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் தந்த வேளையிலே அந்த பாடலை நானும் இணைந்து நான் ரசிக்கின்றேன், நீங்களும் ரசியுங்கள். வருகின்றது பாடல், ஊரார் உறங்கையிலே.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. இப்பொழுது மயில்சாமி அவர்கள் காற்றலையில் வருவதற்கு காத்து கொண்டிருந்து ஓடி வந்து இணைந்திருக்கின்றார். இணைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் மயில்சாமி அவர்களே, வருக வருக.
1: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
1: நலமாக இருக்கிறேங்க ஐயா. வளமாக
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்ற மகிழ்வாக இருக்க வேண்டும். எது வரணும் வரட்டும், மகிழ்வாக இருப்போம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். வீட்டில் இணையர் பிள்ளைகள் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள்.
1: அனைவரும்
0: அங்கே காட்ட உங்களுக்கு காலநிலை பனி விழுகின்றதா அல்லது அல்லது வெப்பமாக இருக்கின்றதா?
1: வெப்பமாகத்தான் இருக்கிறது.
0: வெப்பமாக
1: இருக்கிறது கிடையாதுங்க.
0: எங்களுக்கு இடையிடையே தூறல் இருக்கின்றது தான். ஆனால் பெருமையா பெருந்தன்மையாக இப்பொழுது குறைந்து கொண்டு போகின்றது. குளிரின் தாக்கம் பருவநிலை மாறிக்கொண்டு வருகின்றது. நேரமும் ஆனா உரைநிலையில் பனி குறைந்த கொட்டிய பனிகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் செல்லும் கரைந்தோடி முடிவதற்கு. ஆனா அது ஒரு

0: இருக்கின்றது. பாதைகள் செப்பனிட்டு கடமைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் குளிர் இருக்கின்றது, குளிர் இருக்கின்றது, குளிர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றது. வெளியே நாங்கள் இப்போ சகசமான சாதாரணமாக வீட்டில் இருப்பது போன்று வெளியே செல்ல முடியாது அந்த ஆடைகளோடு. அல்லது நான் வெளியே உத்தியோகத்துக்கு போகணும், பணிபுரிய போவதற்குரிய ஆடைகளை மட்டும் அணிந்து கொண்டு போக முடியாது. மேலே நாங்கள் குளிர் அங்கி போடத்தான் வேண்டும், குளிர்ச்சட்டை தொப்பி போடத்தான் பண்ணும், கையை குறை போடத்தான் பண்ணும். குளிர் இது எப்படியும் நான்காவது மாதம் ஐந்தாவது மாதம் ஆரம்பிக்கும் வரை குளிர் இருக்கும், குளிர் இருக்கும். பனிப்பொழிவு தான் குறைவாக குறைந்து போகும், பனிப்பொழிவு குறைந்திருக்கும். அங்கே உங்கள் பகுதியிலே, நீங்கள் இருக்கும் கிராமத்திலே, அந்த பகுதியிலே பாம்பு கண்டிருக்கின்றீர்களா, பார்த்திருக்கின்றீர்களா பாம்பு?
1: நான் இப்ப வீட்லயே அதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க, பாம்பை பத்தி பேசிட்டு இருக்கு. நாங்க நைட்டு தொழிலுக்கு போகும்போது
0: அதை பத்தி பேசக்கூடாதா?
1: அதிக நேரம் பார்ப்போம், அதிகமாக பார்ப்போம் ஐயா.
0: அவர் வந்து இரவு நேரத்தில் தான் அவர்களுக்கு கண் வெளிச்சமாக இருக்கு.
1: ஆமா, அதாவது குளிர்காலத்துல அதிகமா தெரியாதுங்க.
0: ஆமா, குளிருக்கு வர மாட்டாது அந்த வெப்ப காலத்திலே.
1: சூழ்நிலையில வெளியில உலாவிக் கொண்டு இருக்கும்,
0: உலாவிக் கொண்டு இருக்கும், உலாவிக் கொண்டு. இரவு நேரத்திலே தான் அவர்களுக்கு கண்கள் துல்லியமாக தெரியுமா? எங்களுக்கு கண் தெரியாது, அதுக்கு இரவு நேரத்தில் நன்றாக தெரியும். அப்ப ஏனென்றால் அவர் ஊர்ந்து சென்று அவருக்கு விரும்பியமான தவளை, பூரான் போய் இந்த இந்த சின்ன சின்ன பிராணிகள் தூக்கத்தில் இருக்கும் வேளையில இரவு நேரத்தில் கண் தெரியாத அவர்களுக்கு, இவர்களுக்கு கண் தெரியும், முழுங்கி விடுவார்கள் பிடித்து. இது இயற்கையின் படைப்பு, இயற்கை படைப்புகள். அப்ப நீங்கள் அதாவது விஷச்சந்துள்ள பாம்பையும் பார்த்திருக்கீங்க, விஷம் உள்ள பாம்பையும் பார்த்திருப்பீர்களா?
1: எல்லா பாம்பு, விஷத்தன்மை உள்ளது நாகபாம்பு, கட்டு விரியன், அப்புறம் அதுலயே அதுலயே இன்னொரு ஜாதி சிகிட்டு விரியன் பாங்க, சீக்கிரம் போகவே போகாது.
0: அப்படியே இருக்கும்.
1: அது வந்து ஆமா, அது வந்து நாகபாம்பு போலவே விஷம் ரொம்ப அதிகம்.
0: ஓ, அப்ப உங்களுடைய பகுதியிலே இந்த மாந்திரிகர்கள் எல்லாம் இருப்பார்கள், விஷகடி வைத்தியர்கள் எல்லாம் இருக்கும். விஷம் தீண்டிவிட்டால் அதை போக்குவதற்கான வைத்தியர்கள் பலர் இருப்பார்கள். ஏனால் மலையாள பகுதி, மலையாள மாந்திரிகம் சிறந்த மாந்திரிகம் என்று கூறுவார்கள் அல்லவா? ஆமா ஆமா, அது ஒரு கல் ஐயா, அது ஒரு கல், விஷக்கல் அந்த கடித்த இடத்திலே அந்த கல்லை வைத்து விட்டால் அதை அப்படியே உறிந்து எடுத்து எடுத்துவிடும் என்று கூறுவார். அப்படியெல்லாம் பல உபகரணங்களை வைத்திருக்கின்றார்கள், உயிரினங்களையும் வைத்திருக்கின்றார்கள். அந்த கடித்த கடிவாயிலே கோழியை கொண்டும் அந்த விஷத்தை இறக்கும் தன்மை உண்டு.
1: முதலுதவிங்க,
0: கோழியாலும் செய்வார்கள். ஆனால் கோழி இறந்துவிடும், கோழி இறந்துவிடும்,
1: கோழி இறந்துவிடும்.
0: அந்த
1: தெரிஞ்சவங்க அதை செய்வாங்க,
0: நான் அதை பார்த்திருக்கின்றேன். நான் வாழ்ந்த எங்கள் நாடுகளிலேயும் இந்த கமம் என்று சொல்றது, விவசாய நிலங்கள் உள்ள பகுதிகளிலே, கொஞ்சம் உஷ்ணவலயம் உள்ள இடங்களிலே, அந்த வரப்புகளிலெல்லாம் இருக்கும் அந்த பாம்பு. புற்றுவழியெல்லாம் இருக்கும், எலிகளை பிடிக்க தவளைகளை பிடித்து உண்ணவரும். அப்ப நீங்கள் செல்லும் பொழுது ஏதாவது பாம்பை நீங்கள் அடித்து கொண்டு இருக்கின்றீர்களா?
1: அதாவது ஒரு சில நேரத்தில் அடிப்பாங்க ஐயா. நாங்க இரவு பணி தோட்டத்தில், விவசாய தோட்டத்தில் இருக்கிறதுனால அது அதிகமா அடிக்க முடியும், ஓடி இருக்குங்க. இரவு நேரத்துல எல்லாம் நாங்க அதிகமா பார்த்தோம்னா அதை அடிச்சா அது தப்பிச்சு அடிச்சு விடக்கூடாதும்பாங்க.
0: திரைப்படம் அதுதானே, பெண் பாம்பு அன்பாம்பை கொண்டு விட்டார்கள், அதனால் அந்த பெண் பாம்பு சபதம் எடுத்து பல உருவம் எடுத்து வந்து அவர்கள் அந்த அந்த அவர்களை கொள்வது தானே. நீ யா என்ற திரைப்படம் பார்த்திருக்கீங்களா? அந்த பாம்பு வந்து ஆண் பாம்பை அடித்து விட்டேன், அந்த பெண் பாம்பு கோபம் கொண்டு அது எத்தனையோ உருவம் எடுத்து வந்து அந்த கொன்றவர்களை தேடி தேடி அழிக்கின்றது. இங்கே நம்ம நம்மவர்களும் கூறுவார்கள், வீடுகளிலே பாம்பை அடித்து குறையிலே குறை உயிரிலே விட்டு விட்டால் அது மீண்டும் வந்து எங்களை கடிக்கும் என்று கூறுவார்கள், தேடி வரும். அப்படி ஒரு தன்மை அதில் இருக்கின்றது என்று கூறுவது. அந்த
1: பழமொழி மாதிரி அது இருக்குதுங்க,
0: இருக்குது. அந்த பாம்பு வந்து தனியே தரையிலே மட்டுமல்ல, மரங்களிலேயும் வாழும் இல்லையா?
1: ஆமா, எங்க நாங்க மரத்திலாம் பாப்பங்க. நீங்க சொல்ற மாதிரி கும்பேரி மூக்கன்,
0: கும்பேரி மூக்கன் அவர் போல அது விரவர். சிறப்பு சிறப்பு. இப்போ நீங்கள் என்ன பாடலை உங்களுக்கு நான் கேட்கலாம் என்றால், உங்களுக்காக என்ன பதம் வருகின்றது என்றால், பூ என்ற பதம் வந்திருக்கிறது. பூ பூ என்ற சொல்லை கொண்ட பதத்தில் என்ன பாடலை நீங்கள் தருவீர்கள்?
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.
0: அடேங்க அப்பா, இனிமையா பாடல். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வைத்தேனே என் சின்ன ராசா. இப்படி ஆண் பாடினா நன்றாக இருக்குமா, பெண் பாடினா நல்லா இருக்குமா?
1: எனக்கு அது பெண் பாடினா நல்லா இருக்கு.
0: அப்படி என்ன ராதாமணி எப்பொழுதாவது பாடி இருக்கிறாரா உங்களுக்கு? ராதாமணி பாடி இருக்கின்றாரா?
1: ராதாமணி பாடு பாட்டெல்லாம் வராதுங்க,
0: ஆனா மனதிலே பாடுவார் இல்லையா? சார், நல்ல பாடல் அந்த பாடல். அம்மன்
1: ரசிப்ப பாடு, பாட்டை கேட்டு ரசிக்கிறது அதிகங்க.
0: ஆனா
1: அதுல வந்து பாட வர்றதுக்கு கொஞ்சம்
0: கஷ்டமா இருக்கும். இந்த பாம்பு வந்து உங்களுடைய அயலிலே, நீங்கள் இது குடியிருக்கிற அயலில், வீட்டுக்கு அயலிலேயும் இருக்கின்றதா மயில்சாமி அவர்களே?
1: ஆமா, நான் இருக்கு குடியிருப்பது கிராமம்.
0: கிராமம், கிராமத்திலே அதிகமாக
1: இருக்கு. நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் இப்போ ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தொழில் செய்யறேங்க.
0: ஓ, நீங்கள் பணிபுரியும் இடத்தை விட வீடு வீட்டுக்கு அருகாமையிலும் இருக்கிறது, வீட்டை சுற்றியும் இருக்கலாம் இல்லையா?
1: வீட்லயும் இருக்கு. ஆமா, பக்கத்துல நம்ம கிராமத்துல எங்க பார்த்தாலும் இருக்குங்க.
0: நான்
1: பார்த்தாலும் ஏதாவது ஒரு மாசத்துக்கு ஒருக்கா அதாவது பக்கத்துல இருக்கிற வீட்டுகள்ல, ஆர்வத்தர் வீட்டுல பாம்பு இருக்கு வந்து சத்தம் போடுவாங்க.
0: எங்கள் ஊர்லேயே நான் சிறுபள்ளியாக இருந்த காலத்தில் எங்களுக்கு தென்னந்தோப்பு இருந்த, தென்னந்தோப்பு காணிக்குள்ளே வீடு இருக்கின்றது. அந்த வீடு வந்து மண் வீடு தான். அங்கே தந்தையார் என்ன செய்வார் என்றால், அந்த வீட்டை சுற்றி இந்த லாம்பெண்ணெய் என்று கூறுவோம் இல்லை, மண்ணெண்ணெய், நீங்களே பிடிச்ச கிருஷ்ணாயில் என்று கூறுகிற அந்த மண்ணெண்ணெய், அந்த விளக்கடை, அந்த மண்ணெண்ணெயை சுத்த ஊற்றி விடுவார், தெளித்து விடுவார். ஏனென்றால் அந்த பாம்புக்கு வந்து மண்ணெண்ணெய் பட்டால் ஓடிவிடும், இறந்துவிடும் என்று கூறுவார். அடுத்தது வெங்காயம்
1: தொட்டால் அது வீசினால் அது
0: ஓடிடும்,
1: மேல உடம்புல பட்டா புண்ணாயிரும்.
0: ஆமா ஆமா ஆமா, இறந்து விடுமாம் அது. அடுத்தது அந்த வீட்டை சுற்றி வெங்காயம், வெங்காயம் நாட்டி விடுவார், வெங்காயத்தை ஊன்றி விடுவார், அது முளைத்து வந்திருக்கும். வெங்காயத்துக்குள்ளேயும் பாம்பு வராது என்று கூறுகிறார்கள்.
1: வெங்காயம், மஞ்சப்பொடி.
0: ஓ, மஞ்சப்பொடி. அப்படி இயற்கை முறையிலேயும் அந்த அதை வரவிடாமல் தடை செய்வது இருக்கு. ஏனென்றால் அநேகமான மக்கள், குடிசை வாழ் மக்கள் எல்லாம், கிராமிய மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். கிராமங்களிலே அது இருக்கு, நகரங்களிலே கூட பாம்பு இருக்கின்றது. எங்களுக்கு பாம்பு இல்லை கனடாவில். ஏனென்றால் இந்த குளிர்களே அந்த பாம்பு விஷம், பாம்பு வாழ முடியாதது, அந்த பிராணி இல்லை இங்கே, இல்லை அப்படியான பாம்பு இல்லை. ஆனால் அந்த காட்சிசாலைகளிலே வச்சிருக்கின்றார்கள் எல்லா வித மனப்பாம்புகளையும். அப்ப இன்று நாங்கள் பூவை எடுத்து ஒரு மாலை தரும் வேறு என்ன பாடல் பூவையிலே? பூவிலே வரும்
1: பூவிலே
0: பூ
1: பூ பூக்கும்
0: ஓசை
1: ஓசை
0: கேட்கத்தான் ஆசை. வேறு என்ன
1: ஆசை?
0: பூ மாலையில் ஒரு மல்லிகை,
1: மல்லிகை பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம்,
0: அவதிசயம். இப்படி பல பாடல்கள் இருக்கின்றது,
1: பல பாடல்கள்,
0: பல பாடல் உண்டு. இப்பொழுது இணையரும் வந்திருக்கின்றாரா பேசுவதற்கு?
1: இருக்கிறாங்க,
0: பேசலாமா?
1: பேசலாம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். மகளே ராதாமணி, நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
2: நலமா இருக்கிறவங்க ஐயா.
0: அப்படியா, பேரன் என்ன சொல்லுகிறார் உங்களோடு?
2: பேரன் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களாச்சுங்க, அதுல பிஸியா இருக்கு.
0: அவரு படிப்புல இருக்கிறாரு. என்ன ஆண்டு படிக்கிறாரு? எத்தனையாவது வகுப்புல இருக்கின்றார்?
2: 7th படிக்கிறார்.
0: அடேங்க அப்பா, அடேங்க அப்பா, 12-13 வயது வந்து விட்டது அவருக்கு. இப்பொழுது அவருக்கு பரீட்சைக்காக படித்துக் கொண்டிருக்கார். நீங்கள் ஒத்தாசைப்படுகிறீர்கள். மகள்கள், மகன் அவர்கள் எல்லாம் மேலே நகரத்துல இருக்கின்றார்களா டவுன்லயே?
2: அவங்க எல்லாம் கோயம்புத்தூர். அவரோட அம்மா, 3 பேர் மட்டும்தான்
0: சிறப்பு. அம்மாவினுடைய தரிசனம், அம்மாவுடைய அணைப்பு, அம்மாவுடைய அன்பு எங்களுக்கு வேண்டும். நல்லது நல்லது நல்லது, வாழ்த்துக்கள். சிறப்பாக. இப்பொழுது உங்களுக்கு நான் ஒரு பதம் தந்தால் ஒரு பாடல் கூறுவீர்களா?
2: தெரிஞ்ச சொல்றேன்.
0: சரி, உங்களுக்கு இலகுவான ஒரு பதம் தருகிறேன். வா என்ற சொல்லிலே ஒரு பதம் தாருங்கள். வா.
2: வாராயோ தோழி வாராயோன்னு.
0: அப்பா, தோழியை அழைக்கிறேன். வாராயோ வாராயோ தோழி வாராயோன்னு புதிய பாடல் ஒன்று இருக்கின்றது. பழைய பாடலும் இருக்கு, வாராயன் தோழி வாரா அப்படி ஒரு பாடல். இது வந்து வாராய தோழி வாராயன்னு ஒரு பாடல் இருக்கு. எந்த பாடல் உங்களுக்கு வேண்டும்? வாராய தோழியா?
2: பழைய பாடலே வேணுங்க. அது நல்லா இருக்கு,
0: அது நல்லா இருக்கு. மங்களமான பாடல் வாராயன் தோழி என்றார். ஓ, தோழி வாராய இனிமையான பாடல். அந்த பாடல் பல காலம் சென்றாலும் அந்த பாடல் எப்போது கேட்டாலும் இன்னைக்கு நாங்கள் திருமண வைபவங்களுக்கு சென்றால் இந்த பாடல்களை ஒலிபெருக்கியிலே கொடுப்பார்கள். இந்த பாடலை திருவார்கள் கேட்டு மகன் போகும். நாங்கள் வாராயன் தோழி வர
2: எல்லா பக்கமுமே இருக்குங்க ஐயா. எங்க கல்யாணத்து போதெல்லாம் மைக் செட்ல அந்த பாட்டு போட்டிருக்கிறாங்க.
0: கேட்டிருக்கீங்களா? அப்பொழுது மணமகளாக நீங்கள் இருக்கும் பொழுது இந்த பாடல் கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? கண்ணுக்கு குளிர்ச்சியாக மயில்சாமியையும் பார்த்திருப்பீர்கள் கடக்கனால, இல்லையா? அது ஒரு மங்களகரமான பாடல். அந்த பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ்வதென்று அந்த மணமகளாக நீங்கள் இருக்கும் பொழுது இந்த பாடல் காற்றறையில் வரும்போது உங்களை உள்ளம் எப்படி இருந்திருக்கும் என்று நான் கற்பனை பண்ணி பார்க்கின்றேன். சிறப்பு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நீங்கள்.
2: நன்றி
0: அம்மா. நீங்கள் பாம்பை பார்த்திருக்கின்றீர்களா ராதாமணி?
2: ஐயா பாத்துருக்குறவங்க ஐயா நிறைய, நாங்க இருக்கிற இடத்துல நிறைய பாத்துருக்குறவங்க. நான் நைட்டு அவரு கூட போகும்போது அவரு தொழில் பண்ணிட்டு இருப்பாரு, நான் கீழே நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் நானே பக்கத்துலயே பாத்துருக்குறேன்.
0: ஓ, அவங்களுக்கு ஒரு தொலையும் கொடுக்கவில்லையா? இல்ல நீங்க பயமடைந்திருக்கீங்க?
2: அது ஒண்ணு தொல்லையெல்லாம் கொடுக்காதுங்க நம்மளுக்கு.
0: அது பாம்பு பாம்பு தேடி வந்து எங்களுக்கு தொல்லை கொடுப்பதில்லை. நாங்கள் அருகே சென்றால் எங்கள் அரவத்தையும் சத்தத்தை கேட்டவுடன் படையும் நடுங்குகின்ற பெயரல்லவா பாம்பு. ஆனால் அந்த நாளையிலே நாகர்கள் ஏற்கர்கள் என்று என்னுடைய முன்னோடிகளிலே முன்னோர்களிலே ஆதிக்குடிகளிலே நாகர்கள் நாகபாம்பை வழிபட்டு வந்தார்கள். அது தொன்றுதொட்டு இன்றும் இருக்கின்றது. நாகதம்பரான் நாக வழிபாடு இப்பொழுது இருக்கின்றது.
2: இருக்குதுங்க ஐயா, எல்லா பக்கமுமே நிறைய நாகர் கோயில் நிறைய
0: இருக்கின்றது. நாகர் கோவில்
2: நிறைய
0: வழிபடுவாங்க. சிறப்பு இந்த
2: ஆலத்தோட்டத்தை என்ன சொல்லி திருப்பூர் மாவட்டத்துல இருக்குதுங்க ஐயா. அங்க வந்து பேமஸா ஒரு வீட்டு உயரத்துக்கே இருக்கும் புற்று.
0: ஓ, அது அந்த கரையான அந்த புற்றை செய்து கொடுக்க இவர் உள்ளே சென்று கரையான முழுங்கி விட்டு அங்கே தங்கி விடு. இவருக்கு புற்று செய்ய தெரியும்.
2: அது சிறப்புங்க, அது பிரசாதமா தருவாங்க. புற்று நீர் எடுத்து பிரசாதமா தருவாங்க,
0: பிரசாதம் கொடுப்பார்கள். வாழ்த்துக்கு, சிறப்பு. அது என்ன நம்பிக்கை தானே? நம்பிக்கை.
2: ஆமாங்க ஐயா, ஆமாங்க. நாங்க வீட்டுல எல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் தெளிப்போம்ங்க. நாங்க இங்க ஏதாவது பார்த்தோம்னா அது தெரியக்கூடாதுன்னு சொல்லி சாமி கும்பிடுவோம்ங்க. அதைய
0: சுவாமி தரிசனம்
2: அப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கைங்க எங்களுக்கு.
0: தெய்வீக நம்பிக்கை, அது பல நடிப்பது உண்டு. அது என்ன, மனதிலே நம்பிக்கை வந்துவிட்டா துணிவு வந்துவிடும். நான் இறைவனுக்கு அவர் கடவுள் இருக்கிறான், நாகதம்பரானை வழிபடுகிறேன். இப்பொழுது நான் கூட வணங்கும் பொழுது என்னை அறியாமல் நாகதம்பரானுடைய வார்த்தை என் உச்சரிப்பிலே வந்துவிடும். ஒவ்வொரு தெய்வங்களையும் உச்சரிக்கும் பொழுது எங்களை அறியாமல் நாகதம்பரான் வருகின்றார்.
2: நீங்க ஃபர்ஸ்ட் உச்சரிக்கும் போதே நான் சொன்னேங்க, இன்னைக்கு ஐயா பாம்பு பத்தி பேச தொடங்கிட்டாங்க நைட்டு நேரத்துல. இன்னும் எங்களுக்கு
0: பயம் கொண்டு விட்டீர்களா?
2: சொல்லிட்டு இருந்தேனுங்க.
0: பயம் கொண்டு விட்டீர்களா இரவிலே? இல்லை, நான் கூறினா அது வரும் சொல்லல.
2: தொடங்கிட்டாங்க அந்த பத்தி தொடங்கிட்டாங்கன்னு சொன்னனுங்க அப்போ.
0: ஆனா நான் உங்க காதுக்குள்ளே தானே பேசுகிறேன்.
2: அப்படின்னு சொல்லும் போதே மனசுக்குள்ள ஒரு நெருடல் வருது.
0: வருதா மகளே? நான் அது உங்களுக்கு காதுக்குள்ளே தானே கூறுவேன். பாம்பு கேட்காது நான் கூறுவது. பானல்லி ஒலிபெருக்கி இருந்தால் தான் ஒலிபெருக்கி மூலம் அது சத்தத்தை கேட்கிறது. அது கேட்காது. உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இருக்கும் காதுக்குள்ளே தானே பேசுகிறேன். அதனாலே அதுக்கு கேட்க பயன்படும்.
2: என்ன என்ன வேலை செஞ்சாலும் உங்க எஃப்எம் ஓடிட்டே தான் இருக்கு.
0: ஓடிட்டு இருக்குமா? நான் பார்க்கின்றேன். இருந்தால்
2: மட்டும்தான் அது ஓடாதுங்க. இல்லை
0: வானொலி நின்றுவிட்டால் உடனே அழைப்பு தந்து விடுவார்கள். மஞ்சள் கடதாசி கட்டளை அனுப்புவது போல வாரண்ட் அனுப்பி விடுவார். மயில்சாமி அவர்களும் எழுதுவார் பாடல் நின்று விட்டது என்று உடனே எழுதுவார் எங்களுக்கு. ராதாமணி அவர்களே, இப்பொழுது நாங்கள் பாம்பை பற்றி பேச்செடுத்தது பேசிவிட்டோம், ஆனால் பாம்பு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாம் அவ்வளவு தூரம் வாய்ச்சொல்லில் வீரர்கள் இல்லை, எங்கள் சொல்லை கேட்டவுடன் அது பலித்து விடுமா? இல்லை தானே,
2: அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா, அதெல்லாம் ஒரு நம்பிக்கைங்க. அது நம்ம நம்ம அதுக்கு ஒரு தீங்கு செய்யாத போது அது நம்மளுக்கு ஒரு தீங்கும்
0: செய்யாது. நாகதம்பரான் எங்களுக்கு நன்மை செய்த நாக வழிபாட்டிலே எத்தனையோ நன்மைகள் உண்டு என்று கூறுவார்கள். எத்தனையோ பேர் விரதம் இருக்கின்றார்கள். ஓ, நாகம் எவ்வளவு உதவி செய்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்தில் இருக்கின்றது இந்த நாகத்தை பேற்றியது. எங்கள் எங்கள் ஊரிலே நாகபூஷணி அம்மன் என்று ஒரு ஆலயம், பெரிய ஆலயம் இருக்கின்றது, மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் நாகபூஷணி.
2: சரிங்க,
0: தீவிரம் இருக்கு. தான் தோன்றியாக வந்து நாகபூஷணி, அது அது வழி வழி தோன்றல வந்து இப்போ ஒரு பெரிய அளவில் அந்த ஆலயம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாகபூஷணி அம்மன், நாகபூஷணி. சிறப்பு சிறப்பாக பேசி மகிழ்ந்தோம் அன்பு மகளே. அன்பு மயில்சாமி அவர்களே, இணைந்திருங்கள், இணையர்களா. அங்கே பாம்பு தொல்லைகள் ஒன்றும் வரவே வராது, கவலைப்படாதீர்கள். சரியா? வாழ்த்துக்கள்.
1: மீண்டும் இணைவோம் ஐயா,
0: மீண்டும் இணைவோம், பேசி மகிழ்வோம். அழகாக பேசிக் கொண்டு இருந்தோம், மீண்டும் பேசிக்கொள்ளலாம். உங்கள் பாடலை நான் தருவேன், கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி மகளே, நன்றி இருவருக்கும், நன்றி இணையர்களாக வந்து இணைந்தமைக்கு. இது சொல்லோடு நன்றி, நன்றி. இது சொல்லோடு பாடல், சொல்லோடு பாடலே வந்த அன்போடு கலந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடல் எங்களை அழைக்கின்றது. 647-874-1515 என்ற இலக்கத்திற்கு.

உன்னை சேர்க்கும் இந்த வேளையிலே தான் அன்புடன் ராஜ்குமார் அவர்கள் வந்து நீதானா நீதானா நெஞ்சே நீதானா என்று நெஞ்சுருக கேட்கும் பாடல் தந்திருந்தார் அல்லவா. அந்த பாடலை நாங்கள் ஒரு தடவை கேட்டுத்தான் பார்ப்போமே. ராஜ்குமார், உங்கள் பாடலை உங்களோடு நாங்களும்

0: சிறந்த ஒரு பாடல் ராஜ்குமார் உங்களுக்காக ஒலித்தவளை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். தாலாட்டு பாடவா திரைப்படத்தில் இசைஞானியின் இசையிலே அருள்மொழி அவர்களும் எஸ் ஜானகி அம்மாவும் பாடிய பாடலாக இருக்கின்றது. இனிமையான அந்த பாடல் இருவர் மனதிலும் பிரகதாபம் இருந்தாலும் ஊடலோடு வந்த அந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது அந்த நீ என்ற பதத்தில் வந்த நீதானா நீதானா என்ற பாடலை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் உங்களோடு இணைந்து. ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. இங்கே அரசடி குப்பம் சரவணன் அவர்கள் அழைத்து விட்டார் போல் தெரிகின்றது. அவருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை, மீண்டும் அவர் அழைப்பார் என்று எண்ணுகின்றேன். இது சொல்லோடு பாடல். வணக்கம் வணக்கம் ரேவதி அவர்களே, வணக்கம்.
1: அப்பா வந்துட்டேன்பா, வந்துட்டேன்.
0: வணக்கம் மகளே, வர வேண்டும் வர வேண்டும்.
1: வணக்கம் அப்பா.
0: வந்து விட்டீர்களா, வந்து விட்டீர்களா?
1: வானொலியை நிறுத்தி விட்டேன்.
0: அட்டேங்க அப்பா, பெரிய வேலை செய்திருக்கிறீர்கள், வானொலியை நிறுத்தி விட்டு வந்திருக்கிறீர்கள். ஓடிக்கொண்டிருந்த வானொலி கட்டி காரை கட்டி காரை. நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: சிறப்பு சிறப்பு. அங்கே பனி பொழிகிறதா மகளே?
1: பனி பொழியில, ஆனா
0: சாரல்
1: குளிர் காத்து மாதிரி இருக்கு. இங்க இல்லப்பா, ஆனா வடநாட்டுல இந்த சிம்லால எல்லாம் நிறைய பனி பொழிவு இருக்கு.
0: இங்க இருக்குதானே அம்மா? சிம்லாவில, சிம்லாவில இருந்து.
1: ஆமா,
0: ஒரு என்னுடன் படித்த மாணவர்கள் இருக்கின்றார்கள், வாகனம் சாரத்தியம். இங்கே கனடாவில் வந்து குடியேறியவர்களை நான் படித்திருக்கேன். சிம்லா பற்றி அவர்கள் கூறிக்கொள்வார்கள். அந்த அடிமை பெண் திரைப்படத்திலே இந்த பாடல், இந்த பாடல் 1000 நிலவேவா என்ற பாடல் சிம்லாவிலே ஒரு ஹோட்டலில் ஒரு இடத்திலே எடுத்தேன். அதை பற்றி கூறியிருந்தார்கள். வாழ்த்துக்கள். சிம்லாவிலே பனிப்பொழியும் இடம் தானே, குளிர்த்தே சிந்தானே அம்மா. உங்களுக்கு சென்னையிலே இப்பொழுது வெப்பம் அதிகரிக்கிற காலம் அல்லவா? அந்த வெப்பம் வருவது இரவிலே பனியின் தாக்கம் இருந்தால் பகலிலே வெப்பம் அதிகமாக இருக்கும். அதுதான் பனி வீழ்ச்சி. இந்த வெப்பம் வெப்பம் அதிகமா இருக்கும் பொழுது ஆவி மேலெழுந்து சென்று விரும்பும் வரும் பொழுதுதான் அது பவனம். அந்த காற்று வந்து காற்றுக்கு பவனம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. வாயு பவனம் என்றெல்லாம் அந்த பவனத்திலே குளிர்தன்மையை குளிர் அணுக்களை ஏற்படுத்தி கொள்வது. எங்களுக்கு குளிர் ஓரளவு குறைந்து கொண்டு போ குறையவில்லை, வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சம் மேலெழுந்து வருகின்றது. இன்று 3 பாகையில் இருக்கின்றோம். அது இரவு நேரத்தில் 15-20 இப்போ கூச்சத்துக்குள்ளே 15-20 குளிருக்கு சென்றுவிடும். அப்படித்தான் வரும். இப்போ பகல் கொஞ்சம் கொஞ்சம் நீண்டு வருகின்றது. இன்னும் ஒரு வாரத்தில், அடுத்த வாரம், ஒரு 6 நாட்களிலே நேரத்தை மாற்ற இருக்கின்றார்கள் என்றால் பகல் நீண்டு கொண்டு நேரம் நீளுகின்றது என்று, பகல் நேரம் கூட வரப்போகின்றது. இதுவரை என்னாலும் இரவு நேரம் கூடுதலாக இருந்து 7.5-8 மணி நேரம் பகலிலே தான் இருந்தோம். இனிமேல் 7.5-8 மணி இரவு நேரத்துக்கு வரப்போகின்றோம். அப்ப நீண்ட பகல் வரப்போகின்றது. அதனால இந்த இது அரசியல் கர்மங்களுக்கு பாடசாலைகளுக்கு நேரத்தை மாற்றி வைப்பார்கள். இப்பொழுது இருக்கிற நேரத்தை விட 1 மணி நேரம் அதிகரித்து வைப்பார்கள் நினைக்கிறேன். சரி, அங்கே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த உறக்கத்திலே கோழி உறக்கம் என்ற ஒரு உறக்கம் இருக்கிறது தெரியுமா? நாங்கள் உறங்கும்
1: பொழுது
0: என்னம்மா கோழி உறக்கம்?
1: அது கேள்விப்பட்டிருக்கேனப்பா, கோழி தூங்கும் போது பார்த்தது இல்ல.
0: கோழி தூக்கம், அது என்ன கோழி தூக்கம்?
1: அதாவது அவங்க சட்டு சட்டுன்னு முழிச்சுருவாங்க போல இருக்கு.
0: பறவைகளுக்குள்ளே நீண்ட நேரம் தூங்காமல் என்ன காரணம்? சந்தேகமா அல்லது பயமா அல்லது பசியா, என்ன காரணமா இருக்கலாம்?
1: பயமா இருக்கலாமா?
0: பயமண்டா எப்படியம்மா? கொத்து பூச்சி புழுக்கள் பூரான பள்ளி பற்றியது கொத்தி சாப்பிடுகிறது, என்ன பயம்? இதயம் சின்ன இதயம், இறை வந்து அடிக்கடி சமிபாடு அடைந்து கொள்ளும். அதாவது வந்து அப்படி கோழியின் தலை நிற்கும், அது குனிந்து ஒரு சோறு அல்லது ஒரு பருப்பு அல்லது ஏதாவது ஒரு பூச்சி புழுவை கொத்தும் பொழுது, கொத்தி கொத்தி எடுக்கும் பொழுது பயிற்சி அதற்கு கூட வந்து இறை வந்து இறைப்பை கூடுதலாக வேலை செய்து உடனே சமிபாடு அடைந்து வெளியே தள்ளி விடுவார். கோழியில் அவரிடம் தெரியாத எப்படி இருக்குமெண்டு அடிக்கடி கழிந்து கொண்டு போவார், கழித்து விடுவார். தன்னுடைய அது இறை விரைவில் சமிபாடு அடைந்து விடும். அப்ப பகல் முழுவதும் சும்மா இருக்காதம்மா. ஒரு சொட்டு அப்படி நின்று கண்ணை தூங்குவது போல இருக்கும், டக்குன்னு கொத்தி கொத்தி சாப்பிடும். எங்கே எது போகுது, பூச்சி புழு போகுதோ, பறக்கிறதா, நெல் கொட்டுறதா, புல்லு கொட்டை இருக்கிறதா, எந்த விதை இருக்கு, எல்லாம் கொத்தி சாப்பிட்டு விடும். அது அது மட்டும் இல்லாமல் காரால போய் குப்பையை போட்டு கிளறி கிளறி கிளறி ஏதோ சாப்பிட்டு கொண்டிருக்கும். தொழில் புரிந்து கொண்டிருக்கும், எக்ஸசைஸ், அதற்கு அப்பியாசங்கள், பயிற்சிகள். பகல் வேளையில் கூட இரவு நேரத்தில் உறக்கம், நீண்ட உறக்கம் வராது. பசி அடிக்கடி எடுத்துக்கொள்ளும். இரவு நேரம் கண் தெரியாது, வெளியே போக முடியாது, உணவு பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தான் அதை அடிக்கடி தூங்கி தூங்கி டக்கன் எழும்பு விடும். அதான் சில குழந்தைகளை கூறுவார், கோழி உறக்கம் சும்மா தூங்க மாட்டேன், கோழி உறக்கம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்படி கூறுவார். உங்களுடைய உங்களுடைய இல்லத்திலே கோழி வளர்க்கின்றீர்களா?
1: இல்லப்பா.
0: ஏனம்மா?
1: ஆத்தா ஆத்தா ஆடு வளர்த்தா மாடு வளர்த்தா கோழிதான் வளர்க்கலப்பா. ஏன்பா
0: பிடிச்சு சாப்பிட்டுருவீங்க?
1: மனுஷனை வளர்க்கவே மனுஷனை வளர்க்கவே முடியல, இதுல கோழி எங்க?
0: அதுதான் மற்றது. கோழி வளர்ப்பதற்கேற்ற நிலம் வீடு அமைய வேண்டும். அந்த கோழி வளர்ப்பதற்கு எங்களுக்கு நாங்கள் இருப்பதற்கு வீடு, அது உலாவுவதற்கு ஓடி திருவிக்கெல்லாம் வீடு காணி இருக்க வேணும். அதுக்குள்ளே பூச்சி புழுக்கள் எல்லாம் அதை கொத்தி சாப்பிடும். எல்லாவற்றையும் உண்டு வெளியே செய்யணும். மற்ற பயம் இல்ல, நாய் பூனை நரி போன்றவர் வந்து பிடிக்கக்கூடாது என்ற அந்த அந்த பயம் அதுக்கு இருக்கின்றது. தன்னை யாரும் கண்ணை மூடிவிட்டால் தன்னை யாரும் கொண்டு விடுவார்கள் என்ற அந்த தூக்கம் குறைவதற்கான சந்தேக குணம் இருக்கிறது கோழிக்கு. நாங்கள் நடந்து போவோம், பக்கத்தில் நிற்கும் கோழி சும்மா கையை உயர்த்தி பாருங்கள், பக் என்று பறந்து விடும் இல்லையா? சும்மா இருக்கும் பக்கத்தில் நின்று மேய்ந்து கொண்டிருக்கும் கோழி. நீங்கள் அருகிலே நடக்கும்போது பேசாமல் நடந்து போனால் நிற்கும், சும்மா நீங்க கையை மேல இது பாருங்க, இல்ல கையை அசைத்து பாருங்க, உடனே பறந்து விடும், ஓட பார்க்கும், சந்தேகம். அப்ப நீங்க கோழி வளர்க்கவில்லை, கோழி வளர்த்தவர்களிடம் இருந்து ஏதாவது அனுபவம் பெற்றிருக்கின்றீர்களா?
1: நாங்க பாத்துருக்கோம் கூடை போட்டு கவுப்பாங்க. அப்புறம் அப்ப நாங்க சைவம் சாப்பிடுவோம், அதனால கோழி கிட்ட எல்லாம் போக
0: மாட்டோம். கோழியை வளர்த்தா சாப்பிட போகணும் இல்ல தானியம்மா? அழகுபடுத்தி கோலம் போட்டு விட்டு செல்லும். கோழி ஒரு நல்ல பிராணி. எங்கள் வீடுகளில் இருந்து சின்ன சின்ன முக்கியமாக அந்த கோழியை வளர்ப்பது என்னவென்றால், சிறு சிறு விஷ ஜந்துக்கள் உலாவும் வேளையில பூச்சி பூரான் எங்களுக்கு தெரியாத வகையில் இருந்தா அது கொத்தி முழுங்கிவிடும், அது அழித்துவிடும். அடுத்து எங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும், முட்டை விடும். அந்த முட்டையை கொண்டு சென்று விற்று பணம் சம்பாதிக்க பெரிய பெரிய கதைகள் எல்லாம் இருக்கின்றது. சரி, இது இப்படியே இருக்க உங்களுக்கு பாட்டு சொல்லோடு பாடலை வந்திருக்கின்றீர்கள். என்ன சொல்லை தரலாம் என்று கேட்போம். கம்பியங்கள் கணனியை கேட்போம். கணனி தருகின்றது. பாட்டு என்ற பதம் வந்திருக்கின்றது உங்களுக்கு. பாட்டு
1: பாட்டு வரும் பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் அதில் பூங்குயில் கூட்டங்கள் கூட்டு வரும் அதை கேட்டு கொண்டிருந்தால் ஆட்டம் வரும் அந்த ஆட்டத்தில் பெண்மையில் கூட்டம் வரும் அந்த பாடல்.
0: ஆட்டம் வந்தால் பாட்டு வந்தால் ஆட்டம் வரும், ஆட்டம் வந்தால் கூட்டம் வரும், இனிமை இனிமை நல்ல பாடல். சரி, இந்த பாட்டு என்ற பதத்தில் போது என்ன பாடல்கள் உங்களுக்கு தெரியும்?
1: இது பாட்டு பாடவா,
0: என்னம்மாட்டு
1: பேசவா?
0: நான் நினைக்க நீங்க கூறுவீர்கள் கெட்டிக்காரி அப்பா மகள்டா இப்படித்தான் இருக்கணும். சரி, வேற என்ன பாட்டு, வேற என்ன பாட்டு வரும் உங்களுக்கு?
1: பாட்டும்
0: அதையும் நான் நினைத்தேனே. இப்ப இரண்டாவதாக நீங்கள் கூறுவிட்டீர்களே.
1: நமக்குள் இந்த பொருத்தம் அப்புறம் பாட்டு கேப்பா. பாட்டு
0: பாட்டு
1: பாடினால் அது நடுவில் வருது.
0: அது பாடி என்றெல்லாம் வருது.
1: பாடினால் ஆமாப்பா, வேற பாட்டு சொல்ற.
0: பாட்டு கேட்கலையோ? ஏன் பாட்டு கேட்கல? எப்படி இல்லையா?
1: பாட்டு சத்தம் கேட்கலையோ? பாட்டு சத்தம் கேட்கலையோ? பாட்டு
0: பாட்டுக்கு பாட்டு
1: ஒரே பாட்டு பாட்டு ஒரே ஒரு பாட்டு
0: அதுவும் மருது. பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன்,
1: பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஆமா,
0: பாட்டு
1: பாடி எனதை கேட்டாயா
0: கேட்டாயா? நல்ல இப்படி பாட்டு என்ற பதத்தையும் விட்டு வைக்கவில்லை எங்கள் கவிஞர்கள். திரைப்பட கதாசிரியர்களும் அதை கேட்காமல் விடவில்லை, இசையமைப்பாளரும் இசை கொடுத்து விடாமல் இருக்கவில்லை, குரலாளர்களும் குரலிலே இனிமையாக எங்கள் காதோரம் பாடியும் இருக்கின்றார்கள். பாட்டு என்ற பதத்தில் இப்பொழுது உங்களுக்கு பாட்டு வரும், பாட்டு வரும் என்ற பாடல் கேட்டிருக்கும் பொழுதே ஒன்றிய தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடலில் அந்த பாட்டு உங்களுக்காக வரும். சார், கோழியை பற்றி ஒரு பாடல் பாடுங்களேன். கோழியை பற்றி ஒரு பாடல்.
1: கோழியே குப்பையை கிளறும் கோழியே
0: கொந்தளிக்கும் அன்பிலே
1: பாக்யராஜ் பாட்டு இருக்கப்ப. கோழி கூவும் நேரத்திலே வேற ஏதோ ஒரு பாட்டு இருக்கப்ப.
0: கோழி ஒரு கூட்டிலே
1: சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சி ரெண்டும் இப்போ அன்பில்லாத காட்டிலே.
0: கோழி என்பது என்ன பால், ஆண் பாலா பெண் பாலா பொதுப்பாலா?
1: பெண் பால். பெண் பால்
0: கோழியா?
1: ஆமா, சேவல் ஆண் பால். அப்பா என்ன சும்மா சோதிக்க கேக்குற?
0: ஆமா, இல்ல கோழி என்பது நான் அறிந்தேன் அது பொதுப்பால். ஆண் கோழி பெண் கோழி அந்த வர்க்கம் எல்லாவற்றையும் கோழி என்று அழைப்பார்கள். கோழி என்பது பொதுப்பால். சேவல் பேடு என்று கூறுவார்கள். பேடுதான் பெண் கோழி. பெட்டை கோழி என்ற ஒரு பாடலும் இருக்குல்ல.
1: பெட்டை கோழி என்னமோ ஒரு பாட்டு வரும்,
0: முட்டையிடும் பெட்டை கோழி அப்படின்னு பாடல். அத பெட்டை பேடு என்று கூறுவார்கள். பேடு என்று கூறுவார்கள். சேவல் வந்து ஆண். ஆனால் ஆண் கோழி பெண் கோழி என்று கூறால் சேவல் என்று கூறினாலும் கோழிதான், பேடு என்றாலும் கோழிதான். கோழி என்று பொதுப்பால் என்று. இப்ப மாடு என்பதற்கு மாடு என்றால் ஆண் மாடு பெண் மாடு எல்லாவற்றையும் குழந்தைகள் எல்லாவற்றையும் மாடு என்றுதான் கூறுவோம், பொதுப்பால் என்று கூறுவது. ஆனால் பசு என்றால் பெண்பால்,
1: காளை என்றால் ஆண் பால்,
0: காளை என்றால் ஆண்
1: பால், எருது என்றால் ஆண் பால்.
0: எருது வந்து கொஞ்சம் முதிர்ந்தவர். நாம்பன், நாம்பன் என்ற ஒரு பதம் இருக்கிறது, அறிந்திருக்கிறீர்கள்? நாம்பன்
1: இல்லையப்பா.
0: நாம்பன் என்பது இளமை பருவம். அது மாட்டிலே மாட்டிலே நாம்பன் என்று கூறும். அடுத்தது பசு கன்று. கன்றை எப்படி கூறுவார்கள்? பிறந்தவுடன் அந்த கன்றை பாட்டு.
1: அப்ப கன்று குட்டி. அப்பா எனக்கு எருமை மாட்டுதுலதான் நாகு கண்ணு கடா கண்ணுன்னு சொல்லுவாங்க.
0: நாகு என்பது பெண்,
1: பெண்.
0: அதாவது கன்று ஈன்றவுடன் நாகு என்றும், நாகு என்றால் பெண், பெண் மாடு. பெண் கன்று இல்லை, கடா என்று கூறுவதில்லை, நாம்பன் என்று கூறுவது.
1: ஆனை கடா என்று தானே சொல்வாங்க.
0: அது கடா மாடு, இது பசு மாடு. நாட்டு மாடும் எருமை மாடு, எருமை இனத்தை சேர்ந்தவர்கள் கடா மாடு. அது கடா பெரிய கடாவாக வரும். உங்களுடைய ஏம தர்மராஜனுடைய வாகனம் எருமை கடா. சரி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு பாட்டு வரும், உங்கள் பாட்டு வரும், கேட்டு கண்டிருப்போம்.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: சொல்லோடு பாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அன்புறவுகள் வந்து இணைந்து பல விடயங்களை பேசி மகிழ்ந்துவிட்டு கொடுக்கும் பதத்துக்கேற்ற பாடல் பலவற்றை கூறி செல்லும் வேளையை ஒன்றை தெரிந்துவிட்டு செல்கின்றார்கள். அந்த வகையில் அன்புடன் பாலக்காடு வண்ணாமடையிலிருந்து இணையர்களாக வந்து இணைந்த அன்பு மயில்சாமி அவர்கள், ராதாமணி இருவரும் வந்து பேசி மகிழ்ந்த வேளையிலே மயில்சாமி அவர்களுக்கு கிடைத்த பதம் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து என்ற பாடலை தொடுத்து விட்டார். பூ என்ற பதத்துக்கு அந்த பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படுத்த பாடல். இப்பொழுது அன்புடன் கிருஷ்ணன் வருகின்றார் போல் தெரிகின்றது, இணைப்போமா? வணக்கம், வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: அடேங்க அப்பா, குரலை கேட்க ஆனந்தமாக இருக்கிறது கிருஷ்ணா. நலமாக இருக்கேன், எப்படி நீங்கள், எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன் ஐயா.
0: பணிச்சுமை அதிகமோ?
1: ஆமாம் ஐயா,
0: நினைத்தோம் நினைத்தோம்.
1: வேலை வெளிவேலை
0: வெளிவேலை, நீங்கள் உள்வேலை வெளிவேலை எல்லாம் பார்ப்பீர்கள். கெட்டிக்காரன் கிருஷ்ணன் அல்லவா? இங்கே நிகழ்ச்சிகளுடைய பிரசன்னங்கள் கொஞ்சம் குறைவாக மந்தமாக இருந்ததை எண்ணி நான் நினைத்துக் கொண்டேன். அங்க பேசுகின்றீர்களோ வானொலி அளிக்கின்றதா?
1: முடிந்துவிடும்
0: உங்கள் பாடலாம். உங்களுக்கு கூட்டம் என்ற பதத்தை தரேன். கூட்டம் என்ற பதம் வந்தால் என்ன பாடல் தருவீர்கள்?
1: கூட்டம் என்றால் கூட்டத்திலே கோயில்
0: கட்டி காரணப்பா கற்பூரம். கூட்டத்திலே கோவில் புறா என்ற பாடல், அந்த பாடல் உங்களுக்கு தருகின்ற. நீங்கள் அங்கே கூட்டத்தில் இருக்கின்றீர்கள், என்னோடு பேசி கொண்டிருப்பதே அது அழகல்ல. அவர்கள் யோசிப்பார்கள், என்ன கிருஷ்ணனுக்கு தட்டி விட்டதோ, மேலே தன் பாடலில் பேசுகிறாரே, தன்னுடைய தன்னை இஷ்டத்துக்கு பேசி கொண்டிருக்காருன்னு என்ன போகின்றார்கள். எவ்வளவு நேரத்தில் முடியும் கூட்டம்? ஒரு 10 நிமிடம்,
1: ஒரு அரை மணி நேரம்.
0: இறுதி பாடலாக உங்கள் பாடலே தருகின்றேன், சரியா? அப்பொழுது கேட்கலாம்.
1: நன்றி
0: நன்றி. மகளாக இருங்கள், கூட்டத்தில் சிறப்பாக பெயர் எடுத்து வர வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: எங்கிருந்தாலும் எங்களை மறவாமல் நாங்கள் வானொலியிலேயே ஒலிபரப்பு நிகழ்ச்சிகள் தடைபட்டால் கூட எங்களுக்கு மஞ்சள் கடதாசி அனுப்பி விடுபவர்கள் இவரும் ஒருவர் தான், எங்களை உசுப்பி விடுவார். வாழ்த்துக்கள் கூறும் இந்த வேளையிலே கிருஷ்ணா உங்கள் பாடல் தருகின்றேன். கூட்டத்திலே கோவில் பிராண்டு இப்பொழுது பாட வைக்கின்றோம். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து என்ற அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படம் மட்டுமல்ல, எத்தனையோ பூவோடு வந்த பாடலை சொல்லியிருந்தார் மயில்சாமி அவர்கள். இப்பொழுது அவருக்காக அந்த பாடல் ஒலிக்கின்றது. நாங்கள் இணைவோம், கேட்டு மகிழ்வோம். சொல்லோடு பாடல் நிகழ்விலேயே

ஒலித்து சென்ற பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் மயில்சாமி அவர்களே. இனிமையான அந்த பாடல் அம்மன் கோவில் கிழக்காலேயே எல்லாவா ஓடிய ஓடிய பாடல். அந்த பாடல் அம்மன் கோவில் கிழக்காலே வந்த பாடலை இன்று நீங்கள் சொல்லடா சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று கேட்ட வேளையிலே சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலில் வந்து நிகழ்வு வந்து கேட்ட வேளையில் அந்த பாடல் ஒலித்தது. அடுத்து ஒரு பாடல் உங்களோடு வந்த இணையர் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ஒவ்வொரு உறவுகளுக்கும் மறக்க முடியாத நாள் மன நாள். அந்த நாளில் நடக்கின்ற சம்பவங்கள் ஒரு காலமும் மறக்க முடியாது ஒருவராலும். அப்படிப்பட்ட வேளையிலே வருகின்ற மங்களமான பாடல்களிலே ஒரு பாடல், அந்த பாடல் பாசமலர் என்ற திரைப்படத்திலே ஒலித்த ஒரு பாடல். தன்னுடைய மனநாளிலே அந்த பாடல் வரும்பொழுது அவருடைய மனநிலையோடு இருந்ததை இன்றும் மறவாமல் என் அன்பு மகள் ராதாமணி அவர்கள் வா என்ற பதத்துக்காக கொடுத்திருந்தார். ஒரு பாடல்கள் இருந்தாலும் இந்த பாடல் தான் தனக்கு விருப்பம். மங்களமான பாடல் எப்போ கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் நினைவில் மாறாத பாடல் என்று கேட்ட வகையிலே வருகின்றது. அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்துருவோமா?

மனமேடை கண்டவர்களுக்கும் காணத்துடிப்பவர்களுக்கும் நினைக்க நினைக்க பசுமையான நினைவுகளும் பதமான எண்ணங்களையும் கொடுக்கும் ஒரு விதமான பாடல். அன்று தொட்டு இன்று வரை என்று கேட்டாலும் சலிப்படையாமல் கேட்டு மகிழக்கூடிய ஒரு பாடலை அன்பு மகள் ராதாமணி நீங்கள் தெரிவு செய்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு இனிமையோடு நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றோம். நாங்களும் மகிழ்ந்தோம் என்று கூறுகின்றோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கேட்டுக்கொண்டிருப்பது சொல்லோடு பாடல். சொல்லோடு பாடல் நிகழ்விலே அடுத்து ஒரு உறவு வந்து அவருக்கு கொடுத்த பதத்துக்கு பாடலை தந்தது மட்டுமல்லாமல் பாடியும் காட்டியிருந்தார். பல விடயங்களை பேசியும் இருந்தார் அன்புடன் சென்னை அன்பு மகள் ரேவதி அவர்கள். ரேவதி, நீங்கள் கேட்ட பாடல் இப்பொழுது காற்றலை வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. நாங்களும் செவியை மடுக்க செவி மடுத்து கேட்க இருக்கின்றோம். கேட்போமா அந்த பாடலை? என்ன பாடல் தந்தீர்கள்? பாட்டு வரும் என்று தந்தீர்கள். அந்த பாடலை இப்பொழுது காற்றலைக்கு வருகின்றது. எங்கள் மகிழ்ச்சிக்கும் உங்கள் மகிழ்ச்சிக்குமாக பாட்டு வரும் என்று ஒரு பாடல். எங்கே பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். அதுதானே பாடல். ஓ ஓ, பாடல் மாறிவிட்டது. திடீரென்று வந்தால் அப்படித்தான் வரும் போல் தெரிகின்றது. பாட்டு வரும், உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும், அப்படித்தானே? பாட்டு வரும், பாட்டு வரும், பாட்டு வரும். இது மூன்று வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கனடாக்கள்.

0: பாடல் வந்து விட்டது ரேவதி. உங்கள் பாடலை உங்களோடு நாங்கள் முனைகிறோம். பாட்டு வரும், உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும். கேட்போமா?
1: வரும்

நான் ஆணையிட்டால் திரைப்படத்து பாடல் இசை அரசரும் இசை அரசியும் குரலெடுத்து பாட வேண்டும் என்று மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா இசையமைத்து கொடுத்திருந்தார் பாடலை வாலிப கவிஞர் வாலி அவர்கள். இனிமையான ஒரு ஊடல் பாடல்தான். எண்ணத்திலே படைந்திருக்கின்ற கருத்துக்களை வெளியே எடுத்து அன்போடு கூறுவது போன்ற அற்புதமான ஒரு பாடல். ரேவதி, பாட்டு வரும் என்றென்றும் உங்களுக்கு பாட்டு வரும், நன்றாக வரும் என்றும் எங்களுக்கு தெரியும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு இனிய பாடலை தந்தமைக்கு.

0: திறந்து.
1: இனிமையான இந்த வேளை மொழிகள் தமிழ் வானொலியின் காற்றலையிலே 12:28 என்று கூறிக்கொண்டு நிறைவுக்கு வரப்போகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே, சொல்லாயோ வாய் திறந்து என்று கேட்கும் வேளையிலே, ஒவ்வொருவரும் வந்து இணைந்த வேளையிலே அவர்களோடு பேசி மகிழ்ந்துவிட்டு ஒரு பதத்தை கொடுத்தவுடன் கற்பூரம் போல் உடனே பற்றி பிடிப்பது போன்று பாடலை தந்து விடுவார்கள் உடனடியாக. அது மட்டுமில்லாமல் பல பாடல்களையும் தந்து பல விடயங்களை பேசி மகிழ்ந்த வேளையிலே இடையூறு இருந்த வேளையிலும் இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கூட்டத்திலே போய் இருந்து கொண்டும் மற்றவர்கள் பார்த்து தன்னை நகைப்பார்கள் என்று கூட எண்ணவில்லை எங்களோடு பேசியிருக்கின்றார் கிருஷ்ணன் அவர்கள் என்றால் வாழ்த்துக்கள் அவருக்கு. அவருடைய ஆதங்கம், அவருடைய அன்பு, அவருடைய எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற அந்த அங்கலாய்ப்பு எல்லாம் பார்க்கின்றேன். அவரும் இந்த எங்களுக்கு மஞ்சள் கடதாசி அனுப்புவதில் சிறந்தவர். நாங்கள் நிகழ்ச்சிகளை தூக்கத்திலோ அல்லது ஏதாவது மின்தடையினாலோ நின்றுவிட்டால் உடனே அழைப்பு விட்டு விடுவார்கள். எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருப்பவர்கள் இவரும் ஒருவர். நீண்டகால உறவு அன்பு கிருஷ்ணன் அவர்களுக்கு பாடலை கேட்பதென்றால் அலாதி ஆனந்தம். அதிலே மொன்றியல் தமிழ் வானொலி இணைந்து வருவதென்றால் அவருக்கு பேர் ஆனந்தம். அவர் கூட்டத்திலே இருக்கின்றார் என்றவுடன் கூட்டம் என்ற பதத்தை கொடுத்த உடனே உடனே தந்தார் கூட்டத்திலே கோவில் புறா என்ற பாடலை தாருங்கள் என்ற அந்த பாடல் ஆயத்தம் தருவதற்கு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிடுகிறது. இந்த பாடலோடு அவருக்கு கூட்டம் நிறைவடைந்திருக்கும். இந்த பாடலை கேட்பார் என்று தான் எண்ணுகிறேன். அப்படி கேட்காது விட்டாலும் அவர் மறு ஒரு வேப்பிலே கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இணைந்த உறவுகளை உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தருகின்றேன். கிருஷ்ணா, உங்கள் பாடல் கூட்டத்திலே கோவில் புறா. இதய கோவில் திரைப்படத்தில் இருந்து.
2: கூட்டத்திலே கோயில் புறா.

தகதம் தத்தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு தகடு த

இனிமையான பாடல்கள் இதயத்தை திரண்டி சென்ற வேளையிலே உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் கேட்டவை என்று ஒரு நிகழ்வை வைத்து உங்கள் விருப்பம் என்ற ஒரு நிகழ்விலே வந்து உங்கள் பாடலை தருங்கள் என்றால் நீங்கள் நினைத்து கொண்டு வருகின்ற ஒரு பாடலை தருவீர்கள். எதிர்பாராமல் வந்தவுடன் ஒரு பதத்து தந்தவுடன் அந்த பதத்துக்கு நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள் என்றால் அந்த பாடல் தான் உங்கள் உள்ளத்திலே துளிர்த்து கொண்டு துளைப்பட்டு கொண்டு உடனே வருகின்ற பாடலாக இருக்கின்றது. அது ஆழ பதிந்த பாடலாகத்தான் இருக்க வேண்டும். அந்த வகையில் வந்த பாடல் அத்தனையும் முத்தான பாடல்கள். ஒரு என்ற பதம், ஊரார், நீதான், பூ, வா, பாட்டு, கூட்டம் என்ற பதங்களுக்கான பாடல்கள் நீங்கள் நினைத்து வந்த பாடல்கள் அல்ல. ஆனால் கேட்டவுடன் அந்த பாடலை உடனே தருகின்றீர்கள் அல்லவா? அந்த பாடலின் அர்த்தம் என்னவென்றால் ஆழமாக உங்கள் உள்ளத்திலே பதிந்திருக்கின்றது அந்த பாடல் முன்பே. அத்தனையும் சிறந்த பாடல்கள், முத்தான பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். நல்ல கருத்தான பாடலை தந்தபொழுதே இடையிலே இறுதியாக வந்த அன்பு உறவு கிருஷ்ணன் அவர்கள் விரைவாக வந்து பேச வேண்டும், அவரையும் நான் விரைவாக அனுப்பத்தான் எண்ணேன், அவர் இந்த இடம் அப்படியான இடம், கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கின்றார், கூட்டத்துக்குள்ளே அவர் இருக்கும் பொழுது எங்களோடும் பேசி கொண்டிருந்தால் நீண்ட நேரம் அடுத்தவர்கள் பார்த்துவிட்டு இவர் என்ன தன்பாட்டுக்கு தன் இஷ்டத்துக்கு பேசுகிறாரே, இவருக்கு ஏதாவது பிழைவோ ஒன்று எண்ணிவிடுவார்கள் இல்லையா? அப்படி இருந்தும் உடனே கூட்டம் என்றவுடன் ஒரு இழுவை இழுத்து விட்டு ஒரு பாடல் உடனே சொல்லியிருந்தார். அற்புதமான சிறப்பான பாடல் அந்த பாடல். பாடநிலை எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை இதய கோயில் திறத்திலே இதய கோவில் திரைப்படத்திலே பாடுவதற்காக இசைஞானி அவர்களை இசையமைத்து கொடுத்துவிட கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் வரி கொடுத்திருக்கின்றார் என்று தெரியவும் வைத்திருக்கின்றார். இனிமையான இந்த பாடல் ஒலித்த வேளை அவருடைய கூட்டம் கலைந்து வீட்டுக்கு வந்து விட்டாரா, வீதியில் நிற்கின்றாரா, கேட்டாரா, பாடலை கேட்கவில்லையா தெரியவில்லை. இருப்பினும் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பிலேயாவது அவர் கேட்பார். அதன் அந்த வகையில் மொன்றியல் தமிழ் வானொலியில் நீங்கள் கொடுத்து வைத்த நிகழ்ச்சிகளிலோரும் என்னவென்றால் கொடுத்து வைத்த பாடல்கள் கொடுத்த நிகழ்ச்சிகளை மீண்டும் கேட்டு பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இந்த வாய்ப்பினை அலங்கரித்து நிறைவேற்றி கொண்டு வருவது எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வானரசி மீரா அவர்கள்தான் என்றால் மிகையாகாது. அவர் தான் நிறையாளர், எல்லா நிகழ்வுகளையும் தொகுத்து கொண்டு வந்து சரிபெற அந்தந்த நேரங்களுக்கு என்னென்ன நிகழ்வு கொடுக்க வேண்டும் என்று நெறிப்படுத்தி கொண்டிருப்பவர். அவர் எப்பொழுதும் எங்களை வழிநடத்தும் வகையிலே தான் இதை செய்து கொண்டிருப்பார். அன்பு மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில் இன்றைய தினம் நிகழ்விலே வந்து சொல்லாயோ வாய் திறந்து என்று இனிமையாக எங்கள் இசை குயில் ஜானகி அம்மாவின் குரலை பாடுகின்ற பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலை கேட்டு அந்த பாடல் முடிந்தவுடன் வெறும் பதம் என்னவாக இருக்கும் என்று தேடும் வேளை வெறும் பதத்தை கொடுத்தவுடன் பாடலை தந்து சென்ற உங்களுடைய சிறப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சி நிறைவாக சென்று முடிவடைகின்றது. நேரம் சரியாக 12:36 காட்டுகின்றது எங்களுக்கு, உங்களுக்கு நேரம் 11:06 என்று காட்டும் வேளையிலே இந்த இரவு உங்களுக்கு நல்ல இரவாக அமைந்து மலரும் பொழுது நல்ல பொழுதாக மலர வேண்டும். எங்களுக்கும் மலர இருக்கும் வர இருக்கும் இருளும் மலர இருக்கும் காலையும் சிறப்பாக இருக்கும் என்று நான் எண்ணும் வேளையிலே உங்களோடு வரும்பொழுது நான் எப்படி இருந்தேனோ அந்த காலநிலை முற்றாக மாறிவிட்டது. அன்பு உறவுகளே, எவ்வளோ அழகாக தெளிவாக சிறப்பாக இருந்த வானம் இப்பொழுது பனிமூட்டம் கூடி இப்பொழுது பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கின்றது. நான் வரும்போது இருந்த காலநிலையை விட இப்பொழுது கொஞ்சம் மாற்றமாக இருக்கின்றது என்று 11 எங்களுடைய 11 மாலை 4 வரைக்கும் லேசான பனி பொழிவுடன் மழையும் இணைந்து காணப்படும். இது ஒரு பொல்லாத காலநிலை. இந்த நேரத்தில் பனி தூறல் விழுந்து கொண்டிருக்கும் வேளை மலை சாரல் முதலே விழுந்தவுடன் கரைந்தது போன்றிருக்கும். அதிலே வந்து கால் வைக்க முடியாது, கை வைக்க முடியாது, வாகனம் ஓட முடியாது. ஓடும் வாகனங்களுக்கு ஓடு கொண்டிருக்கின்ற பக்கத்தில் வரும் வாகனம் தெறித்து அந்த அந்த அந்த அந்த அந்த மண்ணும் அதாவது அது அங்கே பனியும் தண்ணீரும் சேர்ந்து கலந்து தெளித்து தெறித்து பறந்து இடையூறு விளைவிக்கும். என்னை இன்று வெளியே அழைத்து செல்கின்றேன் என்று மகள் கூறியிருந்தார், சற்று என்னை வெளியே கொண்டு வந்து கொண்டு வர வேண்டும் என்று அது சரிவராது போல் தெரிகின்றது என்றால் வாகனத்தை செலுத்துவது கடினம் அல்லவா? அதனாலே எது செய்வோமோ தெரியவில்லை. இருப்பினும் காலநிலை எது வந்தாலும் வரட்டும், எல்லாம் எங்களுக்கு தானே. இது இயற்கையின் மாற்றம். இப்படியான சூழலில் தானே வாழுவோம் என்று வந்தோம், வாழுகின்றோம். வாழ வழிவகுத்து தந்த இறைவனுக்கும் இருகரம் கூப்பி இந்த இறுதி நேரத்தில் நிகழ்ச்சியின் இறுதி நேரத்தில் உங்களோடு இணைந்து நானும் இன்றைய இரவு நல்ல இரவாகவும் பகல் வெறும் பகல் வேளை நல்ல வேளையாகவும் அமைய வேண்டும். உலகெல்லாம் பறந்து வாழும் உறவுகள் அத்தனையும் நோய் நொடி இன்றி நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று அதாவது மகிழ்ச்சி என்ப அந்த செல்வத்தை பெற்று வாழ வேண்டும். நல்லனவெல்லாம் கிடைக்க வேண்டும். பொல்லாதனவை தள்ளிவிடுவோம், அறவழியில் நடப்போம், மனித நேயத்துடன் வாழ்வோம் என்று கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவா இத்தனையும் எங்களுக்கு கிடைத்தால் போதும், அமைதியான வாழ்க்கை என்று கூறிக்கொண்டு
அமைதியற்று ஏதோ வாழ்கிறோம் என்று கூறுபவர்களுக்கும் நல்ல அமைதியை கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் நல்ல அருளை கொடுக்க வேண்டும் என்று கூறி காற்றலையை நிறைவு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2025 ஆண்டின் 3வது மாதத்தின் 4வது நாள் சொல்லோடு பாடல் நிகழ்வு சிறப்பாக நிறைவேறுகின்றது. மீண்டும் சந்திப்போம் நாளை பொக்கிஷத்திலே என்று கூறி காற்றலைந்து விடைபெற்றுச் செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றியும். வாழ்வோம் வளமாக.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம். என் அன்பு உறவுக்கு நலந்தானே எல்லோரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா. நலம்தானே என் அன்பு உறவுகளே, எல்லோரும் நலம்தானே? நலமா இருக்கிறீர்கள் தானே? நலமாக இருக்கிறீர்கள் தானே? சரி, இப்பொழுது புதையல் நிகழ்ச்சி, இன்று கதம்பம் நிகழ்ச்சியில் புதையல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சற்று கொஞ்சம் தடுமாற்றம் வந்தால் வார்த்தைகள் எல்லாம் தடுமாறிவிடும். எல்லோருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ வேண்டும். நலமாக இருக்க வேண்டும். நலமாக இருக்கிறீர்களா? எத்தனை பேர் இப்ப வகுப்புக்கு வந்திருக்கிறீர்கள் தெரியாது. இருந்தாலும் ஒரு பாடல், கண்ணன் பாடலை எடுத்து வருகிறேன். அந்த கண்ணன் பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காட்டலைக்கு வரலாம், சரியா? ஒரே போட்ட கண்ணன் பாடல் தான் எடுத்து வந்திருக்கிறேன். இருந்தாலும் பார்ப்போம், எத்தனை தடவை கண்ணன் பாடலை எடுத்து வந்தாலும் அழுக்காது கண்ணனுடைய பாடல். அதுக்கு முன்பாக இங்கே வகுப்பறைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? முதல்ல நான் வடலூர் ஆனந்தன் வணக்கம் போட்டுட்டார். அவர் அந்த மாணவன் மட்டும் பங்க்சுவாலிட்டியா இருக்கிறார், அதாவது நேரத்துக்கு டைமுக்கு வரார் என்பது தெரிகிறது. மற்றது இன்றைய நாள் 10 மாதம் 20 தேதி 2021 ஆண்டு. இதை சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். இது நேரடி ஒளிபரப்பு. நேரம் சரியாக 9:59, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:29. மீண்டும் சொல்லுகிறேன், இது மறுபொழிப்பர் அல்ல. எனக்கு அதுவும் வருதில்லை, மறுபொழிப்பு அல்ல. அதனால இன்றைய தேதி வந்து 10 மாதம் 20 தேதி 2021 ஆண்டு, சரியா? இங்கே பார்க்கலாம், முதலோட கண்ணன் பாடல் கேட்போம்.

இங்கே முதல் சொல்லுக்குள் போகலாம். முதல் சொல்லுக்குள் போகலாம். இது பெண்களின் ஒரு பருவத்தை குறிப்பது. பெண்களின் ஒரு பருவத்தை குறிப்பது மூன்றெழுத்து சொல். மூன்றெழுத்து சொல், மூன்றெழுத்து சொல். எங்கே பார்க்கலாம்? காட்டலிக்கு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5 1 4 5 1 9 2 3 7 9 6 4 7 8 7 4 6 4 1 5. புதையல் நிகழ்ச்சி இது பெண்களின் ஒரு பருவத்தை குறிப்பது. ஒரு பருவத்தை குறிப்பது எங்கே பார்க்கலாம்?

இன்னும் ஒரு சொல், மனிதர்களிடையே மரியாதை ஏற்பட்டால் இதை நாங்கள் செய்வோம், கடவுளுக்கும் செய்வோம், அன்பு கொண்டாலும் செய்வோம். இது ஐந்தெழுத்து சொல். ஐந்தெழுத்து சொல் சின்ன பிள்ளைகளுக்கும் செய்யலாம், எல்லாருக்கும் செய்யலாம். மனிதர்களிடையே அன்பு, பாசம், மரியாதை இருந்தால் இவற்றை நாங்கள் செய்வோம், கடவுளுக்கும் செய்வோம். எங்கே ஐந்தெழுத்து சொல், இரண்டு சொற்கள் கொடுத்திருக்கிறேன். எங்கே காட்டலிக்கு வந்து நீங்க என்னட்ட கேள்வி கேட்கலாம். நான் ஒன்றுமே உங்களை பேச மாட்டேன், பாட்டேன். அதாவது நான் நல்ல ஒரு டீச்சர் உங்களுக்கு.

0: செல்லும் அம்மா.
1: சந்தனராஜ் மாமாக்கு வணக்கம். நீங்களும் ஒரு நல்ல அச்சா பிள்ளைன்னு சொல்லுவார்கள் அல்ல, நல்ல பிள்ளை நீங்கள். நீங்களும் சரியா வந்துட்டீங்க. வடலூர் ஆனந்தன் சரியா சொல்லி இருக்கிறீங்கள். 10/10/2021 கலம்பத்தில் புதையல் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு வைத்து சூப்பர். இல்லாட்டி ஒருத்தருக்குமே தெரியவும் மாட்டேதுல்ல. இப்படி போட்டாதான் பிள்ளைகளுக்கு விளங்குது. எங்க பாக்கலாம், யார் வாரீங்கன்னு பாப்போம். பெண்களின் ஒரு பருவத்தை குறிப்பது மூன்றெழுத்து சொல் இது. சில நேரங்களில் அது இப்ப அந்த விளக்கத்தை கொடுக்க விரும்பவில்லை, இன்னும் விளக்கங்கள் கொடுக்கலாம் அதுக்கு. எங்கே பெண்களின் ஒரு பருவத்தை குறிப்பது மூன்றெழுத்து சொல். அடுத்தது வந்து மனிதர்களிடையே மரியாதை அன்பு பாசம் இது இருக்கும் போது இப்படி நாங்கள் செய்வோம், இப்படி செய்வோம், கடவுளிடமும் செய்வோம். எங்கே
0: எனது சொப்பனம்
1: ஐந்தெழுத்து சொல்.
0: போக போக காண வேண்டும்
1: வந்து நீங்க கேட்கணும். வந்து உங்களோட பாட்டு நாளே பாட்டு தரலாம், நீங்க கேட்டுட்டு போகலாம். அழைத்து சொன்னா லேட் ஆயிட்டு தான், 10 மணி என்ன செய்யற, ஒரு ஒரு மணித்தையாலும் கொஞ்சம் கட கடன்னு வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஒவ்வொரு தடையும் எடுத்து எடுத்து பேசி சொல்லி போட்டு பேர்ந்து நாங்க தூங்குறவங்க தூங்கலாம், பேசுறவங்க பேசலாம். ஓகே.

0: எங்கே எங்கே கட்டிக்காரங்க ஓடி வாங்க பாக்கலாம். என்ன நடக்குது எல்லாரும், என்ன என்ன தூங்கிட்டீங்களா? அதாட்டி அழைப்பு வர இல்லையா? எங்க பாக்கலாம், அமைதியா இருக்கிறீங்க? புதைய நான் சாக்லேட் தாரணம்டா ஓடி வருவீங்க பாக்கலாம். எங்க ஓடி வாங்க வந்து சரி சொல்லாட்டியும் பரவாயில்லை. எங்க என்னோட நான் சொன்னேன் மஞ்சுளாமா கெட்டிக்காரி அம்மா வாங்க. மஞ்சுளாமா எப்படி இருக்கிறீங்க? மஞ்சு
1: வணக்கம். அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் அடா. என்ன எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: ஓவரா தூக்கம் வருதுமா. அடே கண்ண மூடினே பேசுங்க.
0: ஏன் அப்படி இப்ப என்ன தூக்கம் வருது? உங்களுக்கு வேலை அசதி இல்ல?
1: மழை வர வந்துச்சு இன்னைக்கு, ரொம்ப ஆளுங்க வர வந்துட்டாங்க ஒரு அஞ்சாறு பேர். எப்படியும் ஒரு முக்கவாசி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு மூணு
0: நினைக்கிறேன். உங்களுக்கு உடல்ல தென்பும் பலமும் நல்ல சௌபாக்கியமும் கொடுக்கட்டும் கண்ணன். எங்க எங்க உங்களோட நாளையான் பாடலை சொல்லுங்க.
1: பாட்டு யோசிக்கலமா? நான் அந்த பதில் சொல்றேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
1: பதில். கன்னி பருவம்
0: கண்ணட்டும். கன்னி கெட்டிக்காரன் கெட்டிக்காரி நீங்க சரியா
1: வணக்கம்.
0: மற்றது நீங்க வணக்கம். அது போல கன்னி என்பது சரி. முதலாவதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க கட்டிக்காரி. பாட்டை வந்து சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: கட் பண்ணிடுங்க.
0: சரி கட் பண்ணிடுங்க. அம்மா மற்ற இரண்டு பேர் அழைக்கிறார்கள், நீங்க கட் பண்ணிடுங்க. சரி எங்கே ரேவதி அம்மா ஃபாரூக் வாரீங்க ஓடி வாங்க பாக்கலாம். எங்க அடுத்த இணைப்புக்கும் வரலாம், வந்தீங்கன்னா சுலபமா இருக்கும். இந்த இணைப்பு மட்டுமல்ல அடுத்த 5 1 4 க்கும் வரலாம். வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம். எங்கே ஓடி வாங்க.

0: பெரியவர்களை பார்த்தால் பெரியவர்களிடம் அன்பு பாசம் எல்லாம் இருந்தாலும் இங்க பாக்கலாம். எங்கட ஃபாருக்கு வாங்க, எங்கட மன்னர் வாங்க, வாங்க சிங்க குட்டி, சிங்க குட்டி அங்க வணக்கம். மைனர் சிங்கம் சொன்னாதான் பேசுவாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு, நீங்களும் தூங்கிட்டீங்களா ஐயா? இல்ல தானே ஃபாரூக், ஃபாரூக் கேக்குதா? முதலாவது தெரியும் தானே சொன்னது
1: கேட்டீங்களா?
0: நன்றி நன்றி நன்றி. பாட்டு வந்து சொல்லுங்க. எங்க ரேவதி அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்.
2: மீரம்மா வணக்கம். மீரம்மா
0: வணக்கம்.
2: வணக்கம் மீரம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்க மீரம்மா. இன்னைக்கு உங்கள் குரலை கேட்டவொடனே ஓடி வந்தேன்.
0: ஓடி வந்துட்டீங்க? எங்க நீங்க எதை கண்டுபிடிச்சீங்க? அதுல ரெண்டு சொல்லு.
2: நான் இப்பதான் கேட்க ஆரம்பிச்சேன், இப்பதான் கேட்க ஆரம்பிச்சேன். மஞ்சுளா அம்மா வந்து ஏதோ பதில் சொன்னாங்க.
0: பதில் சொல்லி
2: கண்ணின்னு சொன்னாங்க. ஆனா என்ன தெரியாது கேள்வி.
0: கண்ணி அதாவது பெண்களின் ஒரு பருவம் என்று சொல்லியிருந்தேன். அதை மூன்றெழுத்து அவ சொல்லிட்டா. இரண்டாவது சொல்லு, பெரியவர்களை பார்த்தால் அல்லாட்டி மனிதர்களை மனிதர்கள் பார்த்தா பார்க்கும் போது அன்பு பாசம் பரிவு இவையெல்லாம் இருக்கும் போது நாங்கள் இப்படி செய்வோம். அது ஐந்தெழுத்து சொல். கடவுளுக்கும் நாங்கள் இப்படி செய்வோம். ஐந்தெழுத்து சொல்.
2: கடவுளுக்கும் இப்படி செய்வோம்.
0: ஓ இப்படி செய்வோம். கடவுளுக்கும் செய்வோம், மனிதனுடைய அன்பு பாசம் பரிவு இவை எல்லாம் இருந்தால் நாங்கள் இப்படி செய்வோம். ஐந்தெழுத்து சொல். சரியா? இன்னும் ஒரு மூன்றெழுத்து சொல் உங்களிடமே
2: சொல்லுங்க.
0: உயிரினத்துக்கு இது இருந்தால்தான் வாழலாம். உயிர் இனங்களுக்கு இது இருந்தால்தான் வாழலாம். மூன்றெழுத்து சொல்.
2: மூச்சு மூச்சு மூச்சு.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. அம்மா மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க. பாட்டு சொல்லுங்கம்மா. நாளையான் பாட்டு, நாளையான் பாட்டு சிந்திச்சு கொண்டு
2: மறுபடியும் உங்ககிட்ட பாட்டு சொல்ல.
0: சரி சரி அம்மா, சரி அம்மா. நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகள் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. எங்க வடலூர் ஆனதெல்லாம் ஜோதிச்சு கொண்டிருக்கீங்களா? ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. நான் இப்ப ரெண்டு சொற்கள் என்ன இருக்கிறது சொல்லாமல் அங்கே பாப்போம்.

நான் சொல்லி இருக்கிறேன், அதாவது கன்னி என்ற சொல்லு வந்து விட்டது. அது பெண்களின் ஒரு பருவம் என்று சொல்லி கன்னி, அது எங்களுடைய மஞ்சுளாமா சொல்லிட்டா ஒன்று. இரண்டாவது வந்து மனிதர்களிடையே அன்பு பாசம் பரிவு இவை எல்லாம் இருக்கும் போது இல்லாவிட்டாலும் கூட ஒரு கண்துளைப்புக்காக கூட இதை செய்வார்கள். ஐந்தெழுத்து சொல் கடவுளிடமும் இதை செய்வோம். ஐந்தெழுத்து சொல். இன்னும் ஒன்று உயிரினங்களிடையே இது இருந்தால்தான் வாழலாம். எங்கே சரி, இன்னும் ஒரு சொல், இரண்டு எழுத்து சொல் மனிதர்களிடையே எல்லோரும் கூடக்கூடிய ஒரு இடம், கூடக்கூடிய ஒரு விடயம், அதை இப்படி சொல்லுவார். எல்லோரும் கூடுகிற இடத்தை இப்படி சொல்லுவார். இரண்டு எழுத்து சொல் எங்கே?

இன்றைக்கு நான் இந்த பாட்டு, இந்த நிகழ்ச்சி முடியும் வரையும் இந்த பாட்டு மாத்த மாட்டேன். அது ஏனென்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நிகழ்ச்சி முடியாதான் இந்த பாட்டு மாத்துவேன், சரியா? அது திரும்பவும் சொல்லி இருக்கிறேன். ஓகே.

0: சரி, இப்ப அதாவது நாங்கள் ஒன்று இரண்டு மூன்று சொற்கள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நாலாவது சொல்லையும் கொடுக்கிறேன். நாலு சொற்களிடையே நீங்கள் கண்டுபிடிச்சோண்டு வாங்க. இப்படி கொடுத்தா கொண்டு வரலாம் தான் நினைக்கிறேன். எங்க பாப்பா வடலூர் ஆனந்தன் வரார். வணக்கம். வணக்கம் ஆனந்தமான ஆனந்தன், வாங்க.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சிக்கு கடைசி வரை இருக்க போது, அதன் காரணம் கடைசியில தான் சொல்லுவேன். நான் இப்ப சொல்ல மாட்டேன், நான் திரும்ப திரும்ப அதை சொல்றேன். நல்லா அதை மனசுல ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த பாடல் தான் இந்த நிகழ்ச்சிக்கு கடைசி வரை இருக்க போகிறது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சரியா? அத கடைசியில நான் சொல்லுவேன். பாப்பா கெட்டிக்கார பிள்ளைங்கன்னா நீங்க அதை என்னன்னு யோசிங்க. இப்ப எல்லாரும் டக்குண்டு அதை யோசிப்பாங்க. சரி, அதாவது நான் ஒரு சொல்லு சொல்லிட்டாங்க, கன்னி என்றது. அது பெண்களின் பருவம் சொல்லியாச்சு. சரி, ரேவதி அம்மா வருகிறா. அம்மா வணக்கம். அம்மா, எந்த சொல்லு கண்டுபிடிச்சீங்க அம்மா?
2: வணக்கம் மீராமா. வணக்கம் மீராமா. வந்தனம்மா. வந்தனம்.
0: வந்தனம். எப்படி அம்மா கண்டுபிடிச்சீங்க? எப்படி?
2: இந்த பாடல்லையும் வந்தது. இந்த பாடல்லையும் வந்தது.
1: பாட்டுல காப்பி வச்சிருக்காங்க பாருங்க.
2: ஆனா முதல்ல நினைச்சேன், ஆனா இந்த பாடல்லயும் வந்தது. நான் வந்ததும் நினைச்சேன், பாடல்லயும் வந்தது. வந்தது
0: வந்த எங்க வட ஆனந்தனும் அப்படித்தான நினைச்சு கொண்டு வந்தீங்க?
2: விழிகளின் அருகி நிர்வாணம் வெகு தொகுல் தொலைவனில் தொலைவனில் தூக்கம் இது அதிசயமோ. அந்த படம் படத்துக்கு நான் வந்து சப்போர்ட் சொல்றேன். விழிகளின் அருகினில் வானம் வெகு தொலைவனில் தொலைவனில் தூக்கம்
0: தூக்கம் பாக்கலாம். வர்றவங்க சரி, வர்றவங்க அத சொல்லட்டும். அம்மா மீண்டும் இணைந்து கொள்ளலாமா? நன்றி நன்றி நன்றி. எங்கே ஆனந்தன்? நான் அம்மா ரெண்டு சொல்லு போய்விட்டது, அடுத்த சொல்லு. உயிர்களிடையே இது இருந்தால் தான் வாழலாம். இது இருக்க வேணும் உயிரினங்களுக்கு, சரியா? மற்றது எல்லா மக்களும். அது இது வந்து மூன்று எழுத்து சொல், சரியா? மூன்று எழுத்து சொல். மற்றது எல்லா மக்களும் கூடியிருக்கும் இடத்தை இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார். ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல்லுவார், சரியா?
1: மூன்று எழுத்துங்களா ரெண்டு எழுத்துங்களா?
0: ரெண்டு எழுத்து. அதாவது எல்லா மக்களும் கூடியிருக்கும் இடம். இது ரெண்டு சொல்லுக்குரியது. நான் முதல் சொல்லு.
1: ஆமா, ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டு கேள்விகள் இருக்காமா? இது வந்து எல்லாரும் கூட வந்து சபைங்களா? சபை
0: இல்ல இல்ல இல்ல. சந்தோஷமாக இருக்கிற இடங்களை, சந்தோஷமாக கூடும் இடங்களை இப்படி சொல்லுவார்.
1: விழா விழா விழா.
0: கெட்டிக்காரன். கெட்டிக்காரன் ஆனந்தனுக்கு உண்டு
1: சிறப்புங்க.
0: கெட்டிக்காரன்
1: பிள்ளைகள் கிடைச்சது. பிள்ளைகள்
0: கிடைச்சது
1: கிடைக்கும்.
0: நன்றி நன்றி நன்றி. இன்னும் ரெண்டு சொற்கள் இருக்கிறது, நீங்க நான் சொல்றேன் கேட்டுக்கொண்டு வாங்க, சரியா?
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. சரி, இன்னும் ஒரு சொல்லு சொல்லி இருந்தேன். உயிர்களிடையே இது இருந்தால்தான் வாழலாம். அது மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல், சரியா? மூன்று எழுத்து சொல் எங்க, அதை கண்டுபிடிங்க பாக்கலாம். மன்னிக்கணும், ஜெகபத் சாதிக்கண்ணா. அண்ணா
3: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். எந்த அண்ணாவுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க அண்ணா?
3: நலமா இருக்கோம். நலமா இருக்கோம். நீ நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்கலாமா?
0: நல்ல சோமா இருக்கிறேன் அண்ணா. நானும் அப்பாவும் நல்ல சோமா இருக்கிறோம். நாங்கள்
3: உங்களுடைய
0: நல்லா இருக்கிறோம் நாங்க.
3: அனைத்து உறவுகளும் அன்பு இருக்குமா? அனைத்து உறவுகளும் அன்பு இருக்குமா?
0: நிச்சயமா நிச்சயமா. சரி, மூன்று சிங்க குட்டிகள் இந்த படம் பார்க்கும் போது, எப்ப பார்க்கும் போது அது சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய அந்த படம். அதுல நாளைக்கு பாட்டு சொல்லுங்கண்ணா, என்ன பாட்டு
3: நாளைக்கம்மா? எனக்கு வந்து செல்வ மகள் அப்படிங்கிற படத்து வந்து குயிலாக நான் இருந்தேன்னா குரலாக நீ வர வேண்டும் அப்படிங்கிற பாட்டுமா.
0: நல்ல பாட்டு. அது இது இது அண்ணா நெட்வொர்க் அப்படிங்க நீங்க விருப்பம்.
3: எனக்கு இப்படி மிகவும் பிடித்தமான பாடல இருக்குமா?
0: அதான் நெட்வொர்க் அப்படிங்க.
3: ஆமாமா ஆமாமா.
0: குயிலாக நான் இருந்தேன். சரி அண்ணா, நீங்க என்ன சொல்ல கண்டுபிடிச்சீங்க அண்ணா? நீங்க
3: அதாவது அந்த அனைத்து மக்களும் ஒன்று சேரும் சொன்னீங்கன்னா, அது வந்து அதுக்கு வந்து விடை வீடு
0: இல்ல, அது விடை வந்து விட்டது அண்ணா. விழா
3: என்னமா?
0: விழா விழா என்று வந்து விட்டது.
3: சரி,
0: எல்லா உயிரினங்களுக்கும் இது தேவை. மூன்று எழுத்து சொல். எல்லா உயிரினங்களுக்கும் இது தேவை. மூன்று எழுத்து சொல், அப்பதான் உயிர்
3: வாழும்.
0: இல்ல இல்ல, இது முக்கியமா தேவை. இப்ப நீ ஒருவரிடம் ஒருவர் அன்பு அன்பு காட்டாட்டியும் வாழலாம். ஒரு மூலையில இருந்து அழுது வந்து இது தேவை. எங்கே
3: எல்லா உயிரினங்களுக்கும் இது தேவை.
0: இது தேவை.
3: உணவு உணவு
0: இல்லை இல்லை இல்லை அண்ணா, யோசிச்சு கொண்டு வாங்க. நன்றி அண்ணா. நன்றி
3: நன்றிமா நன்றிமா.
0: எங்கே காட்டிலையில எங்களுடைய மஞ்சுளா அம்மா ஃபாரூக் வந்தீங்க. ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க.

0: நூதனம். எங்க மஞ்சுளா அம்மா, வணக்கம் சொல்லுங்க.
1: நமஸ்காரம்மா.
0: நமஸ்காரம். எது எதுக்கு சொல்றீங்க நீங்க? அஞ்சு எழுத்து சொல்லா. அது அம்மா அம்மா சொல்லி அம்மா சொல்லிட்ட வந்தனம் வந்தனம். அம்மா சொல்லிட்டா
1: மூன்று எழுத்து சொல். உணவு உணவு
0: உணவு. இல்ல இல்ல, உணவு இல்லாட்டியும் கொஞ்சம் தண்ணிய குடிச்சு கொண்டு இருக்கலாம் இல்ல, ஏதாவது கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு. இது இல்லையெல்லாம் உடனே வாழ்வே இல்ல, மனிதர்களும் இல்ல, உயிரினங்கள் எதுவுமே இல்ல. எங்கே ஓடி ஓடி வாங்க. நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ஜெகுவர் சாதிக்கண்ணா அண்ணா.
2: அனைத்து உயிரினங்களுக்கும் இது தேவைன்னு
0: சொன்னீங்களா?
2: அது காற்றாமா? காற்று
0: இல்லை இல்லை, அது இல்ல அது இல்ல.
2: மூச்சு
0: மூச்சு ஒரு விதமா சிந்திச்சு பாருங்க. மூச்சு
2: நிச்சயமா அது இல்லைன்னா உயிரினங்கள் வாழ முடியாதுமா?
0: மூச்சு இல்லாட்டி வாழ முடியாது. இது தேவை
2: உயிர் சொல்லீங்களா? உயிர்
0: உயிரும் இல்ல. சொல்ல நான் வச்சிருக்க சொல்ல கொஞ்சம்
2: ஒன்றதானே.
0: இன்னொரு விடயம்னா, இந்த பாட்டு நான் இந்த நிகழ்ச்சியில இருந்து மாற்ற மாட்டேன். நிகழ்ச்சி முடியும்
2: வரையும்
0: ஏதோ ஒரு காரணத்துக்கு சொல்றேன், களத்தில சொல்றேன். அதனால நீ எல்லாரும் மனசுல எங்க வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
3: ஆமா காதல் அம்மா, காதல் அம்மா காதல்.
0: காதல் இல்ல, காதல் இல்ல இல்ல இல்ல, காதல் இல்லாம இருக்கலாம் தானே. நல்லா இருக்கு நீங்க உங்களுக்கு பாருங்க. யாராவது இவரை பாருங்க, என்னன்னு பாருங்க. காதல் இல்லாமல் உயிர் வாழவர், உயிரே உயிரே இருக்காதன்றன். அதாவது ஜீவன்கள் உயிரோடு இருக்காது இது இல்லாட்டி. ஐயோ ஐயோ
3: சரி.
0: வணக்கம் செல்வகுமார். வணக்கம் வணக்கம் செல்வம்
4: அம்மா. வணக்கம்.
0: வாங்க, எப்படி இருக்கீங்க செல்வம்?
4: நலமா இருக்கமா?
0: நல்ல சுகமா இருக்கணும்.
4: சுகமா இருக்கமா?
0: கம்பீரமா இருக்க.
4: அந்த இது உயிர் உயிர் மூன்று எழுத்து சொல் வந்து உயிர்
0: உயிர் உயிர். நீ உனக்கு ஒரு உடல் நான் உயிர் சொல்லி அது
4: பிள்ளையாண்டு
0: பிள்ளையாண்டு
4: சொல்லிட்டேன்.
0: பாட்டு சொன்னாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
3: அம்மா தண்ணி தண்ணிமா தண்ணி
0: தண்ணி தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணக்குட்டி நான் இந்த ஃபாரூக் வாலிக்கு ஏனோ ஏனோ ஏனோ சாராயத்தை நன்றி ஐயா நன்றி. எங்க ஓடிவாங்க ஓடிவாங்க எங்க

இன்னொரு சொல் ஆறு எழுத்து, இன்னொரு சொல் அதாவது கன்னி வந்து விட்டது, வந்தனம் வந்து விட்டது, புலா வந்து விட்டது. இன்னொரு சொல் இருக்கிறது, அதுதான் சொன்னேன், உயிர் உயிர் உள்ள எல்லாத்துக்கும் உயிர் இது தேவை, இது இல்லாவிட்டால் உயிர் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. சரி, அது மூன்று எழுத்து சொல். இன்னும் ஒன்று ஆறு எழுத்து சொல், தனக்கும் இல்லாமல் கொடுப்பதை இப்படி சொல்வர். தனக்கும் இல்லாமல் தன்னையே கொடுப்பதையும் இப்படி சொல்லுவர். எல்லாவற்றையும் கொடுப்பதை இப்படி சொல்லுவர். ஆறு எழுத்து சொல் இங்கே.

0: பணம்.
1: இங்கே வணக்கம் பாரத்.
2: அம்மா அம்மா அர்ப்பணிப்புமா? அர்ப்பணிப்பு,
1: அர்ப்பணம், அர்ப்பணம். அத நன்றி நன்றி. அவரிடம் கொடுப்பது உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு புள்ளி எல்லாம் ஒரு புள்ளி ஒரு புள்ளி இப்பதான் சொல்லி இருக்கீங்க. கட்டிக்காரன் கட்டிக்காரன். சரி, அப்ப என்னோட சொல்லி இருக்குது அந்த
2: சரியா?
1: உடல் அல்ல,
2: இல்ல உடல் உடல்
1: இல்ல இல்ல.
2: பக்கத்துல பக்கத்துல இருக்கேன்.
1: பக்கத்துல உடல் இருந்தா உயிருள்ள அத்தனைக்கும் இது தேவை. உயிரினங்களுக்கு இது இருந்தால்தான் அது உயிர் உள்ளது என்று சொல்லுவோம். அப்ப உடல் தேவைதான் உயிர் இல்லையா? உயிரை வச்சு கொண்டிருக்கிறதுக்கு அது நீங்க அப்படி திங்க் பண்ணது சரிதான். இருந்தாலும் உடல் இருந்து இது இல்லாமல் வாழ முடியாது. கெட்டிக்காரன் என்ன கண்டுபிடிச்சீங்க? என்ன கண்டுபிடிச்சீங்க? யாரும் ஒரு அன்போடவும் சொல்லி
2: கொடுக்கிறார். ஜீவன் தமிழ் வார்த்தையா?
1: ஜீவன் ஜீவன் தமிழ் வார்த்தை. ஜீவன் ஜீவன்
2: ஜீவன் இல்ல ஜீவன் சும்மா சொல்லி
1: ஜீவன்
2: வேற மொழி
1: இல்ல இல்ல இல்ல இல்ல ஜீவன் எனது ஜீவன் ஜீவன் ஜீவனை உன்னிடம் கொடுக்க. அந்த பாட்டுலே வருதே, பாட்டுல பாட்டுல வருதே இந்த பாட்டுலயே. அம்மா வணக்கம். பாப்பா ரேவதி அம்மா
3: என்ன ஜீவனா?
1: ஜீவன் ஜீவன் ஜீவன் கண்டுபிடிச்சு வந்துட்டோம்.
3: அவருக்கு அவரு காதல் அர்ப்பணம், அவர் காதல் காதல்
1: அவர் காதல்
3: அவருக்கு காதல் அர்ப்பணம் நல்ல
1: காதல்
3: காதல் வந்தனம்
1: வந்தனம்.
3: அதனால அவர் காதல் காதல்
1: காதல் என்றார். அம்மா தண்ணி தொட்டி தரலாம் எத்தனை நடத்தது. நன்றி அம்மா
3: நன்றி.
1: வணக்கம் உமையாளம்மா. உமையாளம்மா வணக்கம்.
2: வணக்கம்மா. ராஜராஜன்
1: ராஜராஜன் ராஜராஜன்
3: ராஜராஜன்
1: நல்லா இருக்கேன். ராஜராஜ சோழன் இனியாலும் ஜீவனா,
2: இனியாலும் காதல் தேசம் நீதான்
1: நீவே
2: காதல் நீவே என்னோடு கஞ்சலேற்றும் கற்பூர தீபமே நீட்டுமோடு பாயும் மின்சாரமே உல்லாசமேடு மேலே உறங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் சித்தாயகம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். ராஜராஜன் பேசுறாங்க கொஞ்சம் இங்கால விலகி வாங்க. என்னடா அவங்க பேச்சு டிவியை நிப்பாட்டிட்டு வரேன். டிவியை நிப்பாட்டி வர அவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கு.
2: என்ன சீரியல் பூவே உனக்காக அருமையான ஒரு சீரியல் போய்கிட்டு இருக்குமா?
1: நீங்க பாப்பீங்களா
2: சீரியல்? அம்மாவும் அம்மாவும் அம்மாவும் பாத்துட்டு இருக்காங்க.
1: அம்மாவும் பாத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. நீங்க என்ன
2: உனக்காகவோ பூவிலி வாசல் இல்லாமல் கேட்கல.
1: பூவே உனக்காக பாருங்க பாருங்க.
2: சன் டிவி சன் டிவி
1: இந்த சன் டிவி எல்லாம் இந்த நேரத்துக்கு ஒரு நிப்பாட்டி வைக்கணும் கொஞ்ச நேரம்.
2: கண்டிப்பா
1: பாட்டு சொல்லுங்க. நாளையான் பாட்டு உண்டு, நல்ல பாட்டு உண்டு உங்களுக்கு.
2: இதே பாட்டு பாடின பாட்டி போட்டு
1: ராஜ நல்ல
2: எனக்கு
1: ரெட்டை வாழ்க்குருவில. சரி சரி. ராஜராஜ
2: மோகன் படம் நினைக்கிறோமா? இது
1: ராஜ சோழன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சரி, எங்க நான் சொல்ல சொல்ல எது கண்டுபிடிச்சீங்க நீங்க?
2: அம்மா காற்று
1: கையில அதுல வந்துட்டு ஐயா அந்த விட சொல்லிட்டாங்க. ஜீவன்
2: என்ன?
1: ஜீவன் ஜீவன்.
2: சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. அப்பதான் நானே உள்ள வந்த வீட்டுக்கு. இன்னைக்கு ஒரு பெயில் அப்ளிகேஷன் ஒண்ணு இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு பர்த் சர்டிபிகேட் ஒண்ணு இருந்தது. எல்லாம் முடிச்சிட்டு லேட்
1: ஆயிடுச்சு. வந்தீங்க வந்தீங்க. இன்னைக்குதான் இந்த குரல் திரும்பவும் உங்களுடைய குரல் கேக்குற அப்பாட்ட வந்திருந்தீங்க.
2: நேற்று எந்த வேலை இல்ல மாதிரி லீவ் தானே மிலாடி நம்பிங்க அதனால.
1: சரி, நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு எழுத்து சொல்லு கொடுக்கறேன். சரியா சரியா
2: சொல்லுங்கம்மா.
1: தற்பாதுகாப்புக்கும் தற்பாதுகாப்புக்கும் இதை இதை பாவிக்கலாம். சரியா? இது ரெண்டு எழுத்து சொல். தற்பாதுகாப்புக்கும் இதை பாவிக்கலாம், எங்கும் இருக்கும்.
2: சரிங்கம்மா சரிங்கம்மா,
1: எல்லா இடமும் நாங்க நினைச்ச நேரம் இத எடுக்கலாம் எங்கேயும். சரியா?
2: சரிங்கம்மா.
1: தற்பாதுகாப்புக்கு திடீரென்று எங்களுக்கு தேவைப்படும், எங்கேயாவது இப்ப எங்களை காப்பாற்றி கொள்றதுக்கு இந்த இதை எங்களுக்கு எடுக்கலாம், எங்க எந்த இடத்திலையும் எடுக்கலாம்.
2: சரிங்கம்மா.
1: மற்றது இது ரெண்டு எழுத்து சொல்.
2: சரிங்கம்மா.
1: என்னவா இருக்கும்
2: தற்பாதுகாப்பு? நம்ம உடல் உறுப்பாமா? அது
1: இல்ல இல்ல இல்ல. இப்ப இப்ப பாருங்க, தற்பாதுகாப்பு நாங்க துப்பாக்கி வச்சிருக்கிறோம். சரியா? அம்பு வச்சிருப்போம், அல்லாடி கத்தி எடுப்போம். தற்பாதுகாப்புக்கு எங்களுக்கு
2: எங்கேயாவது எங்க
1: வேணாலும் நீங்க உங்களுக்கு எந்த இடத்திலையும், இப்ப நான் எங்கேயும் போய்கொண்டிருக்கேன், என்ன யாரும் பார்க்க வராங்கன்ற தற்பாதுகாப்புக்கு எனக்கு இதை நாங்க பாவிச்சு கொள்ளலாம். ரெண்டு எழுத்து சொல்.
2: முதல் எழுத்துக்கா ரெண்டாவது எழுத்து இல்லாமா?
1: என்ன
2: கல் கல் கல் தற்பாதுகாப்பு யார வேணாலும் எடுக்கலாம். எனக்கு நாய்தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நம்ம நாய்தான் மிரட்டும், மனுஷங்க கூட அவ்வளவு மிரட்ட
1: மாட்டாங்க. கல்லு, இந்த காலத்து நாய் கல்லுக்கும் ஓடாதுங்க. நீங்க ஒரு பக்கத்தால, நான் இங்க ஒரு நாள் இப்படித்தான் அப்பாவும் நானும் வந்து ஒரு ஈவினிங் போல ஒரு 5 o'clock 6 o'clock கொஞ்சம் மம்மெல்லாம் இருட்டுது. எங்கட முன் வீட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு வீடு தள்ளி இப்படி பாக்க நேர தெரியும், அவங்க ஒரு புல்டாக் மாதிரி ஒரு நாய் வளர்க்கறாங்க அவங்க.
2: அப்ப
1: ஆனா அது இங்க இருக்கிற நாயெல்லாம் கடிக்காது, ஆனா அவங்க கட்டி கட்டித்தான் வச்சிருப்பாங்க. கொண்டு போய் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவர் கொண்டு போய் வர, அந்த வெளியில கொண்டு போய் வர்றது. ஆனா எங்களுக்கு அவ்வளவு பழக்கமும் இல்ல, அவங்களையும் பழக்கம் இல்ல. காரால நானும் அப்பாவும் இறங்கிட்டோம். இறங்கி அப்பா போய் டோரு திறந்து டோருக்கு போயிட்டார். நான் காரால இறங்கி பின்பக்கத்தால இப்படி ட்ரங்க் பக்கம் அப்படி சுத்தி கொண்டு வீட்டுக்கு போக மாட்டேன் வர்றதுக்கு எல்லாம் அந்த முன் வீட்டுல அவங்க அவுட்டு விட்டுட்டு நின்றுருக்காங்க போல. ஓடி வந்தது அந்த வீட்டுல, அது பெரிய பெரிய நாய் எனக்கு ஓடும். இது இப்ப ஒரு 4-5 ஒரு 6-7 மாதத்துக்கு முதல் நடந்தது. அப்பா வீட்டுக்குள்ள போயிட்டேன், அப்பா ஓடி வாமா ஓடி வா. வீட்டுக்குள்ள போறதுங்க மனம் சொல்ல எனக்கு, எனக்கு பயத்துல அது எனக்கு பின்னால இதுதான் வீட்டுக்குள்ள ஓடுனா அவங்க ஓடி வந்து புடிச்சிட்டாங்க. அல்லாட்டி கடிக்கும், அது அது கடிக்கும். எப்படி கடிச்சா என்ன, இங்க லைஃப் டைம் அந்த இன்சூரன்ஸ் அவங்க இது கொடுப்பாங்க. அப்படியும் அது எங்களுக்கு அப்படி கடிக்க இருந்தாலும் அத அந்த வேதனையை யாருங்க
2: அனுபவிச்சிருக்கு.
1: அது அந்த நேரம் எங்களுக்கு அது இருட்டுக்குள்ள சரியா தெரியவும் இல்ல. அது பெரிய ஒரு நாய், அந்த ஒரு கலர் ஒரு ப்ரௌன் கலர் ஓடி வர்றது மட்டும் தெரியுது. குளிச்சு கொண்டு அப்பா கத்துறாரு, பாவம் மாமா மாமா மாமாண்டா கதவு நேர இருக்கா, நான் கதை தஞ்சுத்துறேன். அவ்வளவு பயம்.
2: அது தற்பாதுகாப்பு
1: இல்ல, பயம் என்ன செய்யறன்னு தெரியும் அந்த நேரத்துல எங்களுக்கு. எங்க மனம் வந்து அந்த கதவுக்குள்ள ஓடணும், அப்பா கதவை திறந்து வைக்கணும் வாங்க. அது அங்க ஓட முடியா போச்சு எனக்கு. நான் கார சுத்தத்தான் கத்திக்கொண்டு அப்பா அப்பா அத அவங்க வந்து புடிச்சிட்டாங்க. சரி, நன்றி நன்றி ஐயா. நீங்க மீண்டும் நினைச்சு கொள்ளுங்க. கல்லோட ஒரு கதையும் வந்துடுச்சு பாத்தீங்களா, கல்லோட எங்க பாக்கலாம். நான் எல்லா சொற்களும் வந்துட்டு இன்னொரு சொல்லு கொடுக்கறேன்.

நான்கழுத்து சொல், நான்கழுத்து சொல் இது நாள்தோறும் வந்தால்தான், ஒரு மனிதனிடையே வந்தால்தான் அவருக்கு விமோச்சனம். இப்ப அதே போல காலங்களில் வந்தா, அதாவது ஒவ்வொரு நாளும் வர்ற ஒரு விடயம், ஒவ்வொரு நாளும் வர்ற விடயம் காலங்களில். இப்ப உங்களுக்கு மாலை இரவு

0: இன்னொரு சொல், நாலெழுத்து சொல், எங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விடயம், நாங்கள் பார்க்காத ஒரு விடயம், ஆச்சரியமான ஒரு பொருள். இதை பார்த்தால் இப்படி சொல்லுவோம், இப்படி சொல்லுவோம், இப்படி சொல்லுவோம். வணக்கம், எங்களுடைய நாகப்பன் வாங்க, நாகப்பன் வாங்க. வணக்கம் நாகப்பன், நாகப்பன்
1: நல்லா இருக்கீங்களா?
0: இவ்வளவு தூரம் கத்தி கத்தி பேசுறேன், என்ன பார்த்து நல்லா இருக்கு நாகப்பன்.
1: அம்மா சொல்லுங்கம்மா.
0: அதாவது நான் இவ்வளவு தூரம் சிரிச்சு கத்தி பேசுறேன், நீங்க என்ன பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குறீங்க. சில முறை நீங்க இப்படி நீங்க நீங்க கேக்குறதுலயும் நியாயம் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க பாப்போம்.
1: அதாவது சம்பிரதாய முறைப்படி முதல்ல பேசும்போது கேட்கணும், நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும்.
0: அது சரி. இப்ப நானும் என்ன சொன்னேன், நான் கத்தி கத்தி சிரிச்சு சிரிச்சு பேசுறேன்னு என்ன போய் நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குறீங்கன்னு நான் உங்களை திருப்பி கேட்டேன். ஆனா நீங்க ஒரு விடயத்தை கேட்கலாம் இல்ல, சிரிச்சு கத்தி பேச நான் சில வேலை எனக்கு மூளை தடுமாறி அப்படி செய்யறனோ தெரியாது, அதுதான் நல்லா இருக்கு. அதுவும் இருக்கலாம் இல்ல,
1: நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் ஐயா, நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுடைய நான் பேசும்போது எனக்கு என்ன குறை, நோய் இருந்து நாங்க டாக்டர்கிட்ட போனா எனக்கு நான் அப்படித்தான் சரியான இயலாம இருப்பேன். டாக்டர்கிட்ட போய் அவரோட பார்த்து எப்படி இருக்கு அப்படியே கண்ண மூக்க வாய எல்லாத்தையும் பார்த்து மூச்ச பார்த்துட்டு விட்டுட்டாருண்டா சில ஸ்டெடி ஆயிருவேன். அது என்னன்னு தெரியா, கைராசி. அது எங்களுடைய மனநிலை அப்படி சொல்லுது, நான் டாக்டர்கிட்ட வந்துட்டேன் சுகமாயிருவேன். அத மாதிரி உங்களோட எல்லாம் பேச தொடங்குனா ஒரு நாளைக்கு ஒருக்கா பேசினாலே சுகம்தான். என்ன யோசிக்கிறீங்க, கலகலான் இருக்கேன்? என்ன புதையல் எந்த சொல்ல கண்டுபிடிச்சீங்க நீங்க நாகப்பன்?
1: இப்ப நாலு எழுத்து சொல்ல சொன்னீங்கல்லம்மா,
0: அது என்னன்னு சொல்லுங்க.
1: நான்கு எழுத்து சொல்
0: என்ன? ஒவ்வொரு நாளும் வரும் இல்ல, நான் சொன்னேன் இல்ல, இரவு பகல் வரும், இரவு வரும், மாலை வரும், காலை வரும், அப்படி ஒரு சொல்லு. இது மக்களிடையே கூட இதை சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையோட ஒன்றி சொல்லுவோம் நாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்று சொல்லுவோம் நான் கழுத்து சொல். இது வரவே வேண்டும், ஒவ்வொரு நாளும் வருகிறது, வராமல் இல்லை. நான் கழுத்து சொல் நான்கு. மற்ற இன்னொரு சொல்லு சொன்னேன், இன்னும் ஒரு சொல்லு நான் கழுத்து சொல்லு. அதுவும் ஒரு அதிசயமான ஒரு பொருள், அதிசயமான ஒரு விடயம் நாங்க பார்த்தோம். இது என்ன இப்படி இருக்கு என்று கேப்போம். இந்த சொல்ல சொல்லி நாங்கள் காணாததுண்டே, காணாதது இல்லை, அது சொல்லோடு வரக்கூடும். அதாவது இது என்ன இப்படி இருக்கு என்ற அந்த சொல்லுக்கு ஒத்து வர வேணும். வியப்பாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இது என்ன இப்படி இருக்கு, ஒரு விதமாக இருக்கிறது, அப்படி அந்த அதை அப்படி சொல்லுவார். நான் கழுத்து சொல், ஓ நான் கழுத்து சொல், உங்களோட சொல், உங்களோட எனக்கு பேசுங்க ஐயா, உங்களோட குரல் வர
1: நான்கு,
0: ரெண்டுமே நான் கழுத்து சொல்.
1: சரி, யோசனை செய்துட்டு வர்றீங்களா?
0: இன்னொருக்கா சொல்றேன், இந்த பாடல் கடைசி வரை இந்த பாடல் தான் ஓடும் இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த நிகழ்ச்சி இருக்கும் வரை. அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பாடல் தான் இருக்கும், கவனமா கேட்டுக்கோங்க சரியா? நன்றி ஐயா,
1: நன்றி நன்றி
0: நன்றி. எங்கே வணக்கம் ராஜராஜன், ராஜராஜன்
1: அம்மா, இந்த நாஞ்சலுக்கு சொல்லிட்டாங்களாம்மா?
0: இல்ல இல்ல சொல்லுங்க
1: அம்மா. விடியல்,
0: விடியல் கட்டிக்காரன், கட்டிக்காரன் விடியல். இன்னொரு சொல்லி சொல்லியிருந்தேன், அது ஒரு அதிசயம்.
1: சொல்லுங்க,
0: அதிசயமான ஒன்றை நாங்கள் காணாத ஒன்றை காணும் போது அப்படி சொல்லுவோம். எங்களுக்கு தெரியாத ஒரு காணாத இப்படி ஒன்று நாங்கள் கண்டிருக்க மாட்டோம். அத அப்படி ஒரு இல்ல இல்ல பொருள் இல்ல, அப்படி ஏதாவது ஒன்றை, பொருளோ என்னவோ அல்லாட்டி

0: நீங்க உங்களோட செயல்பாடுல கூட அப்படி இருந்தால் கூட இந்த சொல்லை பாவிப்போம். இப்ப நித்தமும் நாங்கள் உணவு கைகளால் சாப்பிடுறோம், கரண்டியால் சாப்பிடுறோம், இப்படி எல்லா விதமாயும் சாப்பிடுறோம். அதை மாறி நீங்க வேற மாதிரி ஏதாவது விவரத்தில் சாப்பிடுவதை பார்த்தால் நான் அப்படி காணவில்லை தானே. உங்களை பார்த்து இப்படி சொல்லுவேன், என்ன இவர் இப்படி என்று அந்த சொல்லை சொல்லி
1: சொல்லுங்க. மூணு எழுத்துல
0: இல்ல இல்ல எங்க கண்டுபிடிச்சு கொண்டு
1: இல்ல அந்த மாதிரி வர சொல்லுகிறேன். நீங்க சொல்றீங்க
0: அந்த அப்படி அந்த
1: ஆச்சரியமான
0: எங்க
1: கண்டிப்பா சொல்றேன்.
0: எங்க இந்த ஒரு சொல்லுதான் இருக்கிறது, மற்றது நாங்கள் இப்ப கண்டுபிடித்தது கன்னி, வந்தனம், அர்ப்பணம், இல்ல எங்க ஜீவன், விழா, சீதன், விடியல் வந்து விட்டது, ஒன்றை சொல்லிட்டு கல் வந்து விட்டது, இப்ப ஒன்று இருக்கிறது. எங்கே பாப்போம்?

0: அர்ப்பணம். இது ஒரு சொல், ஐந்தெழுத்து சொல், ஒருவரை ஒருவர், ஒருவரை ஒருவர், அதாவது அடிக்கடி பார்க்கக்கூடியவர்களாக இல்லாமல் திடீரென்று பார்க்க போக முதல், அல்லாட்டி விருப்பமானவர்களை பார்ப்பதற்கு நாங்கள் முயலும் போது இது கிடைக்காதா என்று கேட்போம். கடவுளையும் பார்த்து இப்படி கேட்போம், இது கிடைக்காதா என்று ஆசையாக. இப்ப நான் தூரத்தில் இருக்கிறேன், இப்ப எனக்கு ரேவதி அம்மாவை பார்க்கணும், ரேவதி அம்மா எனக்கு உங்களோட இது கிடைக்காதா என்ற ஒரு எண்ணத்தோடு இருப்போம். எங்கே பார்க்கலாம். வணக்கம், எங்களுடைய காதல் தலைவன், காதல் தலைவன், வாணிப சங்க தலைவன் இளங்குமரன்.
1: வணக்கம்,
0: வணக்கம் ராஜ்குமார். எப்படி இருக்கிறீங்க ராஜ்குமார்?
1: நலமா இருக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. ஐயா கிட்ட நேற்று பேசினேன். சுகம் தானே?
0: சுகம், சுகம், நல்ல சுகமா இருக்கிறோம் நாங்க, நல்ல சுகம்.
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: நீங்க நீங்க ரெண்டு மூணு நாள் வராதால இது கிடைக்காதா என்று ஏங்கினேன் நான். அதை எங்க அஞ்சு எழுத்து சொல், அஞ்சு எழுத்து சொல், அதை கண்டுபிடிங்க. அஞ்சு எழுத்து சொல் நீங்க
1: சொன்னீங்க.
0: இல்ல ஒன்று
1: இல்ல, நீங்க ஏதோ ஒன்னு
0: இல்ல. அது வந்து நாலெழுத்து சொல், காணாதது உண்டை. எங்களுக்கு இப்ப நான் இப்ப ஒரு வித்தியாசமான ஒன்றை பார்த்தால் இப்படி சொல்லுவோம், இது என்ன இப்படி இருக்கிறது என்று இந்த சொல்லை சொல்லி சொல்லுவோம். இந்த சொல்லை சொல்லி நாங்க சொல்லுவோம்.
1: அதிசய, அதிசய, அதிசய.
0: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை,
1: ரொம்ப அதிசய கிருவியா இருக்கிறானே.
0: இல்லை. நன்றி, நன்றி, நன்றி, நன்றிங்க. மீண்டும் வாங்க, பாட்டு வந்து சொல்லுங்க. பாட்டு என்ன பாட்டு?
1: பாட்டு, பாட்டு திருப்பி வந்து கேக்குறாருங்கம்மா. திருப்பி அடிக்கிறேன்.
0: வணக்கம் நாகப்பன், வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் அம்மா, வணக்கம் அம்மா. ஐந்தெழுத்து சொல் சொல்லுங்களா?
0: இல்ல சொல்லுங்க. அஞ்செழுத்து
2: தரிசனம்,
0: தரிசனம்.

0: ஒரு வித்தியாசமான ஒன்றை உங்கள்கிட்ட பண்ணி. இப்ப இப்ப நான் உங்கள்கிட்ட வரும்போது நெத்தியில ஒரு கண்ணி இருந்தா நீங்க அப்படி சொல்லுவீங்க, என்ன இப்படி இருக்குது இந்த கணக்கு பயங்கரா எங்க நெத்திக்கு. சரி, நன்றி நன்றி நன்றி அண்ணா. எங்கே இன்னொரு அன்பு உறவு நினைக்கிறான். வணக்கம் வணக்கம். எங்களுடைய உமையால்
1: நாலு எழுத்து சொல்லு.
0: சரிவா,
1: நம்ம வியப்புமா?
0: இல்ல வியப்பு இல்ல, வியப்பு இல்ல.
1: அதே வேற மாதிரி சாப்பிடுறது அதிசயம் ஒரு மாதிரியா பாப்போம் நீங்களே.
0: அதாவது நீங்க காணாத உண்டு. இப்ப நான் உங்கள்ட்ட வரைக்க இந்த நெத்தியில ஒரு கண்ணு இருந்தா நீங்க அதை அப்படி சொல்லுங்க, இது என்னப்பா என்கிட்ட அந்த சொல்ல சொல்லி சொல்லுவீங்க. எடுத்து சொல். சரியா, நன்றி நன்றி நன்றி நன்றி. நாங்கப்பன் என்ன யோசிச்சீங்களா?

0: திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பாட்டு தான் கடைசி வரை வரும் பாக்கலாம். யார் அந்த கட்டிக்காரன்? எங்க அம்மா வணக்கம். அம்மா ரேவதி அம்மா, ரேவதி அம்மா, அம்மா
1: மிரம வினோதம், வினோதம்
0: வினோதம் இல்லை, வினோதம் இல்லை, வினோதம் இல்லை.
1: சரி மிரா, சரி மிரமா,
0: எங்கே எங்கே எங்கே எங்கே அம்மா நெருங்குகிறார், இருந்தாலும் பாக்கலாம்.

காதலுக்கு சோழ காதலுக்கு மறுபெயர். இதை பாருங்க பாருங்க தான் ஓடி வந்து சொல்ல போறேன், அங்க பாக்கலாம். மூன்றலத்தி சோழ காதல் காதலுக்கு மறுபெயரே சொல்லி சொல்லிட்டேன், சொல்ல விட்டுலாங்க. பாருக்கிட்ட கதை எடுத்தோன்னே சொல்லு சொல்லு வந்துருது.

0: எங்கே வணக்கம் உமையாள். உமையாள் திகைப்பு இல்லை இல்லை அம்மா இல்லை இல்லை இல்லை.
1: சரிங்கம்மா சரி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் நாகராஜன்.
1: அம்மா மலைப்பு மலைப்பு
0: மலைத்தல் இல்ல இல்ல இல்ல மலை. நீங்க ஆச்சரியப்படுறீங்க, நீங்க ஆச்சரியப்படுறீங்க, இது ஆச்சரியம் இல்ல. இப்ப உண்ட கண்ட உடனே அது ஒரு வித்தியாசமா
1: வினோதம்
0: வினோதமும்
1: வினோதமா
0: வினோதமும் அல்ல வினோதமும் அல்ல. அதே மாதிரி ஒரு சொல்லும் நீங்க உண்ட ஒரு வித்தியாசமா. இப்ப நீங்க நீங்க வந்து இப்ப நீங்க போற ஷர்ட் எல்லாத்தையும் சின்ன சின்ன ஓட்ட ஓட்டையா வெட்டி போட்டு போட்டீங்களா, அத பாத்துட்டு நான் இப்படித்தான் சொல்லுவேன். என்ன ராஜராஜன் இப்படி ஒரு இதா போட்டிருக்காருன்னு அந்த சொல்ல சொல்லி சொல்லுவேன்.
1: வித்தியாசமா அதான் வித்தியாசமா தான் நீங்க கேக்குறீங்க.
0: ஆஹா இல்ல வித்தியாசமா அது ஒரு ஒரு அந்த சொல்லு அப்படியும் வரும் சொற்கள்ல வரும் நீங்க பேசும் போதும்.
1: பேசும்போது சொல்றேன்.
0: சரி சரி சரி சரி எங்கே

0: ரேவதி அம்மா வணக்கம்.
1: வியப்பு வியப்பு
0: வியப்பு
2: அம்மா வணக்கம்.
0: இல்லை ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் வணக்கம்.
2: அம்மா அந்த நாலு எழுத்து சொல்ல அந்த ஆச்சரியப்பட்டு சொல்ற வார்த்தையம்மா ஐயோ
0: ஐயோ
2: ஐயோ
0: ஐயோ
2: ஐயோ
0: என்னே அத என்னோட பாடல் ஐயோ என்ன பாட்டுல அந்த குங்கில வருது அல்ல ஐயோ சொல்லி புட்டானே சரி
2: அது இல்லையா.
0: இன்னும் ஒன்று கிணற்றில் மனித உடலில் இது ஏற்படும் கிணற்றில் கூடுதலாக கிணற்றில தான் நான் பார்த்திருக்கிறேன். குளத்துல கடல்ல எல்லாம் இல்ல. கிணற்றில் மனித உடலும் ஒரு இடத்தில் இது ஏற்படும் மூன்று எழுத்து சொல். மூன்று எழுத்து சொல். மூன்று எழுத்து சொல். பாடல் என்ன?
2: பாடல்
0: கிணற்றுக்குள்ள. கிணற்றுக்குள்ள மனித உடலிலும் இது ஏற்படும். மற்றது கடற்கரை பக்கங்கள்ல சில இடங்கள்ல ஏற்படும் இல்ல நிலத்தில ஏற்படும் நிலங்கள்ல நிலத்தில ஊற்று கட்டிக்காரன் கட்டிக்காரன் ஊற்று ஊற்று மனிதனுக்கு எங்க ஏற்படும் சொல்லுங்க பாரு என்ன திணிக்கிறீங்க
2: நீங்க
0: ஊறுறத சொல்றீங்க ஊர்ந்து திரியறது அதல்ல ஊறும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கால ஊறும் மட்டும் என்ன கால சின்ன பூச்சி ஊறும் நீங்க என்னங்க ஐயோ பாருங்க நீங்க அடங்க நன்றி நன்றி நன்றி ஐயா நீங்க விட்டா போதும் நன்றி.
2: பாடல் பாடல் பாடல் பாடல் அதே பாடல்
0: சொல்லுங்க சொல்லுங்க பாடல் பாடல் என்ன பாடல்
2: பாடல் வந்து ஐ படம் ஐ
0: ஐ படத்துல
2: படம் பூவே கொஞ்சம் சற்று பூவே சற்று ஓய்வெடுங்கள்
0: பூவே
2: பூவே சற்று இல்ல பூக்களே
0: பூக்களே ஓய்வெடுங்கள்
2: ஓய்வெடுங்கள் அதில் விட்டா பூக்களே சற்று ஓய்வெடுங்க
0: ஓய்வெடுங்கள்
2: அவள் வந்து விட்டா
0: ஓய்வெடுங்கள் சரி நன்றி
2: நன்றி
0: நன்றி அந்த என்ன யாருமே சொல்ல நான் கழுத்து சொல்
2: ஐயோ தப்பாமா
0: ஐயோ தப்பு ஐயோ தப்பு அது தப்பு தப்பு தப்பு நீங்க இனி எல்லாத்தையும் தான் சொல்லுங்க
2: நன்றி
0: நன்றி.

0: சொந்தம் காடோ.
1: வாங்க தாத்தா, நீண்ட நேரத்துக்கு அப்புறம் வாரீங்க தாத்தா. வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க.
2: வணக்கம் வணக்கம்மா. வணக்கம்மா வணக்கம்மா.
1: எங்க தாத்தா போயிட்டீங்க? மகாலிங்க எங்க போயிட்டீங்க?
2: இன்னைக்கு அண்ணா அபிஷேகம் ஐபிசில சிவங்கோயில்ல.
1: அதனால அங்க போயிட்டு வந்தீங்க.
2: அண்ணா அபிஷேகம் வருஷத்துல ஒரு நாள். மூட்டை மூட்டையா சாதம் அடிச்சு லிங்கம் சிவலிங்கத்து மேல சாத்தி அத வந்து எல்லாருக்கும் தீபாரதனை காட்டி எல்லாருக்கும் கொடுப்பாங்க.
1: ஒரு நிமிஷம் அப்படியே
2: பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி
1: பௌர்ணமி அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. வணக்கம் உமையா. உமையா ராஜராஜன், ராஜராஜன் சொல்லுங்க. ராஜராஜன்
3: அம்மா
1: சொல்லுங்க. ராஜராஜன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த நாலு எழுத்து.
3: அம்மா கேக்குதாம்மா?
1: கேக்குது, நல்லா கேக்குது. கேக்குது ஐயா.
3: அம்மா வேடிக்கை.
1: வேடிக்கை இல்ல, தவறு ஐயா, தவறு.
3: வேடிக்கை ட்ரெஸ் போட்டிருக்கிறான்னு சொல்லுவாங்க.
1: வேடிக்கையா இருக்கிறது பாத்தா இது என்ன இப்படி வேடிக்கையா இருக்குன்னு சொல்லுவாங்க.
3: சரி,
1: ஒரு செய்ய முடியாத காரியத்தை, ஒரு செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்து விட்டார், ஒரு விடயத்தை. அதாவது சில நேரத்துல நீங்க பாருங்க, சில பொருட்களை சரி கட்டி எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப இப்படியான சொல்ல பாவி பாருங்க, இத பாவிச்சு செய்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம்
2: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: சரி, எங்க என்ன நீங்க நல்லா சாப்பிட்டீங்களோ அண்ணம்?
2: அதுதான்
1: கலகலன்னு பேசுவீங்க. இன்னைக்கு நல்ல ஒரு புடி புடிச்சிட்டீங்க போல. ஒரு புடி பிடிக்கலாம்.
2: பிடிக்கிறதுக்கு
1: தனியா தனியா அண்ணம் மட்டுமா அது?
2: ஆமா, வெறும் வெள்ள அண்ணம் மட்டும்.
1: வெள்ள அண்ணம் அது மட்டும்
2: சாத்துறது மேலேயே.
1: ஓ, மேல சாத்தி நான் பாத்துருக்கேன். சாத்திட்டு அத மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுக்கு ஏதாவது
2: நம்ம வீட்டுல வேணா வந்து குழம்பு வச்சிருந்தா ஊத்தி சாப்பிடலாம், இல்ல அப்படியே வெறுசா கூட சாப்பிடலாம். சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்குன்னா வாயில போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு கைய அளவுக்கு, பெரிய கைய அளவுக்கு சாப்பிடுற மாதிரி இருந்தா அது குழம்பு ஊத்தி சாப்பிட்டேன்.
1: சாப்பிட்டீங்க, அதுதான் மாமியா இருக்குது.
2: ஆமா, வந்துருங்க, இங்க வந்துருங்க.
1: அந்த அந்த எண்ணத்துக்கு தயிர் போட்டு சாப்பிட்டா நல்லா
2: கிடைக்கும். தயிர் போட்டு சாப்பிட்டா அது பச்சரிசி சாதம் தான். அது கொஞ்சம் குழைவா அத வடிப்பாங்க, ஏன்னா அது கிரிப்பா பிடிக்கணுங்கிறதுக்காண்டி. இத விடமா தஞ்சை பெரிய கோவில்ல வந்து 108 மூட்டை அது. அதே மாரி அவரு பையன் செஞ்ச இது வந்து கங்கை கண்ட சோழபுரம்னு சொல்லிட்டு மீன் சுட்டி எங்க முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊர்ல இருக்கு அந்த கங்கை கண்ட சோழபுரம். நம்ம சின்ன வளையம் பிரகாஷ் ஊரு, கலைவாணன் மெர்சி இருக்கிற ஊரு, அந்த ஜெயங்கொண்டம் பகுதியில இருக்கு கங்கை கண்ட சோழபுரம்னு. அங்கேயும் வந்து அந்த தஞ்சையை விட ஒரு அடி கூட உள்ளது. அங்க வந்து 12 அடினா இது 13 அடி, 1.5 அடி கூட உள்ள அகலம் நீளம். அந்த இதுலயும் அந்த அன்னப்படையில் செஞ்சு அதை வந்து மக்களுக்கு விநியோகப்படுவாங்க. ஐப்பசி பௌர்ணமிக்கு வருஷ வருடம் செய்வாங்க.
1: நாளைக்கு என்ன பாடல் சொல்லுங்க?
2: நாளைக்கியா
1: நினைச்சு கொண்டு வாங்க. இது புதிய
2: கனவுகளே கனவுகளே கனவுகளே கனவுகளே காலமில்லாம் ஆராயும். கனவுகளே கனவுகளே காலமில்லாம் பாராயோ. கனவு கனவு காண்றதுங்கிறது எல்லாமே ஒரு முடியாத இயலாத காரியத்திலாம் கனவு காண்டு அதை ரசிச்சுக்கலாம். நிகழக்கூட இப்படி நிகழணும் அப்படின்னு நினைக்கிறத கனவு காணலாம். அப்துல் கலாமே கனவு காணுங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்ன கதை முன்னேற்றத்துக்கு சொன்னாரு. நானும் வந்து முன்னேற்றத்துக்கு தான் இந்த கனவு காணணும்ங்கிறது.
1: சரி, உங்களுக்கு ஒரு சொல்லு கொடுக்கறேன் நான். சரியா
2: சொல்லுங்கம்மா.
1: ஆரணத்தி சொல், ஆரணத்தி சொல். மனிதனுக்கு மனிதனுடைய மனிதனுக்கு வந்து செல்லும் இது. இது அப்படியும் வரும், அது விழித்திருந்தாலும் வரும், தூங்கும் போதும் வரும். மனிதனுக்கு மட்டுமில்ல, மிருகங்கள் எல்லாத்துக்கும் வரும். ஆனா அது மிருகங்களுக்கு வருதா இல்லையான்ட்டு அதுதான் சொல்லணும் எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு வாரதான் நாங்க சொல்லலாம். அது விழித்திருக்கையும் வரும், தூங்கும் போதும் வரும். இது ஆரழுத்து சொல், ஆரழுத்து சொல் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நன்றி, நன்றி மகாலிங்கம்.
3: நீங்க
1: அண்ணன் கைய கழுவிட்டீங்க, அது கழுவுனா அப்புறம் கண் செருகும், அதனால கண்ணை கழுவுங்க.
2: இன்னைக்கு
1: உறவுகளே, எங்கே விழித்திருந்தாலும் வரும், தூங்கினாலும் வரும். மனிதனுக்கு மட்டுமல்ல உயிரினங்கள் எல்லாத்துக்கும் வரும், ஆனா அதுக்கு வருதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆரழுத்து சொல், அதையும் கண்டுபிடிச்சு வாங்க. ஒரு வித்தியாசமான விடயத்தை இப்படி ஒன்றை நீங்கள் கண்டுட்டீங்கன்னா இந்த சொல்ல பாவிப்பீங்க. அது நாலெழுத்து சொல், எங்கே பார்க்கலாம்?

0: வணக்கம். எங்க ஃபாரூக்
1: அம்மா சிந்தனைகள்
0: எதுக்கு சொல்றீங்க? கற்பனை கற்பனை என்ற ஒரு சொல்லில ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். கற்பனை
1: கற்பனை
0: அதை விட பக்தி பாட்டுங்க. அத கற்பனை கற்பனை தெரியாது. இன்னொரு பாட்டு மற்றவர்கிட்ட விட்டுடலாம். கற்பனை என்று தொடர்ந்து ஒரு பாட்டு கொண்டு வாங்க பாக்கலாம். யாராவது கட்டிக்கார குட்டி பாருக்கு தெரியல அவருக்கு காதல் மற்றது வேற என்ன அந்த வித்தியாசம் உணர்வு இருக்கலாம் எல்லாம் தெரியும் அவருக்கு. மற்ற இது மட்டும் தெரியல. நன்றி ஐயா. தரவு கொடுக்கிறேன். இது விழித்திருக்கும் போதும் வரும், தூங்கும் போதும் வரும், உயிரினங்கள் எல்லாத்துக்கும் வரும். ஆனா எங்களுக்கு தெரியாது, மனிதர்களுக்கு வர்றது எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க பேசிக்கொள்றோம். இப்ப இது மிருகங்களுக்கும் வரும், மிருகங்கள் பறவைகள் எல்லாத்துக்கும் வரும். பாப்போம் ஆரழுத்து சொல். சரியா சரியா?
1: நன்றி
0: நன்றி. எங்கே பாக்கலாம்?

0: பிள்ளைங்க எல்லாத்துக்கும் வருவீங்க, ஒன்று மட்டும் எடுத்துட்டு போயிட்டீங்க போல இருக்கு. எங்க பாப்பா நாகப்பன் எத்தனை எடுத்துருக்காண்டு, ஒன்றே ஒன்று மட்டும் நாகப்பன் எடுத்துட்டு போயிருக்கீங்க, வர்றீங்க இல்ல? ஜெயசாதிக்கண்ணா வணக்கம் சொல்லுங்கன்னா என்ன சொல்லுங்க?
1: அம்மா அந்த பாட்டு கட்டிக்கிறமா, அந்த பாட்டுமா
0: என்ன
1: பாட்டு
0: கற்பனையில பாத்தீங்களா அந்த பாட்டு? கற்பனையோ கை வந்ததோ காணாத சுகமோ சுகம், அந்த சொல்லுண்டு தெரியல எனக்கு. எங்க பாக்கலாம், எங்கே நான் சொன்ன சொல்லு ஆறெழுத்து சொல்லு நாலெழுத்து சொல்லு அப்படியே இருக்கிறது. எங்கே

0: செல்லும் அம்மா எனது சொப்பனம் போக.
1: இந்த பாடல், இந்த பாட்டிலேயே வருகிறது எங்கே?

0: அண்ணா கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதாவது ஒரு வியக்கத்தக்க ஒரு விடயத்தை செய்தால், ஒரு வியக்கத்தக்கதை பார்த்தால் நாங்கள் இந்த சொல்ல சொல்லி சொல்லுவோம். பாட்டுல வருது நூதனம். இது கண்டுபிடிக்கல அடிக்கடி சொல்றேன், இந்த பாட்டு கடத்தி வரையும் வரும், நெடுக வரும். அதுல எல்லாமே ஒரு அதுல இருந்து எடுத்தது 2, 4, 6, 8, 10, 12, 13 சொற்கள் நான் எடுத்திருக்கேன் அதுல, அந்த பாட்டுல. அப்ப சரி, இந்த மற்ற இன்னொன்றும் அதுல இருக்கு. நான் சொன்னேன், விழித்து கொண்டிருக்கும் போதும் வரும், தூங்கும் போதும் வரும் என்ற அந்த சொல்லும் இருக்கும். பாப்போம் யார் கண்டுபிடிக்கிறாங்க. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். நன்றி நன்றி அண்ணா. மகாலிங்கம் தாத்தா வணக்கம்.
1: வணக்கமா.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கற்பனைகள். கற்பனைகள்
0: கற்பனைகள் இல்ல, நீங்க பேசும் போதே தான் நீங்க சொன்ன ஒரு சொல்லுல மாட்டி நான் இதை சொல்லி இருந்தேன். ஆரம்பத்து சொல் அது பாடல்ல வருது அந்த சொல்.
1: தனவுகளா?
0: நீங்க பேசும் போது என்னோட சொன்ன ஒரு வார்த்தை மாட்டு, இன்னொரு விதமாக அதை சொல்லப்படுகிறது. அது அந்த பாடல்லையும் வருது. அதை சொன்ன, அதை கண்டுபிடிக்கல நீங்க. அப்ப பேசும்போது நீங்க சொன்னீங்க அத கண்டுபிடிக்கல. கிட்டிக்காரன்டா கண்டுபிடிச்சுக்கலாம். என்னோட பாட்டை கேட்டா உங்களுக்கு தெரியும். பாருங்க என்னத்தை பற்றி. ஃபாரூக் கண்டுபிடிச்சிட்டார் பாருங்க. வணக்கம் ஃபாரூக்.
1: என்ன
0: வணக்கம் ஃபாரூக்? சொற்பணம் இருவர வேணும் சொற்பணம் வர வேணும்.
1: அப்போ
0: சொற்பணம் இவருக்கு பாருங்க, இப்படி சொல்லி இருந்தமா நீங்க கண்டுபிடிச்சா. சொப்பன சுந்தரி நானே.
1: இல்லம்மா, நான் சொற்பணம்னு காதல் சொற்பணம்னு பாடுனது வந்து நான் 5 எழுத்தா நினைச்சிட்டேன்.
0: இல்ல
1: அதனாலதான் சொல்லாத
0: சொற்பணம். செல்வகுமார் ஒரு முகத்துடைப்புக்கு ஒருக்கா வந்தார், அம்மாண்டார், போயிட்டார். பாட்டும் சொல்ல இல்லையாக்கா? பாட்டும் சொல்ல இல்ல. மற்றது நாகப்பன் என்ன டயர்டா வந்தார் ஒருக்கா வந்து, ஒரு எத்தனை புள்ளி எடுத்துட்டான்னு பாப்போம். நாகப்பன் ஒரே ஒரு புள்ளி எடுத்துட்டு போயிட்டார். இந்த பாட்டிலேயே தான், பாட்டு தான், அதான் இந்த பாட்டு தான் வரும், இந்த பாட்டு தான் வரும் சொன்னேன். இனி அந்த பாட்டுல எடுக்க முடியாது உங்களுக்கு. நான் சொல்லு அதனால இனி உங்களுக்கு சொல்லு கொடுக்கறதுலயும் பிரயோசனம் இல்ல. புதிய புதையில இப்ப முடிச்சு கொண்டு உங்களோட பேசலாம். ஆனந்தனே எல்லாரையும் காணவே இல்லை ஒரு தரையும் இங்க. கற்பனைக்கு ஒரு பாட்டு சொல்லுங்கன்னு பாத்தீங்களா? ஜெகபா சாதிக்கன்னு அவன் சொல்லிட்டு போறேன். கற்பனை கற்பனை கற்பனையில இன்னொரு பாட்டு தெரிஞ்சா இன்னொரு ஆள் சொன்னா கட்டிக்கார யாராவது வந்து கற்பனை. கற்பனையில இன்னொரு பாட்டு
1: சொன்னும் கற்பனை
0: இல்ல, கற்பனை என்று தொடங்கணும். கற்பனையில அதுக்கு தொகையாறு கொஞ்சம் வரும் அந்த பாட்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டுக்கு தொகையாறு வரும், அதை விட பாடல் தொடங்குறது கற்பனை என்று தொடங்கும். எங்க பாப்போம் யார் கட்டிக்காரன்னு பாப்போம். ஒரு நல்ல பழைய பாடல் அல்ல, அதுவும் ஜெயபர் சாதிக்கண்ணா சில நேரம் பிடிக்கலாம், எடுத்து வருவார், கண்டுபிடிச்சிருவார். கற்பனை கட்டிக்காரன் யாருன்னு பாப்போம். எங்கே
1: கற்பனையோ கை வந்து
0: அதுதான் அண்ணா தந்துட்டு போற, அதுதான் அண்ணா தந்துட்டு போற. எங்கே இன்னொரு கற்பனை, நல்ல ஒரு பாடல் அது. அந்த பாடல் டிஎம்எஸ் பாடிய ஒரு பாடல், ஜெகவர் சாதிகண்ணா மட்டும்தான் அதை கண்டுபிடிப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு மகாலிங்கத்துக்கும் தெரியும், அப்படி ஒரு பாட்டும் இருக்கு. கற்பனையில் மிதந்தபடி கனவுகள், அது கற்பனையில் மிதந்தபடி என்றா வருது, அது அது புள்ளையா நீங்க சொல்றீங்க போல கற்பனை என்றுதான் வருகிறோம். ஆமா,
1: கனவுகள்
0: கற்பனை
1: காலம் இல்லாம
0: இல்ல. கற்பனை அண்டு மகாலிங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு. இத கேட்டா இப்ப எங்கட நாகப்பன் சொல்லுவாரு, எல்லாம் பழைய பாட்டை கொண்டு வாரீங்க அம்மாண்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, நல்ல ஒரு பாட்டு. செல்வகுமாருக்கு பிடிச்ச பாட்டா இருக்கும் சில நேரம். எங்க பாக்கலாம் பாருங்க. நான் உங்களை திருப்பி இணைக்கிறேன் நான். வணக்கம் உமையாள். உமையாள்
2: அம்மா, கனவே கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும்
0: அது அவர் சொல்லிட்டார். அது முருகன் பாட்டு. கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனே
2: கந்தன்
0: உன்னை மறவேன், அது இல்லையா அந்த பாட்டு?
2: அது இல்லைங்க.
0: அது இல்ல, அது
2: கற்பனை இல்ல.
0: இது சினிமா பாடல் ஒன்று, சினிமா பாடல் டிஎம்எஸ் பாடிய பாடல். நாங்க பாப்போம், மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க அம்மா. எங்கே வணக்கம் ஜெகபர் சாதிக்கண்ணா அண்ணா.
3: அம்மா, கற்பனைகள் பிறந்த படி கனவுகள் வளர்ந்த படி அன்று நான் குற்றாலத்தில், அது அந்த பாடலம்மா.
0: அது கற்பனை வேண்டா அண்ணா, தொடங்குது அந்த பாட்டு.
3: ஆமாமா ஆமாமா,
0: அந்த தண்ணியில போய் குளிக்கிறது அந்த ரெண்டு பொண்களும்
3: கற்பனை என்றாலும்
0: அது பக்தி பாட்டு. மற்றது நீங்க சொன்ன கற்பனை, இன்னும் ஒரு டிஎம்எஸ் பாடின பாட்டு. முன்னுக்கு தொகையாறு ஒன்று வரும், அத நான் சொல்லிட்டேன். அது வேறு பாடல் வந்து டிஎம்எஸ் பாடின பாட்டு, நல்ல ஒரு
3: பாடல்.
0: ஜெயிச்சு கொண்டு வாங்கண்ணா. நன்றி நன்றி. என்ன மாலிங்க உங்களோட காலத்து பாட்டு உங்களுக்கு தெரியலையு சொல்லிட்டீங்களே, இது எப்படி என்ன சொல்றது? இத மாலுங்க மீட் போட்டிருந்தா சரி வராது, நீங்க வந்து சொல்லணும். இப்ப எங்களுக்கு ராஜ்குமார் நீங்க பாட்டு சொல்லல, நாகப்பன் நீங்க பாட்டு சொல்லல, உமையாள் அம்மா பாட்டு சொல்லல, மற்றது ஆனந்தன் பாட்டு சொல்லல, மஞ்சுளா அம்மா பாட்டு சொல்லல. மஞ்சுளா அம்மாக்கே இந்த கற்பனையில வர அந்த பாட்டு தெரியலையா உங்களுக்கு? எங்கே கட்டிக்காரர் ஓடி வாங்க பாக்கலாம். யார் அந்த கற்பனையில நான் ஒரு பாட்டு கேட்டிருக்கிறேன், கற்பனை என்று தொடங்குற பாட்டு.
1: கற்பனையில் கலந்தபடி அப்படின்னு வர்றது,
0: அதான் முதல் சொல்லியாச்சு. அது ஒரு ஆள்
1: சொல்லியாச்சா?
0: கண்ணு
1: போய் கேட்டு
0: கற்பனை வந்து ஆப்பிட்டுங்க சொல்லுங்க. கற்பனை நாகப்பன் நினைக்கிறேன், இல்லாட்டி அவர் தூங்கிடுவார்.
1: கற்பனையோ
0: கற்பனையோ கற்பனையோ கை வந்ததோ சொல்லியாச்சு, அது சொல்லியாச்சு. நான் தானே சொல்றேனே, அது வந்து ஒரு பழைய பாடல் டிஎம்எஸ் பாடின, நல்ல பழைய பாடல் இல்ல, டிஎம்எஸ் பாடிய பாடல் அது. எங்கே டிஎம்எஸ் பாடிய பாடல் கட்டிக்கா என்ன சொல்லுங்க? நாகப்பன் நாகப்பன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கற்பனையில பழைய பாடல்.
4: எனக்கு வந்து இந்த ஆறுல இருந்து 60 வரை படம் தான் தெரியுமா. கண்மணியே காப்பல் என்பது
0: கற்பனை,
4: அதுவும் முதல் வரியில தான் வருது.
0: ரேவதி அம்மாவுக்கு தெரியும்
4: ஆனா கற்பனையில தொடங்கல,
0: முதல் வரையில வருது அது, அதில் முதல் சொல்ல வர வேணும். ஒரு தொகையாறு வரும் இந்த நான் சொல்ற பாட்டு, ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடு அது.
4: நீங்க பழைய கால பாடுகள் பத்தாங்க
0: இது. ரேவதி அம்மா வணக்கம். ரேவதி அம்மா
2: மீரம்மா வணக்கம். மீரம்மா
0: கற்பனையில ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு
2: வரம் மீரம்மா.
0: டிஎம்எஸ் பாடின பாட்டு எங்க கெட்டிக்காரன்டா சொல்லுங்க பாக்கலாம்.
2: டிஎம்எஸ்
0: டிஎம்எஸ் பாடினது
2: அப்படிதான் நீங்க சொன்னதுல இருந்து யோஜனை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன தொகையரா வரும் அது
0: தொகையாறு அது சொன்னதான் நீங்க சொல்லிடுவீங்கல்ல.
2: அப்புறம் ரெண்டு கண்டுபிடிக்கணுமா, ஒன்னு கண்டுபிடிக்கணுமா,
0: எல்லாம் கண்டுபிடிக்கிட்டாங்க. பாட்டுல வந்ததம்மா அந்த பாட்டு எடுத்து
4: வரும்போது சொற்பணம்னு சொல்றீங்கல்ல,
2: சொற்பணம்
4: நாங்க சொற்பணம்னு சொல்ல மாட்டோம்மா, சொற்பணம்னு தான்
0: சொல்லணும். அப்ப அஞ்சு எழுத்தாது
4: உடனே
0: சொல்லிருப்பாங்க
4: தரவு குடுக்கறதுலயும் வித்தியாசம் வருதுங்கம்மா, அதனாலதான் நம்ம யோசனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு வேற ஒண்ணு இல்ல.
0: சொல்லாதுக்கு ஒரு சாட்டு சொல்லிட்டு போங்க. இந்த
2: சொப்பனை
4: பொதுவான பழக்கத்தை தான், பொதுவான வார்த்தை சொன்னீங்கன்னா வந்துருவான். இப்ப சொப்பனம்னு சரி அஞ்செழுத்து வருது, இது என்ன ஆறு எழுத்து வருமானு யோசனை.
2: நான் கூட அதான் நிறைய கேட்டேன், அதனாலதான்
4: நான் வரல சொல்றது இல்ல.
1: அவங்க இவங்க வேணும் நீங்க வேணும், அதனாலதான் அந்த பாடல் போட்டா கூட நாங்க சொல்ல முடியல.
4: ஆர்வத்தவே தேடிட்டு இருக்கிறோம், அஞ்சலுத்து வராது. அஞ்சலுத்து
2: ஒரு ஒரு வரி வரும்போது எது ஆறு வரி வருதுன்னே ஆறு எழுத்து வருதுன்னே பாத்துட்டு
1: அப்படின்னு பார்த்தா கற்பனைன்னு வந்துருமே, கற்பனைகள்
0: இல்ல
4: வராதுக்கு காரணம் அதுதானே தவிர வேற ஒண்ணும் இல்ல.
1: ஆமா அதுக்கு அதுக்கு தண்டனை. அப்ப இந்த கற்பனை பாடல நீங்க சொல்லி
0: அதை சொல்ல மாட்டேன், நீங்க கண்டுபிடிக்கணும் கற்பனை.
1: இல்ல உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்
4: இல்ல இல்ல மகாலஜியா நீங்க யூடியூப்ல
1: அடிச்சேன் பாடல வந்துருச்சு சொற்பன சுந்தரி பாட்டே வந்துருச்சு
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம்.
4: நம்ம வழக்கத்துல என்ன சொல்லுவோம்,
1: வணக்கம் ராஜுமார் ஐயா, நாப்பா ஐயா, வணக்கம்
4: வணக்கம் வணக்கம்
1: ஐயா, வணக்கம் வணக்கம் நாப்பா ஐயா. மகாலங்கிய குரலை கேட்டு ரொம்ப நாளாச்சு, நான் பேசி அவர்கிட்ட நீ நேரலைக்கு வரீங்க, நான் இருந்தாலும் நீங்கள் நான் பேசி ரொம்ப நாளாச்சு. அம்மா ரேவதி அம்மா நலமாமா?
2: வணக்கம், நலமா இருக்கேன். வருத்தப்படாத வாலிப சங்க தலைவரே நலமா இருக்கேன்.
1: ரொம்ப நாளாச்சு மூணு பேருக்கிட்டையும் பேசி சந்தோஷம்.
0: நாங்க கற்பனைக்கு கேட்க நீங்க சொப்பன சுந்தரிய கொண்டு வர பாருங்க அவர் அதுலயே
1: சொப்பனம்.
0: சொப்பனம் என்பது சரி. இது வந்து டிஎம்எஸ் பாடிய பாடல் சரியா? இது பாட்டம் பாட்டம்
2: சொல்லுங்க
0: சொல்லுங்க. படம் சொல்லுங்க. படம் எனக்கு தெரியாது, படம் எனக்கு தெரியாது.
2: எதுல ஆரம்பிச்சு எதுல முடியும்?
4: கற்பனையில ஆரம்பிக்கும்,
0: கற்பனையில ஆரம்பிக்கும்.
2: கால ஆரம்பிச்சு நைல முடியுமா?
4: அது அந்த வார்த்தை
5: டிஎம்எஸ் போட்டா இந்த பாட்டு தான் வருது, கற்பனை என்றாலும் பக்தி பாடல் தான் வருது.
1: அது இல்ல அந்த இத போட்டாலே அந்த யூடியூப்ல போட்டாலே அதுதான் வருது.
5: பாருங்க வேற பாடல் ஓராயிரம் கற்பனை அது பாடல்
2: ஓராயிரம் பார்வை இல்லையா
5: அது வந்து
2: அதுல இல்லையே
5: ஓராயிரம் கற்பனை ஏதோ ஒரு பாடல் வருது.
2: நான் அந்த பாட்டாயிரம் கற்பனை ஓராயிரம் சிந்தனை நிறைவிழுந்தாலும் நெஞ்சில் நிறை பிரிவு கற்பனை கேட்டு இந்த பாட்டு அந்த சிவாஜி கணேசன் ஜெயலலிதா தெய்வத்தின் பேரெடுப்பு தேவிக்கு தூது, தேவிக்கு தூது சொல்ல தன்றலே ஓடு. அது வந்து முதல்ல கற்பனை பேரெடுங்கள். ஆமா கற்பனை பேரெடி மரம் ஆமா மேடம் கற்பனை.

0: விட்டேன் அப்படி ஏதோ வரும் இல்ல அது.
1: பவி காளிதாசினவன் சகுந்தலை என்பான் அப்படின்னு வரும்.
0: அது என்ன படம் பண்ணி ஜெகபர் சாதி கண்ணாண்ட கேட்டாதான் தெரியும்.
1: நான் சொல்றேன் மீராம்மா, அந்த இந்த படம் மீராம்மா உங்களுக்கு பிடிக்குமே, நடனம் ஆடுவாங்களே,
2: பாட்டும்
0: ஜெயலலிதா அதுல அதுல அந்த படத்துல கற்பனைக்கு மேனி தந்து அது எப்படியோ
1: கற்பனை பாட்டும் பரதமும்
3: கலர் படமாமா ஒரு மாதிரி கலரா இருக்கும். இப்போ
1: கலரையும் உங்களுக்கு பாட்டும் பரதமும் தான் மீராம்மா படம். தெய்வத்தின் பேரெடுத்து தேவிக்கு தூது, தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடுன்னு வரும்.
0: பாட்டும் பரதமும் பாட்டும் பரதமும் இவங்க மகாலிங்கம் அவருக்கு தெரியல பாத்தீங்களா,
2: தந்து கால் கலங்கை போட்டு விட்டேன், தொகையோட ஆரம்பித்து தெய்வத்தின் தேரெடுத்து தேவியை தேடு, தேவிக்கு தூது செல்ல தென்றலே ஓடு திரைப்படம் 1975 பாடியவர் டி எம் சவுந்தரராஜன்.
0: நான் எடுத்திருக்கேன் அதான் பாட்டாண்டு பாப்போம்
3: கேட்டிருப்பாங்க
0: பாப்போம்.
2: அப்ப நான் பிறக்கவே இல்லீங்க அந்த படம் வரும்போது.
0: நீங்க பிறக்க இல்லையா? 1947 வந்த மகாலிங்கம் அன்னம் சாப்பிட்டு வந்தார்.

0: சொல்லி இருப்பார் அம்மா உண்மையாக.
1: நீங்க
0: சொன்னீங்க கணபதி அண்ணன் சொன்ன உடனே சொல்லி இருப்பார்.
2: ஒரு நிமிஷம், புதுசா வந்தவங்க எல்லாம் வணக்கம். ஆனந்த
0: வணக்கம்,
2: அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் கண்ணன், வணக்கம் கண்ணன்,
2: வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். இந்த பாட்டுல ஒரு வரி மகாலிங்கத்துக்கு மட்டும் பொருந்தோம்னு நினைக்கிறேன். இதுல யாருக்கும் அது இல்ல. நிறை விழுந்தாலும் நெஞ்சில் திரை விழவி.
2: உங்கள்ட்ட ஒரு கேள்வி, இந்த பாட்டை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க?
0: இதுக்காக கேள்வியா கண்ணா நீங்க?
3: அம்மா இது ஆனா ரசிச்சு பார்த்த படம்மா இது. இது
0: வந்து
3: பாட்டும் பரதமும் ஒண்ணு, ரொம்ப ரொம்ப ரசிச்சு பல வாட்டி பார்த்த படம் தான் அது. அது அதோட மறந்து போச்சு.
0: ஆனந்தனுக்கு தெரியுதல்ல இந்த பாட்டு?
4: தெரியுதுமா,
0: தெரியுது.
3: இதெல்லாம் 75க்கு அப்புறம் வந்த, 75க்கு அப்புறம் வந்த, 76க்கு அப்புறம் வந்த படம்.
0: இத கேளுங்க, இந்த பாட்டு எல்லாம் தெரியும் சொல்ல கூட பயப்படுறாங்க. எங்க தங்கட வயசு தெரியும்? எங்க பாட்டு எந்த வயதையும் கேட்கலாம் இல்ல. கேக்கலையா? ஒரு கொஞ்சம் போடுற முன்னுக்கு, ஒரு கொஞ்சம் போடுறேன்.

0: இந்த பாட்டு வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தெரியுது. இந்த பாட்டை பொறுத்த அளவுக்கு கேட்டோம்னா சொல்லுங்க ஒண்ணு ஒண்ணு இந்த பாட்டு டி எம் சவுந்தரராஜன் குரல், இன்னொன்னு இது ஒரு சோக பாட்டு மாதிரி அந்த மியூசிக் கேட்டு
1: புதிய பாடல் தான் இது. இளமையா பாடி கட்டுறது பாருங்க.
2: இந்த பாட்டாவது தெரியும், இந்த பாட்டு தெரியுதான்னு பாப்போம் இவங்களுக்கு முதல்ல. இது தெரிஞ்சா பாப்போம், அங்க பாப்போம். போடுங்க இந்த
0: பாட்டு,
2: இந்த பாட்டை கேளுங்க. இந்த பாட்டு யாரும் தெரியுதான்னு பாப்போம். உங்களை நீங்க சின்ன பிள்ளைங்க, இப்ப ரெண்டைக்கு நேற்று பிறந்தவங்க தானே பாப்போம். சரியா
3: இந்த
2: பாருங்க, இத கேளுங்க.
4: Uh-huh.

0: இது படத்துல வந்த பாட்டு, ஜெமினி கணேசன் நடிச்ச படத்துல வந்த பாட்டு.
1: நமக்கு சினிமா பாட்டு தெரியாது,
2: சினிமா பாட்டு தெரியாது.
0: இல்ல கொஞ்சம்
3: எனக்கே தெரியாதுன்னு பாத்துங்களேன்.
0: ஐயோடா கடவுளே, அம்மா இத எங்கம்மா சொன்னீங்க? யோசிச்சு பாருங்க அம்மா,
4: படம் பாடல், படம் பாடல் தான்
0: அம்மா. மகாலிங்கத்துக்கே தெரியாதாம் அம்மா. அம்மா நான் நிகழ்ச்சி
3: முடிக்கிறேன். அம்மாவுக்கு தெரியுதுன்னா என்னோட பெரியவங்கிறது தெரியுது பாருங்க.
2: நாட்டாமை கூட்டு போய் ஆனா போடுவான். இது ஆனா தெரியுதா? தெரியல. பெருசா இன்னும் பெருசா போடுவான். தெரியல. இன்னும் போட பக்கத்தை விட்டு காட்டுவான். தெரியல தெரியல
3: தெரியல
2: தெரியவே இல்ல. தெரியவே இல்ல. அது மாதிரி தெரியல
3: தெரியல.
1: அவரை திருச்சிட்டா சொல்லல அவரு.
3: தெரியல.
2: என்ன ஆனா தெரியாதா? ஓ, இதுக்கு பேரு தான் ஆனாவா?
3: அதான் தெரியாது.
0: அவனுக்கு தன்ன வயசா காட்டக்கூடாதுன்னா தனக்கே தெரியல.
2: நாங்க இந்த பாத்து பாருங்க, இது எந்த வருஷம் தெரியாது. அந்த படம் கேட்டுக்கிறோம், தெரியும்னு சொல்றோம்ல நாங்க.
0: பாட்டு பாட்டு தான் தேர்றேன் அம்மா. அதை நான் இந்த படத்தை தேர்றேன்.
3: நந்தனார் தான்
0: அந்த படம். இது ஜெமினி கணேசன்
2: நடிச்சிருக்காரு.
4: நீ தெரியல தெரியல மேடமா, நான் நினைக்கிற படம் நந்தனார்.
0: பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடல் ரெண்டு போட்டிருக்கிறது. மற்றது தில்லியம் படம், படத்தை மட்டும்
1: பாக்குறீங்க
0: அம்மா? சௌபாக்கியவதி அம்மா.
4: ஓஹோ,
0: சௌபாக்கியவதி.
4: சாவித்ரி ஜெமினி கணேஷ் போல.
3: ஆமா ஆமா, ஜெமினி
4: கணேஷ்.
3: கருப்பு எனக்கு முன்னாடி வந்த படங்க.
0: சௌபாக்கியவதி
4: நாங்கள மட்டும் எப்படி பாத்துப்போம்? எங்க அம்மா அப்பா காலத்துல
0: யாரு?
4: நாங்களே
0: யாரு? எங்களுடைய ராஜ்குமார். ராஜ்குமார்
2: மேடம், மேடம் மோகனம்னு போட்டிருக்கு இதுல யூடியூப்ல.
0: மோகனம் வந்து ராகம்.
4: சௌபாக்கியவதி, சௌபாக்கியவதி
3: ராகமா? சொல்லுங்க, கூட்டினீங்க அம்மா, சொல்லுங்க.
0: இந்த இவ எங்கட உமையான இருக்காங்க எங்க ஐயா உங்களோட பக்கம். அவ நான் அந்த உமையான பெயர் எழுதி வச்சிருந்த, அதனால எனக்கு அது தெரியுது. இல்ல அதாட்டி உங்களை இங்க நினைச்சிட்டு உமையான நினைக்கட்டா நான்.
3: பாடல் வரி வந்து மஞ்சள் பூசும் ஆரம்பிக்க வரி பாருங்க.
0: மஞ்சள் பூசும், மஞ்சள் பூசும்.
3: அதான் மன்னிக்கணும், தென்றல் வரும் வழியை பூக்கள் அறியாதா.
0: தென்றல் வரும் வழியை பூக்கள் அறியாதா?
3: கண்ணன்
0: உங்கட பக்கத்துல இணைங்க. அவர் சொன்னது வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துல, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் படத்துல தென்றல் சொன்னார். அதுக்கு வெளிவர் மஞ்சள்
1: வரும் வழியை பூக்கள் அறியாதோ.
4: தென்றல் வரும் நேரத்தில் லாலா லாலாவா?
1: அள்ளி கொடுத்தே
0: எங்கே
2: செல்வம் இல்லையா? இல்ல
0: செல்வம் செல்வத்தை
2: வந்தாரு. கால அவர் குரல வரல, செல்வம் குரல வரல. பத்தான் நினைக்கிறேன்.

0: யார் அணைச்சாலும் வருவீங்களா
1: குத்தி போது பாருங்க.
0: யார அணைச்சாலும் வருவாங்க
1: அழைக்கிறதுங்க. ஐயா அழைக்கிறது
0: யார அணைச்சாலும்
1: அழைத்தால் யார் அழைத்தாலும்
2: பாட்டு வந்து இன்னும் சொன்னீங்களா தில்லை நாடராஜர் அதே போட்டுடுங்க. அத ஆடு கண்டுபிடிச்சிட்ட சொல்லிட்டாங்க சௌபாக்கு
3: அப்படின்னு. நீங்க அந்த பாட்டு விருப்பமா
0: அம்மா சொன்னதுதான் அம்மா சொன்னது பாடல் வந்து
3: நீங்க இப்பவே பாட்டு சொல்லி போட்டு நீங்க கொரோட்டா விட வேணா அப்படி நீங்க கடைசியில பாட்டு சொல்லலாம் இல்லங்க சரியா
2: சரி
3: உங்களே இல்லையம்மா நீங்க சாப்பிடல நான் செல்வகுமார் வருட்டினர்
0: என்ன இல்லையாமா
1: செல்வகுமார் உங்க பாட்டு சொல்லுங்க பாட்டு சொல்லுங்க
3: ஒரு விடுதலை சொல்லுங்க இவங்களுக்கு
0: வணக்கம்மா நன்றி
3: ஒரு விடுதலை சொல்லுங்கம்மா
0: இனி இது வணக்கம்
3: மணாலின்
0: மங்கையின் பாக்கியம் படத்துல இந்த பாடல்
3: சரி அடுத்து ஒரு சொல்லும் அழைக்காது அடுத்தது செல்வம் செல்வம்
0: சொல்லுங்கம்மா
3: நீங்க அழைக்காதே மட்டும் சொல்லுங்க அடுத்த சொல்லு என்ன
0: நினைக்காதே
1: அடுத்த லைன்ல
0: சொல்லுமாதே
1: ராஜா
4: அவைதனிலே ராஜா
0: இவ்வளவு டவுட் ஒரு தடவை போட்டு பாத்துக்கோ
3: நான் போடுறது இருக்கட்டும் எனக்கு இப்ப தேவை ஏன் சரியா சொன்னாங்க முதல் அழைக்காம எத்தனை தரம் வரும்
0: வரும்
3: ராஜ்குமார் சொல்லுங்க நீங்க
0: அழைக்காதே ஒரு தடவை தான் வரும்
3: சரி அடுத்தது கண்ணன் சொல்லுங்க
1: நான் சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன வர்றேன், அழைக்காதே நினைக்காதே அவைத நிலே என்னையே ராஜா
3: ஆறு மறவே. அடுத்தது யார் சரியா சொல்றாங்கன்னு பாப்போம். அடுத்தது எங்களுடைய வடலூர் ஆனந்த.
4: அழைக்காதே நினைக்காதே அவைதனிலே என்னையே ராஜா ஆருயிரே மறவே.
0: நினைக்காதே அவைதனிலே எந்தே ராஜா
3: ஒரு பாட்டு கேட்க இவரான குழப்பம் ஒரு சொல்லோட போறேன். சரி அடுத்தது எங்களுடைய நாகப்பன்.
1: அவரு கண்ணன் வந்து யூடியூப்ல ஏற்கனவே கேட்டுட்டாருல்ல, அவர் சொன்ன
3: அதேதான் கண்ணன் ஒரு அழைக்காத சொன்னீங்க நீங்க என்ன யூடியூப்ல கேட்டாலும் கண்ணனும் பிள்ளையன்னு நான் நினைக்கிறேன். சரி உமையா நீங்க சொல்லுங்க. உமையா உங்களுக்கு அந்த பாட்டு தெரியுமா அழைக்காதே?
2: என்ன தெரியாதுமா விடுகத சொல்லி விடுகத.
3: சரி ஒரு நிமிஷம் தாங்கம்மா விடுகத ஒரு நிமிஷம். ராஜ்குமாருக்கு என்ன நீங்க ஒரு அழைக்காத தானே சொன்னீங்க?
0: ஆமாமா ஒரு அழைக்காதுமா ரெண்டு சொன்னமா
3: அடுத்த வரிய சொல்லுங்க. ரெண்டு அழைக்காதே அதுக்கப்புறம் என்ன
0: நினைக்காதே ஊராஜா அதுதான் வரும்.
3: அப்ப அழைக்காதே அழைக்காதே நினைக்காதே ஊராஜா உங்களுக்கு நீங்க அப்படித்தான் சொல்றீங்க. சரி ஒரு உமையாளம்மா அமைதி எனக்கு உமையாளம்மா ஒரு நிமிஷம் எனக்கு தாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த பாட்டை ஒரு ரெண்டு வரி கேட்டுட்டு ரெண்டே ரெண்டு வரி ரெண்டே ரெண்டு வரி அந்த பாடல எடுத்து வந்துட்டு ஏண்டா இந்த புத்திசாலிகள் எல்லாம் பாட்டு கேட்க வந்தவருக்கு ரெண்டு குட்டு போடணும் நான் இப்ப சரியா கண்ணன் சரி அழைக்காதே நினைக்காதே என்று சொல்லி இருந்தார் கண்ணன்.
0: சமயதான சொல்லுவாரு
1: கிடையாது நான் பாட்டை எடுத்து பாடுறேன் அதுல இருக்க லைன் வருவேன்.
0: சரி சரணத்துக்கு அப்புறம் எழில் ராஜான்னு வரும் பாருங்க.
3: இல்ல வர பாப்போம்

0: சொல்லுங்க உமையால் நீங்க உங்க விடுகதைய கொடுத்து வாங்க. அதுக்கு செல்வம் ஏதும் பிள்ளையா
1: சொல்லுங்க. உலகம் முழுவதும் சுற்றும் ஆனால் ஒரே இடத்தில் இருக்கும். உலகம் முழுவதும்
2: சுற்றும்
1: என்னமா
0: சூரியன் என்று சொல்றான்.
1: உலகம் முழுவதும் சுற்றும் ஆனால் ஒரே இடத்தில் இருக்கும்.
0: உலகம் முழுதும் சுத்தம் ஆனா ஒரே இடத்தில் இருக்கும். ஒரே இடத்துல இருக்குமாமா, அது அந்த இடத்துல இருந்து போகாது. போகாது ஆனா உலகம் முழுக்க சுத்தம்
1: அப்படித்தானே.
0: டெலிபோனாமா?
1: இல்லம்மா, இல்ல பேப்பர்ல தான் இருக்கும்.
0: தபாலா?
2: வானொலி. வானொலி
0: அம்மா. அம்மா தபாலா?
1: காகிதத்துல தான் இருக்கும்.
0: காகிதத்துல இருக்கும்.
2: தந்தி?
0: உலகம் முழுக்க சுத்தம் அதான் தபால் என்று சொன்னே. கடிதம்?
1: தபால். கடிதம் சுத்துது. அது வந்து
0: என்ன சுத்துதா? என்னது?
1: ஸ்டாம்ப்.
0: முத்திரை?
1: எல்லாருமே
0: முத்திரை.
1: தபால சீல் குத்துனா கடமா எல்லாம் போகும். வேர்ல்டு பூரா போகும்.
0: முத்திரை யார் சொன்னது? இந்த ஸ்டாம்ப் சொன்னது. ஸ்டாம்ப் சொன்னது யார்? முத்திரை நான் சொன்னது. ஸ்டாம்ப்
3: அம்மா நான் தான்
0: ஒருத்தனுக்கு
2: வந்து உடம்பே இல்ல. அவனுக்கு 10 சட்டை.
0: வெங்காயம்.
3: வெங்காயம். வெங்காயம்
2: எப்படி சொல்லிவிட்டீங்க
0: மரியாதை? வெங்காயம் சொன்ன வெங்காயம் சொல்றேன் பாருங்க. நீங்க சரியில்லை. நீங்க இப்படி நீங்க இல்ல என்று சொல்றது சரியில்லை.
2: சரி
0: சொல்லுங்க.
2: ஆயிரம் ஆயிரம் அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான முல்லை கதை, அது என்ன?
3: தேன்கூடு. தேன்கூடு. மகாலிங்கம் சொன்ன. மகாலிங்கம் சொன்ன தேன் கூடு.
2: செல்வக செல்வகுமார் சொன்னாரு. மகாலிங்கம்
3: சொன்னாரு. மகாலிங்கம் தான் முதல் சொன்னாரு.
2: மகாலிங்கம்
3: சொன்ன. சரி விடுங்க. மகாலிங்கத்துக்கு ஒன்ன போட்டுக்கு
0: என்னண்டே?
2: உனக்கு
0: ஒனியன்.
4: அம்மா அப்புறம் பாத்தீங்களா
2: அது செல்வகுமார் நாகப்பனுக்கு
0: வெங்காயத்தை விட்டு மாமா வந்துருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க மாமா. சந்திரராஜ்
2: வெங்காயத்தை விட்டு மாமா
5: வந்திருக்காரு. இல்லங்க உறுப்பினர் தலைவர் ஒரு உரிக்கிறதுல ஒரு ஆள் இல்ல தலைவர் வித்துட்டு வந்துட்டாரு.
0: மாமா வித்துட்டு வந்துட்டாருங்க. வெங்காயம் வித்துட்டு வந்துட்டாரு மாமா. அவ்வளவுதான் மாமா. உங்களோட பாட்டு சொல்லுங்க மாமா. நாளையான் பாட்டு
5: நாளையான் பாட்டு எல்லாம் திருப்பதி வந்து போல இது வந்து காதல் சொல்லியது.
0: என்ன பாட்டு மாமா? என்ன மாமா?
2: இது
5: எனக்கு தான் கண்டாரி.
0: சரி என்ன பாட்டு? என்ன பாட்டு? கண்ணோடு காண்பதெல்லாம்
5: திரைப்படத்துல இருந்து காட்சி முகால் வந்து வந்து காதல் சொல்லி
0: காதல் சொல்லியது.
4: ராஜ்குமார் ஐயா வேற நெட்டில்
5: ஐயா வணக்கங்க ஐயா. செல்வ
2: வணக்கம். ராஜ்குமார் ஐயா வணக்கம். வணக்கம் மாமா.
5: வணக்கம். வணக்கம் வாங்க.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
0: மாமா வந்தது கலையத்துக்கு பிறகு தான் வணக்கம் சொல்றீங்க. மாமா வணக்கம் சொல்லி
2: கேக்கல. அவங்க பேசுறீங்களா? கேக்கல.
0: உங்களுக்கு
2: கேக்கல.
4: நீங்க
2: மாமா கேளுங்க சொல்லுவாரு.
4: உங்களுக்கு கேக்கலன்னாலும் அம்மா சொல்றாங்களே மாமா வாங்கன்னு
2: சொன்னாங்களே அதுங்க. திருப்பி அவங்க பேசுறப்பதான்
4: கேட்குதா எல்லாருக்கும்
0: கூப்பிட்டு
4: கேக்கு. கண்ணன் குரல் கேக்குதா இல்லையா டெஸ்ட் பண்றாங்க.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல நீங்க
2: கேக்குதா?
4: கண்ணன் குரல் கேக்குது. கண்ணன் குரல்
2: கேக்குது. கேக்கும் பாருங்க.
0: நாகப்பன்
4: போங்க. குரல் கேக்குது.
2: நாகப்பன் குரல் கேக்குது. வர மாதிரி
5: செல்வகுமார்
4: கண்ணன் குரல் கேக்குது. நாகப்பன் குரல் கேக்குது.
0: முடியும்
4: ராஜ்குமார
0: போட்டுட்டு இடம் இருக்கா அங்கால
2: எட்டு பேர் தட்டா போச்சுங்க.
0: நான்
4: நிக்கிறேன்.
0: இல்ல மகாலிங்க மகாலிங்கத்தோட அது மட்டும்
4: சொல்லிட்டேன்.
0: அதாவது
2: மூன்று பெண்கள், மூன்று பெண்களுக்கு ஒரே முகம், மூன்று பெண்களுக்கு
4: சுண்ணாம்பு கண்ணா வெத்தலை பார்க்க
0: சுண்ணாம்பு
2: அல்ல அல்ல
4: பள்ளி முதல போன
2: பள்ளி பள்ளி
4: தப்பு பள்ளி
2: முதல போன முதல் பெண் ஆற்றிலே, நடுப்பெண் காட்டிலே, கடைசி பெண் வீட்டிலே.
4: அதாங்க பள்ளிங்க ஓனான் முதல
2: ஓனான் ஓனான் தப்பு
4: முதல பள்ளி ரைட்டா
2: பள்ளி ரைட்டு ரெண்டு ரைட்டு ஓனந்த
4: உடம்பு உடம்பு
2: உடம்பு
4: உடம்பு உடம்பு
2: மகாலிங்க உடம்பு உடம்பு கொடுத்தவர் பாருக்கு எனக்கு பள்ளியே நம்ம இவரு
0: மட்டும் கொடுக்குறேன்.
2: அப்ப
5: அவருக்கு வருமா இருக்கு உடம்பு கண்டுபிடிச்சா முதல்ல
0: சொல்லணும்.
5: கண்டுபிடிச்சாரு
2: தெரியாதுல்ல மாலிரங்காத கிணற்றிலே இந்த ஆட்டத்துக்கு நான் மாலி இறங்காத உங்களுக்கு தான் மாலிங்க ஐயாவுக்கு
0: தான்
2: ஆளு இறங்காத கிணற்றிலே மரம் இறங்கி கூத்தாடுது அது என்ன? ஆள் இறங்காத என்னது இல்ல அம்மா சொன்னது
0: துலா ஆண்டு சொல்லுவாங்க. அதாவது கிணத்துல கிணத்துல தண்ணி எழுறதுக்கு அந்த பனைமரத்துல அந்த மரத்தை நீட்டா அப்படியே வெட்டி அதை நல்லா செதுக்கி அதுல ஒரு கப்பமா அந்த ரெண்டு தூண் மாதிரி எழுப்பி அந்த
2: வச்சு அதுல
5: என்ன
2: நல்லா மாத்தி சொல்லுங்க. அத மோர்ங்கிறது தயிரா சொல்லு
4: தயிர் மத்து மோர் மத்து எல்லாம் மத்து தானே
0: சொல்லுங்க.
2: பாத்தா கல்லு பல் பட்டா நீர் அது என்ன?
4: ஐஸ் கட்டி
2: ஐஸ் கட்டி
4: பனிக்கட்டி பனிக்கட்டி
2: பனிக்கட்டி.
0: அப்ப யாருக்கு ஜோ கொடுக்கறது? செல்வத்துக்கு
2: ரைட்டுதான்.
0: ஐஸ் கட்டி ஆனா தமிழ்ல நானே பனிக்கட்டி.
2: சரி, ஒரு குருவிக்கு ஒரே கால் நாலு இறக்கை அது என்ன? நாலு ரெக்க உள்ள ஃபேன். நாலு ரெக்க உள்ள ஃபேன்
0: எனக்கு நீரா
2: இல்ல இல்ல
0: அப்ப
2: இல்ல இல்ல இல்ல விரைவு சொல்லாம
0: உங்களுக்கு
2: மறுபடியும் சொல்றேன். ஒரு குருவிக்கு ஒரே கால் நாலு இறக்கை. குருவியை விட்டுட்டீங்களே இறக்கை மட்டும் சொல்றீங்க. ஒரே கால் வேணும்.
0: ஒரே
2: அது வந்து இயற்கை. இயற்கை
0: ஓ இயற்கை இயற்கை
2: உணவு பொருளா
6: நாலு வெக்கம் இருக்கிற மாதிரி என்ன இருக்குது?
7: உன்னை சாப்பிடலாம், உடனே சாப்பிடலாம்.
8: என்ன சொல்றாரு?
9: பால்ல இருந்து மோர், தயிர், வெண்ணெய், நெய்.
8: இல்ல இல்ல இல்ல,
6: ரெண்டு நாட்டுக்கோழி.
8: தாவர வகை ரெண்டு, தாவரத்துல
9: தாவர வகையா?
7: ரெண்டு
6: நாட்டுக்கோழியா? நாலு ரெக்க வந்துடும்.
8: ஒரே கால் நாள் வரும், ஒரே காலம்
6: என்ன
8: மூணு
6: காலம்? சோள கதிர
8: இல்ல இல்ல, கீரை வகை. கீரை வகை, கீரை வகையில ஒரு கீரை, கீரை வகையில ஒரு கீரை.
6: வெண்டைய
9: கீரை, வெண்டைய கீரை
8: இல்ல. அரைக்கிறே அரைக்கிறே அரைக்கிறே ஓகே,
7: அரைக்கிறே
6: பாருங்க. இத்தனை முழுக்கிற சொல்ற, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. அரைக்கீரைக்கு ஒத்துக்கிறீங்க, என்ன அர்த்தம்? சொல்ற அதை ஒத்துக்க
7: மாட்டேன்றீங்க.
8: எப்படிங்க நாலு இருக்கும்?
7: ஆராய்ச்சி
6: பண்ணுவீங்க. கிடைப்பது இரவில் கிடைக்காது. அது என்ன இரவில் கிடைக்காது? இரவில் கிடைப்பது,
7: இரவில்
6: கிடைக்கிறதா? தவறு. இரவில் கிடைக்காது, அதாவது ஓசு வாங்க முடியாது, ஆனா இரவில் கிடைப்பது. அது என்ன?
7: இரவில் கிடைக்காது.
8: நிலா வெளிச்சம், நிலா
7: வெளிச்சம்.
6: தவறு தவறு.
7: இரவு
6: அமாவாசை
8: நிழல்.
7: நிழல்
8: நிழல்
6: நிழல்ல. தவறு தவறு.
7: இரவு
8: மறுபடி சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க.
6: அதாவது இரவில் கிடைக்காதது, இரவில் கிடைப்பது. அது என்ன?
7: தூக்கம்.
6: அதாவது
8: ஒண்ணுதான்.
7: இல்ல அப்படி போய் சொல்லக்கூடாது. நீங்க
6: ஒரு விடுகதா, பாருக்கு ஒரு
8: விடுகதா சொல்லுங்க.
6: அதாவது அடியில அடியில பூக்கு, நுனியில பூக்காது.
8: அடியில பூக்கு, நுனியில பூக்காது.
6: அது என்ன?
8: அது
7: என்ன சொல்லிட்டு போறாருங்க? அடியில பூக்கு, நுனியில பூக்காது. அது என்ன?
6: ஆமா,
8: மஞ்சள். மஞ்சள் மஞ்சள்
6: அல்ல, தவறு தவறு.
9: எதுக்கடியில எங்க பூக்கும்? விளக்கம் அடியில
7: பூக்கும். இனி இவருக்கு என்ன?
6: அடியில பூக்கும், நுனியில பூக்காது. அது
7: என்ன?
9: தேங்காயா?
7: உள்ளி. அதாவது வெள்ளப்பூண்டு. வெள்ளப்பூண்டு
6: அல்ல அல்ல, தவறு தவறு.
7: அடியில பூக்கும், நுனியில பூக்காது. தாவரமா?
6: சமையலுக்கு பயன்படுத்துவோம். இல்ல, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம்.
7: வெங்காயம். வெங்காயம், வெங்காயம்.
6: வெங்காயத்துல பொரியல் செய்ய மாட்டோம்.
7: பொரியல் செய்ய. கிழங்கு, உருளைக்கிழங்கு.
6: கிழங்கு அல்ல அல்ல, தவறு தவறு.
9: வாழைப்பழம்.
6: வாழைப்பழம். அதாவது இது நிலத்துக்கு மேலதான் வளர, நிலத்துக்கு அடியிலேயே சொல்றீங்க நீங்க.
9: வாழைப்பூ. வாழைப்பூ. வெள்ளைக்காரன்.
8: வெள்ளைக்காரன்
6: மேல. வாழைப்பூ. வாழைப்பூ. வாழைப்பூ இல்ல வாழைப்பூ
8: வாழைப்பூ
5: கரெக்டா
6: சொல்லிட்டாரு
7: வாழைப்பூ
8: எங்க வாழைப்பூ எங்க காய்க்குது
6: அடியில பூக்கு நுனில பூக்காதுன்னு சொன்ன நுனில எங்க பூக்குது உங்களுக்கு
7: நீங்க எதுக்கு நீங்க ஆயில அடிக்க நீங்க ஒரு அளவு அடியில
8: வாழைப்பூ வாழைப்பூ
6: அடியிலே மரத்து கடையில போவாதீங்க
7: கொஞ்சம் பாருங்க இது
8: மரபுடைய
7: அப்பா ஏதோ புத்திசாலி தனமா சொல்ல போறோம்
8: திரு தூக்கி விழுந்தாலும் குளம் கலங்கி விடும் அது என்ன
7: கண்
8: கண்ணு கண்ணு
6: விடை சொல்றவங்க யாரு முதல்ல சொல்றாங்க பாக்குறதுக்கு ஒரு ஆள் போட மாட்டேங்குது
8: வெளியில வரல போல சவுண்ட் வைங்க
7: பேர் சொல்லி
8: அது நல்லா இருக்கும் அது நல்லா கொஞ்சம் காமெடியா
6: இருக்கும் நீங்க விடை வந்து தலைமுடினு வந்து எப்படி சொல்லுவீங்க
8: பாருக்கு
5: தலைமுடி சொல்லுவோம்
6: கேசம் சொல்லி பாருக்குங்களா கேசம் பாருக்குடா சொல்லு
7: இல்ல கேசம் சொல்ல முடியாது சொல்லத்தானே சொல்லணும் நீங்க மாத்தி
6: சொல்லலாமா
8: தலைமுடி தானே சொல்ல போறோம்
6: தலைமுடியதா
8: சரி நான் சொல்றேன் விடையோட சொல்றேன் கரெக்டா விடையோட சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும் பேரு உச்சி கிளையிலே ஒரு முளை குச்சி ஊஞ்சல ஊசலாடுது கிளையிலே ஒரு முளை குச்சி ஊசலாடுது
6: பழங்காலத்து கடிகாரம் பழங்கால கடிகாரம் அடியில போய் ஆடி இருக்குமா டிங்கி டிங்கி டிங்கிங்க
8: ஒரு முளை குச்சி ஊசலாடு
5: முருங்கைக்காய் முருங்கைக்காய்
6: ராஜ்குமார்
8: முருங்கைக்காய் ராஜ்குமார்
7: சொல்லுங்க
8: பேர் சொல்லாரு கேட்டா
7: சொல்றாரு
8: சொல்ல ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி முருங்கைக்காய் என்ன முருங்கைக்காய்
5: முருங்கைக்காய்
8: ராஜ்குமார் முருங்கைக்காய் அப்படின்னா அப்படி ஒரு முருங்கைக்காய் எங்க இருக்குது
7: அவரே பெருமையா எடுத்துக்கொண்டா நீங்க எதுக்கு
6: கவனப்படுறீங்க ராஜ்குமார் முருங்கைக்காய் இருக்குது உங்களுக்கு வீடு தோட்டத்தில் ராஜ்குமார் முருங்கைக்காய்
8: கரெக்டா வருமெல்லாம் குச்சி
6: இல்ல அவங்க வீட்டு முருங்க தோட்டத்துல
7: சொல்லுவோம்
5: முருங்கைக்காய் கேட்டுப்பா மூன்று மூன்று எழுத்து பெயர் முற்றிலும் வெள்ளை நிறம் அது என்ன
6: வெள்ளை
8: பஞ்சு பஞ்சு பஞ்சு பாருக் பஞ்சு
7: பாரக்
6: பஞ்சு
7: இந்த பயத்திலேயே மாமா பதில் சொல்லாம நிக்கிறாருங்க. இந்த பயத்திலேயே மாமா பதில் சொல்லாம என்ன மாமா
6: அடுத்த
9: விடுகதை பட்டுப்பை நிறைய பவுன் காசு அது
5: என்ன
6: நிறைய
9: மாமா காய்ந்த மிளகாய் மாமா காய்ந்த
7: மிளகாய்
9: சந்தன்ராஜ் காய்ந்த
7: மிளகாய்
6: மாமா காய்ந்த
7: மிளகாய் மாமா முட்டை உண்ணுக்கு வந்தா மாமா உன்னால முட்டை வந்தா என்னண்டு மாமா என்றது நீங்க என்ன மாமா
9: முள்ளுக்குள்ளே முத்து குவளம் அது என்ன முள்ளுக்குள்ளே முத்து குவளம் அது
6: பழுதுவளக்கீரை தூதுவளக்கீரை
7: பழம்
9: பேரோட சேர்த்து சொல்லுங்க
7: மாமா பலாப்பழம்
9: மாமா
7: பலாப்பழம் மாமாக்கு ரெண்டு
6: மாமா பலாப்பழம்
7: பலாப்பழம் முள்ளு முள்ளு மாமா மாமா ரெண்டு
9: சரி
7: இப்படி சொன்னா எல்லாரும் மழிந்து கொண்டு போறாங்க பாருங்க நீங்க சொல்லுங்க
9: அதான் விழுந்தால் விழுந்தால் படுக்காது எழுந்தால் நிற்காது அது என்ன
7: விழுந்தால் படுக்காது
9: எழுந்தாது தலையாட்டி பொம்மை செல்வகுமார் தலையாட்டி பொம்மை பேரோட சொன்னா சரிதா பேரோட சொன்னா சரிதா கோணலாக இருந்தாலும் குணமும் சுமையும் குன்றாது அது என்ன கோணலாக இருந்தாலும் குணமும் குணமும் சுவையும் குன்றாது அது என்ன
6: கொடுத்தாப்புலி கண்ணன்
9: ராஜ்குமாரி இல்ல கரும்பு
7: கரும்பு செல்வம்
9: இல்ல இல்ல கரும்பு செல்வகுமார் ஓகே கரும்பு செல்வம்
6: கரும்பு செல்வகுமார்
7: நீங்க செல்வகுமாருக்கு நீங்க சொல்லி வச்சிட்டு வாங்க அது மட்டும் நல்லா தெரியுது இல்லாட்டி இவ்வளவு இவ்வளவு என்ன நாள நீங்க செல்வகுமார் அங்க
9: குடியிருக்கும்
7: ராஜ்குமார் ஏதோ சொல்றாரு பாருங்க ராஜ்குமார்
9: இருந்தாலும் சுவையிட்டு கொள்ளாது அதான் கோணலாக சொல்றேன் பாருங்க கோணலாக குணமும் சுவை குன்றாது ஆமா ஆமா சரி அடுத்து சொன்னே குடியிருக்கும் குருவியும் அல்ல விளைந்து செல்லும் புலியும் அல்ல எதிரியை கொல்லும் வீரனும் அல்ல அது என்ன
6: வில் அம்பு வில் அம்பு வில் அம்பு
7: என்ன சத்தம் சொல்லுங்க மகாலிங்கம் ஓடி
9: அழகான பெண்ணுக்கு வியாதி
7: என்ன
9: அழகான பெண்ணுக்கு அதிசயமான அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி பாதினால் குறைவாள் பாதினால் வளர்வாள்
6: வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலா கண்ணன்
5: கண்ணன் கண்ணன் வெண்ணிலா
9: இல்ல நிலா நாகப்பட்டம்
6: நான் நாலாவது பாயிண்ட் எடுத்துருக்கேன்
7: கடவுளே போட்டுக்கொண்டே போய் சொல்ல
9: ஒருவனுக்கு உறவளித்தால் ஊரையே கூட்டுவான் அவன் யார் காக்கா மாமா
7: மாமா
9: மாமா காக்கா
5: காக்கா
7: மாமா
9: மாமா நல்லா இருக்கு. வண்ணப்பட்டு சோலைக்காரி, நீலப்பட்டு ரவுக்கைக்காரி.
5: ராஜ்குமார்
9: வாண ராஜ்குமார் இல்ல, பொண்ணு வண்டு நாகப்பொண்ணும் இல்லை.
7: என்ன மாமா
5: வண்ணப்பட்டு
9: பட்டாமச்சி கண்ணனும் இல்ல.
7: இல்ல மாமா என்ன சொல்ற? மாமா எதை சொல்ற?
9: வண்ணப்பட்டு வண்ணப்பட்டு சேலைக்காரி, நீலப்பட்டு ரவுக்கைக்காரி.
7: கடல் கடல் மீரா
9: இல்ல. கடல் மீரா இல்ல.
6: சாந்தகம் மீரா
9: பறவை.
7: ஒரு பறவை. மயில் மயில் பறவை. மயில் மீரா.
9: மயில் மயில் மீரா. மயில் மீரா. ஓகே மயில் மீரா. ஓகே
6: ஒரே வயிற்றுல பிறந்தாலும் ஒருத்த ஓடுவா ஒருத்த நடக்கும். ஆயாரு
7: பெரிய முள்ளு சின்ன முள்ளு.
5: அதேதான்
7: அம்மி நடக்குமா கேக்குறேன். அப்ப பேசுறதுக்கு அம்மி குழவி ஏண்டிங்க நீங்க எதுக்கு நீங்க
9: சொல்லி சும்மா சொல்லி சொல்லி பாத்திருக்காரு சொல்லி பார்த்தேன் சொல்லுங்க. இதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க. விடிய விடிய விடிய வேலை செய்பவனுக்கு ஒரு கை சின்னதாம்.
6: கடிகாரம்
9: நாகப்பன். வெரி குட்.
6: நாகப்பன்
9: சேற்றுக்குள்ளேயே வாழ்பவனுக்கு ஆகாசத்தில் அன்பனா. மாமா தாமரை.
6: அதாவது இவனோட வாழ்க்கை வையகமே நடுவும். அவன் யார்?
9: தேல்.
6: மாமா தேல்.
9: மாமா தேல். மாமா தேல். கிண்ணம் போல் பூ பூக்கும், பானை போல் காய் காய்க்கும். ஈஷா
7: அம்மாவுக்கு
9: சொல்றேன். தொட்டு விட்டால் ஏதும் இல்லை, அரைத்து விட்டால் சிவந்து விடுவார்.
7: மிளகாய்.
9: மருதாணி.
7: காஞ்ச மிளகாய். ஐயோ மருதாணி மருதாணி. அவர் தொட்டு விட்டால்
9: மருதாணி சார்ந்தது. அவர் தான் சரி.
7: நானும்
9: மருதாணி. தொட்டு விட்டால் ஏதும் இல்லை, அரைத்து விட்டால் சிவந்து விடுவான். அதான் மருதாணி.
7: ஐயோ அந்த ஆனந்தனை கொண்டு கொடுங்கப்பா, அவர் உண்டு எடுக்கட்டு.
9: அவருக்கு
6: எல்லாரும்
9: மங்களவரமானது
5: மஞ்சள் கலர்ல இருக்கு. மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்க.
7: ஆனந்தன்
10: ஆனந்தம்
11: தூங்கி அரை மணி நேரம்
10: மஞ்சள் மஞ்சள்
7: அப்ப செல்வத்து கொண்டு
11: அதுக்கு முன்னாடி கண்ணன் பதில் வந்துருச்சு
7: மஞ்சள் மஞ்சள்
10: மஞ்சள்
7: சொல்லிட்டு
10: உபயோகிக்கல ஆனா உபயோகிச்சவனுக்கு அத பத்தி தெரியல அது என்ன
12: பணமா
10: இல்ல பணத்துல உபயோகிக்க தெரியுமா அத பத்தி
11: இல்ல என்ன சொல்றீங்க கண்டுபிடிச்சவனுக்கு
10: கண்டுபிடிச்சவனும் அதை வச்சுக்கல வாங்கினவனும் அதை உபயோகப்படுத்தல அதை உபயோகப்படுத்தினவன் அதை பத்தி தெரியல
12: ஒரே விடுதான இருக்கு
10: ஒரே விடுதாங்க மாமா ஆனா எல்லாத்துக்குமே அது உபயோகப்படுத்துறதுதான் அதாவது எல்லாரும் எப்படி அதுல ஒரு கடைசி அது என்ன சொல்ற எல்லாத்துக்கும் அது தேவைப்படுது கண்டுபிடிச்சவன் வச்சுக்கல வாங்கினவனா உபயோகப்படுத்தல உபயோகப்படுத்தவன் எனக்கு அதை பத்தி தெரியாது யோசிக்கிறீங்களா ஒருத்தர் லெவல் இல்லையா
7: இல்ல
12: வானொலி பத்தியா என்ன பயன்படுத்துறோம்
10: இல்ல வானொலி பத்தி இல்ல
11: வாகனம் வாகனம்
10: மாமா வந்து சொன்னதுல பாதி விடை இருக்குது அதாவது என்னன்னா ஒரு பாதி விடையில வரும் ஒரு பாதி வராது
7: என்ன என்ன
11: வாகனமா
10: வாகனம் அல்ல
11: அவரு வானொலி பெட்டினாரு அது பெட்டி வரும்னு நினைக்கிறேன்
10: அதுல ஒரு பாதி இடையில வரும் ஒரு பாதி வராது
12: வானொலி
10: ஒரு பாதி அது வரும் ஆமா என்ன ஒரு பாதி வரும்
7: பெட்டி
10: பெட்டி சரி பெட்டி சரி அதுக்கு சவப்பட்டி கரெக்ட் அதை கண்டுபிடிச்சா சரி ஆனா அதை கண்டுபிடிச்சு வச்சுக்க மாட்டான் வாங்கினவனா அதை உபயோகப்படுத்த மாட்டான் வேற ஒருத்தனுக்கு தான் வாங்கிட்டு போட்டான் ஆனா அதுல உபயோகப்படுத்தவனுக்கு தெரியாது சவப்பட்டியில் இருக்கிறது ஒரு குற்றத்தை செய்ய முயற்சித்தால் தண்டனை உண்டு ஆனால் குற்றத்தை செய்தால் தண்டிக்க முடியாது அந்த குற்றம் என்ன குற்றம்
11: என்ன சொல்றீங்க முதல்ல
10: ஒரு குற்றத்தை செய்ய முயற்சித்தால் தண்டனை உண்டு ஆனால் அந்த குற்றத்தை செய்தால் தண்டிக்க முடியாது ஒரு குற்றத்தை செய்ய முயற்சித்தால் தண்டனை உண்டு ஆனால் அந்த குற்றத்தை செய்தால் தண்டிக்க முடியாது குற்றம் என்ன குற்றம்
7: தற்கொலை
10: தற்கொலை
13: இருக்கிறீங்க கல்யாணம் சொல்ல மாட்டேங்க.
10: சாப்பிடறதுக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான், ஆனா தண்ணியை கொடுத்தோம்னா செத்து
14: போயிடுவான்.
15: மாமா நெருப்பு,
10: மாமா நெருப்பு,
15: நாகப்பட தாண்ட போறோம் நாங்க.
13: என்ன தாண்டிருப்பாரு செல்வகுமார்ல?
14: தாண்டிட்டேன்
15: இல்ல, மாமா தாண்டல.
14: அவரு கம்மியால வந்து
15: இல்ல இல்ல சேமா வந்திருக்கீங்க, சேம் நீங்க சேம்
13: பேர் சமமா இருக்கும்.
14: சொல்லுங்க.
15: இல்ல மாமா தாண்டிட்டாரு, மாமா தாண்டிட்டாருங்க, மாமா தாண்டிட்டார், ஒன்று
14: தாண்டிட்டேன். பதில் வைக்கணும்மா, ஒண்ணு போட்டு சேவர் போடுங்க.
13: அப்ப எனக்கு ஒண்ணு போட்டு ரெண்டு சைவர் போடுங்க. உங்களுக்கு எந்த பக்கம் போடுறாங்களோ அந்த பக்கம் எனக்கு.
10: சரி, பேசாத வரைக்கும் நான் இருப்பேன், பேசினால் நான் ஒழிந்து விடுவேன். நான் யார்?
14: பேசாத வரைக்கும்
10: நான் இருப்பேன், பேசினால் நான் உடைந்து விடுவேன். நான் யார்?
15: பேசினா உடைந்து விடுவேன்.
13: பேசினா உடைஞ்சிருமா?
10: உடைஞ்சா விடுவதா உடஞ்சா உண்மையில உடையாது.
13: அதான் உடைந்து விடுவேன் சொல்றேன்.
10: உடைந்து விடுவேன் சொல்றேன்.
14: உருந்தா
10: இல்ல
13: கண்ணாடி?
15: இல்ல, அது என்ன பேசினா? பேசாம
10: பேசினா உடஞ்சிருமா?
15: அதாங்க,
10: பேசாத வரைக்கும் நான் இருப்பேன், பேசினால் நான் உடைந்து விடுவேன். நான் யார்?
14: நேருக்கு முடியாது.
13: பொய்யே, பொய்யே பண்ண, பொய்
10: பொய் அல்ல, பொய் அல்ல. ஆனா அது மாதிரிதான் வரும்.
15: விடை?
10: பொய் மாதிரி வராது.
15: விடை?
10: விடை அல்ல.
14: அங்கதான் நிக்கிறோம், அதுதானே?
13: எனக்கு தெரிஞ்சு பொய் தான்.
10: பொய்யல்ல, பொய்யல்ல.

0: திருட்டான் வரடி சொல்லுங்க.
1: பேசாத வரையும் நான் இருப்பேன், பேசினால் நான் உடைந்து விடுவேன். நான் யார்? ஆனா பேசாத வரைக்கும் பேசாம இருந்தாருன்னா அவர் நம்ம ஒண்ணு சொல்லுவோம், ஆனா பேசிட்டாருன்னா அவர் சொல்ல மாட்டோம் தானே.
2: சாட்சி
1: நான் பேசுவான் சொல்லுவான், பேசிட்டாருன்னா சொல்லுவோம். அது மாதிரி
2: சாட்சி
0: ரகசியம்
1: ஆச்சு இல்ல, ரகசியம் அல்ல அல்ல.
2: இது தெரியுமா கண்ணுக்கு?
1: தெரியாதுமா? தெரியாது. இது உணரலாம், உணர்றது உணரலாம், உணரலாம் உணரலாம், சொல்லலாம், கேட்கலாம். அது மாதிரி அதுதான் போய் மாறி நாமினல்.
2: எத்தனை எழுத்து?
1: மூன்றே மூன்று எழுத்து.
2: மூன்றரை எழுத்தா?
0: உண்மை
1: மூன்று. உண்மைக்கு ரெண்டு எழுத்து தானே வரும்.
0: இல்ல உண்மையா?
1: உண்மைக்கு அல்ல,
0: பொய்யில உண்மையும் இல்ல,
1: ரெண்டு இல்ல.
2: இப்ப நாங்க பேசும்போதெல்லாம் தெரியுதா? இப்ப நாங்க பேசிக்கொண்டு இருக்கோம்ல,
1: நீ பேசாத வரைக்கும் இருக்கும், பேசினா அது உடஞ்சிடும்.
2: மௌனம்
1: தவறு. மௌனம் ஒத்து வந்துட்டீங்க.
2: மௌனம் அமைதி.
1: அமைதி
2: அமைதி அமைதி. மீனாக்குட்டிக்கு அமைதி.
1: அமைதி
0: அம்மா. அமைதி அமைதி புயல் அம்மா.
2: ஐயோ
0: அவரை அடுத்து நான் அடுத்து வாரேன், அடுத்து அடுத்து வாரேன். முதுகெல்லாம் முதுகெல்லாம் கூணல், வயிறெல்லாம் பல், உள்ளு வேலியும் தாண்டி மூங்கில் வேலியும் தாண்டி உள்ளே சென்று பார்த்தால் ஒளிந்திருப்பான் சின்ன பயல்.
1: மத்தை
0: மத்தை
2: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல
0: இல்ல.
2: எங்க என்ன இருக்கா சொல்லுங்க?
0: மறுபடியும் சொல்றேன். முதுகெல்லாம் முதுகெல்லாம் கூணல், வயிறெல்லாம் பல், முள்ளு வேலியும் தாண்டி மூங்கில் வேலியும் தாண்டி உள்ளே சென்று பார்த்தால் ஒளிந்திருப்பான் சின்ன பயல்.
1: வயிற்றுல பல்றது என்ன?
0: முத்தான்.
2: முத்தான்
1: குடமுளக மாதிரி வரும் நினைக்கிறேன்.
2: சாப்பிடுறதா
1: செல்லகுமார்? தெரியும்
0: சாப்பிடற பொருள் தான். இல்ல சாப்பிடற பொருள் இல்ல.
1: சாப்பிடற பொருள் இல்லையா?
3: நானே மார்பாகி என்ன அப்படின்னு அமைதியா
2: இருக்கேன். உள்ளுக்குள்ள ஒழிஞ்சிருப்பான் என்ன பையன்?
0: சின்ன பையன்.
1: சின்ன பையன்
0: பாருக் மாதிரி சின்ன பையன்.
1: சிறுநாக்கா?
3: எனக்கு வயிறு வயிறுல பந்து இல்ல.
1: சிறுநாக்கா? சிறுநாக்கா
3: கூணலும் இல்ல.
0: இல்ல மனித உடல் இல்ல. இது ஒரு ஆயுதம்.
1: ஆயுதமா?
0: ஆயுதம். துப்பாக்கியா? இல்ல. துப்பாக்கி குண்டு
1: இல்ல. இல்ல ரவா? இல்ல. துப்பாக்கி ரவா?
2: உள்ளுக்குள்ள ஒரு பையன் ஒடுங்கிருப்பானப்பா, அத பாருங்க.
0: உள்ளே சென்று பார்த்த ஒழிஞ்சிருப்பான் சின்ன பயல்.
2: இவர் இந்த சின்ன பயல இந்த துப்பாக்கி குண்ட நேச்சுதான் இவங்க சொல்றாங்க. துப்பாக்கி
1: துப்பாக்கியா?
3: வீணை? வீணாக்கிலாம் இல்ல. வீணாக்கிலாம் இல்ல.
0: அது வந்து என்ன உங்களுக்கு தலைவர் தர
2: கொஞ்சம்
0: இரும்புலையும் இரும்புலையும் சொல்லுங்க.
2: இரும்புலையும் இருக்கும்
0: சொல்ல.

0: அதான தாய் கதிர கைப்பிடி
1: கதிர கதிர அந்த வருதுல
0: கருக்கரவா ஆமா அது கதிர அடுத்த மாதிரி ஒட்டி இருக்கு ரொம்ப ஆராய்ச்சி
2: பண்ணக்கூடாது
1: ஒருங்கிருப்பா அந்த நெல்லை தான் கொடுத்தாங்க நினைக்கிறான்
0: ஆமா
1: ஒருங்கிருக்கிறான் இல்லையா
2: இல்ல இல்ல செல்வகுமார் செல்வகுமார்ட்ட ஒரு கேள்வி செல்வகுமார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் ஆயுதம் என்று சொல்றார் நீங்க வீணைய சொல்றீங்க அது ஆயுதமா அது
3: அதாவது அதாவது இசை கத்துக்கிட்டவங்களுக்கு அது
1: இதனா சரி
2: கருவி சொல்ல இல்ல இது அவர் ஆயுதம்
0: ஆயுதம் ஆயுதம்
2: பாருங்க
0: சரி அடுத்து வரேன் அடுத்து அடுத்து வரேன் பாய் பாய் பட்ட வட்ட பாய் வாழ்வு தரும் பாய் ஊரெல்லாம் சுற்றும் பாய் ஒவ்வொருவரும் விரும்பும் பாய் அது எந்த பாய்
2: வீதி வீதி ரோடு
1: பத்துமட பாய்
0: பறக்கும்
1: பாய் பறக்கும் பாய்
0: என்னது
2: உண்மையா பாயா உண்மையா
0: பாயா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் மறுபடியும்
1: மறுபடியும் பாருங்கய்யா
0: பாரு பாய்
1: இல்ல வானம்
0: இருங்க சொல்லுங்க சொல்லுங்க பாரு வட்ட வட்ட பாய் ஒவ்வொருவரும் விரும்பும் பாய் அது என்ன பாய் மறுபடிக்கு சொல்ற வட்ட வட்ட பாய் அதுல கண்டுபிடிச்சு
1: வட்ட பாயா
0: வாழ்வு தரும் பாய் அதுலயும் கண்டுபிடிச்சு வட்ட பாய் வாழ்வு தரும் பாய் ஆமா ஊரெல்லாம் சுற்றும் பாய்
2: சூரியன்
0: ஒவ்வொருவரும் விரும்பும் பாய் எல்லாருக்கும் விருப்பம்
2: சூரியன்
0: இல்ல பாயின்னு வரணும் பாயின்னு வரணும்
1: பாரு பாரு
0: பாயிரியன் பயன்படுத்த இல்ல அது இல்ல
3: சித்தாயா வட்ட
0: இல்ல
3: வட்டமா இருக்கிற பாய் பாய்
0: பாய்க்கு பக்கத்துல ஒரே ஒரு எழுத்து தான் பாவனாக்கு முன்னால மூணு எழுத்து சொல்லுதான்
1: துபாயா
3: துபாயா
0: ஆமா பக்கத்துல அதுட்டீங்க எழுதி அதுட்டீங்க ஒரே ஒரு எழுத்துதான் நீங்க அழுத்து போட்டது போல வேலைப்பட்டுக்கலாம்
1: துப்பாயா
2: சிப்பாய்
0: என்ன
3: இல்ல ஒரே எழுத்துதான் வந்து சிப்பாய்
0: ஒரே எழுத்து ஒரே எழுத்துதான்
2: ஒரே இப்ப இல்ல பாயோட சேர்க்கணுமா
3: முன்னாடி ஒரு எழுத்த மட்டும் சேருமா
0: பாவுக்கு முன்னால அந்த துபாய் கிணாறுல தூ எடுத்துட்டு வேற போட்டுக்கோங்க
3: துபாய்
0: இல்ல
1: பாய்
0: பொருள் வரணும் பொருள் வரணும் இல்ல இல்ல அவரு எவ்வளவு தபாயிங்கிறாங்கல்ல பொருள் ஒரு இதாச்சு ஒரு அர்த்தம்
3: பொருள் ஓமத்தம்
0: ஓமத்தம் ஓமத்தா
3: சார் ஆமா
2: அது என்னத்தை குறைக்குது
0: என்னத்தை அந்த மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் வட்ட வட்ட பாய் அதுல கண்டுபிடிச்சிருக்கலாம் வட்டமா இருக்கும் வாழ்வு தரும் பாய் ஊரெல்லாம் சுற்றும் பாய் நமக்கு வாழ்வு தரவே அதான் ஊரெல்லாம் சுற்றுது உலகம்லாம் சுற்றுது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒவ்வொருவரும் விரும்பும் எல்லாருக்கும் இருப்பாது சின்ன பிள்ளைல இருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் இருக்கும்
2: எந்த வீட்டுல இருக்கா
1: அப்பளம் அப்பளம் பாய
0: அதான் சொல்லுங்க உலகமே விரும்புது அது
2: அப்பளம் பாயா
0: அப்பளம் பாயா ஒரே ஒரு எழுத்துதா ஒரே எழுத்துதான் இவ்வளவு தடவை நானும் சொல்லிடுவா
2: என்ன
0: தடவை
2: என்ன
3: அபாய் சிபாய் கபாய் புபாய் கபாய் மபாய் சிபாய் அபாய் ஆபாய் அபாய் ஏபாய் உபாய் எபாய் ஏபாய் உபாய் ஏபாய்
0: இல்ல இல்ல இத குடுத்தா சாப்பிட பொருள் கிடைக்கும்
3: சபாய்

0: ரூபாய் சாபாய் சிபாய் சிபாய் சிபாய்
1: ரூபாய்
0: ரூபாய் யார் சொன்னது? வெள்ள குதிரையும் கருப்பு குதிரையும் மாறி மாறி ஓடும், பிடிக்க முடியாது. யார அது? வெள்ள குதிரையும் கருப்பு குதிரையும் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கும், யாரு பிடிக்க முடியாது. யாரும் சொல்லுங்க. கொழுந்தா
2: நாளுங்கிறது நாளுக்கு இரவு பகலுக்கு சம்மந்தம் வராது. இது கருப்பு குதிரை வெள்ள குதிரையில எப்படி நாள்ல சொல்லுவீங்க?
0: சரியான பதில யோசிச்சு சொல்லிடணும்,
1: அவ்வளவுதான்.
0: எனக்கு ரெண்டு மார்க் போடுங்க.
1: சரி, நீங்க எப்படித்தான் சொன்னாலும் மார்க் போடுறது நான்
0: தான். ஏழு இல்லாடி ஏழு நீங்க நாலு சொல்லுங்க, அஞ்சு சொல்லிருந்தாலும் தப்பு.
1: அடுத்த அடுத்த விடுகத
0: அடுத்த வாயை பிள்ளை பிடித்தால் இல்ல மறுபடியும் சொல்றேன் சாரி. வாளை பிடித்தால் வாயை பிளப்பான், நெருப்பை விழுங்குவான், விழுங்கி கக்குவான், அவன் யார்? வாழை
2: பிளப்பான்,
0: வாழை பிடிக்க வாழை பிளப்பா, வாழை பிடிக்கணும், நெருப்பை ஒழுங்கி கக்குவான்.
1: லைட்டர்.
0: கேஸ் சிலிண்டர்.
1: லைட்டர்
0: இல்ல இல்ல. அதுல எங்க இருக்கு வாழு? வாழை பிடிச்சா வாழை பிளப்பான், அதான் மெயின். அதுல வாழை பிடிச்சா வாழை பிளக்கிறவன் யாரு? வாழை பிடிச்சா வாழை பிளப்பான் யாரு?
3: மாமா.
0: மாமா மாமா
1: என்ன மாமா?
3: குரடு.
0: குரடு குரடு குரடு குரடு
2: கட்டிங்.
0: அத பிடிக்கலாம், அத பிடிச்சு தூக்கலாம், நெருப்ப தூக்கலாம் தானே.
1: ரெண்டாவது
0: வார்த்தையும் சொல்லக்கூடாது. அல்ல, ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சொன்ன சொன்னா குழப்பம் வந்துடும், அதுக்குதான் சொல்றது. அதான் விடுதலை, குழப்பணும். சரி, அடுத்தது வண்ணன் வெளுக்காத வெள்ளை, குழவன் பண்ணாத பாண்டம், மழை பெய்யாத தண்ணீர், அது என்ன? வண்ணான் வெளுக்காத வெள்ளை, குழவன் பண்ணாத பாண்டம். இல்ல, அதான் சொல்லிட்டேன், மழை பெய்யாத தண்ணீர். வண்ணான் வெளுக்காத வெள்ளை, குழவன் பண்ணாத பாண்டம், பாண்டம் மழை பெய்யாத தண்ணீர்.
2: தண்ணீரா?
1: இளநீர்.
0: தேங்காய்.
1: செல்லும் சரி.
0: தேங்காய், தேங்காய் சரியான செல்வகுமார்
3: போமருதான்.
0: அடுத்து முன்னும் பின்னும் போவான் ஆனால் ஒற்றைக்காலில் நிற்பான்.
2: கதவு கதவு
3: மாமா
1: மாமா
3: கதவு மாமா
0: கதவு கண்ணன் இல்ல கதவு கண்ணன் கதவு
1: கதவு கண்ணன்
0: கதவுல இல்ல இல்ல கண்ணன் தான்
2: நான்
0: சொல்றேன் நான் சொல்றேன் எனக்கு முதல்ல கேட்டது கண்ணன் தான், ரெண்டாவது பார்க்க முடியல.
3: இல்ல நீங்க அந்த நிகழ்ச்சி போட்ட உடனே போன் யாரும் அடிக்கலையா என்ன?
1: இல்ல இந்த பகல் நேரம் போடுறேன்ல
3: மாமா, அதனால அவங்க அடிக்கல. இல்ல இல்லமா எங்களுக்கு
1: நிகழ்ச்சி இன்றைக்கு நான் உங்க பகல் நேரம் எடுத்த நிகழ்ச்சி முதல் முதல் கலைச்செல்வி அம்மா வந்து பாடுன அந்த நிகழ்ச்சி வந்து முதல் முதல் மாமா கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அதை எடுத்து போடும் போது அந்த நிகழ்ச்சி வந்தது. நாங்க முதல் கேட்கல, சும்மா எடுத்து போடுறது தானே அது, அந்த தூக்கத்துல எனக்கு அந்த எல்லாம் கேட்டுது. அப்ப
0: சொல்லுங்க. சின்ன பொண்ணு சேந்தி கட்டின மாலை அது சிக்கில்லாம ஆழ்த்தவருக்கு தென்னப்பட்டினம் பாதி.
2: குருவி கூடு
0: கூடு கூப்பாரு கூப்பாரு காணா கூடாது
2: கல்லு
0: வெங்கச்சாங்கல்லாம்
1: சாப்பிடுறதா?
0: இல்ல
1: இல்ல
0: ரெண்டு பதில் சேர்ந்து வரணும். அதுல
1: ரெண்டு பதில்
0: கொக்கு நிக்கிறதுக்கும் ஒரு பதில் வருது, குளம் வற்றதுக்கும் ஒரு பதில் வருது, ரெண்டு சேர்ந்துதான் அது வினை தெரியும்.
1: கொக்கு
0: ரெண்டு இருந்தாதான் அது வினை நடக்கும். வினை பிடிக்கும்
1: சரி. இதான் குளம்
0: வற்றது
1: கொக்கு நிக்க நிக்க குளம் வத்த வத்த. இத சொல்லிட்டு இத சொல்றவங்க வருது இல்ல
2: வரும்
1: நான் அடிச்சு பாத்துட்டேன்.
0: கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்
3: கேள்விப்பட்டதுதான்.
1: கொக்கு நிக்க நிக்க பனைமரமா?
3: குளம் மட்டும்
0: இல்ல இல்ல
3: குளம் தண்ணி உரியது.
0: ரெண்டு சேர்ந்து வரும். ரெண்டு
1: விளக்கு விளக்கு விளக்கு
3: விளக்கு
2: விளக்கு விளக்கு தெரியும்
1: தெரியும்.
0: யார அடிச்சு பாத்தீங்க? ஆ சரி.

0: அப்பா தத்தி தத்தி வந்து சொல்லிட்டு
1: போறேன் ஐயாவுக்கு மார்க் வந்துருக்கு.
2: யாரும் நம்ம யாரும் வச்சுக்கிற மாட்டோம். அதனால சரி, நன்றிமா, நன்றி
0: நன்றி. சரி, இப்ப நாங்க இப்ப என்னலாம் சரியா, அது கிடையாது. நீங்க ஒவ்வொருத்தரா பாட்டுகளை சொல்லுங்க, எந்த பாட்டை தேர்வு பண்றேன்னு பாக்குறேன்.
2: எங்க பாட்டுலாம் செல்வகுமார் பாட்டு பாட்டுல
0: கண்ணன் சொல்லுங்க.
2: என் பாட்டு எழுதுங்க.
0: எங்க என்ன ஆனந்தன் பாட்டு சொல்லாமலே போயிட்டான். சொல்ல மஞ்சுள் அம்மா
2: சொல்லாபன் சொல்ல
0: ராவங்களுக்கும் ஒரு பாட்டு சொல்லுங்க.
2: கதை சொல்ல போ, இந்த படத்துல கதை சொல்ல போறேன், விடுகதை சொல்ல போறேன் பாட்டை போடணும்.
0: கதை சொல்ல போறேன்,
2: கண்மணியே காதல் என்பது கற்பனையா?
3: ஆமா, அதே
0: பாத்தன் காதல்.
3: இப்ப நான் படத்தை சொன்னே அவர் பாட்டு சொல்லிட்டு வருவாரு. கண்ணன் இப்படித்தான்
2: இருக்கு. அது நம்ம தெரிஞ்சதுனால தெரியும்.
0: அரைச்ச முழமாய் வச்சு அரைச்ச பாட்டு அது. கண்மணியே காதல் என்பது அந்த பாட்டு. மற்றது என் கண்மணி இந்த காதலி, அதுவும்
2: ஆனந்தனுக்கு
0: ஒரு பாட்டு.
2: ஆனந்தனுக்கு
0: ஒரு பழைய பாட்டு, பழைய நல்ல பாட்டு
2: பழைய பாட்டு. அவருக்கு வந்து செந்தமிழ் தேன்மொழியால்,
0: செந்தமிழ் தேன்மொழியால்
3: மாலை இப்ப மங்கைமா.
2: அவருக்கு எல்லாம் அவரோட பழைய பாட்டை போடலாம் கேப்பாரு. என் மீது வந்து
0: இத மாமான எழுதிட்டேன். மஞ்சுள் அம்மாவை சொல்லுங்க நல்ல ஒரு பழைய பாட்டு.
2: தெரியாத பாட்டா கேப்பாங்க.
0: கேக்குற
2: பாட்டு நான்
3: சொல்றேன்,
2: அம்மா கேக்குற பாட்டு நானே சொல்றேன். இருங்க, என்ன பாட்டு இல்ல நேரத்துல இல்ல. அந்த அம்மா அடிக்கடி பாட்டு இந்த பாட்டு வேணும்னு அனுப்பிருப்பாங்கல்ல, போட சொல்லு.
0: இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க சொல்லுங்க.
3: அம்மா வந்தன் வந்து 13 ஆளா வந்திருக்காரு.
2: சாமத்தில் பூத்தமல்லி அதை போடுங்க. சாமத்தில் பூத்தமல்லி
0: அது பழைய பாட்டு இல்லையா? நீங்க ஒரு பக்கத்தால
2: உங்களில் ஒருத்தீங்க படத்துல
0: சாமத்தில் பூத்த
3: நேர்மாரத்துல கேட்ட பாட்டு சொல்றீங்க
0: கண்ணன்.
2: கேட்டாங்களா? கேட்டிருக்கிறாங்க.
0: இது என்ன இது சொல்லுங்க. இங்க எத்தனை பேரு அண்டைக்கு பிடித்த மாமா விட்டுட்டு 15 16 மாமா பேரை எழுத இல்ல, அவர்கிட்ட பாட்டுக்கு விளக்கம் சொல்றதுல அந்த ரசனையில அத மாதிரி போயிரும். இப்ப 13 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க அண்டைக்கு.
3: சந்தனராஜ் அன்னைக்கு இப்ப சொன்னீங்கல்ல சரணாலயம் படம்,
1: அன்னைக்கு
3: உங்க பேரையே விட்டுட்டாங்க.
0: சரி,
3: எத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறாங்க?
2: நீ இல்லாத போது எங்க நெஞ்சம் இளமை கோலம் அந்த பாட்டு போடுங்க.
0: இளமை கோலம்,
3: இளமை கோலங்கள்,
2: கோலம் தான் இருக்குது. இளமை கோலம்
3: இல்ல, இளமை கோலங்கள் படத்து பேரு.
0: கோலம்
3: படம்
0: இல்லாத
2: இளமை கோலம் தான் இருக்குது.
3: போது இயங்கும்
2: நெஞ்சம்
3: அது சொல்லாத கதை நூறு,
2: இல்லாத போது இயங்கும் நெஞ்சம் அப்படின்னு
3: சொல்லாத கதை நூறு.
0: பாட்டே தெரியுது பாருங்க, பழைய பாட்டு முழுக்க தெரியுது பாருங்க இவருக்கு.
3: அம்மா இது பழைய பாட்டு கிடையாது, இப்ப வந்து புது பாட்டு, அதாவது இடைக்கால பாட்டு. மோகன் படம்

0: வேணா சுமனான் மோகன் மோகன் அந்த ஈரமான ரோஜாவின் ஒரு பாட்டு வருங்கல்ல என்னை பார்த்து அந்த படம்
1: அடே அப்பா
0: யாரு கரெக்டாரு
1: செல்வம் உங்களோட மரியாதை போகுது செல்வம் கர்றீங்க செல்வம் ஏன் இப்படி
0: செய்யறீங்க செல்வகுமார் மியூட் போட்டிருக்காரு
2: போட்டிருக்காரு.

0: மகள் செல்வம் 8, செல்வகுமார் 8, மாமா 9, கண்ணன் 6, நாகப்பன் 10, சரியா? மீரா குட்டி,
1: சொல்லுங்க சொல்லுங்க,
0: மீரா குட்டி எங்க தெலுங்கு பாபா யாராவது மீனா குட்டி
1: 12
0: சரியா சொன்னா கட்டிக்காரன் மீனா குட்டி
1: எத்தனை? நீங்க போட்டது ஒன்னு சொல்ல முடியாது, சரியா சொல்றது நாங்க சொல்றதுக்கு எப்படி வரும் அதுல?
0: மீனா குட்டி 15,
1: அதுல 10 கழிச்சிருங்க,
0: இல்ல அதுல 6 கழிங்க.
1: அப்ப மாமாவும்
0: நானும் மாமாவும் 9, நீங்க தான் 10, ரெண்டு கூட நீங்க. மற்ற அவர் 8, செல்வகுமார் 8, கண்ணன் 6, ஃபாரூக் 2.
1: தூங்கிட்டு 8 வாங்கிட்டாங்க. அவர் ஆரம்பத்துல கூட செல்வகுமார்
0: சொன்னாரு, அதுதான் நான் சொன்னேன். நீங்க யாரும் சொல்லி கொடுக்குறீங்க சொன்னேன்ல,
1: அவரு முடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவரு தான் ஃபர்ஸ்ட் வந்து அவர் தான் சொல்லிட்டாரு போது நானே மார்க் ஆயிருந்தா எப்படி இருந்தா உங்களை வாங்க விட்டுட்டாரு.
0: அவர்கிட்ட போய் நீங்களையும் கேக்குறீங்க. சரி, எல்லாரும் பாட்டு சொல்லுங்க, என்னென்ன பாட்டு?
1: எல்லாம் சொல்லுவா, என்கிட்ட கேக்கல இன்னைக்கு.
0: இல்ல இப்ப போடுற பாட்டு நீங்க சொல்லுங்க, நான் அதுல உண்டு நான் சூஸ்
1: பண்ணுவேன். அம்மா எனக்கு காவல்காரன் திரைப்படத்துல நினைத்தேன் வந்தாய் நூறு
0: வந்தாய்.
1: அதே போட்டுங்க எல்லாத்துக்கும்.
0: ஆமா,
1: நான் வந்து கதை போமா ஓமை கடவுள்
0: கடவுளை
1: கதை
0: விட்டு போட மாட்டேன்.
1: போறதுக்கா அதேப்பட போட்டிருக்காங்க. செல்வ
0: மாமா
1: சொல்லுங்க, மாமா நல்ல பாட்டு, மாமா நல்ல பாட்டு, மாமா நல்ல பாட்டு. போடுதே மாறாக்கும்
0: என்ன பாட்டு மாமா?
2: மல்லிகை பூ போடுதே மாறாக்கும் அப்படின்னு
1: பாட்டு செலக்ட்.
2: மல்லிகைப்பூ போடுதே மாறாப்பணும்
1: ரஞ்சனி, ரஞ்சனி படம் தான்
2: நினைக்கிறேன், தெரியல.
1: ரஞ்சனி, ரஞ்சனி நடிச்ச உடம்பு
0: தானே?
1: ரஞ்சனி நடிச்சத தாய்
0: மேலான
1: சொல்றது.
0: மல்லிகைப்பூ
1: போடுதே
2: மாறாப்பே மாறாப்பு
1: இது மாமாவுக்கு தான்
0: தெரியும். பாப்பா மல்லிகைப்பூ போடுதே மாறாப்பூ, அது படம் வந்து அது மல்லிகைப்பூ போடுதே. ரேகா, ரேகா நடிச்சிருக்கிற அதுல,
1: அதான் ரேகா நடிச்சது. நம்ம ஊரு நல்ல ஊராங்கம்மா
0: அது. நம்ம ஊரு நல்ல ஊரு. கட்டிக்காரன், கட்டிக்காரன் நீங்க.
1: எப்படி வந்தாலும்
0: சரியா மாமா வாங்க.
1: அப்ப நீங்க எந்த பாட்டு போட்டாலும் ஓகேம்மா?
0: ஓகே
1: பாருங்க.
0: சரி, அப்ப எல்லாரும் விட பாருங்க, விட பாருங்க, விட பாருங்க. நான் பாட்ட போட்டு முடிக்கிறேங்க. என்ன அங்க அந்த குறைச்சத்தான் பாவம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி. கனடா கட்டாயத்தில் இருந்து 24
3: மணி நேர தமிழ் சேவையில் இதுவரை தாங்கள் கேட்டு மகிழ்ந்தது. கலந்து நேர நிகழ்ச்சியில் பொக்கிசம் மற்றும் விடுகதையில் கேட்டு மகிழ்ந்தீர்கள். மேல்நிலை சிறப்பித்த அனைத்து அன்புறவுகளுக்கும் உலகம் முழுவதும் இருந்து கேட்டு பேசிக் கொண்டிருக்கும் நேர நெஞ்சங்களுக்கும் என்னோடு இதுவரை இருந்து நிகழ்வினை சிறப்பித்த மீரா அம்மா அவர்களுக்கும் நிகழ்வினை கேட்டு கொண்டிருக்கும் அப்பா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது பாருக் சௌதர தீரஞ்சர். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம் நேர்களே, இதுவரை நேரமும் உங்கள் கேட்டு மகிழ்ந்தது கதம்பம் நேரலையில் சொத்திசத்தோடு விடுவதைகளும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதுவரை நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பர்களுக்கும் செவிமடுத்த அத்தனை அன்பர்களுக்கும் நிகழ்ச்சியை சுவைபட நெறிப்படுத்திய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை இடையிடையே வந்து கலகல போட்டு தெரியாத விடுதலைகளுக்கு விடையளித்து சென்ற எங்கள் ஐயா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்திரராஜ். நன்றி, வணக்கம்.
0: கட்டிக்காரன் அப்பா மாமா. சரி, அடுத்து யார்? அடுத்தது எங்க
3: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பொக்கிசமான விடுகதைகளை கேட்டு மகிழ்ந்தீர்கள். கதமம் நேரலையில் நிகழ்ச்சியை மேற்பட நெறிப்பட நிகழ்த்திய மீரா அம்மா அவர்களுக்கும் சிந்தனை செல்வன் அப்பா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் விடுகதையில் பங்கேற்று விடுகதைகளை கூறிய மாமா மற்றும் கோயம்புத்தூர் ஏ நாகப்பன், பாரூக் ஆனந்த் மற்றும் நண்பர் செல்வகுமார், மல்லிய மகாலிங்கம் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று பண்புடன் உங்கள் எம்மா கண்ணன். நன்றி, வணக்கம்.
4: பொக்கிசம் மற்றும் விடுகதை நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய மீராம்மா அவர்களுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏஆர் நாகப்பன். நன்றி அம்மா.
0: கட்டிக்காரங்கள் எல்லாரும் கட்டிக்காரர் நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த என் அன்பவர்களுக்கு நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு என்னோடு கூட இருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வணங்கி நிகழ்ச்சி சிறப்பித்த இதுவரை நேரமும் இருந்த என் அன்பவர்களுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் எல்லா உறவுகளுக்கும் கண்ணன் அருள் வேண்டுகிறேன், கிடைக்க வேண்டும் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். எல்லாரிடமும் நீங்க கேட்ட பாட்டு மல்லிகைப்பூ போடுதே மாறாப்பு என்ற பாட்டு காற்றிலைக்கு வருகிறது. நான் இன்றைக்குதான் அந்த பாட்டு கேட்க போறேன். இதுல வாரக்கு உங்களுக்கும் வாரத்துக்கும் ஒரு விடுகதை சொல்லி அனுப்புறோம், அதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. சரியா? சரியா? கட்டி புடிப்பான் கலட்டி விட்டால் சின்னனாவான். அடுத்த உடவரை என்ன கலட்டி விட்டால்
3: நன்றி.
0: நல்லது. அன்பு உறவுகளே, இது பொழுது சந்தனராஜ் மாமா கேட்ட பாடல், எல்லோருடைய எல்லோருக்கும் விருப்பமான பாடல் இந்த காற்றில் வருகிறது. இந்த பாடலை தொடர்ந்து நீங்க மர ஒளிபரப்பு மற்ற நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்கலாம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்றியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது. MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. இப்பொழுது முதல் காற்றலையில் கதம்பம். கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலம் கூறி எல்லாம் வல்ல இறைவா ஓம் நம சிவாய என்று மந்திரத்தை கூறி அவரை வரவழைத்து காற்றலையில் இணைக்கும் வேளையிலே அன்னையுடன் தந்தையையும் ஆசானையும் தந்து அன்னை தமிழை படைத்து எங்களை அதனில் புகுத்தி உங்களையெல்லாம் அறிய வைத்த வல்லமைக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு உலகளாவை இருக்கும் என் முகம் தெரிந்த தெரியாத அன்பு உறவுகளே, உங்களையும் இன்றைய கதம்பத்துக்கு வருக வருக என்று வரவேற்று வணக்கம் கூறி அமர்கின்றேன்.

2025 ஆண்டின் 10வது மாதத்தின் 5வது நாளில் கால் வைத்திருக்கின்றோம். பகல் வேளை 11:32 முற்பகல் என்று எங்களுக்கு காட்டும் நேரம். உங்களுக்கும் ஈழமணி திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் இருக்கும் அன்பு உறவுகளே, 9:02 இரவு நேரம் என்றும் காட்டும் மகிழ்வான இந்த வேளையிலே அமர்ந்திருக்கும் கலையகத்துள் ஏனைய அறிவிப்பாளர்கள் கலைஞர்களை வரவேற்று கொண்டு உங்களையும் வரவேற்று இன்று இந்த நாளிலே என்ன நிகழ்ச்சியை நாங்கள் காண இருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை அல்லவா, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில்

குதூகலமாக ஆரம்பிக்க இருக்கின்றது உங்களோடு நான் இணைந்து தரும். ஆடலுடன் பாடல் கேட்டு மகிழ்வதிலே சுகம், இருப்பினும் நீங்கள் பாடுங்கள், நாங்கள் ஆடுகிறோம்.

அற்புதமான இந்த வேளையிலே 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். உங்கள் சொந்த குரலில் உங்களால் முடிந்தவரை பாடுங்கள். எல்லோரும் பாடக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். உள்வாங்கும் பாடல்கள் எங்கள் நெஞ்சத்திலே நிறைந்து எங்களை மீண்டும் வெளிவாங்க செய்கின்றது. பாடலாக கேட்போம். ஆடலுடன் பாடல் என்ற நாதத்தை கேட்டவுடன் துள்ளி குதித்து கொண்டு வந்து இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்துடன் உள்ளங்கையிலே உங்கள் கைபேசியை வைத்து ஒரு விரலால் அழுத்தி விட்டால் இணைந்து விடலாம், பாடலாம், மகளலாம். பாருங்கள் அன்பு உறவுகளே, இன்றைய காலநிலை நான் வந்திருக்கும் வேளையிலே இங்கே அமர்ந்து கொண்டு பார்க்கின்றேன். 26 பாகை வெப்பநிலை என்று காட்டும் இந்த வேளையில் இன்னும் 2-3 பாகை கூடி 29 வரை செல்லலாம் என்று கூறப்படுகின்றது. குளிர் இல்லை, நல்ல நிலை, மழை இல்லை, அற்புதமாக வெய்யோனின் வெளிச்சம் பளிச்சென்று தெரிகின்றது. ஆனால் எங்கள் பகல் வேளைதான் குறைந்து கொண்டு செல்கின்றது. இன்று கிட்டத்தட்ட 11.5 மணி நேரம்தான் பகல் இருக்கப் போகின்றது. 7:02 வந்த சூரிய பகவான் 6:31 பகலை முடித்து கொண்டு சென்று விடுவேன் என்று கூறும் வேளையிலே குறைந்த பகலில் கால் வைத்திருக்கின்றோம். நேற்று கூறியது ஒன்றுதான் காலநிலை இருக்கின்றது என்று இல்லை, இன்று கொஞ்சம் வெப்பமாக நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. மதியத்தின் பின் குளிருக்கு சென்று விடுவோம் என்று விளையாது. இங்கிதமான இந்த வேளையிலே வாருங்கள், இணையங்கள் பாடுங்கள். எங்கே யார் வரப்போகின்றீர்கள்? 6 4 7 8 7 4 6 4 1 5 காத்து கொண்டிருக்கின்றது. அலையுங்கள், பாடுங்கள்.

வழமை போல அன்புடன் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் அழகான படம் வரைந்து எம்ஜிஆர் எஃப்எம் வழங்கும் நேரொலி பாடுவோர் பாடலாம் பாருங்கள் என்று அழைப்பு விட்டு அனுப்பியிருக்கின்றார். அவருக்கு வணக்கத்தை கூறி வரவேற்று ஏனி முறையும் வணக்கத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றேன். பாருங்கள் 647 8746415 உடன்.

ஆரம்பத்தில் வந்து இணைந்து கொண்டீர்களாக இருந்தால் இரண்டு பாடல்களையும் உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளும் நேரம் கிடைக்கும். நேரம் கடந்து கொண்டு போகும் பொழுது நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பின்னோக்கி வருபவர்களுக்கு இடம் கிடைப்பது அரிதாகவும் இருக்கலாம் என்ற அறிவித்தலையும் தருகின்றேன்.

யார் அந்த இதத்தை தரப்போகின்றார்கள்? குரலாலே கேட்டு மகளிர் காத்து கொண்டிருக்கின்றது கலை உலகம், அதிலும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேயர்கள் உலகம்.

உணர்ச்சியான பாடல்களை உளமாற உள்வாங்கி அதை வெளிப்படுத்தி பாடும் வல்லமை பெற்றவர்கள் வாய்ப்பு கிடைக்காமல் அலையும் வேளையிலே உங்களுக்காக தேடி வரும் வாய்ப்பு மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் தளம். வாருங்கள் தளத்துக்கு, ஆடுங்கள் களம்.

0: குதூகலமான இசையை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றாலையிலே வாரத்தில் ஒரு நாள் மலரும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வரும் பாடுவோர் பாடலாம். வல்லமை படைத்தவர்கள், சங்கீத ஞானம் உள்ளவர்கள் அல்ல, சங்கீத வித்துவான்களும் அல்ல, ஒரு தொலைபேசியை எடுத்து அதிலே முழு வரியையும் பாடும் வல்லமை படைத்தவர்கள். முதலில் ஒரு உறவு வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீங்களா? சிதம்பரத்திலிருந்து தேவநாதன்.
0: சிதம்பரத்திலிருந்து தேவநாதன் அவர்கள் காட்சி கொடுக்கின்றார். காதோரம் வந்து வணக்கம் என்று கூறும் வேளையிலே நாங்களும் வணக்கம் என்று கூறி தேவநாதனை வரவேற்று இணைத்துக் கொள்வோம். நலமாக இருக்கின்றீங்களா தேவநாதன்?
1: நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளேன் ஐயா. நீங்கள் மற்றும் அனைவரும் நலமும் எப்படி உள்ளது?
0: அவ்வண்ணமே இருக்கின்றோம். வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்கள் இப்பொழுது காற்றலைக்கு வந்திருக்கும் வேளையிலே சிதம்பரத்திலே காலநிலை எவ்வாறு தோன்றுகின்றது?
1: மாலை நேரத்தில் நகர்ப்புற பகுதிக்கு சென்றேன் ஐயா. சாரல் மழை போன்று பொழிந்தது. மழையும் அல்லாது காற்றும் அல்லாது கருமேகங்கள் சூழ்ந்து ஒரு இனிமையான சூழ்நிலை ஏற்படுத்தினது ஐயா.
0: சிறப்பு. சாரல் என்பது சாரல் மழை பொழிந்ததா? சாரல் தூறலாகத்தான் இருக்கும். நீங்க நினைந்தீர்களா?
1: நினைக்கவில்லை. மழை பெறும் போன்று காலநிலை இருந்தது. இருந்தாலும் நம்ம பயணிப்போம், இனிமையான சூழலை அனுபவிப்போம் என்று.
0: எது வரணும் வரட்டும், எது வரணும் வரட்டும், அடாது மழை பெய்தாலும் விடாது கர்மத்தை ஆற்ற வேண்டும் என்ற தமிழனின் பண்பிலே அதுவும் உண்டு. வாழ்த்துக்கள், சிறப்புகள். இப்பொழுது அந்த நிலை மாறி இதுவில் சூழ்ந்து விட்டதா?
1: இப்பொழுது அந்த சூழ்நிலை மழை வரும் போன்று காலநிலை உள்ளது. ஆனால் மழை பொழியவில்லை ஐயா, ஆனால் வரும் என்று எதிர்பார்க்கிறோம்.
0: அதிலும் ஒரு சுகம் உண்டு தேவநாதன் அவர்களே, இல்லையா? இன்றைய பகல் பொழுது உங்களுக்கு எவ்வளவு நீண்ட பகலா குறைந்த பகலாக இருந்ததா?
1: எப்பொழுதும் போலதான் சென்றது ஐயா. ஒன்னும் நீண்ட பொழுதாக கருதவில்லை. ஆனால் எனது அலுவலக வேலைகள்லாம் கொஞ்சம் முடித்து விட்டேன், அதில் நேரம் போனதே தெரியவில்லை ஐயா.
0: மாலை வேளையிலே நீங்கள் சூரிய பகவான் உறக்கத்துக்கு செல்வதை பார்த்ததுண்டா இன்று?
1: நான் இயற்கை வாழ்வியல் முறையில் உள்ளதால் காலையில் சூரிய பகவான் வரும்பொழுதும் சூரியனை பார்த்து அவரை வணங்குவேன். மாலை நேரத்திலும் அவரை பார்த்து வணங்குவேன் ஐயா. என்னுடைய வாழ்க்கை முறை ஒன்றானது.
0: சிறப்பான ஒரு கருத்து. அப்படியானால் இன்று காலையில் எத்தனை மணிக்கு வெய்யவன் வெளியே வந்தார்?
1: 6:15 வந்துடும் ஐயா.
0: 6:15 வந்து வளமையாக 6:15 வந்து கொண்டிருக்கின்றாரா தினமும்?
1: ஐயா
0: சார், எத்தனை மணிக்கு அவர் உறக்கத்துக்கு செல்கின்றார்?
1: மழை நேரங்களில் மாறும்.
0: இல்ல, எத்தனை மணிக்கு உறக்கத்தில் சென்றார்
1: அவர்? உறக்கத்திற்கா என்றா? யாரு? சூரிய பகவானை.
0: சூரிய பகவானை பேசி தான் பேசிட்டு கொண்டிருக்கின்றோம்
1: ஐயா. 5 அல்ல, 5:30 அளவில் சூரிய பகவான் மறைய
0: கிட்டத்தட்ட. நீங்கள் அதை குறிப்பிட்ட நேரம் என்ற கிட்டத்தட்ட. அப்படியானால் உங்களுக்கும் 12 பகல் இல்லை, அப்படித்தானே?
1: ஆமாம் ஐயா,
0: அதுதான் எங்களுக்கு. அதே தான் எங்களுக்கும் தேவநாதன். அதற்காகத்தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட 11:30. அது 1 முன்பின்னாக இருக்கக்கூடிய வகையிலே அவர் எங்களுக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார். பகல் குறைந்து கொண்டு சென்று 8 பகல், 7:30 பகலை நாங்கள் காண இருக்கின்றோம். அற்புதம், ஆச்சரியமா இருக்கின்றது அல்லவா? ஆனா உங்களுக்கு அதிகாலையிலே 1 முந்தி பிந்தி சூரிய பகவான் வந்து அவர் செல்லும் வேளையிலேயும் 1 முன்பின்னாக இருக்கலாம். 12 அண்ணளவாக 12:00 பகலை நீங்கள் காண்கின்றீர்கள் தினமும், இல்லையா? வாழ்த்துக்கள். ஆனால் காலையிலும் மாலையிலும் அவர் தட்பவெப்பமாக எதிர்பார்க்கும் பொழுது பகலில் வெப்பமாகவும் காலையிலேயும் மாலையிலேயும் தட்பமாகவும் இருக்கின்றார். அதிலிருந்து தெரிகின்றது நாங்கள் அவரிடமிருந்து எவ்வளவு தூரம் இருக்கின்றோம், எப்படி எங்கள் பூமி சுற்றுகின்றது. சரி, இந்த விஞ்ஞானத்தை விட்டு இன்று நாங்கள் அங்கே புண்ணிய காலம் அல்லவா, இப்பொழுது எல்லாம் ஆலயங்கள் எல்லாம் திருநாட்களாக இருக்கும். நவராத்திரி முடிவடைந்தது, அப்புறம் அடுத்த பெருநாள் கௌரி நோன்பு ஆரம்பித்து விட்டது. அதை தொடர்ந்து தீபாவளி வரும், சூரன் போர் வரும், இப்படி எல்லாம் விழாக்கள் வரும் பொழுதிலே மகள்வாக குதூகலமாக தான் இருக்க போகின்றது இருக்கின்றது. இந்த வழியிலே எங்களை குதூகலப்படுத்தும் வகையிலே என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள்? பாடுவோர் பாடலாம் நிகழ்வில்லை.
1: திரைப்படம் உதிரிப்பூக்கள் ஐயா, தயாரிப்பு ராதா பாலகிருஷ்ணன் அவர்கள், பாடலாசிரியர் கண்ணதாசன், மிகப்பெரிய ஜாமவான் கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்ட, பாடகர் எஸ் ஜானகி அவர்களால் பாடப்பெற்ற, இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இசையமைத்த இப்பாடல் ஐயா. அழகிய கண்ணே உறவுகள் நீயே என்ற படம்,
0: சரித்திரத்தை கூறிவிட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்படி என்றால் பாடல் சிறப்பாக இருக்க போகின்றது, நாங்கள் செவி மடுப்போம். பாடுங்கள் கட்டளையிலே.
1: இப்பாடல் எல்லார் மனதுக்கும் பிடித்த பாடலும் அமையும். அதோ உங்களுக்காகவும் நமது உறவுகளுக்காகவும் ஐயா அதோ பாடுகிறேன்.
0: சிறப்பு சிறப்பு தேவனா எங்கே கேட்போம்?

அழகிய கண்ணே, உறவுகள் நீயே, மஞ்சள் என்றென்றும் நிலையாதது, மழை வந்தாலுமே கலையாதது, மஞ்சள் என்றென்றும் நிலையாதது.

0: சிறப்பான பாடல், சிறப்பாக இருந்தது. நீங்கள் ஒலி வாங்கி நீங்கள் ஒலிபரப்பும் போது, உங்கள் பாடும் போது ஏதாவது பிரத்யேக உபகரணங்களை பாவித்தீர்களா?
1: பிரத்யேக உபகரணங்களை எதுவும் இல்லையா? சொல்லுங்கள்.
0: இல்ல, நீங்கள் ஏதாவது வேறு உபகரணங்களையும் வைத்து, மைக் போன்றவற்றை அல்லது ஸ்பீக்கர் போன்றவற்றை ஏதாவது உபயோகித்தீர்களா?
1: ஒன்றும் இல்லையா? உங்களுடைய நான் அதாவது தொலைபேசியில் தான் உங்களை
0: பாடினீர்கள். பாடினீர்கள், நன்றாக இருந்தது. அன்னைக்கும் பாடும் பொழுது கொஞ்சம் இடைத்தூரம் விட்டிருக்கின்றீர்கள். தொலைபேசி அதாவது பேசி பார்த்து பாடியிருக்கின்றீர்கள், அதை பார்த்து கொண்டு பாடியிருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. கொஞ்சம் சத்தம் குறைவாக இருந்தது, ஆனால் சிறப்பாக இருந்த பாடல், சிறப்பான ஒரு பாடல், அந்த கருத்தான பாடல், உள்வாங்கி உணர்வோடு பாடியிருக்கின்றனர். வாழ்த்துக்கள் தேவநாதன் உங்களுக்கு. இந்த நவராத்திரி காலங்களிலே, நவராத்திரி காலங்கள்

0: சந்தர்ப்பம் உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும்?
1: எனக்காக ஐயா நல்ல பாடல்கள் நிறைய உள்ளன.
0: எல்லாம் தர முடியாது, ஒரு பாடல் தர முடியும்.
1: பாடல் மட்டும்தான் நினைவில் உள்ளது. வெள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா அலை போலவே விளையாடுமே.
0: நல்லது, அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புகின்றேன். நன்றி. அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, ஆயத்தம் பண்ணி மீண்டும் வந்து அழைத்து இன்னும் ஒரு பாடல் முடிந்தால் பாடுங்கள். நன்றி தேவநாதன் அவர்களே, சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல். வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இணைப்பை துண்டித்துக் கொண்டால் நலமாக இருக்கும். அடுத்த உறவு அழைக்கின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். அழைத்தவர் மீண்டும் அழைக்க வேண்டும். ஓடி வாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அழகிய கண்ணே என்ற அற்புதமான ஒரு பாடலை தேவநாதன் அவர்கள் மிகச் சிறப்பாக பாடியிருந்தார். வாழ்த்துக்கள் வந்து அவருக்கு சேருகின்றன. வாழ்த்துக்கள். மீண்டும் அவர் வளர எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். யார் வர வேண்டும் அடுத்து உறவென்று பார்ப்போம். இங்கே அழையுங்கள். அழைப்பு நின்றுவிட்டது. மீண்டும் அழைக்க வேண்டும் என்ற உறவுகளே.

0: சிறப்பான பாடல்களை தெரிவி செய்து கொண்டு வந்து பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் என்ப உறவுகள் ஒலி வாங்கியை சரியாக பிடித்து பாடுங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். யார் என்று ஒரு தடவை கூற முடியுமா நீங்கள்?
1: என்ன தெரியலையா?
0: இல்ல தெரியவில்லைங்க, காட்சி தெரியாது, குரல் மட்டும்தான் எல்லோருக்கும் கேட்கின்றது.
1: குரலே தெரிஞ்சிருங்க, நீங்க தான் சொல்லிடுவீங்களே உடனே.
0: இல்ல நான் கூறுவேன், எங்களுடைய நேயர்களுக்கு தெரியணும். நீங்கள் யார் என்று கூறி வந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்று
1: எண்ணுகிறேன். யோகாராஜி
0: வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா, அப்படி சொல்லும் பொழுது இவ்வளவு உள்ளத்தில் நெருங்கி வருகிறீர்கள் நீங்கள். சிறப்பு சிறப்பு. அம்மா நலமாக இருக்கின்றீர்களா யோகாராஜி அவர்களே?
1: நன்றாக இருக்கிறேன், நன்றாக
0: இருக்க. நவராத்திரி தினம் அந்த பெருநாட்கள் எப்படி சென்றது உங்களுக்கு? வானொலிகளில் பாடுவீர்கள், பாடல் குழுவிலே சென்று பாடுவீர்களா, குழுக்களாக சென்று பாடல் குழு?
1: ஸ்டார்டிங் எல்லாம் பாடிட்டு இருந்தேன், அம்மா இறந்ததுல இருந்து போறது.
0: அதன் பின்பு போதில் வானொலியுடன் நிறுத்தி விட்டீர்கள். அண்மையிலே எந்த வானொலியில் பாடி இருக்கின்றீர்கள்?
1: இப்போதைக்கு வானொலி வந்து ஜேடிஆர் எஃப்எம் பாடுறேன்.
0: பாடுவீர்கள், அடுத்தது முன்னிகள் தமிழ் வானொலி கனடாவிலும் பாடுகின்றீர்கள், அப்படித்தானே?
1: ஆமா. இன்னொன்னா அது ஆஸ்திரேலியாவா ஏதோ ஒண்ணு, அது ஒண்ணு இருக்கு.
0: அது என்ன பேர் அந்த வானொலி?
1: ரெண்டு மூணு இது பாடுறேன்.
0: ரெண்டு மூணு வானொலி பாடுறேன்.
1: சின்ன ஒரு சிந்தனை யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன்.
0: சரி, கூறுங்கள், கேட்போம்.
1: ஒரு அம்மா பையன், அவங்க வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. சாதம் ஒரு ஒரு இவ்வளோ சாதம் எடுத்து ஒரு தட்டில் ரெண்டு தட்டில் வச்சுட்டு, ஒரு தட்டில் ஒரு முட்டையும் இன்னொரு தட்டில் ரெண்டு முட்டையும் வைக்கிறாங்க. அதை கொண்டு வந்து வச்சுட்டு பையனை வந்து எடுத்து சாப்பிடு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இதில் ஒன்றே ஒன்று வச்சுருக்காங்க, அதில் ரெண்டு முட்டை வச்சுருக்காங்க, ஸோ எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி அதை எடுத்துடுறான். எடுத்துட்டு அவன் சாப்பிடும்போது அம்மா அந்த ஒரு முட்டை இருக்கிறத அம்மா எடுக்கிறாங்க. பார்த்தா அவனுக்கு அந்த ரெண்டு முட்டை தான் இருக்குது, அந்த ஒரு முட்டை இருந்த தட்டில் மூணு நாள் இருக்குது, ஒட்ட உழுக்குள்ள உழுக்குள்ள நிறைய வச்சிருக்காங்க. உடனே இந்த பையன், ஆஹா இந்த அம்மா என்ன வேலை செஞ்சுக்குது பாரு, அதுல நிறைய வச்சிருக்கு. அடுத்த நாள் அதே மாதிரி கொடுக்கும் போது அவன் என்ன பண்றான், இன்னைக்கு அம்மாவும் இப்படிதான் வச்சுப்பாங்க, நம்ம இந்த இதையே எடுப்போம்னா அதே மாதிரி அந்த ரெண்டு முட்டை இருக்கிறதையே எடுக்கிறான். அப்பயும் அது அதே மாதிரியே அன்னைக்கும் அவங்களுக்கு தான் நிறைய இருக்கு, இவனுக்கு இல்ல. மூணாவது நாள் அந்த மாதிரி சாப்பாடு வைக்கும் போது உஷாராயிடுறான். உடனே என்ன பண்றான், வேண்டாம் டெய்லி நம்ம ஏமாந்து போறோம், அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியுது, இன்னைக்கு நாம அதை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த மூணு முட்டை இதெல்லாம் எடுக்காம ஒரே ஒரு முட்டை வச்சுக்கிறத எடுக்கிறான். எடுத்தான், உள்ளுக்குள்ள நிறைய முட்டை, அவனுக்கு பிடிச்ச என்னமோ ஒரு நான்வெஜ் ஏதோ சொன்னாங்க, அதெல்லாம் அதுல இருக்கு. அதெல்லாம் இருந்தோடனே அவனுக்கு அப்படியே டபுள் சந்தோஷமாயிட்டு, அவனுக்கு பிடிச்ச ஐட்டம்னா அது உள்ள மறைச்சு வச்சிருந்தாங்க, அவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அப்ப அம்மா அவ கேட்டான், ஏமா டெய்லி நீ எனக்கு நேரடியாவே இதை கொடுத்துடலாமே, நீ என்ன எதுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை

0: பண்ணான்னு கேக்குறான். அப்ப அம்மா சொல்றா, இன்னைக்கு மட்டும் ஏன் எனக்கு இது மாதிரி வந்தது அப்படின்னு. அப்ப சொல்றான், இத்தனை நாள் வந்து செல்ஃபிஷா உன்னை மட்டும் நீ நினைச்ச, எனக்கு நிறைய வேணும், நான் நிறைய சாப்பிடணும் அப்படி நினைச்ச, அம்மா நிறைய சாப்பிடணும் உன் மனசுல இல்ல, நான் நிறைய சாப்பிடணும் நீ யோசிச்ச, அதனாலதான் உனக்கு வந்து நான் உன்ன நீ மனசுல இது பண்றதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சேன். ஆனா இன்னைக்கு நீ செல்ஃபிஷ விட்டுட்டு நம்ம அம்மாவும் சாப்பிடணுங்கிற மனசுல நினைப்போட நீ அந்த ஒரு இது எடுத்ததுனால உனக்கு நீ சந்தோஷப்பட்டனா, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்தாலே உனக்கு அங்க வயிறு ரொம்புற மாதிரி ஆண்டவன் நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருவான், அததான் இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு அதுல இருந்து அப்படியே, ஆஹா, அம்மாக்கு எவ்வளவு பெரிய தத்துவத்தை இந்த சாப்பாடுல சொல்லிட்டாங்கன்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இதுதான் உண்மையுமே, நம்ம கிட்ட ஒரு பிடி சோர் இருக்குன்னா நம்ம அந்த நேரம் யாராவது வந்தாங்கன்னா சரி நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அங்க நம்ம நம்மளுக்கு டபுளா வரும் அப்படிங்கறது இந்த தத்துவம்.
1: இந்த தத்துவத்தையும் குறிப்பிட்டிருக்கு. வாழ்த்துக்கள், சிறப்பான தத்துவத்தை தந்தீர்கள். வானொலியில் நீங்கள் பேசும்பொழுது உங்கள் சத்தம் சற்று குறைவாக இருப்பது போல் எனக்கு தெரிகின்றது. இங்கு ஆளிகள் எல்லாம் சரியாக இருக்கின்றது. நீங்கள் தொலைபேசியை பார்த்து அழகாக பேசுங்கள். என்ன பாடலை இன்று பாடி கேட்போம் ராஜி அவர்களே?
0: இன்னைக்கு நான் எஸ்பிபி ஐயா பாட்டு ஒண்ணு குதூகலமா அவர் பாடின மாதிரி ட்ரை பண்றேன்.
1: எப்படி நீங்கள் ட்ரை பண்ணா, நீங்கள் எஸ்பி பாலசுப்புனியம் ஆண்கள், ஆண் நீங்கள் பெண்கள், பெண் குரலில் தான் வர முடிந்தால் ஆண் குரலில் பாடி பாருங்களே. பாடுங்கள் கேட்போம். யுகராஜி பாடுகிறார் என்று நாங்கள் கேட்டு மகிழ்வோம். பாடுங்கள் கேட்போம்.
0: என் ராஜா தீ வாருங்கடி, புதிய ராஜாவை பாருங்கடி, என் ராஜாங்கம் கோலாகலம், தினமும் ராகங்கள் ஆலாபனம், இனி நான் போடும் வட்டத்திலே உலகம் ஆடட்டும் ஆட்டங்களே.

தங்கும் கோலாகலம், தினமும் ராகங்கள் ஆலாபனம். இனி நான் போடும் வட்டத்திலே உலகம் ஆட

0: ராஜாங்கம் கோலாகலம், தினமும் ராகங்கள் ஆலாபனம். இனி நான் போடும் வட்டத்திலே உலகம் ஆடட்டும் மாட்டங்களே. லுகுலு குரலு குரலு குரலு குரலு குரலு குரலு குரலு குரு பம் பம் பம் பம் பம் பம் பம். லுகுலு குரலு குரலு குரலு குரலு குரலு குரலு குரலு குரு பம் பம் பம் பம் பம் பம் பம்.
1: சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் ஜோஹராஜி. உங்களுடைய உள்ளம் இப்பொழுது என்ன நினைக்கின்றது? பாலசுப்பணியம் போன்றே பாடியிருக்கின்றேன் என்று எண்ணுகிறீர்களா? சரியாக பாடுங்கள் என்று தீர்மானிக்கின்றீர்களா?
0: மேபி கேக்குறவங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியலையே.
1: அதனால தான் கேட்டுவிட்டுதான் நான் கூறுவேன், நீங்கள் பாலசுப்பணியம் போலே பாடுகிறேன் என்றீர்கள். நான் பாலசுப்பணியத்தின் குரலை தான் எதிர்பார்த்தேன், ஆனால் யோகராஜியின் குரல் தானே ஒலித்தது.
0: நீங்கள்
1: அவர் பாடிய வகையிலே அந்த நுணுக்கங்களை எல்லாம் புகுத்தி அழகாக சிறப்பாக உங்கள் குரலில் பாட தந்தீர்கள். அவர் பாடலை பல தடவை நாங்கள் கேட்டு ரசித்து விட்டோம். இது யோகராஜின் குரல் என்று நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பாக இருந்தது யோகராஜ். எத்தனை தடவைகள் இந்த பாடலை நீங்கள் பாடி பயிற்சி பெற்றீர்கள்?
0: இல்ல பயிற்சி எல்லாம் கிடையாது,
1: எடுத்தவுடன் பாடி
0: பயிற்சி எல்லாம் கிடையாது. ஆமா, எனக்கு பாட்டு எப்பயுமே மைனூட்டா பாட்டு மைண்ட்ல இருக்கும்.
1: ஓ,
0: பாடல் மைண்ட்ல இருக்கிற பாட்டை நான் வந்து பாடிடுவேன்.
1: இல்ல பாடல் உங்கள் உள்ளத்துல உங்கள் பாடலை வந்து மனநம் உள்வாங்கி விடுவீர்கள்.
0: சில படங்கள்ல சில படங்கள்ல சில பாடல்கள் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலா இருந்தா என் மைண்ட்ல எப்பயுமே ஒலிக்கும். அது
1: அது ஒவ்வொருத்தருக்கும் அப்படித்தான், தனக்கு பிடித்த பாடல்கள் தான் மனதிலே பதியும். இந்த பாடல்கள் அந்த அந்த வாத்திய கருவிகளினுடைய இணை இசைகள் எல்லாவற்றையும் உள்ளே நன்றாக ரசித்து வைத்திருந்து அதை அப்படியே ஒப்படைக்கிறீர்கள். சிறப்பான ஒரு அம்சம் அது. வாழ்த்துக்கள் யோகராஜி, நாங்கள் மகிழ்ந்தோம், கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பாக இருந்தது உங்களுடைய பாடல் என்று கூறும் இந்த வேளையிலே முழுமையாக அழகாக அதிலே உள்ள நுணுக்கங்களை நாங்கள் எப்படி என்று அறிந்து கொள்ளும் வகையில் நாங்கள் ஏதோ எல்லாம் நினைப்போம். அவர் பாடுகிறார் பக்கத்திலே வேறு ஏதாவது இருக்குமோ? இல்லை இல்லை, அவர்கள் நீங்கள் அவரை விட வித்தியாசம் என்னவென்றால் ஒரே நேரத்தில் எடுத்தவுடன் எல்லா குரல்களையும் ஒரே நேரத்தில் தருகிறீர்கள். அவர்கள் எத்தனையோ தடவை பயிற்சி பெற்றுத்தான் பதிவு செய்து எங்கள் காதுக்கு வருகின்றது திரைப்படத்தில். ஆனால் நீங்கள் எடுத்த எடுப்பிலே அந்த பாடலை பாடி வருகிறீர்கள். இதில் வந்து பாடும் உங்களுக்கு தான் மேன்மை நாங்கள் கூற வேண்டும்.
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள் யோகராஜி. என்ன பாடலை நாங்கள் பாடல ஒலிபரப்ப வேண்டும்?
0: திருமாலின் திருமார்பில் ஸ்ரீதேவி முகமே, அதுலயே அவங்க பாடின பாட்டு ஒன்று.
1: ஓ, திருமாலின்
0: திருசூலம், திருசூலம். திருமாலின் திருமார்பில் ஸ்ரீதேவி முகமே, அந்த பாடல்
1: ஆராதனை என்று வரும்.
0: தீபங்கள் ஆராதனை. நன்றி.
1: திருசூலத்தில்
0: இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு இன்னொரு பாடல், சிறப்பான வேற ஒரு பாடலோட வருகிறேன்.
1: பெட்டி காரே, ரெண்டு வாரங்கள் கேட்டு மாறுவோம். வாழ்த்துக்கள் யோகராசி அவர்களை. நகைச்சுவையாக பேசி, நலமாக பேசி, இனிமையான பாடலை தந்தவங்களுக்கு நன்றியை கூறுவோம். மீண்டும் வாருங்கள், கேட்டு மகிழ்வோம் உங்களுடைய அடுத்த பாடலை. நன்றி, நன்றி, நன்றி. சிறப்பு, சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்காக வருகின்றார் அன்புடன் தேவநாதன் அவர்கள். வணக்கம் தேவநாதன், நினைத்து விட்டேன் உங்கள் இணைப்பு என்னுக்கு துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் அழைக்க வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்து பாடி மகிழ்ந்து எங்களை மகிழ வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, வருக வருக வாருங்கள் என்று கூறும் வேளையில் இப்பொழுது அடுத்த உறவு அழைக்கின்றார். அவரை இணைப்போம் என்று எண்ணும் வேளையில் அவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகின்றேன். அழைக்க வேண்டிய சரியான தொலைபேசி இலக்கம் 6478746415 என்ற வளமையான தொலைபேசி இலக்கம்.

0: வந்துவிட்டார் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக உள்ளேன்.
0: இப்பொழுதுதானே நலம் பேசுறோம். மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா. இனிய பாடலை தந்த ராஜம்மா அவர்களுக்கும் மனம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறு கதை வந்து மிகவும் இனிமையாகவும் ஆழமான கருத்தை கொண்டிருந்தது. நன்றி. ஆமா,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்கள் சென்றடையும். இப்பொழுது இரண்டாவது பாடல் என்ன பாடலை நீங்கள் பாடி காட்டப் போகின்றீர்கள்? கேட்போம்.
1: சதி லீலாவதி என்ற படம் 1995 வெளிவந்த இப்பாடலை இயக்கியவர்கள் பாலு மகேந்திரா அவர்கள். பாடலாசிரியர் வாலி அவர்கள், அவர்களால் இந்த பாடம் இடைபெற்றது. பாடகர் உன்னி கிருஷ்ணன், கே எஸ் சித்ராமா அவர்கள் இணைந்து இப்பாடலை பாடியுள்ளார்கள். இப்படத்திற்கு இசை வந்து இளையராஜா ஜாம்பான் அவர்கள் தான் இசையமைத்துள்ளார்கள். ஒரு புது விதமான ஒரு 2-3 ராகத்தை கூட்டமைத்து இப்பாடல் இசை அமைத்துள்ளார்கள். இது மனதிற்கு மிகவும் பிடித்தமான பாடலாக இருந்தது ஐயா, அதனால் இப்பாடலை நான் தேர்வு செய்தேன்.
0: சிறப்பு. பாருங்கள், அங்கே கேட்போம் அந்த பாடலை. பாடுங்கள்.
2: தன நான நான நான நான நான

சீரும். இந்த ராஜயோகம் காலந்தோறும் வாழும். மகராஜனோடு ராணி வந்து சேரும். இந்த ராஜயோகம் காலந்தோறும் வாழும்.

சந்திக்கின்ற சந்தர்ப்பம் சின்ன சின்ன விண்ணப்பம் சந்திக்க

0: மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு பாடலை சிரமமின்றி பாடி காட்டீர்கள். உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் தேவநாதன் அவர்களே.
1: பாடலை எடுக்கும் போது நான் எப்படி பாட போகிறேன் என்று நினைத்தேன் ஐயா. இருமுறை மூன்று முறை பயிற்சி செய்து உங்களிடம் சமர்ப்பித்தேன் ஐயா.
0: பயிற்சி தந்த முயற்சியோடு பயிற்சி பெற்று உயர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய வகையில பாடி இருக்கின்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம்.
1: இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். இந்த பாடல் வந்து ஐயா ஒவ்வொரு சரணத்திலும் பல்லவியிலும் மூன்று ராகத்தை இணைத்து ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு விதமாக சென்றது ஐயா.
0: சிறப்பான கருத்து தேவநாதன் அவரே. சிறப்பான கருத்து. இன்னும் ஒரு உறவு காத்துக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம் தேவநாதன். வணக்கம் வணக்கம் வணக்கம். மெர்சி. வணக்கம்
2: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் என் அன்பு பேத்தி மெர்சி சந்தன்ராஜ் அவர்களே. நலமாக இருக்கின்றீர்களா பேத்தி?
2: நலமாக
0: இருக்கின்றதா? வீட்டில் இருக்கின்றீர்களா வெளியே இருக்கின்றீர்களா? பாடசாலையில் இருக்கின்றீர்களா? வீட்டுக்கு வந்து விட்டீர்கள். எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள். இந்த இனிமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எங்கே என்ன பாடலை பாட போகின்றீர்கள் என்று?
2: வாராயோ பாடல் தாத்தா.
0: சிறப்பு. எங்கே பாடுங்கள் பேத்தி?
2: வாராயோ வாராயோ காதல் கொள்ள பூவோடு பேசாத காற்று இல்ல இணைந்த காதலோ நேற்று இல்லை

0: என்னோடு வாதினமே, என்னோடு வாதினமே. நன்றி தத்தா.
1: நீண்ட நாட்களுக்கு பின் வந்து அன்பு பேத்தி உங்கள் குரலே அழகாக ஒரு புதிய பாடலை பாடி தந்தீர்கள். சிறப்பாக வரிகள் கேட்டு மகிழ்வதற்கு அந்த சொற்களை அழகாக உபயோகித்திருந்தீர்கள். சில சொற்றொடர்கள் கடுமையாக இருக்கும், ஆனால் அது இலகுவாக நீங்கள் அதை பயிற்சியோடு கொண்டு வந்து சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். அம்மாவின் குரலை எங்களுக்கு ஞாபகப்படுத்திய பேத்தி வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பாக இருந்தது. என்ன பாடல் அன்பு பேத்திக்கு, என்ன பாடலை நாங்கள் ஒளிபரப்ப வேண்டும்?
0: இந்த பாடலே ஒளிபரப்பணும்.
1: இந்த பாடல் தான் வேண்டுமா? சரி, இந்த பாடல் உங்களுக்கு பாடினோர் நேயர் விருப்பத்திலே ஒலிக்கும். கேட்டு மகிழ்வோம். நலமாக மகிழ்வாக இருங்கள். முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலுக்கு வாருங்கள். நன்றி அன்பு பேத்தி. வாழ்த்துக்கள்மா, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். இது முன்றில் தமிழ் வானொலி நன்றி. இது முன்றில் தமிழ் வானொலி கன்னடா கலையகம். பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து பாடி மகளும் வேளையிலே பல எண்ணங்களை எங்களுக்கு தோற்றுவித்து செல்கின்றது. இப்படி பாடல்களில் வல்லமை வாய்ந்தவர்கள், சிறந்த ஏதோ பெரிய மேடை பாடகர்கள், சங்கீத வித்துவான்கள் என்று நான் கூறவில்லை. நீங்கள் உள்வாங்கிய பாடலை அழகாக உள்ளன்போடு உண்மையாக பாடியிருக்கின்றீர்கள். அதுதான் தேவை. இடையிலே ஒரு சலனம் அல்லது ஒரு சந்தேகம் பயம் ஒன்றும் இல்லாமல், எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து ஒரு தொலைபேசியை எடுத்து அந்த கைபேசியிலே வைத்து பாடுவது சாதாரணமான விடயமில்லை. எந்த பெரிய பாடகர்களுக்கும் தங்களுக்கு தளம் அமையவில்லை, களம் அமையவில்லை, சரியான நிலம் வேண்டும் என்று எல்லோரும் பாடமாட்டார். இந்த பாடலை பாடியவனே குரலாளர் கூட இப்பொழுது திருப்பி பாடச் சொன்னால் தொலைபேசியில் எப்படி பாடமாட்டார்? உங்களுக்கு எந்த பக்கவாத்தியமோ அல்லது பக்கத்துணைகளோ இல்லாமல் உங்களையே நீங்கள் நெறிப்படுத்தி பாடினீர்கள். பாடிய உங்களுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிக்கொள்ளுகின்றேன். அது மட்டுமல்லாமல் பாடல் பாடி முடிந்தவுடன் ஓடி சென்று அப்படியே இருக்காமல் மற்றவர்களுடைய பாடல்களையும் கேட்டு அதற்கு நீங்கள் வாக்கியங்களை தொடுத்து அவர்களுக்கு வரவேற்பு கூறி அனுப்புகிறீர்கள். அது ஒரு எழுச்சியாக இருக்கின்றது, அவர்களுக்கு மேலும் உற்சாகமாக இருக்கும். இடம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிப்போர் மத்தியிலே நீங்கள் ஓடி வந்து கிடைத்த இடத்தை சரியான வகையிலே பயன்படுத்துவதை இட்டு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக யார் வரப்போகின்றீர்கள்? வாருங்கள் கேட்போம்.
2: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.
1: கேட்பதற்காக பாடுவதற்கு ஓடி வந்துவிட்டார் அன்பு யோகா ராஜி அவர்கள். இரண்டாவது பாடலை திறப்புகின்றார். எங்கே என்ன பாடலை திறப்புகின்றீர்கள் யோகராஜி? வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். ஒரு சின்ன நகைச்சுவை.
1: நகைச்சுவை என்றால் எங்களுக்கு மிகவும் விருப்பம். எங்கே கொண்டு வருங்கள் அந்த நகைச்சுவையை கேட்போம்.
3: கடி கடி கடி ஜோக்கு.
1: இது கடி
3: ஜோக்கு. ஒரு ஹஸ்பண்ட்,
1: ஒரே ஹஸ்பண்ட்
3: உட்காந்து போன்.
1: நல்லபடி ஒரே ஹஸ்பண்டா இருந்தது.
3: ஆமா, வீட்டுல உட்காந்து போன் பாத்துட்டு இருக்காரு. அப்ப ஒய்ஃப் வராங்க, ஏங்க இன்னைக்கு சண்டே தானே, லீவு தானே, ஒரு நாளானு எங்களோட வந்து ஏதானு ஸ்பெண்ட் பண்ண கூடாதா? ஏங்க இப்படி உட்காந்து போனையே கட்டிக்கிட்டு அழுகுறீங்க? சரி இப்ப என்ன பண்ணணும்? என் கூட வாங்கங்க. சரி எந்திரிச்சு போறான். போனோடே இன்னைக்கு என்ன சமையல்? சாம்பார் தாங்க பண்ண போறேன். ஏண்டி எப்பவாரு சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா ஏதாவது பண்ண கூடாதா? சரி பண்றேன். உன்னை என்னது இங்கெல்லாம் ஒரே டஸ்டா இருக்கு, இதெல்லாம் துடைக்க மாட்டியா? சரி துடைக்கிறேன். என்ன இங்க கீழே இதெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்கா? இதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டியா? சரி எடுத்து வைக்கிறேன். ஏன் இது இந்த இடத்துல இப்படி இருக்குது? ஏன் குழந்தைய இப்படி தூங்க வச்சுக்கிற? இதை எடுத்து நேரம் போட மாட்டியா? இந்த துணியெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேன். பாட்டுக்கு வரிசையா கேட்டுட்டே இருக்கான். இது அங்கேருந்து வருது அப்படியே மறைச்சுக்கிட்டே. இந்தாங்க உங்க கையில போனு, போய் உக்காருங்க உங்க இடத்துலயே. தயவு செய்து ஏன் இனிமே இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லி போனை கையில குடுத்துட்டு ஓடியே போயிடுது.
1: வந்தால் தொல்லை, வராது விட்டால்
3: நிம்மதியா நான் பாட்டு செய்வேன்.
1: ஆமா ஆமா. ஆனா இவதானே அந்த தொல்லையை வரவழைத்தார். தொலைபேசி தொல்லைபேசியாக இருக்கின்றது என்னும் காலங்களிலே இந்த அம்மாவுக்கு தொல்லை இல்லாமல் இருப்பதற்கு இந்த தொலைபேசி உதவி செய்கின்றது இல்லையா?
3: கண்டிப்பா.
1: தொல்லைபேசியாக இருக்கின்றதே என்று எத்தனை பேர் தொல்லைப்படும் வேளையிலே அந்த தொலைபேசி அந்த அம்மாவுக்கு தொல்லையில்லாத நல்ல பேசியாக அமைந்தமைக்கு, அதை எடுத்து அழகாக நீங்க நகைச்சுவையா தந்தமைக்கு நன்றி.
3: வாழ்த்துக்களுக்கு வரவேற்பு வந்துச்சா, திட்டு வந்துச்சா எனக்கு
1: அது தெரியா? இங்கே திட்டி எழுதுபவர்கள் யாரும், நீங்கள் யாராவது பாடினாலும் திட்டுவீர்களா? இல்லை தானே, நீங்கள் எழுதிய நீங்கள் பாடிய பாடலுக்கு திட்டு இல்லை. நல்ல வரவேற்பு. நீங்கள் அந்த தளத்திலே
3: சொல்லிடுவேன்.
1: இல்லை யோகாராஜி, நீங்கள் அந்த தளத்தை பார்த்தால் தெரியும், நீங்கள் அந்த தளத்தில் இருக்கின்றீர்கள். எம்டிஆர் எஃப்எம் என்ற தளத்தில் உங்கள் பெயர் இருக்கின்றது. அதில் உங்களுக்கு பதிவுகள் நான் போடுவதுண்டு, அதிலே பார்க்கலாம். எழுதுபவர்களுடைய பதில் அங்கே உங்களால் படிக்க முடியும். அதை பாடல் அருமை என்று எழுதியிருக்கின்றார்கள். நீங்கள் பாடியது சிறப்பாக இருக்கின்றது என்பதை ஏனே எனது தனிப்பட்ட வேறு தளங்களில் இருக்கின்றன, நீங்கள் அதில் இல்லை. இந்த வாட்ஸ்அப் தளம் இது ஒன்றியால் நேயர் அன்பு நேயர்கள் என்ற ஒரு தளம், அதிலே உங்களுக்கு எழுதப்படுகிறது. நீங்கள் அன்று எனக்கு போட்ட பதில் எல்லோரும் பார்க்கக்கூடிய பதில் தான் வருகின்றது. இருக்கின்றீர்கள் அல்லவா தளத்தில் இருக்கின்றீர்கள், அதிலே நீங்கள் தாருங்கள், பாருங்கள், தெரியும். எல்லோரும் நலமாக எழுதுகிறார்கள். யோகராஜ், இங்கே யாரும் திட்டி எழுதுவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அப்படி திட்டி எழுதக்கூடிய வகையில் பாடினீர்களா? இல்லையே, என்னுடைய உறவுகள் எங்களுடைய மொழியல் தமிழில் வானொலியில் அப்படி திட்டி எழுவதை நான் பார்க்கவில்லை. பார்ப்போம் இனி யாரும் எழுதுகிறார்களா என்று. சரி, இப்பொழுது நகைச்சுவை தந்தீர்கள், அப்ப பாடலை தரலாம் தானே? என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
3: ஆமா, ஒரு பாடல்
1: நினைத்தால் சரியாக தானே இருக்கும். பாடுங்கள் கேட்போம்.
3: தெரியல எனக்கு, அது கன்ஃபியூஸ்.

0: பொன்னாக கண்ணோடு கண்ணாக.
1: நீங்கள் கூறியது போன்று இது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு வாணி ஜெயராம் அம்மாவும் இணைந்து பாடிய அந்த பாடல் பொல்லாதவன் திரைப்படுத்த பாடல், பொல்லாதவன் என்ற திரைப்படுத்த பாடல் சிறப்பாக பாடிய
0: மியூசிக் வருது எனக்கு, அதனாலதான் பாட்டு வர மாட்டேங்குது, மியூசிக் வருது நடுவு நடுல.
1: ஓ, அதனாலயா? என்ன பாடல் சிறப்பாக இருந்தது, நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். ஏற்ற இறக்கங்கள் இடைவெளி எல்லாம் சிறப்பாக இருந்தது. சரணம்
0: நன்றி.
1: பல்லவியை விட சிறப்பாக இருந்த அம்மா ஆரோகணம் அவரோகணம் எல்லாவற்றையும் அவதானித்து சுரம் மாறாமல் பாடிய சிறப்பான பாடல், சிறப்பான பாடல்.
0: அடுத்த வாரம் டிஎம்எஸ் ஐயா பாடுவேன்.
1: ஓ, வரும் பொழுது நீங்கள் இப்ப தேவநாதன் போன்று வந்து எனக்கு அவர் ரெண்டு தெரியவில்லை அவர் போலத்தான் இருக்கின்றது என்று கூறாமல் தேவநாதன் போன்று சரியாக அவர் அழுத்தமாக கொண்டு வந்து தருகிறார்ல விவரத்தை, என்ன பாடல், யார் பாடியது, எப்படி பாடியது, ஓரளவுக்கு பாடினீங்க. நீங்கள் பாலசுப்ரமணியம் அவருடைய பாடம் உள்வாங்கும் பொழுது குரல் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் பொழுது அந்த பெயர் வரும், அதை நீங்கள் கூற வேண்டும், கூறினா நன்றாக இருக்கும். சிறப்பு மோகன் யோகாராஜி அவர்களே இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் தளத்தில் இருக்கின்றீர்கள், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்து விடலாம். உங்களுக்கு எங்கள் வானொலியே நேரம் விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்கும் உங்கள் பாடல், சரியா? மறுபடி நன்றி. இங்கே வருகின்றது நல்ல பாடல்கள் அருமை என்றெல்லாம் எழுதுகிறார்கள். வாழ்த்துக்களம்மா, சிறப்பாக இருங்கள், மகிழ்வாக இருங்கள்.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24.

0: பாடும்போது அன்பு உறவுகளே, உள்வாங்கிய பாடலை அப்படியே வெளிவாங்கும் பொழுது உங்களுடைய உள்பதிவு மனதில் எப்படி பதிந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு பாடலை யோகாராஜ் அவர்கள் வந்து கூறியிருந்தார், அந்த பாடல் எனக்கு பிடித்தது என்றால் நான் பயிற்சி இல்லாமலே பாடுவேன் என்று. காரணம், அதை பதிவு செய்கின்ற பகுதி எங்கள் இதயத்திலே உள்ளத்திலே அந்த இடம் மிக சிறப்பாக இருக்கின்றது என்றால் அவர் நன்றாக உள்வாங்குகின்றார். உள்வாங்கும் போது அந்த பாடல் அப்படியே பதிவாகிறது எங்கள் மனதிலே. அதை நாங்கள் மீண்டும் தரும் பொழுது எங்களை அறியாமலே வந்துவிடும். நம் முன்னோர்கள் எல்லோரும் சங்கீதம் படித்தவர்கள் அல்ல. ஒரு பாடலை கேட்டு ஏனென்றால் நாங்கள் அதை நினைவில் வணக்கம் யோகாராஜி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: ஓ, வணக்கம் தேவநாதன், கூறுங்க
1: ஐயா. நீங்க அதாவது அம்பாள் பற்றிய ஒரு பாடல்கள் எல்லாம் சொன்னீர்கள், அதனால் தெரிவு செய்து வந்திருக்கிறேன் ஐயா.
0: இரண்டு பாடல்களை பாடிவிட்டீர்கள் அல்லவா?
1: ஆமாம் ஐயா. ஒரு பக்தி பாடல் ஒன்றே ஒன்று ஐயா
0: பாட வேண்டுமோ? சரி, பாடுங்கள், கேட்போம். பாடுங்கள்.
2: ஸ்ரீ சக்கர சிம்மானேஸ்வரி.

நீ அடவும் அடவும் பலவிதமாய் உன்னை அடவும் அடவும் படி கொண்டாடும் அன்பர் பதமலர் ஜோடவும் பலவிதமாய் உன்னை அடவும் அடவும் படி

காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய், காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீ ஜெகராஜ சிம்ஹானேஸ்வரி.

உழன்று திரிந்த என்னை உத்தமனாகி வைத்தாய், உழன்று திரிந்த என்னை உத்தமனாகி வைத்தாய், உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய், உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய்.

தூயவனாகி வைத்தாய், துன்பப்புடத்தில் இட்டு தூயவனாகி வைத்தாய், தொடர்ந்த முன்மாயம் நீ.

0: சிறப்பான ஒரு தேவநாதன் சிறப்பான ஒரு பாடலை அழகாக பாடி முடித்தீர்கள். அற்புதமாக இருந்தது. ஒரு வானொலியிலே வந்து ஒரு தொலைபேசியை எடுத்து களம் இல்லாமல் அங்கிருந்து காற்றலையிலே முழுமையாக சாரீரத்தோடு வந்து பாடி எங்களை எல்லாரையும் மகிழ வைத்தீர்கள். இது சிறப்பான பாடலாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. வாழ்த்துக்கள் தேவநாதன் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: சிறப்பு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இந்த அம்மாள் உற்சவத்தில் என்ன செய்தீர்கள் என நீங்கள் கேட்டதற்கு நான் இப்பாடலை தெரிவு செய்தேன் ஐயா. நீங்கள் கேட்கவில்லை என்றால் இப்பாடல் வெளிக்கொண்டிருந்திருக்க முடியாது. அத்துணை பெருமைக்கும் காரணம் நீங்கள் தான் ஐயா.
0: இல்லை இல்லை, உங்களுடைய திறமை, உங்களுடைய சிறப்பு, உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய ஆர்வம், அதுதான் முக்கியம் ஐயா. உள்வாங்கி அழகாக எங்களையும் உள்வாங்கி எங்களையும் இழுத்துக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் தேவநாதன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 12:40 என்று இரவு நேரம் உங்களுக்கு என்றதை தெரிவிக்கும் வேளையிலே எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு 12:40 மணி நேரம் பார்த்தீர்களா? சங்கீத ஞானத்திலே நானும் நிதானம் இழந்து விட்டேன். 12:40 நண்பகல் என்று கனடாவில் காட்டும் இந்த வேளையிலே ஈழமணி திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் நேரம் சரியாக 10:10 என்று காட்டிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அன்போடு வந்து தங்கள் சொந்த குரலிலே தாங்கள் பெற்ற அனுபவத்தை, பெற்ற ஞானத்தை, தங்களில் இருக்கின்ற சிறப்பை வெளியே கொண்டு வருவதற்கு மிகவும் துல்லியமாக சிறப்பாக வந்து எங்களை எல்லாம் மகிழ்வித்து சென்ற அன்பு உறவுகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து வரும் உறவு யாராக இருக்கலாம்? கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருப்பவர்கள் காற்றலைக்கும் வர வேண்டும். உங்களுக்கும் கடமைகள் இருக்கின்றது. ஓடி வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள். 6478764 1 5 இலக்கம் காத்து கொண்டிருக்கின்றது உங்களுக்காக.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க அப்பா?
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். நான் சென்னையில் இருந்து கே கே நகரிலிருந்து ரேவதி பேசுகிறேன்.
0: இப்பொழுது நன்றாக கேட்கிறது. சென்னையிலிருந்து அன்பு மகள் ரேவதி கே கே நகர் வந்து தன்னுடைய இனிமையான குரலில் அப்பா அப்பா என்று அழைத்து கொண்டு வருகின்றீர். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றால் ரேவதியே. நலமாக இருக்கின்றீர்களா மகளே ரேவதி?
1: நலமாக நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: மகள்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன்,
0: சிறப்பான சிறப்பான செய்தி. மகளாக சந்தோஷமாக ஸ்திரமாக இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காரணம் என்னவாக இருக்கலாம்?
1: காரணம் பாடுவர் பாடலாம்.
0: பாடுவர் பாடலாமில் வந்து பாடுவர்கள் பாடினவர்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்ததோடு நானும் பாடலும் பாடப்போகின்றேன் என்ற மகளோடு இருக்கும் இந்த நல்ல நவராத்திரி நன்னால் அப்படி சென்றது.
1: நன்றாக சென்றது அப்பா.
0: நவராத்திரி விழாக்கள்
1: கூப்பிட்ட வீட்டர்கள்லாம் போயிட்டு வந்துட்டேன்.
0: ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு தெய்வீக பயணங்களும் செய்திருப்பீர்கள். அந்த நவராத்திரி விழாக்கள்ல நீங்கள் கலந்து கொண்டீர்களா மகளே?
1: எதுல அப்பா?
0: உங்கள் பகுதியிலே எங்காவது நவராத்திரி விழா?
1: ஆமாமாப்பா, எங்கள் பகுதியிலே எங்கள் வீட்டிலேயோ அப்புறம் கோயிலையும் கலந்து கொண்டேன் அப்பா.
0: சிறப்பு சிறப்பு. உங்களுடைய பன்னிசை வகுப்புகள் எப்படி செல்கின்றன? பன்னிசை பாடல்
1: இனிமேல் விஜயதசமி விஜயதசமியிலேருந்து ஆரம்பிச்சிருத்துப்பா. இனிமேல் நேரடி கிளாஸ்.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, இன்று நீங்கள்
1: நேரடியாக வகுப்பு
0: எங்களோடு வந்து பாடியவர்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறி உற்சாகம் மூட்டும் வகையிலே உங்கள் நாங்கள் எல்லாம் கேட்டு மகளும் மண்டம் என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்?
1: நான் கர்ணன் படத்திலேருந்து பாடுறேன்ப்பா.
0: அப்படியா? கர்ணன் படத்திலிருந்து அற்புதம். இங்கே என்ன பாடலாக கேட்போம் பாடுங்கள்.
1: சுசிலா அம்மா பாடிய பாடலப்பா.
0: பாடுங்கள்.
1: கண்கள் எங்கள்

காவலின் வந்தன இங்கே

மணி கொண்ட கரம் ஒன்று அனல் கொண்டு வெடி, அனல் கொண்டு வெடிக்கும் மணி கொண்ட கரம் ஒன்று அனல் கொண்டு வெடிக்கும், அனல் கொண்டு வெடிக்கும் மலர் போன்ற இதழ் இன்று பனி கண்டு துடிக்கும், மலர் போன்ற இதழ் இன்று பனி கண்டு துடிக்கும், துணை கொள்ள அவனின்றி தனியாக நடிக்கும் துயி

கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றனங்கே கண்கள் எங்கே இனமென்ன குலமென்ன குணமென்ன அறியே குணமென்ன.

0: சென்ற நாங்கே கண்கள் எங்கே.
1: மிகவும் சிரமமான ஒரு பாடலை சிரமமின்றி சிறப்பாக பாடியிருந்தீர்கள். இந்த பாடலை மேடை பாடலை வந்து பாடும்போது பெண் பாடகர்கள் மிகவும் கடுமையாக கவனமாக கூர்மையாக கவனித்து பாடுவதை நாங்களும் கேட்டிருக்கின்றோம். சுசில் அம்மா கூட இதை பற்றி விமர்சனங்கள் கூறியிருக்கின்றார். மிகவும் சிறப்பாக அந்த சந்தம் குறையாமல் எடுத்து நீங்கள் அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் வல்லினங்கள் கூடும் வேளையிலே கடினமாக இருக்கும் இடமில்லாதது சுலபமாக தந்தீர்கள். ரேவதி அம்மா சிறப்பு மகளே, சிறப்பாக இருந்தது மகளே, மேலும் நீங்கள் சிறந்து வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலே உங்களுடைய கடமைகள் ஒன்றான திருப்புகழ் கடமை மீண்டும் வருகிறீர்கள். அப்ப பாடல் என்ன மாதிரி என்ன பாடல் என்ன பாடல் பாட உங்களுக்கு விருப்பம் கேட்பதற்கு எங்களிடம்?
0: அப்பா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணே படத்திலிருந்து, கண்ணெல்லாம் உன் வண்ணம் நெஞ்செல்லாம் உன் எண்ணம் கண்ணே இதை பொன்னே நீ வா வா வா வா. அந்த பாடல்
1: பாடிவிட்டீர்களே, கண்ணெல்லாம் வாழ்த்துக்கலாம். அந்த பாடல் உங்களுக்கு தெரிந்து இந்த பாடல் என்ன பாடல் திரைப்படம் என்று கூறுவீர்கள்? பாடலும் ஒரு திருப்பூரம் பாட இருக்குது அல்லவா? நலமா நன்றா இருந்தா அம்மா கேட்க அந்த பாடல் உங்களுக்கு
0: தகவல் கூட எடுத்து வச்சிருக்கேன்பா. தமிழ் இலக்கியத்துல உங்களுக்கு ஒரு தகவல் எடுத்து
1: வச்சிருக்கேன், கேட்போம் அந்த தகவலை.
0: ஒரு நிமிடம்
1: ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம். அப்படி என்ன சுவாரஸ்யமான தகவல்?
0: படித்து சிந்திக்க, இரண்டு கேள்விகளை கேட்டு அவற்றுக்கு ஒரே பதிலை சொல்வது ஒரு விளையாட்டு தமிழ்ல. உதாரணமாக தேர் ஓடுவது எதனால்னாக்கா, தேர் ஓடுவது எதனால், தெருவை மெழுவது எதனால், இந்த ரெண்டு கேள்விக்கும் ஒரே பதில் அச்சாணியால் என்பது. அப்பா தேர் ஓடுவது அச்சாணியால், தெருவை மழுகுவது அச்சாணியால்,
1: அச்சாணியால்
0: நாட்டு அச்சாணியால்
1: அந்த சாணியினால் சிறப்பு.
0: அதே மாதிரி நீ வசிக்கும் ஊர் எதுனாக்கா, உன் காலில் காயம் வந்தது எப்படின்னா, இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே விடை வடையில செங்கல்பட்டு. செங்கல்பட்டு காலில் காயம் ஆச்சு, செங்கல்பட்டுன்னு சென்னை பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு,
1: செங்கல்பட்டு புடவைகள் எல்லாம் இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு.
0: அடுத்தது ஒண்ணு இருக்கப்பா, சாம்பார் மழப்பதேன் உடல் நலிவதே என்றதுக்கு இதற்கு வந்து பெருங்காயம் அப்பா.
1: அப்படியும் கூறலாம், வேறு வகையாக கூறலாம். சரி, சாம்பார்
0: மணப்பதேன்
1: கூறுவீர்கள், சாம்பார் மணப்பதேன்
0: மணப்பது உடலில் என்ன ஏற்பட்டது, ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி பெருங்காயம்,
1: பெருங்காயம்
0: அடுத்தது அப்பா, இடைக்காலத்துல வாழ்ந்த இளஞ்சூரியன் முதுச்சூரியன் அப்படின்ற ரெட்ட புலவர்கள் கண் பார்வையற்றவர்களா? ஒருவர் கண் பார்வையற்றவர்,
1: கால்
0: ஊனமானவர். இதே மாதிரி ரெட்டை புலவர் நம்ம வேற காலமேக புலவர் சொல்லுவாங்க இல்லப்பா. அப்போ கண் ஊனமானவர் என்ன பண்ணாராம், கண் பார்வையற்ற தோழியில சுமந்துன்னு போனாராம். அப்படி போகும்போது எழுதிய வெண்பாக்கள் பலவும் இதே போல சொல் விளையாட்டில் இருக்குமா. ஒருவர் வெண்பாவின் இரண்டு அடிவிய கேள்விய கேட்பாராம், அடுத்தவர் ரெண்டு அடியில பதிலா சொல்வாராம். அப்படி சொன்னும் போது மதுரை தெப்ப குளத்துல கால் ஊனமானவர் படியில அமர்ந்து பார்த்துவாரு இருக்க, கண் பார்வையற்றவர் தம் துணியை நீரில அலசினாராம். அலசினா அப்போது துணி குளத்துல நழுவி எங்கோ போயிடுச்சாம். அதை பார்த்த கால் உணவர் அப்பிலே தோய்த்து அடுத்தடுத்து நீர் அதனை தப்பினால் நம்மையது தப்பாதோ அப்படின்னு கேள்வி கேட்டாராம். அதாவது தண்ணியில துணிய போட்டு துவைக்கிற சாக்கல அடி அடின்னு அடிச்சா அது கோய்த்து கொண்டு கோபித்து கொண்டு நம்ம விட்டு போய்விட்டது என்பதுன்னு அது ஒரு பொருளாம்.
1: பார்வையற்றவர்
0: சொன்ன பதிலு, எப்படியும் இக்கலிங்கம் போனால் என் ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை அப்படின்னு வெண்பாவை நிறைவு செய்தாராம். அதாவது கலிங்கம் என்ற சொல்லுக்கு துணின்னு ஒரு பொருளாம். துணி போனாலே நான் மதுரை சொக்கலிங்கம் ஆகிய தெய்வம் நம்மை
1: காப்பாற்றும்
0: என்பதே அவரது பதிலாம். இந்த வெண்பாவை முழுமையாக இப்ப சொல்றேன்ப்பா. அப்பிலே தோய்த்து அடுத்தடுத்து நீர் அதனை தப்பினால் நம்மையது தப்பாதோ. எப்படியும் இக்கலிங்கம் போனால் ஏன் ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. தமிழின் பெருமையே பெருமை.
1: சிறப்பு சிறப்பான திருவையை கொண்டு வருகின்றீர்களம்மா. இது ரேவதி, இது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. நீங்கள் தகவல்கள் சிறப்பான தகவல்களை நீங்கள் மட்டுமல்ல வேறு பலரும் கொண்டு வருகின்றார்கள். வாழ்த்துக்கள். பேசினதன் பின்பு புரிந்து கொள்ளுங்கள். அந்த இப்படியான விடயங்களை மற்ற நிகழ்வுகளுக்கு தேவை எங்களுக்கு. நீங்கள் வந்து அதிலே உங்களுக்கு வேண்டிய அளவு கூறலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வு அவ்வளவு பொருத்தப்படவில்லை. அற்புதமான தமிழை கொண்டு வந்து நாங்கள் அழகாக சுவைக்க வேண்டும் ரேவதி. நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் இருக்கின்றார்கள். இதற்கான நிகழ்வு தினமும் ஒவ்வொரு நிகழ்வு இருக்கின்றது தானே. அந்த நிகழ்விலே வந்து இதை நீங்கள் பொறுத்து உங்களை போதிய அளவு நேரமும் நல்ல விளக்கமும் கூற முடியும். நன்றி ரேவதி உங்களுடைய படைப்புக்கு. வாழ்த்துக்களம் உங்கள் தேடலுக்கு நன்றி. மீண்டும் பாருங்கள். நன்றி அம்மா. மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். நேரம் 12:54 நண்பகலை காட்டும் கனடாவில் ஏழு மணி திரு நாட்டிலும் தென்னகத்திலும் 10:23 இரவு நேரம் என்றும் 24 ஆகிவிட்டது. காட்டுகின்றது இரவும் பகலும் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே இங்கிதமாக

0: நிகழ்விலே ஒவ்வொரு தலைப்பிலே இருக்கின்றது தானே, அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுவோம், மகிழ்வோம், கேட்போம், தமிழை வளர்ப்போம்.
1: கண்ணருகில் பெண்

எங்கே அடுத்த நியர் யாராக இருக்கலாம்? இறுதி நேரம் வரை காத்திருக்காமல் ஓடி வந்துவிட்டீர்களாக இருந்தால் உங்கள் நிகழ்ச்சியிலே நீங்கள் போதிய அளவு நேரம் எடுத்து பாடி மகிழலாம். எங்கே பார்ப்போம். இரண்டாவது பாடலுக்கு காத்து கொண்டிருக்கின்றோம். இரண்டு பாடல்கள், இரண்டாவது பாடலை தந்துவிட்டார்கள். ரேவதியின் பாடல் இருக்கின்றது. அடுத்து இன்னும் பல உறவுகள் பாடலுக்கு வர ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். ஆயத்தமாக ஓடி வாருங்கள். உங்கள் நேரம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. சரியான நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: தர்மபுரி தகடூரில் இருந்து சாந்தி வெங்கட்ரமன்
0: பேசுகிறேன். தர்மபுரியில் இருந்து தகடூர் சாந்தி. வணக்கம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களா? சாந்தி
1: நலமா இருக்கோங்க ஐயா.
0: நலமாக இருக்கு.
1: மீராமா நல்லா இருக்காங்களா?
0: மீராமா சுகமாக இருக்கின்றார். அங்கே நீங்கள் நலமாக இருக்கும்போதே உங்களுடைய அழகி ராசா எப்படி இருக்கின்றார்கள்?
1: நன்றாக இருக்கிறார்கள்.
0: வாழ்த்துக்கள். அவரை நீங்கள் வெளியே அழைத்து செல்வது உண்டா?
1: முதல்ல அழைச்சிட்டு போனோங்க ஐயா. அழகிய மட்டும் அழைச்சிட்டு போயிருக்கோம் ஒரு ரெண்டு ஊருக்கு. இப்பொழுதெல்லாம் முடிவதில்லை.
0: அப்படியா? சரி, நடைபயிற்சிக்கு போவது உண்டா அவர்களோடு? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே நடைபாதைகளில் கொண்டு செல்வீர்களா?
1: இல்லைங்க ஐயா, தோட்டத்துல ஓடிட்டு வரும்.
0: அவ்வளவுதான் அவர்களுக்கு பயிற்சி. அப்ப ராசன் துள்ளி குதித்தோண்டு பாரு இல்லையா? துள்ளி கொண்டு அது போதும் அவர்களுக்கு. அவர்களோடு சேர்ந்து நீங்களும் போய் துள்ளி குதிக்க, நீங்களும் போய் துள்ளி குதிக்கலாம் தானே? கொஞ்சம் உடல் பயிற்சி ஆயிருக்கும் ஓடுபவர்களோடு. சிறப்பாக எல்லோரும் இருக்கின்றீர்கள் என்று ரெண்டும் இந்த விளையாடி சென்றது. நவராத்திரி நாட்கள் இப்பொழுது கௌரி நோன்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இல்லையா? கௌரி
1: கௌரி நோன்பு வரும் தீபாவளி எப்பதாங்க ஐயா இங்கெல்லாம் செய்வாங்க?
0: ஆரம்பித்து விட்டது தானே. கௌரி காப்பு காப்பெடுப்பது அங்கேயும் உண்டு. அப்படியா?
1: இங்க இல்லைங்க ஐயா.
0: அந்த கௌரியினுடைய நோன்பு இருந்து 21 நாட்கள் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நேரம் கிடைப்பது இல்லை. இருப்பினும் தெய்வ சிந்தனை எண்ணத்தோடு வாழும் உங்களுக்கு தெய்வீக அறிவு கிடைக்கும் என்று பாடுவோர் பாடலாம் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் இப்பொழுது பாடுவதற்காக வந்திருக்கும் போல என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள்?

0: புரட்டாசி மாதம் என்பதால் குறை ஒன்றும் இல்லை பாடல்.
1: குறை ஒன்றும் இல்லை, சிறப்பான பாடல். எங்கே பாடங்கள் கேட்டோம் உங்களுடைய குரலில்?

மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. கலினார்க்கிறங்கி கலிலிறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றார் கேசவா. கலினார்க்கிறங்கி கலிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றார்.

0: எது குறை எனக்கு என்றும் மிதிந்திட, ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை. மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா, மலையப்பா, கோவிந்தா கோவிந்தா. நன்றியா.
1: பலர் பாடிய இந்த பாடலை இந்த காற்றலைக்கு வந்தவுடன் தான் நீங்கள் தீர்மானித்து பாடுகிறீர்கள், முன்பே நினைத்து வரவில்லை என்பதை நான் உணர்ந்து கொள்கின்றேன். இருப்பினும் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். என்னை கவர்ந்த இடங்கள் நன்றாக இருந்த இடம் எது? நீங்கள் இந்த அந்த ஒவ்வொரு சரணங்களிலும் ஆரோகணம் அவரோகணத்தை அழகாக தந்திருக்கின்றீர்கள். அந்த உணர்வு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் பாடுகிறீர்கள். நான் சிரித்தது ஏனென்றால், நீங்கள் இந்த பாடல் நீங்கள் தொலைபேசி காற்றலைக்கு வந்த பின்பு தான் தீர்மானித்தீர்கள் இல்லையா? அதற்காக சிரித்தேன். நீங்கள் முன்பு இதை நினைத்து வரவில்லை, இந்த பாடல் எண்ணி வரவில்லை, அதிலே வந்துதான் எண்ணி பாட. இருப்பினும் சிறப்பாக அந்த கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் என்ற வரி பாடினீர்களா? பாடினீர்கள். எனக்கு சரியா கேட்காமல் விட்டு விட்டேன் போல் இருக்கின்றது. சிறப்பாக இருந்த அந்த பாட்டு நல்ல பாடல். எத்தனையோ பேர் பாடியிருக்கின்றார்கள். சாந்தியின் குரலிலும் நாங்கள் கேட்டு அதை மகிழ்ந்தோம். சிறப்பு சிறப்பாக இருந்தது. சரி, அன்பு மகளே, உங்களுக்கு என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும்? அவர் வருவார், கண்ணா வருவாய் என்ற பாடலை நீங்கள் இருவரும் சேர்ந்து பாடுவதற்கு சிறப்பாக இருந்தது மகளே. உங்களுக்கு வசதி என்றால் மீண்டும் ஒரு பாடல் தருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது, வந்து பாடலாம். சிறப்பாக இருக்கின்றது. உடல் நலம் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சோர்வோன்றும் இல்லை தானே உங்களுக்கு? கொஞ்சம் டயர்டா இருப்பது போல், கொஞ்சம் சோர்வாக இருப்பது போல் தெரியுது. வேலைப்பாடு அதிகமோ? வேலைப்பாடு அதிகம். ராசனும் அழகியும் தொல்லை கொடுக்கிறார்களோ? நலமாக மகளாயிருக்கோம் மகளே. அங்கே தளத்திலே நல்ல பாடல்கள் கேட்கின்றீர்கள், சிறப்பான பாடல்கள். அது மட்டுமல்ல, நவராத்திரி காலத்தில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை
2: அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

0: இரண்டாவது பாடலை பாட ஆயத்தமானவர்கள் வந்து பாடலாம் என்று கூறிக்கொள்கின்றது மன்றில் தமிழ் வானொலி. செய்தி கேட்டு ஓடி வந்து விட்டார் அன்பு மகள் ரேவதி. மகளே வாருங்கள், திருப்புகளை தாருங்கள். வந்து விட்டாள், வந்து விட்டாள். அங்கே திருப்புகளை திருப்புகளை முதலில் தருகிறீர்களா? பாடலை
1: அணைச்சிட்டு வந்துடுறா.
0: ஓ, அணைக்க வேணுமோ? சரி சரி சரி,
1: அப்பா
0: வாருங்கள், வங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: கேட்கிறதாப்பா?
0: கேட்கிறது, அழகாக கேட்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது.
1: சரி அப்பா. திருப்புகள் கொண்டு வந்திருக்கிறேன் அப்பா.
0: கொண்டு வாருங்கள் திருப்புகளை. திருச்சி டம்பலம்
1: திருச்சி டம்பலம் இது குந்தல வராளி திருவாரூர் திருவாரூர் பாடல்.
0: குந்தல வராளியா? வாழ்த்துக்கள், கொண்டு வாருங்கள். வராளியிலே கேட்போம். குந்தல வராளியிலே.
1: பாலோ தேனோ பல உரு சுளையது தானோ வானோ அமுது கொள்கழை ரச பாகோ ஊனோ முருகிய மகனுன

நிலவு கொள் என்ன மகன் மகிழ்வேளை நாலாம் ரூபா கமல சண்முக ஒளி ஏதோ மாதோம் எனதகம் வளரொளி நானோ படிக மூடொளிரிடம் அது ஜோதி